எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம்,
1: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

என்னாச்சு டாக்டர்? நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் வர இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது? நேத்து என்ன சாப்பிட்டு

0: நான் தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ளப்ப இப்படி தான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டிபி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலி போல உங்களுக்கு?
4: ஆமா. நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
5: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருந்த, வந்துகிட்டே இருந்தம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளை போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலை எல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், நினைக்கிறேன். என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: விடுறேன்.
0: ஏமா நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கூட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: என்னமா என் பொண்ணு நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணோம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கரெக்டே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கடைசி வாட்டர் வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்க வீட்டில் அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: அப்ப அதனாலதான் திருக்குறளை பத்தி சொல்லும் போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்ப இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்ப அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இது பொய் இல்ல, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவில் சின்னது மட்டும் இல்ல, அதனாலதான் அது அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவில் சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏனென்று சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார், இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாய்மெண்ட் என்வாய்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான்னா குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்ல, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்கிறது. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பான்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில, சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா, உலக பொதுமறை என்று சொல்றாங்க, உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையல நமக்காக தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறள்ல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த திருக்குறள்ல வர வாழ்வியல் விளக்கங்களை நமக்காக, நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது வந்திருக்கவங்க முனைவர் கோவே கீதா அவர்கள். நமக்காக இந்த திருக்குறள்லேருந்து பல விளக்கங்களை நல்லா நம்ம எல்லாருக்குமே புரியிற மாதிரி ரொம்ப அழகா விளக்கமா எம்ஓபி சமுதாய வானொலியில சொல்ல போறாங்க. இந்த திருக்குறள் குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நீங்க கேட்கணும்.
0: வணக்கம். இன்றைக்கு இறை வணக்கத்துல மூன்றாவது குறளை பார்ப்போம். இந்த குறள்ல அவர் சொல்லுகின்றார், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அப்ப நீண்ட காலம் ஒருவன் வாழ வேண்டும் என்று சொன்னா என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ரொம்ப அழகாக சொல்கின்றார். ஏனென்று சொன்னால், நம்முடைய இந்திய நாடு மிக பழமையான கலாச்சாரத்தை கொண்டது, நம்முடைய பண்பாடு 1000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டது என்று பார்க்கின்றோம். உலகிற்கே பண்பாட்டை சொல்லிக் கொடுத்த நாடு என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நம்முடைய இந்திய பண்பாட்டை பற்றி சொல்ல வந்த வள்ளுவர் இங்கே சொல்கின்றார், நாம் இறை நம்பிக்கையிலே தோய்ந்தவர்கள், நம்முடைய நாட்டிலே எல்லா மதங்களுக்கும் வரவேற்பு இருக்கின்றது, கடவுள் நம்பிக்கை இருக்கின்றது, அந்த கடவுளை போற்றவில்லை என்று சொன்னால் பயனில்லை என்ற எண்ணமும் இருக்கிறது. அதனால தான் ஒரு சிறு குழந்தைக்கு கூட நம்முடைய வீட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சாமி காப்பாத்து என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த குழந்தை

சின்னதாக இருக்கும்போது கூட இறைவன் நம்மை காப்பாற்றி விடுவான், இறைவனுடைய துணை நமக்கு இருந்தது என்று சொன்னால் எல்லாவற்றையும் வென்று விடலாம் என்கிற அந்த எண்ணத்தை சின்ன வயசிலேயே அந்த தாய் அந்த குழந்தைக்கு சொல்லி தருகின்றார். சின்ன சின்ன வேண்டுதல்களை, சின்ன சின்ன பிரார்த்தனைகளை சொல்லிக் கொடுக்கின்றார், ஸ்லோகங்களை சொல்லிக் கொடுப்பதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்த கோவில்களுக்கு போவது, இறைவனை வணங்குவது, இவையெல்லாம் இயல்பாகவே நம்முடைய ரத்தத்திலே, நம்முடைய மரபு அணுக்கள் என்று சொல்லக்கூடிய ஜீன்ஸில் அப்படியே போய் தோய்ந்து போய்விட்டன என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்த கோவிலை பார்த்தோம். அதனால தான் கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று கூட ஒரு பழமொழி நம்முடைய தமிழில் இருக்கின்றது. அப்போ அந்த மக்கள் எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு கோவில் இருக்க வேண்டும், அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அந்த கோவிலில் போய் வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய மனதை சுத்தப்படுத்தும். மனது சுத்தமாயிற்று என்று சொன்னால் அங்கே மக்கள் சுத்தமாகின்றார்கள். மக்கள் சுத்தமானார்கள் என்று சொன்னால் அந்த ஊர் சுத்தமாகிறது. ஊர் சுத்தமாயிற்று என்று சொன்னால் அந்த நாடே சுத்தமாகும் என்று பார்க்கின்றோம். இதைத்தான் பாரதி கூட சொன்னான், துணி வெளுக்க சாயம் உண்டு முத்துமாறி, மனம் வெளுக்க சாயம் இல்லையே என்று சொன்னான். அப்ப அந்த மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். மனம் சுத்தமாக இருப்பதுதான் அடிப்படை தேவை என்பதைத்தான் இந்த குறள்ல வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். மலர் மிசை ஏகினான், மெல்லிய அழகிய மலரிலே, மலர் போன்று இருக்கக்கூடிய அந்த மலருடைய இயல்பை கொண்டிருக்கக்கூடிய, ஏனென்று சொன்னா இறைவன் நமக்கு தந்தை என்று சொல்லுகின்றோம். நமக்கு என்ன கோபம் வந்தாலும், குறைகள் வந்தாலும் எப்படி நம்ம பெற்றோர்களிடம் போய் சொன்னோம் என்று சொன்னா அவர்கள் எல்லாவற்றையும் பொறுமையோடு கேட்பார்கள். நம்ம எவ்வளவு சண்டை போட்டாலும் அடுத்த வினாடி நம்முடைய தாய், நம் அம்மா என்று சொன்னா என்ன வேண்டும் என்று கேட்பார். அங்கே பழி வாங்குவதோ, கோபதாபங்களோ, வெறுப்புணர்ச்சியோ எதுவுமே கிடையாது. தன் குழந்தை என்ன செய்தாலும் மன்னித்து அரவணைக்கக்கூடியவர்கள் தான் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் வந்து நாம் என்ன சொல்கின்றோம், இறைவனுடைய இடத்திலே இந்த பூமியில இருக்கிறார்கள் என்று சொல்கின்றோம். அப்போ அந்த இறைவன் அந்த பெற்றோர்களை விட மேலானவனாக இருக்கின்றான். அப்போ அந்த இறைவன் வந்து ரொம்ப மென்மையானவன். நம்ம எவ்வளவுதான் கோபப்பட்டாலும், இல்லை நம்ம பெரிய ஒரு லிஸ்ட்டு இது வேண்டும் அது வேண்டும் என்று நம்முடைய ஆசைகளை எல்லாம் ஒரு 400 பக்க நோட்டில் எழுதி கொடுத்தால் கூட இறைவன் நம்மோடு கோபித்துக் கொள்வதில்லை. நம்ம ஏற்றுக்கொள்கின்றான். நமக்கு எது தேவை என்பதை பார்த்து கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட மலரை போன்ற மெல்லிய இயல்பை கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய நல்ல வழிகளை, அந்த இறைவனுடைய பாதையை பின்பற்றி நடந்தார்கள் என்று சொன்னால், மானடி பெருமை மிக்க அந்த இறைவனுடைய அடியை சேர்ந்தார்கள் என்று சொன்னால், பின்பற்றினார்கள் என்று சொன்னால், வணங்கினார்கள் என்று சொன்னால், நிலமிசை இந்த பூமியின் மேலே நீடு வாழ்வார். அப்ப அந்த மக்கள் நெடுநாட்கள் வாழ்வார்கள். எப்படி நெடுநாட்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால், நான் சொன்னேன் மனம் சுத்தமாகிவிடும் என்று. மனம் சுத்தமாகி விட்டது என்று சொன்னா நமக்கு பிளட் பிரஷர் வரப்போறது இல்ல, டயபெட்டிஸ் வரப்போறது இல்ல, எந்த வியாதியும் வரப்போவதில்ல. அப்ப எந்த வியாதியும் வரவில்லை என்று சொன்னால் 100 வாழ்வது உறுதிதானே. அப்ப அப்படிப்பட்ட நல்ல ஒரு வைரமான ஒரு கருத்தை, ஆரோக்கியமான ஒரு கருத்தை தான் இந்த குறள்ல வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கின்றார். நீங்க இதை பற்றி நினைத்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு சிறப்பானது என்பது உங்களுக்கே புரியும். நன்றி.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor.
3: Welcome back, listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கேட்க போற டாபிக் வந்து என்னன்னா அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சுற்றி உலகத்துல நடக்கிற விஷயங்களை எந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்மளோட அக்செப்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்ல வராங்க சிஸ்டர் ரஞ்சினி.
2: வணக்கம் நேயர்களே. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்பது ஒரு அற்புதமான மனோசக்தி அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மன உளைச்சல். டென்ஷன் மன உளைச்சலுக்கான ஒரு காரணம்னு பார்க்கும்போது, நாம் சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மறுப்பது, எதிர்ப்பது, வெறுப்பது. ஸோ நாம் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புறதில்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறதில்லை. நம்ம சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை, மனிதர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புறதில்லை. அப்போ நம்ம மறுக்கும் போது, வெறுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது எரியற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி. அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, எனக்குள்ளே என்ன வேணாலும் வேண்டாத குணம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், இந்த மாதிரி எனக்குள்ள அவகுணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன இந்த அவகுணங்களோடு சேர்த்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே அப்படி தானே நினைக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க, என்ன எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. ஸோ அப்போ நாம் ஏன் மற்றவர்களை அவர்களுடைய அவகுணங்களோடு சேர்ந்து நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நாம் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்குள்ளேயும் மனசில் ஒரு நம்பிக்கை வளரும், ஒரு நல் உறவு வந்து வளரும். அப்போ அவர்களும் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அதனால் இந்த அக்செப்டன்ஸுங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு குணம். உறவு முறைகளில், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் இது தேவையான ஒரு குணம். அதே மாதிரி தான் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர்மாறான ஒரு சூழ்நிலைகளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்போதான் நம்ம அந்த சூழ்நிலையை கூட நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் புரிஞ்சுக்கொள்ளவும் முடியும், அதை தாங்கிக்

0: சொல்ற சக்தியும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த சிந்தனையில நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே விரைவா அந்த சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணும் போது அதுல இருந்து நம்ம ஒரு படிப்பினையை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. யார் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏமாற்றங்களோ தோல்விகளோ வாழ்க்கையில சகஜம்தான். அவைகளிலிருந்து அவைகளை நான் எப்படி உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மீண்டு வரேன் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஏன்னா நம்மால சுற்றுப்புற அந்த சூழல், அந்த சம்பவங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை நம்மால கட்டுப்படுத்த முடியாது இல்லைங்களா. ஆனால் அந்த விஷயத்த நடக்கக்கூடிய சம்பவங்களை ஓகே நடக்க வேண்டியது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த நடக்கிற அந்த சம்பவங்கள்னால நாம பாதிக்கப்படுறது தவிர்க்க முடியும். அதே மாதிரி மற்றவர்களுடைய குறைகளையும் அதை நாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சரி இவர்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு குறை இருக்கு, ஸோ அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் புரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய குறையோடு சேர்ந்து அவர்களை நான் அக்செப்ட் பண்ணும் பொழுது நான் வந்து எனக்கு உதவி செய்ய முடியும், மற்றவங்களுக்கு நான் உதவ முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வந்து எலக்ட்ரிக் பல்ப் அவர் வந்து இன்வென்ட் பண்ணார். அப்போ அவர் வந்து பல நாட்கள் முயற்சி செய்து அவர் வந்து கண்டுபிடிப்பு செய்தார். அப்போ அதை வந்து எல்லார் முன்னாலேயும் இந்த சமுதாயத்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள் வந்தது. ஸோ அதற்காக அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். ரெண்டே நாள் தான் பாக்கி இருந்தது. அப்போ அவர் வந்து ரெடி பண்ணி அந்த பல்பு தயார் பண்ணி வச்சு ஒரு பையன்கிட்ட அந்த ஒரு பாக்ஸில் அவர் வச்சுருந்தார், ஒரு இடத்துல வச்சுருந்தார். அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பெட்டியில் வைக்கணும். அதற்காக சொல்லும் பொழுது அந்த பையன் அந்த தயக்கத்துல ஒரு பயத்துல அதை அவன் கீழே போட்டான். அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவர் கண்டுபிடிச்சு அந்த முதல் பல்பு உடைஞ்சு போயிடுச்சு. அப்ப அவர் ஒண்ணுமே சொல்லல. உடனே அவர் வந்து அவருடைய லேபுக்குள்ள போனாரு. ரெண்டு நாள் அவரு சாப்பிடாம தூங்காம அவர் முயற்சி செய்து மீண்டும் ஒரு பல்பு அவர் வந்து தயார் பண்ணாரு. தயார் பண்ணிட்டு அதே பையனை வந்து கூப்பிட்டார். கூப்பிட்டு நீ கொண்டு வா மேடைக்குன்னு. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, அவனையே கூப்பிடுறீங்க, அவன் மறுபடியும் கீழே போட்டுற போறான். ஆனா அவர் சொன்னாரு அவனே கொண்டு வரட்டும்னு. அப்ப அவனே வந்து கொண்டு வந்தான். அப்ப அவர் சொன்னாரு, ஏன் நான் இவனையே கொண்டு வர சொன்னேன் அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் போகணும். அவனுக்குள்ள இந்த ஒரு பயம் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மென் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மெஷின்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப அவர் வந்து அந்த குறையும் ஏற்றுக்கொண்டு அவர் பதட்டம் அடையாம அவர் அந்த சூழலையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவரும் வெற்றி அடைஞ்சு காமிச்சாரு. மற்றவர்களுடைய அந்த குறையையும் அவர்கள் வெல்வதற்கு உதவி வந்து செய்தார். ஸோ இப்படி நம்ம பல சம்பவங்களை நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில நம்மை நாமே நாம அக்செப்ட் பண்ணிப்போம், மற்றவர்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, சூழ்நிலைகளையும் நம்ம பரந்த மனதோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை வளர்ப்போம். நாம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவோம். நன்றி. ஓம் சாந்தி.
1: என்ன நேயர்களே, ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது அக்செப்டன்ஸ், அதை பத்தி சிஸ்டர் ரஞ்சினி சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ இனிமே எந்த விஷயத்தையும் அதோடைய சாதக பாதகத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதையும் ஏற்றுக்கொள்வோம், எதிர்கொள்வோம், வெற்றியடைவோம். உங்க வாழ்க்கை உங்க கையில். வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில அடுத்தது தியானம்.
0: ஒரு சில நிமிடங்கள் நம்ம தியானத்தில் செல்வோம். அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். எனக்குள் பல நற்குணங்கள் இருக்கின்றன, மேலும் ஒரு சில பலவீனங்களும் இருக்கின்றன. என்னிடம் வேண்டாத குணங்கள் இருந்தாலும் அதை நீக்குவதற்கான முயற்சியில் நான் இறங்குகின்றேன். என் மீது நான் அன்பு வைக்கின்றேன். என்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி என்றென்றும் நல்ல குணங்களையே வெளிப்படுத்துபவனாகவே இருப்பேன். பிறர் எப்பேற்பட்ட குணமுடையவராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் நற்குணங்கள் இருக்கின்றன. யாராக இருந்தாலும் அவர்களும் இறைவனின் குழந்தைதான். இந்த உலகத்தில் வாழும் அனைவரையுமே நான் ஏற்றுக்கொள்கின்றேன்.

நேர்களே, சிஸ்டர் ரஞ்சனியோட சேர்ந்து உங்களை குறை நிறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன தியான பயிற்சியை கேட்டீங்களா? இது உங்களை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் நீங்க நிறை குறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி. இது MOP சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில மீண்டும் நாளைக்கு வேறொரு தலைப்புல சந்திக்கிறோம். நானும் சிஸ்டர் ரஞ்சனியும். நன்றி, வணக்கம்.

0: வரி கட்டுறத விடாதே. இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுல்லாய் உள்ளுல்லாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
2: ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ

0: தூக்கிடும் ஓரம் போ ஓரம் போ ரோட்டில் வண்டி வருது ஓரம் போ ஓரம் போ ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

0: Welcome to MOPCRS, sir. We are very proud to have you here. So, we are talking to IG sir, Dr. Ravi, IG of Vigilance. Sir, so what would you tell about women's rights? Like now, there is women empowerment. The city is moving towards women empowerment. We are all supporting women in all aspects. So, what can you please talk about the various women rights?
1: Yeah, பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து இப்போ எல்லாமே சம உரிமை இருக்கு. ஈவன் சொத்து முதல் சம உரிமை. ஆணுக்கு தான் வந்து பெற்றோர்களுடைய அல்லது மூதாருடைய சொத்து அப்படிங்கிறதில்ல. பெண் குழந்தைகளுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு. இட்ஸ் அ ஈக்குவல் ரைட் இன் தி ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பாதுகாப்பதற்காக வந்து தனி சட்டங்கள் எல்லாம் நிறைய வந்து சிறப்பு சட்டங்கள் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஆக்ட்ஸ். உதாரணமாக தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் விமன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து செக்ஷன் 4 வந்து ரொம்ப பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு. அது ஒரு ஈவ்டீசிங் சொல்லக்கூடிய ஒரு பெண்களை கேலி செய்தால் கூட அதில் வந்து ஜெயிலில் போடக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த செக்ஷன் 4 தருகின்றது. அப்புறம் வந்து பெண்கள் வந்து வேலை செய்கின்ற அதிகமாக வேலை செய்கின்ற இடங்களில் விசாகா கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபார்ம் பண்ணணும். இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்தா லேபர்ஸ் தொழிலாளிகளாக வந்து பெண்கள் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அவங்கள வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் அவர்களை அதை தடுப்பதற்காக அந்த விசாகா கமிட்டி வந்து கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என்பது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன் மட்டும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ஷன் கூட. அதனால் வந்து ஒர்க் பிளேஸில் இந்த ஹராஸ்மெண்ட்டை தடுக்க முடியும். அதேபோல் பெண்கள் வந்து அவர்களுக்கு எதிராக எந்த விதமான குற்றங்கள் நடந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கோ அல்லது வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்காக தகவல் தர வேண்டும். அவர்கள் வந்து மூடி மறைக்கக்கூடாது. மூடி மறைத்த அதாவது பயம், அதாவது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குற்றத்தை நம்ம வந்து சொன்னால் நமக்கு வந்து திருமணம் நடைபெறாதா அல்லது வேற ஏதாவது சமுதாயத்தில் நம்மளை வந்து வேற மாதிரி வேற கோணத்தில் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை தயவுசெய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது வந்து மைனர் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய பெயரோ அல்லது ரேப் விக்டிம்ஸோட பெயரோ பத்திரிகையோ தொலைக்காட்சியோ வெளியிடக்கூடாது. அவர்களுடைய ஃபோட்டோ கூட வெளியிட மாட்டாங்க. ஈவன் ட்ரையல் நடந்தால் கூட அது வந்து இன் கேமரா ட்ரையல்னு சொல்லுவாங்க. தனியாக அந்த பெண்கள் மட்டும் அந்த சட்ட ஆலோசகர் வல்லுநர்கள் அதாவது அட்வொகேட்ஸ் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற ப்ரெஸ் அல்லது மீடியா அல்லது மற்றவர்கள் இருக்கக்கூடாது. அதேபோல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இரவு நேரங்களில் வந்து பெண்களை வைத்திருக்கக்கூடாது என்பது உத்தரவு. ஆஃப்டர் சன்செட் அண்ட் பிஃபோர் சன்ரைஸ் எந்த பெண்களையும் எந்த காவல் நிலையத்திலையும் வைத்திருக்கக்கூடாது. மிகப்பெரிய குற்றங்களுக்காக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியோட அனுமதியோடு கேட்டு அது பெண் காவலர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் முன்னிலையில் தான் அந்த விசாரிக்க வேண்டும். அவர்களை காவல் நிலையத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பது உத்தரவு. இப்படி அதேபோல் ஐபிசி செக்ஷன் இந்திய தண்டனை சட்டம் 100வது பிரிவின் கீழ் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துவதற்கு யாராவது முயற்சி செய்தால் அல்லது அந்த பெண்ணை கடத்தினாலோ அல்லது அந்த பெண்ணை ஒரு தனி அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலோ அந்த தருணத்தில் அந்த பெண் ஆனவள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று உணர்ந்தால் அந்த யார் அவர்களை பிடித்து துன்புறுத்துகின்றார்களோ அவர்களை கொல்வதற்கும் உரிமை இருக்கின்றது. அதற்கு தான் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் என்று பெயர். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து என்கவுண்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த என்கவுண்டர் எப்படி வருதுன்னா அதே அந்த 100 செக்ஷன் ஐபிசியிலிருந்து தான் அந்த உரிமையும் எங்களுக்கு வருகின்றது போலீஸ் அதிகாரிகளுக்கு. அடுத்து அதாவது வந்து ஒரு குற்றவாளிகளை கொள்வதற்கு, அதாவது தன்னுடைய என்னுடைய உயிருக்கோ அல்லது என்னை சுற்றி இருக்கின்ற பொதுமக்களுடைய உடைமைக்கோ உயிருக்கோ பங்கம் குந்தகம் விளைவிக்கின்ற தருணத்திலே அவர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் எங்களுடைய துப்பாக்கிச் சூடை பிரயோகித்து அவர்களை கொள்வதற்கு கூட உரிமை இருக்கின்றது. அதே உரிமையும் தனி மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உண்டு. அதனால் வந்து இப்போ அட்டெம்ப்ட் டு ரேப் அப்படிங்கிறப்போ அந்த பெண் வந்து அவனை வந்து கொலை செஞ்சிட்டா ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லை. உண்மையிலேயே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு உயிருக்கு ஆபத்து, தன்னுடைய கற்புக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் ஷீ கேன் கோ டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் டேக்கிங் அவே தி லைஃப் ஆஃப் தி அஃபெண்டர்.
0: தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் சொன்னது நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப உபயோகப்பட்டிருக்கும். பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களை காப்பாற்றுவதற்காக இருக்கும் ஆண்களுக்கு கூட இந்த சட்டத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாய்ஸஸ் 2015 வந்திருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: ஏன் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சியானது நம்ம எம்ஓபி வைஷ்ணவா அவங்களுடைய அந்த இதில் வந்து அருமையான முயற்சி. இது வந்து பொதுமக்களுக்கு அந்த சென்னை சார்ந்த மக்களுக்கு வந்து நிச்சயமாக உதவும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இட் வில் கிரியேட் அன் அவேக்கனிங் அண்ட் அவேர்னஸ் அமாங் தி விமன் அண்ட் அதர் பப்ளிக் ஸோ ஒரு வெரி குட் எஃபர்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். I really appreciate all of you and my best wishes to all of you.
0: Sir, right to private defense nu sonninga. Or aan vandu or penna vandu karpalikavo illa edavad assault panavo try panna she can kill him appdin sonninga. Ana iduve or pen vandu advantage a eduthukalam. Or aan kitta vandu edavad revenge edukkanonalo avana pidikalenalo idha try pannalam. How do you aangal eppadi protect pandringa indha maadhiri cases la? Adhu
1: appdin kettingna aangal ungalku vandu yerkile vandu aangal vandu ஃபிசிக்கலாக வந்து வலிமை படைத்தவர்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஃபிசிக்கலாக வந்து தேர் டஃப் கம்பேர்ட் டு விமன். அப்போ வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இயற்கையிலேயே ஒரு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படியே வந்து பெண்கள் ஒரு துப்பாக்கியை வச்சோ அல்லது வேறு எதை வச்சோ ஷூட் பண்ணனால் அது போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷன், அதாவது எங்களுடைய புலன் விசாரணையில், காவல்துறையினுடைய புலன் விசாரணையில் கண்டிப்பாக தெரிந்துவிடும். காண அதாவது வந்து இது போன்ற சம்பவங்கள் மிக மிக குறைவு. ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து இது போன்ற அந்த இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி உயிரை எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அவர்களுக்கு. இந்த சம்பவங்கள் இது மிகவும் குறைவு. இது போன்ற சம்பவங்கள் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் வந்து அது மாதிரி வரும்.
0: சார், இப்போ கூட பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்களா, தயங்குறாங்களா, இல்லை சேஞ்ச் இருக்கா அதில்?
1: இல்லை சேஞ்ச் இருக்குது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் இருக்குது. பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஸ்டேஷனே வர வேண்டியதில்ல, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமையே இமெயில் கொடுக்கலாம், தொலைபேசியில் சொல்லலாம், வாட்ஸ்அப் மூலமாக வந்து நீங்கள் அனுப்பலாம், எஸ்எம்எஸ் கொடுக்கலாம்.
0: அந்த இமெயில் ஐடி எவ்வளோ ஆக்டிவாக இருக்கு சார்?
1: இமெயில் ஐடி ஆக்டிவ் தான். அது வந்து நீங்கள் இமெயில் ஐடி இமெயிலில் கொடுத்தா உங்களுக்கு வந்து சிஆர் கிரியேட்டிங் ரெக்கார்ட். அது வந்து யாரும் நாளைக்கு டினை பண்ண முடியாது. யூ நாட் சென்ட், ஐ ஹவ் நாட் சீன் சொல்ல முடியாது. வி ஆர் சப்போஸ் டு சி சார். ஒரு பப்ளிக் டொமைனில் ஒரு இமெயில் ஐடி ஒரு பப்ளிக் கிரீவன்ஸஸ்க்காக மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து எவ்ரிடே அதை வந்து பார்த்து ஆக்ஷன் எடுக்கிறது தான் அன்றாடைய ஒரு பணி.
2: சார், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறதுலே ஒரு பிரச்சனை இருக்குது சார். இப்போ வந்து ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லை அதில் ஒருத்தர் நல்லவங்களாக இருக்காங்கன்னா அந்த தப்பு பண்ணவங்க ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க.
1: அதாவது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து முதல்ல யார் போகிறாங்களோ அவங்க தான் வந்து சரியான ஆள் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் யார் கொடுத்தாலும் அதை வந்து முதல்ல விசாரிச்சுட்டு அது உண்மையாக இருந்தால் தான் வந்து எஃப்ஐஆர், அதாவது முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போடுவாங்க. அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதை நீங்கள் வந்து மேலதிகாரிகளுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அல் யூ ஹவ் ரைட் டு ஆர்கியூ வித் யுவர் ஓன் லாயர்ஸோட சப்போர்ட். அதை வந்து நீங்கள் ஃபர்தராக சீனியர் ஆஃபீஸர்ஸ், டிஜிபி, கமிஷனர் இவங்களுக்கு நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம் மேலதிகாரிகள்.
2: தேங்க்யூ ஸோ மச் சார்.

0: 7.8 ஆக்சிடென்ட்லாம் ரோடில் நடக்கும் இல்லையா? ஸோ வாட் யூ திங்க் ஆர் த காசஸ் ஃபார் ஆல் திஸ் ஆக்சிடென்ட்?
1: பேசிக்லி ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் கேர்லெஸ்னஸ், பிளைண்ட் டிரைவிங் அண்ட் பீப்புள். யூனோ தர் மெனி மெனி காசஸ். இஃப் ஐ ஹேட் டு டெல் யூ, லெட் மீ டெல், மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோன் ஹேஸ் பிகம் அ நியூசன்ஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். யா, இட் இஸ் ரியலி டீஸ் டேஸ் மெனி ஆக்சிடென்ட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ். மெனி பீப்புள் கிராஸ் யூர் ரோட் பை டாக்கிங் அண்ட் ஃபோன் அண்ட் தே டோன்ட் ரியலைஸ் அதர் டேஸ் இஸ் தே ஜஸ்ட் சீ ஒன் சைட் ஆஃப் த ரோட். யார் தட் நோ டிராஃபிக், நோ கார் ஆர் யூ எனி வெஹிக்கிள் கமிங், பட் தே டோன்ட் சி அதர் சைட். தட்ஸ் ஹவு தே மீட் அன் ஆக்சிடென்ட். ஆர் மேபி பிகாஸ் ஆஃப் தம் அதர் பர்சன், தட் பர்சன் இஸ் டிரைவிங் புட் சடன் பிரேக் அண்ட் யூ நோ தட் மைட் ஆல்சோ லீட் டு அன் ஆக்சிடென்ட் வித் I mean, when there's a sudden break in the front, other cars might tend to dash the car. Like, that's a, one cause of accident. Secondly, people don't wear helmet. And, yeah, while driving also, they talk. That's also one major, you know, mobile phone drawback. Well, I have met with an accident, like, some few months back. I'll tell you the story, how it happened. The auto, it was an auto. Everybody got shocked when I used to say my accident was an auto. It, like, seeing my leg, they think it's a bike accident, but it was an auto accident. Auto is going towards one lane. That person blindly was crossing one lane, and there was another bike coming, speed. And there, the bike, he dashed the bike. And the bike felt, you know, urge of escaping from that accident, that thing that because of that automatic accident happened, that automatic was trying to take a turn and it got toppled. And there, my leg came underneath the auto and I met for an accident. It was like a serious issue. Like that, only one more accident happened because of auto, where one girl, again, auto got toppled till 1 kilometer. It was going, you know, after getting toppled, it got stretched along 1 kilometer, and that girl, full half of her body got fully injured, and she underwent plastic surgery, full half body. You know, like being a girl, so much of problems she had to face because of that. And like accidents, and there was another accident in ECR Road. It was like a very bad accident. 3 youngsters were going, 2 guys and 1 girl. And there, one truck came and dashed them, and the other car, 2 cars met each other and they dashed. And one car was in such a condition that whoever was inside was for sure to die. But in that, only one person died. Another person met was a very severe accident. He had undergone, like, you know, he was in ICU for so many days, and they took his brain, this other part of the brain, and put in the stomach for, you know, healing it and all. And finally, that person is all right now after like months of recovery. Another person got paralyzed from, you know, full, her leg got fully paralyzed, and now right now she's fine, but still see her life is like in such a big, you know, sad thing. And yeah, accidents happen because of many other things. You should never drive fastly night, especially night. Might look, doors might look empty, but there are trucks are the maximum you can find in night, and they go at a speed and they don't even bother who's in front and who's at back. They go at their own, it's like as if their road. Night time, it's for the truck. Speed might thrill, but it really kills. So remember that. Wear helmet while driving. Wear seat belt. Though it's in Chennai, there's no rules such like that, but in other cities, there are rules, compulsory rules to wear helmet, you know, belt. You should also wear. Though there's no rule, you make up the rule that you will wear seat belt, because safe is what your life is. That car is of no use if you're not there. So remember that. So, and if you drive properly, people outside are walking, it will be safe for them also. Your life depends on others' people's life also. So, accidents happen only because of carelessness, and if you're not, you're not careful enough. Thank you.
2: என் பேர் திவ்யா, நான் எம்எபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன்.
0: ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரோட்டில் ரொம்ப காமனாக ஹேப்பன் ஆகுது இல்லையா? ஸோ என்ன மாதிரி காசஸ்லாம் வந்து அதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: நான் வந்து மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ் டிரைவிங். ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. நம்பர் 2, செல்ஃபோன் ப்ராப்ளம்ஸ். செல்ஃபோனில் பேசினே இருப்பாங்க. இவன் தான் அவங்க செல்ஃபோன் கையில் எடுத்து பேசுறது இல்லை, ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசுவாங்க. ஆனால் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசும்போது வந்து கவனக்குறிப்பு இருக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. 3 என்ன பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு காருக்கும் ஒரு முன்ன போற வெஹிக்கிள்க்கும் உங்க வெஹிக்கிள்க்கும் வந்து கம்மியா டிஸ்டன்ஸ் இருக்காது. அப்ப வந்து அவங்க சடன் பிரேக் அடிச்சாலும் நீங்க ரொம்ப கிட்ட இருக்கிறதால ஸ்கிட் ஆயிட்டு விழுந்துடுறீங்க. அதுவும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இந்த 3 காசு தான் நான் வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு மெயின் காசுன்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் பிளீஸ் எல்லாருமே கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. இது எல்லா இடத்துலயும் போட்டிருக்கு, வேர் ஹெல்மெட், வேர் ஹெல்மெட், வேர் ஹெல்மெட். ஆனா நீங்க சொல்றீங்க இவ்வளவு வெயில்ல ஹெல்மெட் எல்லாம் போட முடியாது, எங்களால ஓட்டவே முடியல. ஆனா நீங்க ஒண்ணு யோசிக்கலாம், இன்கேஸ் நான் சொல்லல கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகும், இன்கேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வெயிலோட இந்த ஹெல்மெட் தான் உங்களுக்கு இப்ப வந்து காப்பாத்தும். சோ நீங்க கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுக்கணும். நீங்க வந்து போன்ல இன்கேஸ் பேசுறீங்கன்னா அதை பிளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னா, கண்டிப்பா எதனா இம்பார்ட்டன்ட் காலா இருந்தா கவனக்கிருப்பு கண்டிப்பா காமியாகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் நிறைய பேர் பண்றாங்க. மார்னிங் டே டைம்ல பண்றதுனாலும் ஈவினிங் டைம்ல இல்ல நைட் டைம்ல டிரைவ் பண்ணும்போது பண்றாங்க, அது ரொம்ப தப்பு. கண்டிப்பா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ரேஷ் டிரைவிங். இப்போ வந்து நீங்க வந்து ஸ்பீடா ஓட்டுறீங்கன்னா காலியா ரோடு ஹைவே இருந்தா ஓகே, பட் நீங்க டிராபிக்ல வந்து அர்ஜென்டா இருக்குன்னு சொல்லி ஸ்பீடா ஓட்டுறீங்க, அது ரொம்ப தப்பு. சப்போஸ் உங்களுக்கு எதனா அர்ஜென்டா இருந்தா நீங்க வந்து சீக்கிரமா கிளம்பிடணும், இல்ல வேற எதனா வழி பார்க்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஆட்டோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆட்டோக்காரன் சீக்கிரமா சீக்கிரமா போவோம்னு சொல்லுவான். அந்த ஆட்டோக்காரரும் நீங்க கஸ்டமர் சொல்றாங்கன்னு சொல்லி அவ்வளவு ஸ்பீடா ஆட்டோ ஓட்டுறாங்க, பட் அது உங்களுக்கு தான் பாதிப்பு. யாருக்கு எவ்வளவு ஆட்டோல கூட ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் வந்து சீக்கிரமா கிளம்பி உங்களை நீங்க தான் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். அதான் சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்.
0: தேங்க்யூ திவ்யா.
2: தேங்க்யூ.
3: என் பேரு லக்ஷ்மி. இங்கே ஆக்சிடென்ட்ஸ்னு சொன்னீங்க கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேஷ் டிரைவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் சென்னையில் ஐ ரோட்ல மெயின் ரோட்ல அப்படி ரேஷ் ரொம்ப பயங்கரமாக ஓட்டுறாங்க, அதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதுவும் இல்லாமல் இண்டிகேட்டர் போடுறதே கிடையாதுங்க, அவங்க லெஃப்ட்ல போகிறாங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் போடுறாங்க, ரைட்ல போட்டாங்கன்னா லெஃப்ட்ல போகிறாங்க. இப்போ எப்படி போட்டாங்க ஓட்ட தெரியாதவங்களுக்கு, பாதி பேர்லாம் தெரியவே தெரியாது, அவங்களாம் எப்படில போவாங்க, ரொம்ப கஷ்டம். அந்த டிராஃபிக் பயங்கரம், அது அதனால தான் ஆக்சிடென்ட் நடக்குது. சடன் பிரேக் போடுவோம், பின்னாடி இந்த டொம்முன்னு மோதுவானுங்க, பா பயங்கரங்க. வேற ப்ரிவென்ஷன் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஒழுங்காக ஓடணும், ஸ்லோவாக அந்த ரேஷ் டிரைவர்ஸ் கிட்டே இருக்கும்போது ஸ்லோவாக ஓரமாக கார்னரில் போகிறது நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டர். வேற என்ன உனக்கு தெரியல. தேங்க்யூ.
0: உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
4: நான் ஸ்வேதா, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன்.
0: ஓகே, வந்து இப்போ ரோட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குறதுல ரொம்ப ஜாஸ்தி டிராபிக் ஜாம் ஆனதுனால, ஸோ என்னெல்லாம் வந்து மெயின் காஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆக்சிடென்ட்ஸ்க்கு?
4: ஃபர்ஸ்ட் வந்து பீப்புளோட ஆட்டிடியூட், அதாவது இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து சுத்தமா டிராபிக் ரூல்ஸ் என்னன்னே தெரியறதில்ல, ஏன்னா லைசன்ஸே அவங்க காசு கொடுத்துதான் இப்பெல்லாம் வாங்குறாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ வந்து அவங்க டிராபிக் ரூல்ஸ்னா என்னன்னே தெரியாம எப்படி அவங்க வண்டி ஓட்டுறாங்க. ஸோ ஆப்வியஸா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இதனால தான் வருது. பிளஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு சோஷியல் கான்சியஸ்னஸே கிடையாது இப்போ இருக்கிற பீப்புளுக்கு. அண்ட் ஈவன் இஃப் தே ஹாவ் கான்சியஸ்னஸ், அது வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, மித்தவங்களை பத்தி நினைக்கிறது இல்ல. அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ்க்கு காரணமே ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் தான் நான் நினைக்கிறேன்.
0: ஓகே, இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
4: யா, ஆஃப்கோர்ஸ் சேஞ்ச் இன் ஆட்டிடியூட். அண்ட் இப்போ வந்து ஆர்டிஓ ஆஃபீஸஸ்லாம் முதல்ல பார்க்கணும் உங்களுக்கு நிஜமாலே எலிஜிபிளா லைசன்ஸ் கொடுக்கன்னு. 16 இயர் ஓல்டுக்குலாம் சும்மா லைசன்ஸ் கொடுத்து ஓட்ட வைக்கிறாங்க, விச் இஸ் நாட் ஆக்சுவலி கரெக்ட். அண்ட் டூ வீலர் ரொம்ப அவங்களே சென்சார் பண்ணணும், சில பேர் ஓட்டக்கூடாது ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இப்போ புதுசாக ஆர்டிஓ வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ வெரி குட் திங், ஏன்னா அட்லீஸ்ட் அந்த வகையில் தே வில் நோ வாட் தி ஆக்சுவல் டிராஃபிக் ரூல்ஸ் ஆர். அதனால அண்ட் ஹெல்மெட், அஃப்கோர்ஸ் ஹெல்மெட் கண்டிப்பாக போகணும். இப்போ நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, பட் யாருமே இது பண்ணுறதில்ல. நம்ம காலேஜில் கூட ஹெல்மெட் வந்து உள்ள வரைக்கும் போடுறாங்க, வாட்ச்மேன் அங்கிள் பார்க்கலன்னா உடனே எடுத்துடுறாங்க. இதெல்லாம் அவங்களாம் நினச்சா தான் மாற்ற முடியும், நம்ம போய் எவ்வளோ தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறது. ப்ளஸ் செல்ஃபோன், எல்லாருக்குமே தெரியும் செல்ஃபோன் தான் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ் காஸ் பண்ணுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.
0: உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
5: நான் மத்தூர் பேசுகிறேன்.
0: ஓகே, நீங்கள் வந்து ரோட்ல ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப இப்போ வந்து காமன் ஆயிடுச்சு. ஓகே, எப்போ எங்க பார்த்தாலும் ஒரு ஆக்சிடென்ட், டிராஃபிக் ஜாம்னால. ஸோ மெயினாக வந்து என்ன காஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு?
5: மெயினாக வந்து டீனேஜர்ஸோட ரேஷ் டிரைவிங், ஆஸ் இன் லைசன்ஸ் இல்லாமல் வந்து நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க, விச் இஸ் டோட்டலி ராங். நம்மளுக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு. ஐ மீன், நீங்கள் ஓட்டுறது, நீங்கள் ரேஷாக ஓட்டுறதுனால உங்களுக்கு மட்டும் அது வந்து பாதிப்பாக இல்லை, ரோட்டில் ஓட்டுற மற்றவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. செகண்ட் இஷ்யூ பார்த்தோன்னா வந்து இந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவங்களும் ரேஷாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் இன் கவர்மெண்ட் பஸ்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இடிச்சு தள்ளிட்டாலும் அவங்க கவர்மெண்ட் பஸ்ஸுன்ற ஒரு தைரியம் இருக்கிறதுனால தே டோன்ட் இவன் ஸ்டே தேர், அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அது தாண்டி பெஸ்ட் திங் வந்து டு யூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் பெட்டர் தேன் டு யூஸ் யர் ஓன் டிரான்ஸ்போர்ட். நிறைய ஓன் டிரான்ஸ்போர்ட் வர வர நிறைய ரேஷ் டிரைவிங், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்குமே தவிர. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஆல்வேஸ் எ பெட்டர் யூஸ். அண்ட் கண்டிப்பாக பெட்ரோலே அது கம்மி பண்ணும்.
0: இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க?
5: ப்ரிவென்ட் பண்ணது, ஆஸ் ஐ செட், யூசிங் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் எ பெஸ்ட் ப்ரிவென்ஷன். சென்ஸ் அபவுட் அதர்ஸ், நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கணும். நம்ம ஓட்டினா வந்து ஒழுங்கா ஓட்டணும், அது மத்தவங்களையும் பாதிக்கணும். நெக்ஸ்ட், ஹெல்மெட் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் டிரைவ் பண்ணும்போது மொபைல் போன் கண்டிப்பா பேசவே கூடாது. எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சைடா நிறுத்தி

0: நீங்க மொபைல் போன் பேசலாமே தவிர அப்படியே பேசிட்டே போகணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இயர் போன் போட்டுட்டு பாட்டு கேட்டு ஓட்டுறது வந்து இஸ் அனதர் வெரி பிக் ப்ராப்ளம் தீஸ் டேஸ். அவ்வளோதான்.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
1: இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் மனசுவினி, எம்ஓபி வைஷ்ணவில் படிக்கிறேன். இப்ப ரோட்ல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் ஆனவங்க காமனா நடக்கிறது. எதனால இதெல்லாம் நடக்கிறது நினைக்கிறீங்க? கேர்லெஸ்னஸ் ஆஃப் த டிரைவர்ஸ், ஓட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப அலட்சியம். தே நாட் பாதர்ட் அபவுட் லைஃப். சரி, ஸ்பீடா ஓட்டலாம், அது ஒரு த்ரில் மாதிரி அவங்களுக்கு. தே டோன்ட் வேல்யூ எவ்வளவு ஸ்லோவா போனா தே ஹேவ் அ ஃபேமிலி வெயிட்டிங் ஃபார் தெம். தே ஹேவ் பீப்புள் வெயிட்டிங் ஃபார் தெம். அதெல்லாம் அவங்களுக்கு கண்டுக்கிறது இல்ல. ஹெல்மெட்டோ போட்டு சேஃப்டியா நல்ல ஸ்லோவா ஓட்டி யூ ஹேவ் டு திங்க் ஆஃப். அந்த டைம்ல ஒரு செல்போன் கால் வச்சு டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஆச்சுன்னா யூ ஷுட் அவாய்ட் தட் கால். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, யூ கேன் டாக் டு தட் பர்சன் லேட்டர். ஸோ செல்போன்ல அவாய்ட் பண்ணணும் அண்ட் ஹெல்மெட் போட்டு. ஸோ இதான் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார். தேங்க்ஸ். இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க.
2: ஹலோ, ஐ அம் தீக்ஷிதா, ஐம் ஸ்டடிங் இன் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்.
1: Okay, what do you think are the causes for major road accident?
2: The causes for major road accident is again attitude problem. People think they know everything and they drive, and few people think they own the road and they walk in the middle of the road and then scold the person who is driving. The person who is driving would be driving properly, but then the person who is walking would think they own the road and keep walking. I think again the person who is walking on the road, they should know that they have a pathway created for them, pavement created for them, and also zebra crossing. So all that is very important. And person who is driving, again he should be very careful when driving, because he has the responsibility of taking a particular bunch of people if he is traveling in a car to another place safely. Or if he is traveling in a bike, he must realize there is a family waiting for him. If not a family, there is someone waiting for him to come back home very safely. If that person is in another place and a family is in another place, when you hear a news of an accident of your child from other place, it's really heartbreaking. I have seen a family friend of mine, you should not drive when you're in tension, because this family friend of mine, he drove when he was in tension. Instead of the accelerator, instead of the brake, he pressed the accelerator and he put himself to death, though wearing a helmet. So again, helmet, you should wear helmet, but wear it in such a way that it doesn't just fall down when driving.
1: Okay, thank you.
2: Thank you.
3: ஆக்சிடென்ட்ஸ் எதுனால ஆகுதுன்னா, நம்ம இந்த ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்ல வந்து எங்கேயாவது ஜல்தியாக போனோம். சி லாட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன், எஸ்பெஷலி நான் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஐ ஹோப் ஐ ப்ரே என்னோட டிரைவர் இல்லைன்னா ஆட்டோ டிரைவர் வந்து ஜல்தி ஜல்தி ஜல்தி பண்ணுவோன்ட்டு. நானே வந்து ஸ்கூட்டர் டிரைவ் பண்ணேன்னா ஐ சம்டைம்ஸ் டிரைவ் இட் வெரி ஃபாஸ்ட். தேட்ஸ் ஆக்சுவலி அ பிக் ப்ராப்ளம். நம்ம எங்கேயான போகணுன்னா, எஸ்பெஷலி ஸ்கூட்டர் இல்லைனா கார் எங்கேயான போகணுன்னா, இஃப் யூ ஆர் டிரைவிங் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் அன் ஆர் ஹாஃப் அன் ஹவர் ஏர்லி, ஸோ தட் யூ நோ யூ கேன் ஸ்பெண்ட் that whatever the driving time you have, that is spent in a very good time, so that you don't come up with any accident. Edana problem analo in the middle, you can actually cope up with it. So start. And lot of thing is that people don't tend to see their surroundings, especially motorbikes kaala vandu vandu oru chinna sand irukum adla vandu or cycle or manushanu walk panna mudiyadhu adla poonduvaanga ellarum. So adu periya nuisance adu, especially for people who are in autos and cars. It's a very big nuisance. அவங்க வந்து எதுவுமே பார்க்காம யோசிக்காம வந்து ஜல்தி போயிடுவாங்க அவங்க. ஸோ தட்ஸ் த பிக்கஸ்ட் காஸ் ஐ திங்க் ஃபார் ஆக்சிடென்ட்ஸ். தேங்க்யூ.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.
6: என்னங்க இது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
7: என்னங்க நீங்க கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நான் மருந்து கொடுத்தேன்.
6: சரி சரி, இப்ப இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒழுங்கான மருந்து குடுங்க.
7: இருங்க, இதை குடுக்கறேன்.
6: தேங்க்ஸ்.
8: எக்ஸ்கியூஸ் மீ.
6: என்னங்க, நேத்து பண்ண தப்பே.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளீன்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளீன்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இது கிளீன்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச்சை கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெரு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட்செல்ஃப் will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மளை தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதுதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடனே நம்ம நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ நம்ம கேட்க போகிற டாபிக் என்னன்னா உணவே மருந்து. இப்போ இருக்க பிஸி ஷெடியூலில் நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது கஷ்டமான விஷயம். நம்மளோட ஹெல்த்துக்காக நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு இல்லை. நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்லேயே நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஆனால் அது மட்டும் நம்மளோட ஹெல்த்துக்கு போதாது. இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் செஞ்சால் நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும்னு இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்ததும் 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் அவங்களோட ஃபேஸை நினச்சி நிறைய ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய சோப்பு க்ரீமு ஃபேஸ் வாஷ்னு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிற ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி டெய்லி 1 லிட்டர் தண்ணி குடிங்க. உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே ஹாட் வாட்டராக இருந்தால் இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு 1/2 hour பிஃபோராக 1 glass தண்ணி குடிங்க. அது உங்கள் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு காரணமே நம்மளோட சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகாததால் தான். நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. இப்போ சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு எந்த மாதிரியான ஃபுட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம்னு நாங்கள் சொல்ல போகிறோம். எல்லாமே சிம்பிள் அண்ட் ஈஸி டிப்ஸ் தான். ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ அபிராமி விட்டமின்ஸ் நிறைய இருக்க பழங்களை பற்றியும் அதனால் கிடைக்கிற நன்மைகள் பற்றியும் சொல்ல போகிறாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: நான் உங்கள் அபிராமி பேசுகிறேன். விட்டமின் ஏ நிறைந்த பழங்களை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். மாம்பழம், கமலா, பப்பாளி, தக்காளி, சப்போட்டா, வாழைப்பழம். விட்டமின் B2ல என்னென்ன காய்கறிகள் இருக்குன்னா கத்திரிக்காய், காலிஃப்ளவர், வெண்டைக்காய், பீட்ரூட், முருங்கைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு. அதுவே விட்டமின் C-ல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னா நெல்லிக்காய், எலுமிச்சை, தக்காளி, கமலா, அன்னாச்சி பழம், தர்பூசணி. விட்டமின் E-ல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னா மீன், பால், பாதாம், வெள்ளரிக்காய், சோளம், பப்பாளி. இப்போ இந்த விட்டமினால் நம்மளுக்கு என்னென்ன குறைபாடுகள் வருதுன்னு நம்ம பார்ப்போம். விட்டமின் ஏ நம்மளுக்கு டெஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா மாலைக்கண் வரும். B1னா பெரிபெரி, B2னா வாய்ப்புண். அதுவே உயிர் சத்து கேவாக இருந்துச்சுன்னா ரத்தம் உறையாமை. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவதற்கு 10 டிப்ஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன். வீட்டிலே சமைச்சு நம்ம வீட்டிலே சாப்பிட்றது தான் நல்லது. வெளியில் வாங்குற பொருட்களை அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எப்படி சாப்பிட்றோன்றது ரொம்ப முக்கியம். கரெக்டான டைமுக்கு ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ணும். டெய்லி சாப்பிட்ற ஃபுட்ஸ் கூட நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. 2 weeks-க்கு once ஃபிஷ் சாப்பிட்லாம். ஆலிவ் ஆயில் நம்ம பொருட்களோடு சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு ஃபேட் வந்து கம்மியாகும். இப்போ வந்து பழங்கள் நம்ம எப்படி சாப்பிட்றோன்றத நம்ம இப்போ பார்ப்போம். பழங்களை வந்து தனியாக சாப்பிடாமல் அது கூட நம்ம இனிப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு ஜூஸாக தான் சாப்பிட்றோம். அது ரொம்ப தவறு. அதை நம்ம அப்படியே சாப்பிட்ணும். சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அதுதான் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம். சாப்பிட்றதுக்கு அப்புறம் நம்ம பழத்தை எடுத்துக்கிட்டால் அதுதான் ஜீரணமாகுமே தவிர நம்ம சாப்பிட்ட உணவு வந்து ஜீரணமாக ஆகிறதுக்கு டைம் ஆகும். நம்ம சாப்பிட்ட உணவு பாதி செரிச்ச நிலையில் நம்ம அது கூட பழங்கள் எடுத்துக்கிட்டால் பழங்கள் தான் வந்து சீக்கிரமாக ஜீரணமாகும். நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் நம்ம உடல்லே தங்கிடும்.

0: வெயில் காலத்துல இருந்து நம்ம தப்பிக்க என்னென்ன வழி இருக்குதுன்னு இப்ப பிரியா சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: மேதரே, நான் உங்க பிரியா பேசுறேன். இப்ப வெயில் காலத்துல இருந்து நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்கணும்னு உங்களுக்கு நிறைய வழிமுறைகளை நான் சொல்ல போறேன். கோடை காலம்னாவே நமக்கு நிறைய அதிகமாக தேவைப்படுத்த நீர் சத்து தான். கோடை காலத்தில் காய்கறிகளை பச்சையாவோ இல்லை வேக வைத்தோ அதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நீர் சத்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பாசிப்பயிறு. பாசிப்பயிறுலாம் அதிக அளவு கால்சியம், புரதம், கார்போஹைட்ரேட், சிறிய அளவு இரும்பு சத்து, நார் சத்து, தாது பொருட்களும் இதில் இருக்குது. இது இப்போ கோடை காலம்னாவே நமக்கு நிறைய வர டிசீஸில் ஒன்று சொல்லலாம், சின்னம்மை பெரியம்மை. இந்த சின்னம்மை பெரியம்மைக்கு இந்த பாசிப்பயிறு ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் காலரா, மலேரியா, டைஃபாய்டு போன்ற நோய்களுக்கு பாசிப்பயிறு ரொம்ப பெரிய மருந்துன்னே சொல்லலாம். இதை மணத்தக்காளி கீரையோட பாசிப்பருப்பையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா வெயில் கால உஷ்ண கோளாறுகளை நம்ம குணமாக்கிடலாம். பாசிப்பயிரோட வல்லாரக்கீரை சேர்த்து சாப்பிட்டா நம்மளோட நினைவு திறன் அதிகரிக்கும். பாசிப்பயிரை நம்ம சீக்காக்கு பதிலாக இதையே நம்ம தலைக்கு போட்டு குடித்தா பொடுகு தொல்லையும் நம்மளுக்கு போகும். அதுக்கப்புறம் அதிக அளவில் கோடை காலத்தில் நம்ம கிடைக்கிறது சொல்லலாம் தர்பூசணியும் வெள்ளையர் காயும் சொல்லலாம். தர்பூசணியில் வந்து நமக்கு 90% நீர் சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்குது. அது வெள்ளையர்காயை சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். தினமும் ஒரு 2 டம்ளர் மோர் குடிச்சு வந்தால் கூட நம்மளோட வறண்ட சருமம் கூட மிருதுவாகிடும். இப்போ காய்கறிகளை நம்ம கோடை காலத்தில் இந்த ஷெடியூலில் நம்ம எடுத்துக்கணுன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வெயிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். வாழைப்பூ, இதில் வந்து இரும்பு சத்து, வைட்டமின் ஏபி இருக்குது. இந்த ரத்த சோகை வராமல் நம்ம உடம்பை பாதுகாக்கும். வாழைத்தண்டு, இதில் கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின் பிசின்னு இருக்குது. ரத்தத்தை சுத்தப்படுத்துவதோட நம்ம ரத்தத்தில் தேவையில்லாத அசுத்தத்தையும் நீரையும் பிரித்தெடுக்கும். வாழைக்காய், இரும்பு சத்து, வைட்டமின் பிசி சத்துக்கள் அதிகம் உள்ளது. பாவக்காய், வைட்டமின் பிசி, இரும்பு சத்து, கால்சியம் உள்ளது. நம்ம பாவக்காய் நம்ம டெய்லியும் எடுத்துக்கினாலும் அது நம்ம உடம்புடைய பசியை தூண்டும், உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும். பீட்ரூட், கால்சியம், சோடியம், பொட்டாசியம் சத்துக்கள் உள்ளன, இரத்த சுவையை சரிப்படுத்தும். சுரக்காய், புரதம், கால்சியம், வைட்டமின் பி இருக்குது. இந்த சுரக்காய் நம்ம வாரத்தில் இருமுறை எடுத்துக்கினாலும் நம்மளோட உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு புத்துணர்வை கொடுக்கும். குடமிளகாய், ஜீரண கோளாறை நீக்கி செரிமான சக்தியை தூண்டும். இப்போ சம்மர் வெக்கேஷன்லவே குழந்தைங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணும்னா டெய்லி அவங்க வெளியே போகிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் லெமன் ஜூஸ் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து நம்ம ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து 12 மணிக்கு அளவில் வந்து பசங்களை வந்து வெளியே அனுப்பாமல் நம்ம பார்த்துக்கணும். இதுவே கோடை காலத்தில் நம்ம உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்க ஒரு நல்ல வழி. இப்போ நம்ம கோடை காலத்தில் நம்மளோட உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நிறைய வழிமுறைகளை சொன்னேன். இப்போ மக்களோட கருத்துலையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
2: ஹாய், MOP சமுதாய வானிலிருந்து ஹேமா பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் கேட்கலாம் அவங்களோட பாடி எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறாங்கன்றத நம்ம கேட்கலாம். ஹாய், உங்கள் பேர் என்ன?
3: என் பேர் அங்கிதா. நீங்கள்
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் MSc பண்ணிட்டு இருக்கேன் MOP-ல.
2: உங்கள் பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ?
3: நான் டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், வாக்கிங் போவேன் டெய்லி மார்னிங், எண்ட் ஆஃப் த டே ஹாட் வாட்டர் குடிப்பேன். ஸோ இந்த டிப்ஸ் நான் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம், மார்னிங் ஈவினிங் வாக்கிங் போகலான்னு இருக்கேன். அண்ட் ஐம் கோன் ட்ரை தட்.
2: தேங்க்யூ. ஓகே, இப்போது அடுத்து ஒரு மேடம் இருக்காங்க, இப்போ அவங்க என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். ஹாய் மேடம்.
4: ஹலோ.
2: உங்கள் பேர் என்ன?
4: என் பேர் ரம்யா.
2: நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
4: நான் பிரைவேட் ஸ்கூலில் மிஸ்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
2: ஓகே, நீங்கள் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க ஹெல்த்தியாக இருக்க?
4: ஹெல்த்தியாக இருக்கவா, நான் டெய்லியும் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுவேன் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கீரை வகைகள் நிறைய சாப்பிடுவேன். அப்புறமா யோகா பண்ணுவேன் டெய்லியும். அப்புறம் சேட் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவ்வளோதான், தட்ஸ் ஆல்.
2: ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்க ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்கலாம். ஹாய்.
5: ஹாய்,
2: உங்கள் பேர் என்ன?
5: பிரியா.
2: நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
5: ஐடி இன்ஃபோடெக்ல ஒர்க் பண்ணிருக்கேன்.
2: இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க?
5: நான் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் டெய்லியும்.
2: ஓகே.
5: ஏர்லி மார்னிங் வந்து நான் ஜாகிங் போவேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்கிப்பிங் பண்ணுவேன் ஈவினிங்.
2: ஓகே, உங்கள் வீட்டில் எப்படி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இது பண்ணுறீங்களா?
5: ஆமாம், மாடியிலே பண்ணுறோம், கார்டன் மாரி வச்சு பண்ணுறோம்.
2: ஓகே, ரொம்ப நல்லா.
5: ஓகே,
2: தேங்க்யூ.
6: வணக்கம், நான் சங்கீதா பேசுகிறேன் MOP வானொலியிலிருந்து. இப்போ உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். இப்போ நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் என்ன?
7: என் பேர் மோகன்லட்சுமி.
6: நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: நான் டீச்சராக வேலை செய்வேன்.
6: இப்போ உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படின்ட்டு எங்களுக்கு சொல்லுங்க.
7: நேரத்துக்கு சாப்பிடணும், அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க அது, அப்புறம் இதெல்லாம் சாப்பிடணும். அப்புறமா நம்ம வீட்டில் வந்து இந்த மிளகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மகத்துவம் உள்ளது. மிளகு வந்து வயிறத்தோடைய ரணத்தை குறைக்கணுவாங்க. அப்புறம் வெந்தயம் வந்து உடம்பு வந்து வயிறு வலி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது குறைக்கும், உடம்புடைய குழுமத்தன்மை இருக்கும் வெந்தயம். சீரகம் வந்து செரிமானம்னு சொல்லுவாங்க இது, இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். அப்புறம் வந்து அருகம்புள் ஜூஸ் சொல்லுவாங்க, அருகம்புள் வச்சு நான் ஜூஸ் குடிக்கலாம். கற்றாழை, அது அந்த கற்றாழை வந்து அதுவும் ஜூஸு, அது வந்து முகத்து கூட தேய்ப்பாங்க, அழகு டிப்ஸு கூட அதுவும் இருக்குது. அப்புறம் துளசி, இந்த துளசி வந்து சளிக்கு நல்லது. அந்த காலத்தில் வந்து இந்த கோயிலுங்கள்லாம் துளசி கொடுப்பாங்க, அது காலையில் கொடுப்பாங்க, மார்கழி மாதமான ஒரு தெரியும் அந்த துளசிலாம் சாப்பிட்டா சளிக்காக தான் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து சிவன் கோயிலில் வந்து இந்த இது கொடுப்பாங்க, வில்வ இலைன்னு வாங்க, அது வந்து வயிற்று கொடுப்பாங்க. துளசி வந்து சளிக்குன்னு வாங்க, வில்வ வந்து வயிறு ரணத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிருந்தா நல்லது. இதெல்லாம்
6: உங்கள் காலத்தில் சாப்பாடு பழக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
7: எங்கள் காலத்தில் சாப்பாடு பழக்கன்றது இப்போ இந்த காலத்தில் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து இப்போதைக்கு மாடல் வேறு. அந்த காலத்தில் நாங்கள் எப்படி சாப்பிட்னா, உடச்சக்கடலை, வேர்க்கடலை, உப்பு கடலை, பொறி, அப்புறம் வந்து பனங்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு, இந்த கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடுவோம். அப்புறம் வந்து பழங்களில் வந்து அப்போது நாக்குப்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம். அதுதான் எங்களுடைய அந்த காலத்தில் இருந்த பழக்கம்.
6: இந்த காலத்தில் வந்து ஆங்கில மருந்தை வந்து அதிகமாக சார்ந்து இருக்கிறாங்க. அந்த காலத்தில் தமிழ் மெடிசனை எந்த அளவுக்கு நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க?
7: அந்த காலத்தில் வந்து ஓமம் சொல்லுவாங்க, அது வந்து செரிமானம், அதை சின்ன குழந்தைங்களுக்கே கொடுப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஓமம்னு வந்து உட்வைஸ் பாட்டன்னு சொல்லுவாங்க, அது ஓமம் தான். அதே ஓமத்தை நல்லா வந்து சுடுத்தனில் ஊற வச்சுட்டு அது சாப்பிட்டோன்னா அந்த குழந்தைங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சமாக எடுத்தால் நமக்கு நிறைய எடுத்துக்கணும், அது ஓமம். அப்புறம் வந்து சுடுவான்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வந்து குழந்தைங்களுக்குலாம் அதை எழுச்சி போடுவாங்க, வயிறு வலி வந்தால் அதை வந்து விளக்கில் சுட்டு போடுவாங்க, அது வந்து பெரியவங்களுக்கும் செய்யலாம். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து தான் அந்த காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். வயிறு வலி இருந்தால் அந்த வெந்தயம் சாப்பிட்றதும், செரிமானம் இல்லைன்னா சீரகம் சாப்பிட்றதும், வயிறு ரணமாக இருந்தால் மிளகு சாப்பிட்றதும், அப்புறம் வந்து செரிமானத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இந்த ஆரோக்கியமாக இருக்குன்னா நல்லா சாப்பிடும்.
6: நன்றிங்க.
7: நன்றிங்க.
6: அடுத்தது எனக்கு முன்னாடி நிறைய யங்ஸ்டர்ஸ் நிற்கிறாங்க, அடுத்தது அவங்கக்கிட்டந்தான் கேள்வி ஆரம்பிக்க போகிறோம். ஹாய்.
8: ஹலோ.
6: உங்கள் பேர் என்ன?
8: ஸ்வாதி.
6: நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
8: எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன்.
6: இப்போ உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள்.
8: ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எல்லாருமே எக்ஸசைஸ், டயட்ஸ் இப்படி இருக்கிறதா ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் மார்னிங். ஆனால் இப்போ எல்லாருமே ஐடி பார்க்லையே இல்லை உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே மார்னிங் ஜிம் போகிறதையோ இல்லை லேடிஸாக இருந்தால் யோகா பண்ணுறதையோ வாக்கிங் பண்ணுறதையோ தான் நம்புகிறாங்க. அது இப்போதைக்கு ரொம்ப கரெக்டான ஹேபிட்டு. என்ன தான் அப்போ அந்த காலத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க ஒர்க்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ அது மார்னிங் வந்து எக்ஸசைஸ் யோகான்னு போகிறது ரொம்ப கரெக்டான ஒரு ஹேபிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரோட ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு ஒருத்தரும் ஹாஸ்பிட்டல் போய் நிற்கிறோன்னா அவங்களோட மெயின் ரீசனே வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஒரு ஒருத்தருமே நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் கரெக்டாக 2:00 பெல் அடித்த மாதிரி லஞ்ச் பிரேக், 6:00 டின்னர் சாப்பிடணும், 8:30 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணுன்ற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம டைமிங்க்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்பார்ட் ஃப்ரம் ரைஸ், சப்பாத்தி இதெல்லாம் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா தேவையானது எல்லாம் நம்ம சத்து எடுத்துக்கணுன்றது தான் என்னோட அபிப்பிராயம்.
6: ஓகே. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உணவு பழக்கங்களில் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
8: நீங்கள் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா ஞாபகம் தான் வருது. அவர் ஆக்சுவலாக கரெக்டாக சாப்பிடுவார், கரெக்டான டைம் இருக்கும். அவர் இலையில் ஆக்சுவலாக அந்த பனானா லீஃப்ல தான் அவர் சாப்பிடுவார். அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு இதுவுமே மிஸ்ஸிங்கே இருக்காது. ரைஸு அந்த ஒரு ஒரு ஃபுல் டயட்க்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக இருந்தது. சாப்பிட்டோன்னே கம்பல்சரி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பார். இதெல்லாம் ஒரு நல்ல ஹேபிட். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சாப்பிட்டு இருப்பாங்க, ஆனால் அவர் வந்து சாப்பிட்டதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வேலை செய்வார். அது வேஸ்ட் ஒர்க்காக இருந்தால் கூட பரவாயில்ல, சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகணும்னு கரெக்டாக சாப்பிடுவார். ஸோ அவர் அன்டில் ஹிஸ் டெத் அவர் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தார். இந்த காலத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஜங்க் ஃபுட்ஸு சாக்லேட்ஸ்னு போயிடுறீங்க, அப்போல்லாம் அது கிடையவே கிடையாது தானே. அப்போ இருந்த ஒரே பழக்கம் வந்து இந்த சிறு ஸ்பல்ஸஸ் இதெல்லாம் தான் அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஜங்க் ஃபுட்டு சாக்லேட்டுன்னு வந்ததுனால நிறைய இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அப்படின்னு போயிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி.
6: இங்கிலீஷ் மெடிசனுக்கும் தமிழ் மெடிசனுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
8: யா இப்போது எல்லாரும் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே கேட்குறாங்க ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு. சின்ன வயசுலேருந்து எத்தனை பேர் நம்ம சித்த மருத்துவம்லேயே போய் தமிழ் மெடிசனோடய ஃபாலோ பண்ணி யோசிச்சு பாருங்கள். இங்கிலீஷ் மெடிசனில் கண்டிப்பாக டக்குன்னு க்யூர் பண்ணுற எஃபெக்ட் இருக்குது, ஆனால் தமிழ் மெடிசனில் அது லேட்டாக தான் க்யூர் பண்ணும், ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நாள் இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம்.
6: தேங்க்யூ.
1: இப்போ மக்கள் கருத்தை கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய பழங்கள், காய்கறிகள், எக்ஸசைஸ், வாக்கிங், யோகா இந்த மாதிரிலாம் பண்ணி தான் அவங்க உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதா சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கறது பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். உணவே மருந்து, மருந்தே உணவு, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், இதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சாவே நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வேறொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது வெளியே.

0: சென்னை. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: நம்ம அன்றாட வாழ்க்கையில சக்கரை இல்லாம இருக்க முடியல. ஆனா அதே சக்கரை அதிகமாச்சுன்னா நம்ம வாழ்க்கையே கசப்பாயிடுறது. என்ன மக்களே, நான் எதை பத்தி பேசுறேன்னே புரியலையா? சக்கரை நோய் தாங்க அது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அதுவும் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாட்டம் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது பாத்தீங்கன்னா ஏதோ கிரிக்கெட் ஸ்கோர் கேட்கற மாதிரி வந்து சக்கர அளவு என்ன, உன்னோட சக்கர் ஸ்கோர் என்னன்ட்டு கிரிக்கெட் ஸ்கோர் கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அது நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா WHO ல கூட ஒரு நாளை வந்து சக்கரை நோய்க்காகவே ஒதுக்கி வச்சுறாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அலோபதி மருத்துவத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அது ஏன்?
2: சக்கரை நோய் பத்தி ஏதாவது தெரியுமா?
3: தெரியும்.
4: சக்கரை நோய் தெரியும்.
3: தெரியும்.
5: தெரியும். தெரியும்.
2: நீங்க அலோபதி ஃபாலோ பண்றீங்களா இல்ல வேற மாற்று மருந்து ஏதாவது?
6: அலோபதி தான் ஃபாலோ பண்றேன்.
3: அலோபதி.
5: அலோபதி.
3: அலோபதி.
4: அலோபதி.
3: அலோபதி.
5: அலோபதி.
3: அலோபதி. அலோபதி. ஏன் அலோபதி தான் நீங்க? வேற மாற்று மருந்தை பத்தி நீங்க எதுவும் யோசிக்கலையா இல்ல அது அதை பத்தின விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லையா?
6: இந்த மாற்று மருந்து மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை.
7: சைடு எஃபெக்ட் ஏதாவது வரும்னு சொல்லிட்டு
5: இந்த மெடிக்கேஷன் போகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து உடனே எஃபெக்ட் இருக்கிறதுனால அலோபதி எடுத்துக்கோங்க. மற்ற மெடிக்கேஷனை பற்றி அவ்வளோ தெரிஞ்சுக்கிற நாலேஜ் யார்கிட்டையும் இல்லை. அதே மாதிரி அது நல்லா இருக்குமா இல்லையான்றது ரிஸ்க் எடுக்க வரும்ல.
4: தெரியாது.
3: அதை பற்றி எனக்கு தெரியாது.
7: இல்லை எனக்கு எதுவும் தெரியாது.
5: அதை பற்றி எதுவும் தெரியாது.
4: இல்லை தெரியாது.
1: மாற்று மருத்துவத்தை பத்தி அவங்களுக்கான விழிப்புணர்வுகள் இல்ல. இப்ப ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி எல்லாத்திலயுமே வந்து டயபெட்டிஸ்க்கான தீர்வு இருக்கு. ஆனா மக்கள் மத்தியில அதுக்கான விழிப்புணர்வு இல்ல. அந்த விழிப்புணர்வை நோக்கிதான் இன்னியோட நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டாக்டர் ரம்யா கிருபாசங்கரன். இவங்க வந்து ஜெயேந்திர சரஸ்வதி ஆயுர்வேத கல்லூரியில இருந்து ஆயுர்வேதா படிச்சு பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்க கிட்ட இப்ப மக்கள் மத்தியில இருக்கிற எல்லா விதமான சந்தேகங்களையும், மாற்று மருத்துவத்தை பத்தி இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் கேட்டு தீர்த்துக்கலாம்.

0: இயற்கை மருந்தே இனிய மருந்து, இனியன பயப்போம் உடலை காப்போம்.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை நோய்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கே தவிர நிறைய பேருக்கு இன்னும் அதை பத்தின சந்தேகங்கள் இன்னும் தீரல. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம். முதல்ல வந்து சர்க்கரை நோய்னா என்ன?
2: சர்க்கரை நோய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்க அது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெட்டபாலிசம் அப்படின்னு சொன்னாக்க என்னன்னாக்க நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிடுற உணவு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க டைஜஷனுக்கு அப்புறமா, அதாவது வந்து நம்ம செரிமானம் ஆனதுக்கு அப்புறமா அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம வளர்ச்சிக்கும் நம்ம எனர்ஜி லெவல்ஸ் வந்து பூஸ்ட் பண்றதுக்கும் வந்து அது யூஸ் பண்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது டயபெட்டிஸ் ஆர் சர்க்கரை நோயில வந்து என்ன ஆகுதுனாக்க அந்த மாதிரி குளுக்கோஸா வந்து அது கன்வெர்ட் ஆகாம இல்ல வந்து பாடி வந்து அதை வந்து யூஸ் பண்ணாம அது வந்து நம்ம ரத்தத்திலேயே வந்து அதிகமான தட் இஸ் ஹை பிளட் சுகர் லெவல்ஸா வந்து காட்டுது. சோ இதுதான் வந்து சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றாங்க.
1: இப்ப சர்க்கரை நோயில என்னென்ன வகைகள் இருக்கு?
2: சர்க்கரை நோய் அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்லுவாங்க இல்ல டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க பொதுவா, அது வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டு வகைப்படும். டைப் ஒன்னு சொல்லுவாங்க இல்ல டைப் டூன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து டைப் ஒன்னு பாத்தீங்கன்னாக்க அது வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா என்ன ஆகும்னாக்க நம்ம பாடியில வந்து இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கவே சுரக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது வந்து டைப் ஒன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டைப் டூல பாத்தீங்கன்னாக்க அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா இன்சுலின் வந்து போதுமான அளவு வந்து சுரக்காது, இல்ல வந்து நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ் அப்படிங்கறது வந்து அந்த இன்சுலினை வந்து சரியான முறையில யூஸ் பண்ணாது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்னு வந்து வருது.
1: இந்த இன்சுலின் அப்படின்னு சொல்றீங்களே, இன்சுலின்னா என்ன, அது எங்கிருந்து வருது?
2: இன்சுலின் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டா செல்ஸ் ஆஃப் பான்க்ரியாஸ்ல இருந்து வந்து செக்ரேட் ஆகுது. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்கா பான்க்ரியாஸ் வந்து நிறைய அந்த இன்சுலின் ஹார்மோன், அதாவது போதுமான அளவு இன்சுலின் ஹார்மோனை வந்து சுரக்க வைக்குது. அதனால என்ன ஆகுதுனாக்க நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற அந்த கன்வெர்ட் ஆன அந்த பிளட் குளுக்கோஸ வந்து செல்ஸுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ற மாதிரி, அதாவது இங்கே நாங்க கேரி பண்ற மாதிரியான வந்து ஒரு வேலையை தான் வந்து இன்சுலின் ஹார்மோன் செய்யுது. டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகுதுனாக்க குளுக்கோஸ் வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல சுத்திட்டு இருக்கிற அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிற இது வந்து என்ன ஆகுதுன்னா செல்ஸ் பாடி செல்ஸ்குள்ளேயே வந்து என்டர் ஆகாது. அதாவது இன்சுலின் போதுமான அளவு சுரக்காம இருந்தாலோ இல்ல சுரக்காமலே இருந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது.
1: சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன?
2: சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்க யூஸ்வலி 3 P's அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாலியூரியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இன்க்ரீஸ்ட் யூரினேஷன், அதாவது அதிகமான நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்க வந்து யூரின் பாஸ் பண்ணுவாங்க, அதாவது சிறுநீர் கழிப்பாங்க. எஸ்பெஷலா நைட் டைம்ஸ்ல வந்து அவங்க அதாவது தூங்கிட்டு இருக்கும் போதே கூட எழுந்து போயிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ற அளவுக்கு வந்து அதிகமான முறையில வந்து யூரின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி வீக்னஸ் இருக்கும், வெயிட் லாஸ்ல அதாவது டைப் 1 டயபெட்டிஸ்ல மோஸ்ட்லி வெயிட் லாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டயர்ட்னஸ் எப்பவுமே இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பார்த்தாங்கன்னாக்க ஏதாவது அடிபட்டுக்கிட்டாங்க இல்ல வந்து ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்குனாக்க அது வந்து ஆறவே ஆறாது. இதுதான் வந்து யூஸ்வலா காமனா பாக்குற சிம்டம்ஸ் டயபெட்டிஸ்க்கு.
1: டைப் 1 க்கும் டைப் 2 க்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன வித்தியாசப்படுது ரெண்டுத்துக்கும்?
2: டைப் 1 டைப் 2 க்கு நடுவுல என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ்ல என்ன ஆகும்னா பாடியே வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா அதுவே தானே வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ற செல்ஸ் வந்து தானே டெஸ்ட்ராய் பண்ணிடும். சோ யூஸ்வலா அதை வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ இது மோஸ்ட்லி வந்து ஜெனட்டிக், அதாவது வந்து பரம்பரை இதுவா வந்து ஹெரிடிட்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது தாத்தாக்கு இருக்கு, பாட்டி கூட இருக்கு, அம்மாக்கு இருக்கு, அப்பாக்கு இருக்கு, பசங்களுக்கு வரலாம், அந்த மாதிரி. இது யூஸ்வலா வந்து பிஃபோர் 40 தான் வந்து மோஸ்ட்லி அஃபெக்ட் பண்ணும். பட் இப்ப இந்த நாள்ல வந்து ஆஃப்டர் 40, 50, 60ஸ்ல கூட எஃபெக்ட் பண்றது. பட் மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க இல்ல டீனேஜ்ல இருக்கிறவங்கள தான் வந்து மோஸ்ட்லி டைப் 1 டயபெட்டிஸ் வந்து பாதிக்கும். அப்புறம் வந்து இதோட ஆன்செட் ஆர் இதை வந்து எவ்வளவு சீக்கிரமா வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து ரேபிட் ஆன்செட், ரொம்ப சீக்கிரமா, அதாவது வித்தின் வீக்ஸ் வந்து இது வந்து பாடியில வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டைப் 2 பாத்தீங்கன்னாக்க, டைப் 2 என்னன்னா நமக்கு வந்து இன்சுலின் சுரக்குது பட் அது போதுமான அளவுல இல்ல, சோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இருக்கு. அண்ட் மோரோவர் வந்து டைப் 2 வந்து இது இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் சுரக்கிற அந்த இன்சுலினை கூட செல்ஸ் சரியா யூட்டிலைஸ் பண்ண முடியாத காரணத்தினால பாடியில வந்து குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து அதிகமாவே காணப்படுது. இதுக்கும் ஜெனடிக் இதுவும் இருக்கு, அதாவது ஹெரிடிட்ரியா இது வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. பட் இது மோஸ்ட்லி எந்த மாதிரி இருக்கிறவங்களை பாதிக்கும்னாக்க, ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா பண்றவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள அது மோஸ்ட்லி பாதிக்கும். இது வந்து எப்படின்னா அடல்ட்ஸ் இல்ல வந்து ரொம்ப வயதானவங்க அப்படிங்கறவங்களுக்கு தான் டைப் 2 டயபெட்டிஸ் ரொம்ப சாதாரணமா வரும். இதுக்கு வந்து எப்படின்னா ஸ்லோ ஆன்செட், அதாவது வந்து வருஷ கணக்கா இது வந்து உடம்புல தேங்கி தேங்கி செல்ஸ் வந்து சரியான விதமா வந்து இன்சுலினை யூஸ் பண்ணாம அதுக்கப்புறமா வந்து வருஷ கணக்கில் ஆனதுக்கு அப்புறமா தான் இதுக்கு வந்து சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது.
1: இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர் இல்ல ஜுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க கூட 101, 102 அப்படின்னு போனாக்க அது ஜுரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப உடம்புல சர்க்கரை அளவு வந்து எது வந்து நார்மல் சர்க்கரை அளவு, அந்த அளவு எப்ப வந்து நோயா மாறுது?
2: சர்க்கரை அளவு அப்படின்னா என்ன? இப்ப வந்து அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட், நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து எத்தனை அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கோ அதுதான் வந்து நமக்கு நார்மல், அதாவது பிளட் சுகர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப வந்து நார்மல் பிளட் சுகர் லெவல் அப்படிங்கறத நம்ம வந்து ஃபாஸ்டிங் அண்ட் பிபி, அதாவது நம்ம எதுவுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக்ல ஒரு இதுல மெஷர் பண்றோம். இன்னொரு இது நல்ல ஒரு குட் மீல் எடுத்ததுக்கு அப்புறமா போஸ்ட் பிராண்டியல் அப்படிங்கிற ஒரு இதுல அதுக்கப்புறமா மெஷர் பண்ணுவாங்க. இப்ப ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் பாத்தீங்கன்னாக்க 80-100 mg/dL, அதாவது மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர் தான் வந்து நார்மல். இது அதுவே பாத்தீங்கன்னா 100-120 வரைக்கும் இருக்கிற அந்த லெவல் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இருந்ததுன்னா அது வந்து ப்ரீ டயபெட்டிக் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா persons with pre-diabetic level, அவங்களுக்கு வந்து எப்ப வேணா வந்து they can fall prey to diabetes, அவங்களுக்கு எப்ப வேணா வந்து சக்கரை நோய் அப்படிங்கறது வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது தான் ப்ரீ டயபெட்டிக் லெவல். அக்கார்டிங் டு WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா 126 mg/dL வரைக்கும் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து பெர்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப போஸ்ட் பிராண்டியல், அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து மெஷர் பண்ற அந்த குளுக்கோஸ் லெவல்ஸ் பார்த்தோம்னா அது 100-140 இருக்கணும், less than 140 என்ன லெவல்ஸ் வேணா இருக்கலாம், அதுதான் வந்து போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர். இது ரெண்டு தான் வந்து காமனா வந்து மெஷர் பண்ற இந்த பிளட் சுகர் லெவல்ஸ். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூரின் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. இது வந்து எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகரே வந்து 180 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து யூரின் பிளட் சுகர் பாசிட்டிவ்னு வரும்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபா சங்கரனோட ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா.

சர்க்கரை நோய் உங்களை நெருங்காதிருக்க தினசரி உடல் பயிற்சியும் ஆரோக்கியமான உணவை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி வித் மீ ஆர்ஜே ஸ்ரீ. தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபா சங்கரனோட.
1: இப்ப சர்க்கரை நோய் பாத்தீங்கன்னா வந்து வேற என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் உடம்புல அது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு?
2: சர்க்கரை நோய்க்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல பின் விளைவுகள்னு பாத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப ஒரு வாஸ்ட் டாபிக், ரொம்ப நிறைய இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் வந்து கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு வரும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் அது என்ன வேணா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது இட் அஃபெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் தி சிஸ்டம்ஸ் ஆஃப் த பாடி. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்கன்னா கண்ணு. கண்ணுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மாதிரி பிளர்ட் விஷன், அதாவது ரொம்ப கண்ணு வந்து மறைக்கிற மாதிரி இல்ல வந்து விஷனே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆற மாதிரி அந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் காசஸ் ஃபார் பிளைண்ட்னஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. பார்வை இல்லாம போறதுக்கு வந்து இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு லீடிங் காஸா வந்து இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படின்னா வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இல்ல வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கூட ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வந்து சர்க்கரை நோய் இருந்துட்டு இருக்கு. காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபெட்டிஸ், டயபெட்டிஸ்னால வந்து என்ன பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து ஏராளமா இருக்கு. இட் இஸ் வெரி வாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் தலையிலேருந்து கால் வரைக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து பாதிக்க சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண் எடுத்தீங்கன்னா கண்ணுல வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கேன் காஸ் பிளர்ட் விஷன், அதாவது மங்கலான பார்வை. அது வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகும்னா வந்து பிளைண்ட்னஸ், அதாவது வந்து கண்ணே கூட தெரியாம போகலாம். நெக்ஸ்ட் வந்து பிரெயின், டயபெட்டிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மூளைய பாதிக்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து என்ன பண்ணும்னாக்க வந்து பெராலிசிஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதாவது வந்து பக்கவாதம் கூட வந்து ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வந்து டயபெட்டிக் ஸ்ட்ரோக் வந்து பாதிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் வந்து சர்க்கரை நோய் எப்படி பாதிக்குதுன்னா வந்து இட் கேன் ப்ரொடியூஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது வந்து ஹார்ட் அட்டாக் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு கூட வந்து சர்க்கரை நோயால தாக்கம் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிட்னி, கிட்னி வந்து யூஸ்வலா வந்து கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். யூரின்ல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து புரோட்டீனோட கழிவு வந்து இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இத மொத்தமா வந்து என்ன சொல்றாங்கன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து நர்வ்ஸ் எப்படி பாதிக்குதுன்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன இது பண்ணுதுன்னா உடம்பு ஃபுல்லா வந்து வலி, அதுக்கப்புறம் எல்லா ஜாயின்ட்ஸ்லயும் வந்து வலி, அதுக்கப்புறம் எரிச்சல், அப்புறம் எப்பவுமே உடம்புல வந்து எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப சிவியரான ஒரு பெயின். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சாக்க நமக்கு வந்து உடம்புல என்ன விதமான ஒரு உணர்வு இருக்குமோ அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியா பாத்தீங்கன்னா வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப காமனா வந்து நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து சஃபர் பண்ணக்கூடிய வந்து ஒரு காம்ப்ளிகேஷன். டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னா என்ன ஆகும்னாக்கா அவங்களுக்கு வந்து காலை சுத்தி, அதாவது வந்து ஆங்கிள் பகுதியை சுத்தி வந்து அவங்களுக்கு அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது பெரிய பெரிய புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகி அதிலிருந்து வந்து வந்து கழிவு வருது, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கொஞ்சம் ரத்தம் படுற மாதிரி, அதுக்கப்புறம் அதுல வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி அது வந்து ரொம்ப நாள் கூட வந்து ஆறாம என்ன வந்து மருந்து வந்து எக்ஸ்டர்னலா வந்து இது பண்ணாலும் இல்ல வந்து இன்டர்னலா நமக்கு வந்து என்னதான் வந்து மருந்து கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப நாள் வந்து ஆறாம போய் அதுவே வந்து கேங்கிரீன் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா அந்த வந்து காலையே கூட எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சிவியரான காம்ப்ளிகேஷன் டயபெட்டிஸோடது வரலாம்.
1: இப்ப பாத்தீங்கன்னா இந்திய நாடு வந்து கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன? அது
2: இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் டயபெட்டிஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டமா தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்ட்லயே வந்து நம்ம தான் வந்து டாப் ஸ்கோர் வச்சிருக்கோம் டயபெட்டிஸ்ல. நமக்கு வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 70 மில்லியன் பாப்புலேஷன் வந்து இன்னைக்கு வந்து டயபெட்டிக் பீப்புளா இருக்காங்க. இதே நிலவரம் பாத்தீங்கன்னா ஒரு 3 இல்ல ஒரு 2 டிகேட்ஸ் முன்னாடி, அதாவது ஒரு 30 இல்ல வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு கிடையாது. இப்ப இந்த மாதிரி ரீசன்ட் இயர்ஸ்ல தான் இந்த மாதிரி வந்து ஒரு நிலவரம் நம்மளுக்கு வந்திருக்கு.
1: நம்ம இந்திய மக்கள் மேல இந்த சர்க்கரை நோயோட திடீர் தாக்கத்துக்கான காரணம் என்ன?
2: காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது ரொம்ப ஆப்வியஸா இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் வந்து முதல் ரீசனா சொல்லணும். எல்லாமே வந்து அப்படியே மாறிக்கிட்டே வருது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அந்த டைமுக்கு சாப்பிடுவாங்க, கரெக்டான டைமுக்கு தூக்கம் இருந்தது, அண்ட் வந்து வெளியே சாப்பிடுறது இல்ல வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது இல்ல நிறைய இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது அந்த மாதிரி வந்து கல்ச்சரே நமக்கு வந்து கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா இருக்கு நம்ம கல்ச்சர் எல்லாம், நிறைய வந்து பர்கர்ஸ் பீஸாஸ் அந்த மாதிரி சாப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நைட் ஷிப்ட்ஸ் அந்த மாதிரி இதுல வேலை பாக்குறது, அதே மாதிரி பிசிக்கல் எக்ஸசைஸ்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைவாயிட்டே இருக்கு. எல்லாத்துக்குமே முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து நிறைய வந்து வேலை இருக்கும், அதாவது கிச்சன்லயே பாத்தீங்கன்னா எந்த கேஜெட்டுமே கிடையாது, மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால பிசிக்கல் லேபருங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. மென் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வயல்ல வேலை செய்யறது இல்ல டிரான்ஸ்போர்ட் இதுவே எதுவுமே கிடையாது, எந்த இடத்துக்கு போனாலும் நடந்து போறது இல்ல வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில போறது அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இதுதான் இருந்தது. ரொம்ப வந்து பிசிக்கல் எக்ஸர்ஷன்ங்கிறது ஜாஸ்தி இருந்தது. பட் இந்த நாள் கட்டத்துல பாத்தீங்கன்னாக்க லேக் ஆஃப் பிசிக்கல் எக்ஸசைஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. டெய்லி வந்து ஏசி கார்ல கிளம்பி போறது, ஆபீஸ்ல ரொம்ப நேரம் அப்படியே ஏசி அட்மாஸ்பியர்ல உட்காந்தே வேலை பாக்குறது, இந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அண்ட் மோரோவர் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற இடத்துலயே வந்து மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும் அவங்களுக்கு நிறைய பிரஷர் இல்ல வந்து இந்த மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ணணும் இல்ல வந்து ரொம்ப இந்த கட்டத்துக்குள்ள இந்த வேலைகளை செஞ்சு ஆகணும், அண்ட் நிறைய டிராவலிங் இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போறது இல்ல இந்தியாக்குள்ளேயே நிறைய டிராவல் பண்றது இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அதாவது மொத்தமா வந்து there is a complete change in the food habits and lifestyle. இதுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு drastic change-க்கு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: சர்க்கரை நோயின் risk factor என்ன?
2: risk factors அப்படினா என்னன்னாக்க யாருக்கு வந்து அதிகமா இந்த நோய் தாக்கம் வரலாம் இல்ல வந்து யாரு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறது தான் வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸோட இது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கு ஜாஸ்தி அப்படின்னா யாருக்காவது ஃபேமிலியில நம்ம ஃபேமிலியில யாருக்காவது அம்மாக்கோ அப்பாக்கோ இல்ல பாட்டி தாத்தாக்கோ மெட்டர்னல் சைட்லயும் அதாவது அம்மா சைட்லயும் சரி அப்பா சைட்லயும் சரி யாருக்காவது அதிகமா இந்த மாதிரி சர்க்கரை நோய் தாக்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதாவது ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு, இல்ல முன்னாடியே வந்து ஏதாவது ஹார்ட் அட்டாக் இல்ல வந்து ஹை பிபி இல்ல பிபிக்கு வந்து மருந்து சாப்பிடுறவங்களுக்கு, அப்புறம் வந்து விமென்க்கு பாத்தீங்கன்னா இப்ப காமனா வந்து பிசிஓடி அதாவது வந்து ஓவரிஸ்ல வந்து சிஸ்ட் இருக்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற விமெனுக்கு வந்து ரொம்ப ஒபீஸா இருக்காங்க அப்படின்னு இருந்தாக்க அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோயோட தாக்கம் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அதாவது டிப்ரெஷன் அந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து டயட் லைஃப் ஸ்டைல் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு இல்ல அந்த மாதிரி வந்து மருந்து சாப்பிடுறவங்களுக்கு இல்ல வந்து பொதுவாகவே வந்து அதிகமா வந்து ஃபேட்டி ஃபுட் சாப்பிடுறவங்களுக்கு அதாவது கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை வந்து அருந்துறவங்களுக்கு இந்த மாதிரி நோய் வந்து அதிகமா வருது.
0: இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படிங்கறது என்ன?
2: ஜெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பிரெக்னன்சி, தட் இஸ் கால்ட் எஸ் ஜெஸ்டேஷன். சோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது விமன் முன்னாடி வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் கிடையாது, பட் இப்ப வந்து அதாவது கர்ப்பமா இருக்கிற காலகட்டத்தின் போது அவங்களுக்கு வந்து பிளட்ல வந்து சுகர் லெவல்ஸ் வந்து ஹையா இருக்கு அப்படின்னாக்கா அதை வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரீட்டபிள் சிச்சுவேஷனா தான் இருக்கு. இந்த மாதிரியான கண்டிஷன் வந்து யூஸ்வலா வந்து குழந்தை பிறப்புக்கு அப்புறமா வந்து சாதாரணமாவே வந்து இந்த பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து குறைந்து நார்மலுக்கு வந்துருது. பட் இது வந்து யூஸ்வலா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு அடுத்த முறை அவங்க கருத்தரிச்சாலோ இந்த மாதிரி வந்து திருப்பி ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் வந்து போன பெண்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரவும் வாய்ப்புகள் இருக்கு. சோ வந்து இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் அதாவது ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க இல்ல வந்து ரொம்ப வயதானதுக்கு அப்புறம் கருத்தரிக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து முன்னாடி பிரெக்னன்சிலேயே வந்து இதே மாதிரி வந்து ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஹிஸ்டரியில இந்த மாதிரி வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
0: இப்ப சர்க்கரை நோய் இருக்கிற பெண்களுக்கு கருத்தரிச்சா அப்ப அந்த குழந்தைய அது பாதிக்குமா?
2: ஆக்சுவலா ரொம்ப ஒரு நல்ல கேள்விங்க. சர்க்கரை நோய் இருக்கிற பெண்கள் வந்து கருத்தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க முதல்ல அதை பிளான் பண்ணணும். பிரெக்னன்சி அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து ஒரு கேஷுவலான ஒரு இதுவா இல்லாம தே மஸ்ட் பிளான் ஃபார் இட். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து அவங்க சுகர் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு முறை வந்து அவங்க என்ஷூர் பண்ணிக்கணும். அப்புறம் அதே மாதிரி அவங்க ஃபுட்டை வந்து சேஞ்சஸ் வந்து ப்ராப்பரா பண்ணணும். அதாவது வந்து தன்னோட சுகர் லெவல்ஸ் வந்து நார்மலா வச்சுக்கிறதுக்கான என்ன டயட் சாப்பிடணுமோ அந்த டயட்டை அவங்க ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி உடல் பருமன் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னாக்க வெயிட் லாஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, வேலை பாக்குற இடத்துல வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான வந்து வேலைகளை அவங்க செய்ய வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னா, எதுக்கும் ஒரு முறை வந்து தான் கன்சல்ட் பண்ற ஒரு டாக்டரை வந்து

0: ஒரு முறை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கேத்த ஒபீனியன்ஸை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த பிரெக்னன்சியை பிளான் பண்ணாங்கன்னா அதனால அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இது இல்லாம அவங்களுக்கு தெரியாம அவங்க திடீர்னு கருத்தரிக்கிறாங்க, அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னாக்க அந்த குழந்தைக்கு வந்து பர்த் டிஃபெக்ட்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அதாவது என்னன்னா அதோட மூளையோ இல்ல வந்து அந்த ஸ்பைன்ல இருக்கிற எதை வேணா அது பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தைய வந்து ஏதாவது குறைபாடுகளோட பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தை பாத்தீங்கன்னா, அதாவது அம்மாக்கு வந்து பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பிறக்கிற குழந்தை யூஸ்வலாவே வந்து ஒரு லார்ஜ் பேபியா தான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா பிறக்கும் போது அதோட எடை வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சோ அதுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சிசேரியனுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்.
1: இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் யோசிக்கிறது என்னன்னா சர்க்கரை அதிகமா சாப்பிட்டா சர்க்கரை நோய் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மையா?
0: சர்க்கரை அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு தான் சர்க்கரை நோய் வரும் அப்படிங்கறது ஒரு கட்டாயமே கிடையாது. அதாவது சர்க்கரை கலந்த, அதாவது சுகரி ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, சாக்லேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது அதிகமா சாப்பிட்டாலோ இல்ல ரொம்ப ஃபேட்டி ஃபுட்ஸ், அதாவது ரொம்ப கொழுப்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமா சாப்பிட்டாலோ இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் வரத்துக்கு 100% சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காரம் அதிகமா எடுத்துக்கிறவங்களுக்கு கூட, அதாவது டெய்லி ஊறுகாய் போட்டு சாப்பிடுறது அண்ட் நிறைய வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயே வந்து புளி காரம் அதிகமா சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட எளிதா வந்து சர்க்கரை நோய் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: எந்த வயதை சேர்ந்த மக்களுக்கு சர்க்கரை நோய் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு?
0: வயது அப்படிங்கறதுக்கு வந்து ஒரு இதுவே இல்லாம போச்சுங்க. இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துல, அதாவது வயசாயிடுச்சு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு இதுக்கு இல்லவே இல்லை. சின்ன சின்ன பசங்களுக்கு கூட சர்க்கரை நோயால அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. சோ அதுக்கு வந்து வயது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எந்த வயதினரை கூட சர்க்கரை நோய் வந்து தாக்கலாம்.
1: இப்ப பரம்பரை பரம்பரையா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும்?
0: அதாவது ஹெரிடிட்ரி ஆர் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஒன்றும் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால எந்த இதில் வேணால் அவங்க கொஞ்சம் வந்து ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலோ இல்லை வந்து அவங்க சரியான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாமல் ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து எளிதாக வரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னாக்க நல்ல ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளணும், அதுக்கப்புறம் வந்து சரியான பிசிக்கல் எக்ஸசைசஸ் வந்து கண்டிப்பா கம்பல்சரி. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம அவங்க சாப்பிடுற சாப்பாட்டையும் அதுக்கப்புறம் அவங்க செய்யற உடல் பயிற்சியும் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்.
1: இப்ப பாத்தீங்கன்னா யாரான தலைவலி அப்படின்னு சொல்லி நேர பார்மசிக்கு போயிட்டு கொஞ்சம் தலைவலி மாத்திரை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி இப்ப சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் நேரா போறாங்க பார்மசிக்கு கொஞ்சம் டெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. இப்ப நிறைய பார்மசிஸ்லயே டெஸ்ட் பண்றதுக்கான பெசிலிட்டிஸ் இருக்கு. அதை டெஸ்ட் பண்ணிட்டு சர்க்கரை இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிப்பா ஒரு சர்க்கரை மாத்திரை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அவங்களே வாங்கிட்டு அவங்களே போறாங்க. அப்படியே சர்க்கரை நோயோட வாழ கத்துக்கிட்டாங்களே, அவங்க வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலேயே அவங்க இறங்கலையே. ஏன்
0: இது ஆக்சுவலா வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. இத ஒரு வியாதி அப்படிங்கிற நமக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே இல்லாம இதோடய நம்ம வாழ்ந்துக்கலாம் பழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பீப்புளோட ஆட்டிடியூட் வந்து மாறிடுச்சு சர்க்கரை நோயை நோக்கி. என்ன இப்ப வந்தா என்ன மருந்து இருக்கு, இன்சுலின் இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம யூஸ்வலா என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரியே நம்ம வாழ பழகிக்கலாம், இதுக்காக நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா எந்த மாற்றத்திலயும் நம்ம வந்து ஈடுபட வேண்டாம், எதுவும் வந்து இதுக்காக நம்ம இல்ல வந்து இது வராம இருக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறதுக்கோ இல்ல வந்து இது வந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னும் இத கண்ட்ரோல் பண்றதுக்கோ மருந்துகள் வந்து குறைவான அளவில் அட்லீஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதோ யாருமே யோசிக்கிறதே இல்லை. விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு. மோரோவர் வந்து மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது, மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் பத்தியோ இல்ல வந்து அதனால வந்து நமக்கு என்ன ஆக்சுவலா உள்ள நடக்குது அப்படிங்கறத பத்தி ஒரு சீரியஸ்னஸே இல்லாததுனாலதான் வந்து மக்கள் இந்த மாதிரி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்.
2: தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபா சங்கரனோட ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
3: சர்க்கரை நோயா? மனம் சோர்ந்து விடாதீர்கள், தீர்வுக்கான வழியை யோசிங்கள்.
4: ஹாய் ஆகாஷ்.
5: சொல்லுங்க அம்ரேஷ்.
4: என்ன ஆகாஷ், உன்னோட வார்த்தையில சந்தோஷமே இல்ல.
5: நேத்து பிளட் கொடுத்திருந்த டெஸ்ட் பண்றதுக்காக பிளட் ரிசல்ட் வந்துச்சுப்பா.
4: ஏன், என்ன வந்துருச்சு ஆகாஷ்?
5: எனக்கு சுகர் இருக்கா.
4: அப்படியா, எவ்வளவு சுகர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க?
5: 400 இருக்கம்பா.
4: அவ்வளவுதானே, அது ஒரு பிரச்சனையே இல்ல ஆகாஷ். என்னுடைய சித்தி பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு சுகர் எவ்வளவு தெரியுமா? 610 சுகர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அவள எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கா தெரியுமா?
5: என்ன விட ஜாஸ்தி சுகரா, அதுவும் ஆரோக்கியமா இருக்காங்களா, எப்படி இது?
4: ஆமாண்டா, அவன் வெறும் கொழுப்பில்லாத சாப்பாட சாப்பிட்டு தினைக்கும் எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணான். ஆட்டோமேட்டிக்காவே அவன் சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. பாத்தீங்க
5: எவ்வளவு சுகர் குறைஞ்சிருச்சு?
4: 3 மாசத்துலயே 180 வந்துருச்சு. நீயும் டாக்டர் போய் பார்த்து மருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் சொன்னதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா உன் சுகர் லெவலும் கம்மி ஆயிடும்டா.
5: நிஜமா சொல்ற?
4: ஆமாண்டா நிஜமா. நீ கவலைப்படுற அளவுக்கு எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. உன்னோட சாப்பாடுலயும் மருந்துலயும் எக்ஸசைஸ்லயும் இதை கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம்.
5: ரொம்ப நன்றிங்க. என் பயம் காத்துல பறந்து போனது மாதிரி இருக்கு எனக்கு.
3: உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி வித் மீ ஆர்ஜே ஸ்ரீ. தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபா சங்கரனோட. இப்ப பொதுமக்கள் மத்தியில வந்து இந்த அலோபதி மருத்துவத்தை மட்டுமே வந்து சர்க்கரை நோய்க்காக பாத்துட்டு இருக்காங்க. மாற்று மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால இப்ப வந்து நீங்க இப்ப ஆயுர்வேத கல்லூரியில படிச்சிருக்கிறதுனால ஆயுர்வேதம் எப்படி வந்து சர்க்கரை நோயை பாக்குது?
1: ஆயுர்வேதத்துல வந்து சர்க்கரை நோயை வந்து பிரமேகம் இல்ல மதுமேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து எப்படி பாக்குதுன்னா, ஆயுர்வேதம் வந்து சர்க்கரை நோயை ஆக்சுவலா வந்து மகாவியாதி அப்படிங்கிறாங்க. அதாவது அது ஒரு மிகப்பெரிய வியாதியா தான் வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. எப்படி நினைச்சீங்கன்னா, இப்ப வந்து மாடர்ன்ல எடுத்தீங்கன்னா ரெண்டு விதம் தான், அதாவது டைப் 1ங்கிறாங்க டைப் 2ங்கிறாங்க. பட் ஆயுர்வேதம்னு எடுத்தீங்கன்னாக்க 20 வகைப்படுத்துறாங்க சர்க்கரை நோயே. அது எந்த பேசிஸ்ல பண்றாங்கன்னா, தட் இஸ் த குவான்டிட்டி அண்ட் த குவாலிட்டி ஆஃப் யூரின். டயபெட்டிஸ் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து அவங்க பாஸ் பண்ற அந்த யூரின் வந்து அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா, அதோட கலர்ல வித்தியாசமோ இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக் ஸ்மெல் இல்ல அதுல ஏதாவது வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, இதெல்லாம் வச்சுதான் வந்து ஆக்சுவலா அந்த மதுமேகம் அப்படிங்கறது ஆயுர்வேதத்துல 20 வகைப்படுத்துறாங்க.
0: இப்போ சர்க்கரை நோய்க்கான காரணங்கள் என்னென்ன ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும்?
1: ஆயுர்வேதத்துல சர்க்கரை நோயோட காரணத்தை ரொம்ப அழகா ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க. ஃபர்ஸ்டே சொல்றதே வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வந்து உட்காந்து வேலை செய்யறது, இதுதான் குடுக்கறதுக்குற முதல் காரணமே. பிராக்டிக்கலாவே நம்ம பாக்குறோம் பாத்தீங்கன்னா, வந்து கம்பெனிஸ்ல ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அண்ட் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க ஏசி யூஸ் பண்றது வந்து ரொம்ப அதிகமா ஆயிட்டே இருக்கு. அண்ட் இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படின்னா என்னன்னா, வந்து முன்னாடி எல்லாம் வந்து இங்க இருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்றது வந்து நிறைய இருக்கும். ஐடி இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கோங்களேன், அங்க பாத்தீங்கன்னாக்க போறாங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னாக்க ஒரே இடத்துல உட்காந்து வேலை பாக்குறது தான் அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றாங்கன்னாக்க, டே ஸ்லீப், அதாவது பகல் தூக்கம். பகல் தூக்கம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே வந்து கம்பல்சரியான ஒரு இதுவா இருக்கு. அதாவது அட்லீஸ்ட் டேக் நாப் ஃபார் 15 minutes இந்த மிடில் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப தவறான ஒரு நோக்கம். நைட் அப்படிங்கிற ஒரு டைம் தான் வந்து தூக்கத்துக்கான அலாட் பண்ண ஒரு டைம். சோ பகல்ல தூங்கறது அப்படிங்கறது அதுக்கு ஆப்போசிட் ஆன இருக்கிற ஒரு இது. சோ பகல் தூக்கம் ரொம்ப நேரம், அதாவது 2 மணி நேரம் தூங்குறது, 3 மணி நேரம் தூங்குறது, டெய்லி பகல்ல தூங்குறது, இந்த மாதிரியான ஒரு ரீசன் வந்து கண்டிப்பா சர்க்கரை நோய் வந்து காஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயிர் அருந்துதல், அதுவும் வந்து தினமும் தயிர் அருந்துதல். டெய்லி பகல்ல காலையில சாப்பிடுறது, மத்தியானம் சாப்பிடுறது, நைட் சாப்பிடுறது, 3 வேளையும் தினசரி தயிர் உண்ணுதல் அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு நம்ம சொசைட்டில பாத்தீங்கன்னாக்க தயிர் சாப்பிடாதவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. தயிர் எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதோட சாப்பிடணும், அதாவது இப்ப வந்து தயிர் வந்து உப்பு இல்லாம வந்து தயிர் சாப்பிடவே கூடாது. தயிர் பேசிக்கலி வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ரொம்ப கூலிங் இன் நேச்சர். அதுவும் வந்து சம்மர் சீசன்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமா வந்து இதை யூஸ் பண்றாங்க. ஏன்னா ரொம்ப வந்து நமக்கு வந்து ஒரே வெக்கையா இருக்கு, ஒரே தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே டைரக்டா எடுத்து நல்லா சில்லுன வந்து தயிர் சாப்பிடுறது இல்ல லஸ்ஸி அப்படின்னு சாப்பிடுறது, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்றது வந்து அதிகமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, வருஷ கணக்கா இதே மாதிரி யூஸ் பண்ணும்போது நாளடைவுல அது வந்து சர்க்கரை நோயை காஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து நான்வெஜ், அது வந்து எஸ்பெஷலி சீ ஃபுட் அதிகமா வந்து டெய்லி சாப்பிடுறவங்க, இல்ல வந்து சிக்கன் மட்டன் இல்ல அந்த மாதிரி இருக்கிறதே வந்து அதிகமான முறையில வந்து பயன்படுத்துறவங்களுக்கும் இது வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பால் சம்பந்தப்பட்ட மற்ற பொருட்கள், அதாவது வெண்ணெய் நெய் அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து அதிகமா வந்து சாப்பிட்டாலும் சர்க்கரை நோய் வந்து மிக எளிதா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து அரிசி தானியத்தை வந்து புதுசா அறுவடை செஞ்சது, அதாவது இப்ப நம்ம முன்னாடி எல்லாம் வந்து எப்படி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, நெல் எடுத்து வச்சிருவாங்க, அதை வந்து இது பண்ணி வச்சுட்டு அரிசி மூட்டை மூட்டையா அடுக்கி வைப்பாங்க, அடுக்கி வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் பழசாக்கி அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கரை நோயோட தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாவே இருந்தது. பட் இப்ப வந்து ரொம்ப அப்படியே இந்த நிறைய வந்து பாலிஷ் ரைஸ்ங்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்னமோ வந்து வெரைட்டி ஆஃப் ரைஸ் சொல்றாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து அது என்ன மாதிரி ரைஸ், அதை வந்து பழமைப்படுத்தின ரைஸா என்னன்னே தெரியாம நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும் போது அதை கண்டினியூஸா ஒரு இயர் சாப்பிடும் போது சர்க்கரை நோயோட இது வருது. அதே மாதிரி கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ், நம்ம நாக்குக்கு வந்து நிறைய அடிமை ஆயிட்டே இருக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரி ஷாப்ஸ் வந்து நிறைய வந்து வந்துகிட்டே இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும் போது டெய்லி இல்ல வந்து அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 4-5 வாட்டி அதிகமான இதுல வந்து ஸ்வீட் சாப்பிடுறது, இந்த மாதிரி இருக்கிறது வந்து சர்க்கரை நோய்க்கு சொல்லப்பட்ட காரணங்கள் ஆயுர்வேதத்துல.
0: இப்ப மெத்தட் ஆஃப் டெஸ்டிங் அப்படிங்கறது ஆயுர்வேதால என்ன, நீங்க என்ன மாதிரியான டெஸ்ட் பண்றீங்க, இல்ல நீங்க இப்ப வந்து அலோபதிக்கு எடுக்கிற இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட்பரண்டம் அந்த டெஸ்டே தான் நீங்களும் வந்து ஃபாலோ பண்றீங்களா, இல்ல உங்க பாணியில நீங்க வேற விதமான டெஸ்ட் பண்றீங்களா?
1: டயபெட்டிஸ் ஆர் வந்து மதுமேகம் ஆயுர்வேதா அப்படிங்கறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் நாட் ரெய்ஸ்ட் பிளட் சுகர் லெவல்ஸ். நமக்கு சர்க்கரை இது வந்து நமக்கு பிளட்ல அதிகமா இருக்கு அப்படின்னா அது மட்டுமே சர்க்கரை நோய் கிடையாது ஆயுர்வேதத்துல. நம்ம வந்து அதுக்கு வந்து மத்த என்ன சிம்டம்ஸ் இருக்கு, பாதத்துல இல்ல கையில ஏதாவது எரிச்சல் இருக்கா, இல்ல ரொம்ப டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கா, இல்ல வந்து யூரின் எஸ்பெஷலா நைட் டைம்ஸ்ல வந்து அதிகமுறமா அவங்க வந்து கழிக்க வேண்டி இருக்கா, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப அதாவது எப்பவுமே வந்து உடம்புல வந்து ஏதோ வந்து எறும்பு ஊறுற மாதிரியோ இல்ல ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஃபீலிங் வந்து எப்பவுமே இருக்கா, தாகம் வந்து அதிகமா இருக்கா, இல்ல உடம்புல இருந்து வந்து ஒரு துர்நாற்றம் வந்து அதிகமா வர மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா, இதெல்லாம் வந்து அசோசியேட்டட் சிம்டம்ஸ். இப்ப நாங்க வந்து எத்தனையோ பேர் நம்ம வந்து பாத்துருப்போம், அவங்க வந்து ரொம்ப வருஷமா வந்து வந்து இன்சுலின்ல இருப்பாங்க, சுகர் வந்து கண்ட்ரோல்லையும் இருக்குன்னு சொல்லிப்பாங்க, பட் பாத்தீங்கன்னாக்க எப்பவுமே ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருந்துட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து பிரிஸ்காவே இருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் போது நாங்க என்ன சொல்லுவோம்னாக்க ஆயுர்வேதத்துல அவங்களுக்கு வந்து இன்னும் மதுமேகம் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்லுவோம். சோ எங்களுக்கு வந்து டெஸ்டிங் அப்படிங்கறது வந்து மக்களை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு தான், அதாவது இப்போ நம்ம என்னதான் வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு மருந்து கொடுத்து அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சு அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு லேப் ரிப்போர்ட்ஸ்ல வந்து ஃபாஸ்டிங் சுகரோ இல்ல போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகரோ குறைஞ்சு அவங்களுக்கு ரிப்போர்ட் வந்தாதான் அவங்க அதை நம்புறாங்க. சோ நாங்களும் வந்து அந்த ஃபாஸ்டிங் ரொம்ப அதுக்குள்ள நிறைய டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகாம அட்லீஸ்ட் பேசிக் திங்ஸ் ஃபாஸ்டிங் பிபி அப்படின்னு அட்லீஸ்ட் மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த ரிப்போர்ட்ஸ நாங்க ஃபாலோ பண்றோம்.
0: இப்ப ஆயுர்வேதத்துல என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு?
1: ஆயுர்வேதத்துல சிகிச்சை முறை வந்து ஃபர்ஸ்டே வந்து என்ன அப்படின்னா, இத்தனை உங்களுக்கு இத்தனை காரணங்கள் சொன்னேன் இல்லையா, ஆயுர்வேத முறைப்படி என்னென்ன காரணங்களால வந்து டயபெட்டிஸ் அதாவது மதுமேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு அதாவது இண்டிவிஜுவல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்தது, அதாவது ஆயுர்வேத முறைப்படி அவங்களுக்கு சொல்லப்பட்ட எந்த காரணங்களால அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோயோட தாக்கம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து அந்த காரணத்தை ஃபர்ஸ்ட் நாங்க கரெக்ட் பண்றோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னாக்க அவங்க டெய்லி வந்து தயிர் சாப்பிடுறாங்க, மூணு வேளையும் தயிர் சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு முதல்ல தயிரை வந்து முதல்ல அவங்களுக்கு அவாய்ட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்றோம். எந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்தது அப்படிங்கறத வந்து சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன், அதாவது வந்து அவங்க நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறவங்களா இருந்தாக்க அவங்கள வேற ஏதாவது வந்து ஜாபுக்கு மாற சொல்றது, இல்ல வந்து ரொம்ப லேட் நைட்ஸ் அவங்க கண் முழிக்கிறவங்க, இல்ல வந்து பகல்ல தூங்குறவங்க, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சரிப்படுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்க மெடிக்கல் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம். மெடிக்கல் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னாக்க ரெண்டு விதப்படும். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங், அதாவது ரொம்ப வருஷ கணக்கா இருக்கிறவங்களுக்கு வந்து கிளென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம். அதாவது என்னன்னா இன்டியூஸ்ட் வாமிட்டிங் இல்ல இன்டியூஸ்ட் வந்து பர்கேஷன், அதாவது பேதிக் மருந்து கொடுக்கறது இல்ல வந்து அவங்களுக்கு வந்து வாந்தி பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வஸ்தி அதாவது மெடிக்கேட்டட் வந்து எனிமா அந்த மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறோம். அந்த மாதிரி பண்ணி அவங்க பாடி ஃபுல்லா வந்து இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது வந்து மாத்திரையோ இல்ல வந்து கஷாயமோ இல்ல சூர்ணமோ இல்ல வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி அதாவது எத்தனை வருஷமா அவங்களுக்கு வந்து இந்த நோய் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அவங்களுக்கு நாங்க வந்து மருந்து கொடுக்கறோம்.
0: இப்ப இந்த ஆயுர்வேத மருந்துகள்ல என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்றீங்க, அது எப்படி தயாரிக்கிறீங்க?
1: ஆயுர்வேத மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து பிரதானமா வந்து நிறைய ஹெர்பல் மெடிசின்ஸ்

0: இத வந்து கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதிகமான முறையில வந்து நிறைய பல்சஸ் எடுக்கிறது, இல்ல வந்து இந்த மாதிரி சன்னா அந்த மாதிரி எடுக்கிறது, இல்ல வந்து பருப்பு வகைகள், அதாவது நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கறத வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன்ஸ் அப்படிங்கறத வந்து அதிகப்படுத்துறது. இது வந்து டயட்ரி சேஞ்சஸ் கிடையாது. டயட்ரி சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னாக்க, இப்ப அவங்க வந்து அன்டைம்லி, அதாவது அவங்க சாப்பிடுற சாப்பாடு அப்படிங்கறத மட்டும் கரெக்ட் பண்ணாம எந்த டைம்ல அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப நிறைய பேருக்கு வந்து காமனா ஒரு பிராக்டிஸ் இருக்கும், அதாவது வந்து நிறைய மில்க் ஷேக் அப்படிங்கறது வந்து ரொம்ப காமனான ஒரு உணவா இருக்கு. அதாவது பாலையும் பழத்தையும் சேர்ந்து சாப்பிடுறது, இது வந்து பண்ணவே கூடாத ஒரு இது. சோ அந்த மாதிரி அவங்க வந்து என்னெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாத இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ, இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தயிர் நிறைய எடுத்துட்டு இருந்தாங்கனாக்க, இல்ல வந்து பால் காஃபி டீ அதிகம்
1: பொதுவா மக்கள் மத்தியில இந்த ஆயுர்வேத மருந்துகள் எல்லாமே வந்து ரொம்பவும் பொறுமையா வேலை செய்யறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
0: இது வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது வந்து ஆமா என்ன இப்ப ஆயுர்வேதம் அது வந்து மெதுவா தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு வந்து ஒரு தப்பான ஒரு இது வந்து எல்லார் மனசுலயுமே இருக்கு. இப்போ இந்த வெஸ்டர்ன் மெடிசன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாக்க சில செஞ்சுரிஸ் அதாங்க இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருந்தது, நமக்கு எல்லாருமே இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய மருந்து நம்பிதான் இருந்தோம். அப்ப நம்மளுக்கு இத்தனை வியாதிகளும் இல்ல. சோ அப்படி இருக்கும்போது ஆயுர்வேத மருத்துவம் வந்து ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்றது அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒத்துக்கவே முடியாதான ஒரு விஷயம். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கனாக்க, இவங்க ஊரெல்லாம் சுத்துவாங்க, இந்த இதுல வைத்தியம் இருக்கா, இந்த டாக்டர் விட்டுட்டு அந்த டாக்டர் வேற எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த நோய்க்கு அவங்களுக்கும் வயசாயிருக்கும், அந்த நோய்க்கும் வயசாயிருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல வந்து எங்க கிட்ட வந்துட்டு நீங்க வந்து உடனே வந்து எங்களுக்கு சரிப்படுத்தி கொடுங்க, இல்ல என்ன உங்க மருந்து இவ்வளவு ஸ்லோவா வேலை செய்யுது அப்படின்னா எப்படி எங்களால பண்ண முடியும்? இப்ப நீங்க ஒரு நோய், உங்களுக்கு சக்கரை நோய்னு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க, இல்ல உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கு, அதிகமா வந்து நீங்க யூரினேட் பண்றீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது இல்ல உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு நீங்க எழும்போதே உடனே எங்க கிட்ட வந்தீங்கனாக்க எங்களால உங்களை வந்து வந்து சீக்கிரமா குணப்படுத்த முடியும். சோ வந்து ஆயுர்வேதம் வந்து ஸ்லோவா ஒர்க் பண்ணுது அப்படிங்கறது வந்து ஒரு தப்பான ஒரு கருத்து.
2: தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபா சங்கரனோட ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: சாந்தி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா.
4: என்னங்க இப்பதானே குடிச்சீங்க?
3: தண்ணி குடிச்சா நல்லது தானே, அதுவும் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுமா.
4: என்னவோ இருங்க வர. என்னப்பா இப்பதானே தண்ணி குடிச்சீங்க?
3: இல்ல கண்ணா வெயிலா இருக்குல்ல அதனாலதான்.
5: இல்லப்பா உங்களை பார்த்தா வெயில குடிக்கிற மாதிரி தெரியல. என்னோட ஃப்ரெண்டோட அப்பாவும் இப்படிதான், எப்ப பார்த்தாலும் தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, பாத்ரூமும் அடிக்கடி போவாங்க. டாக்டர் கிட்ட போனா அவங்க பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க, அப்பதான் அவருக்கு சுகர் இருக்குன்னு தெரிய வந்தது.
4: என்னடி இப்ப அப்பாக்கு சுகர் இருக்கு நான் சொல்றேன்?
5: தெரியலமா அது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன்.
3: இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க?
5: நாளைக்கு நீங்க ஹாஸ்பிடல் போய் டாக்டரை பாருங்கப்பா.
3: சரி நாளைக்கு போய் பாக்குறேன்.
5: டென்ஷன் ஆகாதீங்கப்பா.
3: வணக்கம் டாக்டர்.
6: வணக்கம், வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு?
3: சார் நான் அடிக்கடி தண்ணி குடிக்கிறேன் சார்.
6: அப்பனா அடிக்கடி பாத்ரூம் போறீங்க?
3: ஆமா சார், அடிக்கடிக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அப்புறம் ரொம்ப பசிக்கவும் செய்யுது.
6: நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: என்ன டாக்டர் பண்றது?
6: கவலைப்படாதீங்க சார், இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நான் உங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க பிளட் சாம்பிள் இப்ப எடுத்துக்கலாம், அதை நீங்க லேப்ல கொடுங்க, நாளைக்கு ரிப்போர்ட்டோட என்ன வந்து பாருங்க.
3: குட் மார்னிங் டாக்டர்.
6: குட் மார்னிங் கிருஷ்ணா, உள்ள வாங்க. உங்க பிளட் ரிப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க
3: சார். ரிசல்ட்ல எல்லாம் ஓகேவா இருக்கா?
6: பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு, வெறும் 430 தான் இருக்கு. மெடிசன் நான் தரேன், சில டிப்ஸ் கொடுக்குறேன், இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே இது கண்ட்ரோல் ஆகிடும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிட்டாலே இந்த சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும்.
3: அப்படியா டாக்டர்? அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேனா எனக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாமா டாக்டர்?
6: கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வந்துடும்.
3: இப்போதான் டாக்டர் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு.
4: என்ன ஆச்சு?
3: ஆமா எனக்கு சுகர் இருக்கு. தேங்க்ஸ் பிரியா, நீ சொன்னதால தான் நான் போய் செக்அப் பண்ணி பார்த்தேன். டாக்டர் சில டிப்ஸ்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க, அதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணனா நானும் நார்மலா ஆயிடுவேன், சுகரை எனக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம்.

0: நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஸ்ரீ. இப்ப என் கூட இருக்கிறது டாக்டர் ரம்யா கிருபாசங்கர், ஆயுர்வேத டாக்டர். சர்க்கரை நோய் பத்தி இருக்கிற சந்தேகங்களை ஆயுர்வேத முறையில எப்படி எல்லாம் குணப்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். இப்ப ஆயுர்வேத மருந்துகள்ல என்னென்ன பக்க விளைவுகள் இருக்கு?
1: ஆயுர்வேத மருந்துகள் அப்படிங்கறது வந்து நல்ல முறையிலயும், அதாவது சரியாவும் கையாளலாம், தவறா கையாண்டாக்கா வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வந்து இது இருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இப்ப மினரல் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். இத பத்தி மக்களிடையே வந்து நிறைய தவறான எண்ணங்களும் இருக்கு. அதாவது இப்ப வந்து சித்தா ஆயுர்வேதா அப்படின்னு போனாக்க அவங்க வந்து ஏதோ மருந்து கொடுத்துருவாங்க, அதனால எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றது வந்து இது இருக்கு. இந்த மாதிரி போகாதீங்க, அவங்க ஏதாவது மருந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு. இது வந்து ரொம்ப தவறான ஒரு எண்ணம். என்னன்னாக்க, மினரல் ப்ரிப்பரேஷன்ஸே வந்து நோயோட எந்த கட்டத்துல வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், எந்த அளவுல கொடுக்கணும், அதாவது டோசேஜ்னு சொல்லுவோம், அது எந்த அளவுல கொடுக்கணும், எந்த டைம்ல அவங்களுக்கு வந்து சாப்பிடறதுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்கு. இது இல்லாம தப்பா கையாண்டாங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து அசச் பாத்தீங்கன்னாக்க, ஆயுர்வேத மருந்துகள் யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
0: இப்ப அலோபதியில எல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு பொதுவா ஒரு மருந்து வச்சிருப்பாங்க, அது மாதிரி ஆயுர்வேதத்துல ஏதாவது சர்க்கரை நோய்க்கு பொதுவா ஏதாவது மருந்து இருக்கா, இல்ல ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அது மாறுமா?
1: சர்க்கரை நோய் தடுக்கிறதுக்கான ஒரு சர்க்கரை நோயை வந்து கம்மி பண்ற மருந்துகள் வந்து ஆயுர்வேதத்துல இருக்கு. பட் அது வந்து எல்லாருக்கும் வந்து காமனா வந்து ஒரே மருந்து அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நான் முன்னாடி முன்கூட்டியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஹை ரைஸ்ட் பிளட் சுகர் லெவல்ஸ், அதுதான் வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கறதே வந்து ஆயுர்வேதத்துல கிடையவே கிடையாதுங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து சர்க்கரை நோய் வருவாங்க, அவங்களுக்கு வந்து கால் வலி அதிகமா இருக்கும், இல்ல கால் எரிச்சல் அதிகமா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து நம்னஸ் அதிகமா இருக்கும், இல்ல வந்து டயர்ட்னஸ் அதிகமா இருக்கும். சோ ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா அந்த சர்க்கரை நோயே ஒவ்வொரு விதமா பிரசன்ட் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து எந்த விதமா அவங்க பிரசன்ட் பண்றாங்களோ, எந்த தாக்குதல் அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களுக்கு நாங்க மருந்து கொடுப்போம். சோ காமனா இது வந்து ஆன்டி டயபெட்டிக் ட்ரக், இல்ல இது வந்து சுகர் யார் வேணா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மருந்து கிடையாது.
0: நிறைய பேர் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அவங்களுக்கு சர்க்கரை இல்ல சர்க்கரை சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும்போது அதை சாப்பிட்டுட்டு என்ன இப்ப இன்னொரு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன், இல்ல இன்னும் கொஞ்சம் இன்சுலினை ஏத்திக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அப்படி பண்றது எவ்வளவு தூரத்துக்கு நல்லது, எவ்வளவு தூரத்துக்கு அது வந்து அவங்களை இன்னும் பாதிக்கிறது?
1: இந்த மாதிரியான பிராக்டிஸ் வந்து இப்போ அதாவது வந்து ஆஃப்லேட் நம்ம இதுல வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. என்ன இப்போ நான் கல்யாணத்துக்கு போனேன், ஒரு பாயசம் சாப்பிட்டேன், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டேன், இன்னும் இப்போ ஒரு 10 யூனிட் ஜாஸ்தி போட்டுக்கிறேன், எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி அது வந்து ரொம்ப தவறான ஒரு பிராக்டிஸ். சோ அந்த மாதிரி அவங்க வந்து சாப்பிட்டுடுறாங்க. சோ அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்க நிஜமாவே அவங்க வந்து பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தியா இருக்கா, இல்ல அப்போ எது வந்து கம்மியா இருந்திருக்கா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சோ தெரியாம இன்னும் அவங்க வந்து ஜாஸ்தி இன்சுலின் போட்டுக்கிறது வந்து ஒரு தப்பான இது. இதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னாக்க, உங்களுக்கு வந்து ரொம்ப கிரேவிங் வருது, அதாவது சாப்பிடணும் தோன்றது அப்படின்றதுதான் சாப்பிடுங்க. பட் அடுத்த வர ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து நீங்க சாப்பிடுற டயட்ல கொஞ்சம் வந்து கான்சியஸா இருங்க, அவ்வளவுதான்.
0: இப்ப இந்த பரம்பரை பரம்பரையா சர்க்கரை நோயால பாதிக்கப்படுறவங்களுக்கு ஆயுர்வேதத்துல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா?
1: இத பத்தி ஆயுர்வேதத்துல வந்து கண்டிப்பா சொல்லப்பட்டிருக்குங்க. அத வந்து ஜாத பிரமேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வந்து ஹெரிடிட்ரி டயபெட்டிஸ் அப்படின்னு, அம்மாக்கு இருக்கு, இல்ல வந்து தாத்தா பாட்டிக்கு இருக்கு அப்படின்னா வந்து அத வந்து குழந்தைக்கே வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே அவன் வயசுல வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் அவங்க வந்து மீன் பண்றாங்க.
0: இப்ப யோகாவும் ஆயுர்வேதத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு மக்கள் மத்தியில ஒரு கருத்து இருக்கு. சோ யோகா மூலமா எப்படி வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும், அப்படி படுத்த முடியுமா?
1: யோகா மூலமா வந்து கண்டிப்பா சர்க்கரை நோயை நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஆசனாஸ் வந்து ஸ்பெசிபிக்காவே வந்து சர்க்கரை நோயை வந்து கம்மி பண்றதுக்குன்னே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டூகாசனா, அதாவது ஃப்ராக் போஸ்டர்னு சொல்லுவாங்க, அப்புறம் பஸ்டிமோத்தானாசனா, இந்த மாதிரி ஆசனாஸ் வந்து ஸ்பெசிபிக்காவே அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனங்கள். அதே மாதிரி இது கூட சேர்த்து பிராணாயாமம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க, இல்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கிறவங்க, இல்ல சர்க்கரை நோய் ஐயோ நமக்கு வந்துடுச்சே அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மென்டல் அண்ட் வந்து ஒரு பாடிலி ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த யோகாக்கும் பிராணாயாமக்கும் கண்டிப்பா இருக்கு.
0: இப்ப சர்க்கரை நோயை முழுமையா குணப்படுத்த முடியுமா, இல்ல வாழ்க்கை பூரா இவங்க வந்து மருந்துலயும் மாத்திரைகள்லயும் அப்படிதான் வாழணுமா, இல்ல முழுமையா இதை குணப்படுத்த முடியுமா?
1: சக்கரை நோயை வந்து கண்டிப்பா வந்து பூர்ணமா குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த மாதிரி வந்து நான் பூர்ணமா குணப்படுத்திடுறேன் உங்களுக்கு இனிமே வரவே வராது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களை கண்டிப்பா நம்பாதீங்க. சக்கரை நோய் அப்படிங்கறதே எப்படின்னா மேனேஜபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கியூரபிள்னே சொல்ல மாட்டாங்க. இப்ப வந்து நமக்கு அண்டர் கண்ட்ரோல் வச்சுக்கலாமே தவிர நம்ம வந்து அதுக்காக வந்து சரி எனக்கு தான் கண்ட்ரோல்ல இருக்கே நான் இப்ப வந்து திருப்பி அதே மாதிரி நான் பழைய மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதே மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு வந்து எல்லாமே காம்ப்ளிகேஷன் இல்ல இதவர அதிகமா அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கோ இல்ல வந்து அவங்களுக்கு முன்னாடி எப்படி வந்து ஜாஸ்தி அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்ததோ அது எல்லாமே திரும்ப வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு.
0: இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கத்தியில வெட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு காயப்பட்டாக்க கூட அது ஆறுறதுக்கு ரொம்ப நாளாருது. அத வந்து அவங்க அலோபதிக்கு போனாங்கன்னா குணப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க. ஆனா அதே அந்த ஒரு கத்தியால வெட்டுப்பட்ட காயத்துக்கோ இல்ல அந்த மாதிரி அடிப்பட்ட காயங்களுக்கு ஆயுர்வேதத்துல ஏதாவது மருத்துவம் இருக்கா?
1: கண்டிப்பா இருக்குங்க. ஆயுர்வேதத்துல வந்து கண்டிப்பா வந்து அதாவது இன்டர்னல் மெடிசின்ஸும் கொடுக்கலாம், அதாவது உள்ள சாப்பிடக்கூடிய மருந்தும் கொடுக்கலாம், எக்ஸ்டர்னல் இது வந்து அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி அதாவது வாஷிங் இல்ல ஏதாவது கிளீன் பண்றதுக்கு அதுக்கப்புறம் மேல இது பண்றதுக்கு அந்த மாதிரி வந்து குடுக்கறதுக்கு நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஆக்சுவலா வந்து நிறைய கேசஸ் வந்து நாங்களே ட்ரீட் பண்ணிருக்கோம். இது வந்து ஜஸ்ட் வந்து கத்தியால வெட்டிக்கிட்டதோ இல்ல வந்து ஏதாவது அடிபட்ட காயங்களோ மட்டும் இல்லாம முன்னாடியே சொன்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அதாவது ஃபுட் அல்சர்ஸே வந்து ரொம்ப காமனான ஒரு காம்ப்ளிகேஷன் டயபெட்டிஸ்ல. சோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனே வந்து ரொம்ப சுலபமா அண்ட் அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு இது வந்து ஆயுர்வேதத்துல இருக்கு.
0: இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆயுர்வேதத்துக்கும் அலோபதியில இருந்து மாறுறதுக்கு ரொம்ப தவிர்க்கிறாங்க. அவங்களுக்கு இஷ்டமே இல்ல, அலோபதி தான் அது மூலமா தான் நமக்கு குணமாகும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. மாறுறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஏன்?
1: இது வந்து ஆக்சுவலா ஒரு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு கண்டிஷன். ஏன்னா நம்ம பாரம்பரியமான ஒரு மருந்தையே வந்து நம்ப மாட்டேங்கிறோம். ஒரு மெடிசின்ல வந்து நம்மளுக்கு தீர்வு இருக்குங்கிறதே வந்து தெரியவே இல்லை. சோ இப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட வேண்டிய ஒரு செய்தி இது. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இது வந்து ஆயுர்வேதத்துல வந்து இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்ணும், இதை வச்சு நமக்கு என்ன தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா மக்களிடையேவும் வந்து அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு கருத்து மாறினாதான் வந்து நிறைய பேர் வந்து அலோபதிக்கு இங்க அங்க சுத்திட்டு அப்புறம் எங்க கிட்ட வராம டைரக்டாவே வந்து எங்க கிட்ட வந்து நல்லா பயனடைவாங்க அப்படின்னு நான் நம்புறேன்.
0: இப்ப வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு உடற்பயிற்சி ரொம்ப அவசியம், இட்ஸ் அ மஸ்ட் அப்படிங்கிறாங்களே, ஏன்?
1: ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இப்ப என்னதான் அவங்க வந்து மருந்து சாப்பிடுறாங்க இல்ல இன்சுலின் எடுத்துக்கிறாங்க இல்ல வேற ஏதாவது இது வேற ஏதாவது அவங்க வந்து டயட்ரி சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு எப்பவுமே வந்து பாடியில வந்து அந்த குளுக்கோஸ் லெவல்ஸ் அப்படிங்கறது எப்பவுமே வந்து அதிகமா இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து என்ன பண்றோம்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஃபுட் இதுல வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம கம்மி பண்ணக்கூடிய அந்த இதை வந்து ஒரு உடற்பயிற்சினால டபுள் தி டைம் வந்து நம்ம பண்றதுக்கு கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால வந்து உடற்பயிற்சி மஸ்ட் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம்.
0: இப்ப ஆயுர்வேத மருந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளவு நேரம் இடைவேளை தேவைப்படுது? ஏன்
1: ஆயுர்வேத மருந்து சாப்பிடுறதுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னாக்க இந்த இடைவேளை அப்படிங்கறது வந்து எந்த விதமான மருந்து நாங்க வந்து அந்த பேஷண்ட்டுக்கு குடுக்கறோம் அப்படிங்கறத பொறுத்து தாங்க இருக்கு. இப்ப வந்து நாங்க வந்து கஷாயம் அப்படிங்கறது குடுக்கறோம் இல்ல நெய் மருந்து குடுக்கறோம் அதாவது மெடிக்கேட்டட் கீ அந்த மாதிரி குடுக்கறோம் இல்ல மெடிக்கேட்டட் ஆயில் வந்து இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் குடுக்கறோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இல்ல வந்து நிறைய பில்ஸ் அந்த மாதிரி குடுக்கறோம் அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க யூஸ்வலா வந்து எம்டி ஸ்டமக்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்வைஸ் பண்ணுவோம். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மருந்து வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு யூசுவலா நம்ம பாடிக்கு வந்து இட் இஸ் ஹெவி டு டைஜஸ்ட். அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து பாடிக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால வந்து காலையில எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்லயோ இல்ல திருப்பி சாயங்காலம் எம்டி ஸ்டமக்லயோ சாப்பிட சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் இடைவேளை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ சாப்பிட சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஃபர்மெண்டட் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு, ஆசவம் மரிஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற மருந்துகள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடியவை, அதுக்கு வந்து சாப்பிட்ட உடனே எடுத்துக்கலாம், இடைவேளை எதுவும் தேவையில்லை.
0: இப்போ ஆயுர்வேதாவோட மற்ற மருந்துகள் அதாவது அலோபதி ஹோமியோபதி அந்த மருந்துகளையும் ஆயுர்வேதாவோட சாப்பிடலாமா கூடாதா?
1: இது வந்து அந்த பேஷண்டோட இல்ல அந்த இண்டிவிஜுவலோட சொந்த இது. சாப்பிட்டாக்க எதுவும் ஆகாததா? நீங்க வந்து அலோபதிக் மெடிசின்ஸ் ரொம்ப வருஷமா எதுக்கோ எடுத்துட்டு இருக்கீங்க, அது கூட ஆயுர்வேதத்துக்கு வந்து நீங்க வந்து மருந்து சாப்பிட வரீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து எடுத்துக்கலாம், சேர்த்து எடுத்துக்கலாம். அதனால வந்து எந்த பக்க விளைவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை.
0: இப்ப பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, ஆயுர்வேதத்திலயும் சித்தா மருந்துகள்லயும் மெட்டாலிக் பிரிபரேஷன் அப்படிங்கறத செய்யறாங்களாம். அது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுமா? உங்களோட கருத்து?
1: ஆயுர்வேத சித்த மருந்துகள்ல வந்து மெட்டாலிக் பிரிபரேஷன்ஸ் யூஸ் பண்றது உண்டு. பட் அது வந்து எந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணி நாங்க வந்து யூஸ் பண்றோம், இல்ல எந்த அளவுல யூஸ் பண்றோம், அதே ப்ரிப்பேர் பண்ண அந்த மெடிசினை வந்து எந்த குவான்டிட்டியில இல்ல எந்த டோசேஜ்ல வந்து அந்த பேஷண்ட்டுக்கு பிரிஸ்கிரைப் பண்றோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டான விதத்துல வந்து ப்ராசஸ் பண்ண அந்த ட்ரக், கரெக்டான வந்து டோசேஜ்ல வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு இருக்கும் போது சைட் எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ இதையே வந்து தவறான முறையில வந்து பயன்படுத்தினாக்க சைட் எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: இப்ப பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, ஆயுர்வேத மருந்து வந்து ரொம்பவுமே உடல் சூட்டை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது உண்மையா?
1: ரொம்ப தவறான கருத்துங்க. உடல் சூட்டெல்லாம் வந்து அதிகப்படுத்தக்கூடிய இது வந்து ஆயுர்வேதத்துக்கு கிடையாது. அதாவது இப்ப வந்து ஒரு பேஷண்ட் எந்த பிரச்சனையா வந்து அதாவது இப்ப சர்க்கரை நோயா வராங்களா, இல்ல வந்து வேற ஏதாவது தொந்தரவா வராங்களா, அவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் மருந்து கொடுப்போமே தவிர குடுக்கற மருந்தெல்லாம் வந்து உடம்பு சூட்டை வந்து ஜாஸ்தி பண்ணுது அப்படிங்கறது வந்து ஒரு தவறான எண்ணம்.
0: இப்ப நம்ம பாட்டி காலத்து வைத்தியம் அப்படின்னு சொல்றது இந்த பாவக்காய், வெந்தயம் இதெல்லாம் சாப்பிட்டாக்க வந்து சர்க்கரையினோட அளவு வந்து ரொம்ப கம்மி ஆகுறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு அது நம்மள வந்து உதவுறது? அப்படியே வந்து நம்ம வந்து பாவற்காயோ இல்ல வெந்தயமோ சாப்பிடுறது வந்து மருந்துகளுக்கு பதிலா இதை சாப்பிட்டா சர்க்கரை அளவு கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியுமா?
1: பாவக்காய், வெந்தயம், வேப்பம் இலை இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் கசப்பா இருக்கிற இதெல்லாம் வந்து ஜென்ரலா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இல்ல வந்து இந்த ஜாமுன் அப்படின்னு சொல்லுவாங்க, நாவல் பழமோ இல்ல அதோட கொட்டையோ அதெல்லாம் கூட பொடி பண்ணி வச்சு சாப்பிடுறது உண்டு. இதெல்லாம் வந்து சாப்பிட்டாக்க வந்து கண்டிப்பா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து சுகர் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு அது வந்து உதவுமே தவிர, அது வந்து ஒரு சைடு இதுவா வச்சுக்கலாமே தவிர அதையே வந்து மருந்தா வந்து சாப்பிடுறது வந்து கொஞ்சம் இது. அதாவது எப்படின்னா ஆயுர்வேதமோ இல்ல வந்து அலோபதியோ அவங்க எது எடுத்துக்கிறாங்களோ அதை வந்து சாப்பிட்டு நல்லா கண்ட்ரோல்ல இருக்கு, அதுக்கப்புறமா வந்து உணவும் சரியா வந்து நம்ம ஒழுங்கான டைம்க்கு இல்ல ஒழுங்கான உணவை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிசிக்கல் எக்ஸசைஸும் சரியா பண்ணி அதுக்கப்புறமா மினிமம் மெடிசன் எடுத்துட்டு இதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாமே தவிர ரொம்ப ஜாஸ்தியா வந்து இப்பதான் வந்து நமக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் போது வெறும் பாவக்காய், வெந்தயம் இந்த மாதிரி மட்டும் சாப்பிடுறது இல்ல சரியான ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நம்மளே வந்து வீட்டுல உட்காந்து இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கறது ஒரு தவறான பழக்கம்.
0: ரொம்ப நன்றி மேம், இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சர்க்கரை நோய்க்கான தீர்வு இருக்கு அப்படிங்கறத பொதுமக்கள் மத்தியில எங்களை பதிவு செய்ய வைக்கிறதுக்கு ஒரு உதவியா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: இப்ப சர்க்கரை நோயாளிகளுக்காக ஒரு சுவையான ரெசிபியை கேட்கலாங்க. சர்க்கரை நோயாளிகளின் கனிவான கவனத்திற்கு, உங்களின் உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு சிறிய உணவு வகை செய்முறை இதோ உங்களுக்காக. ஓட்ஸ் இட்லி. தேவையான பொருட்கள்: ஓட்ஸ் 1.5 கப், ரவை 3/4 கப், தயிர் 1 கப், துருவிய கேரட் 1 கப், பேக்கிங் சோடா சிட்டிகை, உப்பு மற்றும் நீர் தேவையான அளவு. செய்முறை: ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, பெருங்காயம், உளுத்தம் பருப்பு சிறிதளவு, நறுக்கிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நன்றாக வறுக்கவும். துருவிய கேரட் சேர்த்து 2 நிமிடம் வறுக்கவும். அதன் பின் ரவையை சேர்த்து 4 நிமிடங்களுக்கு வறுக்கவும். இதன் பிறகு கொத்தமல்லியை தூவி இறக்கவும். ஓட்ஸை ஒரு வானிலையில் 4 நிமிடங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் வறுக்கவும். ஆறிய பிறகு அதை அரைத்துக் கொள்ளவும். அரைத்த ஓட்ஸுடன் தேவையான அளவு உப்பும் தயிரையும் சேர்த்து நன்றாக கிளறவும். இத்துடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து தோசை மாவு பதத்தில் கலந்து கொள்ளவும். சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி அதில் ஊற்றி வேகவும். 13-15 நிமிடங்களுக்கு ஆவியில் வைத்து எடுத்தால் சுவையான ஓட்ஸ் இட்லி தயார். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். நன்றி. கேட்டீங்களா? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சர்க்கரை நோய்க்கு அலோபதியில மட்டும் இல்லங்க, மத்த மருத்துவத்திலயும் தீர்வு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது செகண்ட் எலக்ட்ரானிக் மீடியால இருந்து ஸ்ரீமதி, பத்மஜா, சுசானா மற்றும் ரக்ஷிதா. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஸ்ரீ.

0: that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio, our pride.
4: ஹலோ
5: ஹலோ,
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
4: சரி, ஓகே.
5: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
4: எஸ்.
5: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
4: ஓ ப்ளீஸ், வாங்க வாங்க உட்காருங்க.
6: மே ஐ கம் இன்?
4: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
6: ஓகே மேம்.
5: மே ஐ கம் இன் மேம்?
4: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
5: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
7: வணக்கம் மேம்.
5: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
7: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
8: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
9: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: சுத்தமா இருக்கணும்னா இப்படி பண்ற நீ. வா வா ஜெயில் பண்ணிட்டு போறோம், வா.
1: So listeners, don't just keep your homes clean, but also your country clean. Produced and brought to you by MOP Community Radio 107.8. Welcome back. This is RJ Twinkle and you're listening to MOP Community Radio 107.8 Slum Free India. So let's listen, what is the take of general public on this issue?
0: உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்லம்னா என்னது?
2: அது ஸ்லம்னா ரொம்ப ஏழ்மையானவங்க, அவங்களுக்கு வீடு எங்கேயும் கிடைக்காதவங்க, ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ண குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக அவங்களுக்கு அலாட் பண்ண இடம் பேர் தான் ஸ்லம். அங்கே வந்து ரொம்ப ஏழ்மையானவங்க இருக்கிற தங்கறதுக்கான இடங்கள் இருக்கிறது குடிசை பகுதிகள் தான். ஸ்லம்ல இருக்கிறவங்களோட வசதி வீட்டு வசதியை பொறுத்து அவங்க அங்கே வாழ்றாங்க.
0: ஸ்லம்ல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதனால அவங்க எதனாலலாம் சஃபர் ஆகுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: ஸ்லம்ல இருக்கிறவங்க வந்து முதல்ல சுத்தம் கிடையாது. ஏன் சுத்தம் கிடையாதுன்னா அங்கே ட்ரைனேஜ் ப்ராப்ளம், இது பப்ளிக் பாத்ரூம் ப்ராப்ளம், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கரண்ட் இல்லை. அவங்களுக்குன்னு எல்லாம் அவ்வளோ ஒரு ஸ்லம்ல 1000 families மினிமம், 200,000 பாப்புலேஷன், 200 families அக்காமடேஷன் அந்த ஏரியாவில் இருக்கும். அவங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்மி. இந்த பாத்ரூமுக்கு தண்ணி வசதி, ட்ரைனேஜ் வசதி இல்லாத காரணத்தினால அங்கேயே சாப்பாடு ஆக்குவாங்க, அங்கேயே ட்ரைனேஜ் போவாங்க, அங்கேயே வந்து கிளீனிங்னஸ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து கிளீனிங்னஸ் கிடையாது. அப்புறம் வந்து பப்ளிக் வந்து எவ்வளோ தான் நம்ம கவர்மெண்ட்டை நல்லா சுத்தம் பண்ணி லைட்டு தண்ணி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா கூட அவங்க வந்து அது வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க வந்து நோய் ரொம்ப எதிர், அந்த ஏரியாவுக்கு வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நோய் ஜாஸ்தி வருது. அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நியரஸ்ட் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் வந்து பப்ளிக் ஹெல்த்தில் ஹெல்த் நர்சஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க, அவங்க தான் அதில் சஃபர் ஆகுறாங்க. நோய் தான் முக்கியம் அங்கே. ஸோ எதனால் நோய் வருதுன்னா கிளீனினஸ் இல்லை, அதனால நோய் ரொம்ப ஜாஸ்தி அந்த ஏரியாவில் கவர் ஆகுது.
0: நீங்கள் ஏன் அவங்க இந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறீங்க? அவங்க இதனால இதுதான் அவங்க வாழணுமா, இந்த மாதிரி லைஃப் தான் அவங்க வாழணுமா?
2: அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு அந்த குழந்தைங்களோட படிப்புக்காக அந்த ஏரியாவில் இருக்கிற அங்கன்வாடி ஸ்கூலில் குழந்தைங்கள சேர்க்குறாங்க. ஒன்று, சடனாக ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் வசதி வேணும்னா அந்த இடத்துலையே அவங்க அந்த ஸ்லம்முக்கிட்டே இருக்கிற ஸ்கூல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. மூணாவது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஒரு காய்கறி வசதியோ சின்ன சின்ன கடைக்கு போனனாலும் அந்த ஏரியாவில் அவங்களுக்கு அலர்ட் ஆகிருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையாக்குறதுனால வசதிக்காரங்க இந்த மார்வாடி வீடு ஹாஸ்பிட்டலு கம்பெனிங்க அந்த இடத்துல போய் பிறக்கிற வேலை செஞ்சு அந்த வருமானம் வச்சுக்கிற மாதிரி அவங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. இன்கேஸ் ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு, அந்த ஏரியாவில் நம்ம விற்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்ட்டு அவங்க ஷிஃப்ட் ஆகி போயிடுவாங்க வேறு ஏரியாவுக்கு.
0: எந்த காரணத்தினால ஸ்லம்ன்ற ஒரு வார்த்தையோ இல்லை ஸ்லம்ன்றது ஃபார்ம் ஆச்சு, என்ன காரணங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க?
2: அது வந்து முதல்ல வந்து ஒரு நிறையா இடங்கள் இருக்கும், அந்த இடத்துல வந்து இந்த பக்கம் ஒரு வேக்கண்ட் லேண்டு மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்கும். ஒரு ஒரு கிரவுண்டு அரை கிரவுண்டில் பெரிய இடம் காலியாக இருந்துச்சு. அந்த காலியாக இருந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் வீட்டு வேலை செய்கிறவங்க பழைப்புக்காக வெளி இடத்துலேருந்து இந்த சென்னைக்கு வந்து பழைக்கிறதுக்காக வந்தவங்க ஒரு குடிசை போடுவாங்க. குடிசை போட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சொந்தக்காரங்க அவங்க ரிலே அவங்க சொந்தக்காரங்க இன்னும் பக்கத்தில் நம்ம கூட வேலை செய்யோ ஒர்க்கர் அவங்க வேலை செய்கிறவங்கலாம் கூப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இடம் காலியாக இருக்குது, நீ எதுக்கு ஊருக்கு போகிற, இங்கே வந்து நம்ம வருமானத்துக்கு இல்லாத வீடு கிடைக்கல எங்கேயுமே, ஸோ நீ பக்கத்துலேயே இன்னொரு குடிசை போட்டுக்கோ. இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒன் பை ஒன் முதல் முதல்ல குடிசை போட்டாங்க. அந்த குடிசையை வந்து அவங்களால மாற்றி எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை. காரணம் என்னென்னா, அந்த திடீர்னு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் வந்தவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு யாரும் பணமும் தரமாட்டாங்க, வீடும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த குடிசையில் அவங்க சொந்த செலவில் அவங்க குடிசை குடிசை போட்டுக்கிட்டாங்க. அவங்க சொந்த செலவு குடிசை போட்டதுனால அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகுது. அந்த குழந்தைய நான் படிக்க வைக்கணுன்றதுக்காக அந்த ஏரியாவிலேயே இருக்கிற அங்கன்வாடி ஸ்கூலில் குழந்தை கொண்டு போய் சேர்க்குவாங்க. திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொட்டேட்டாராக அவங்க என்ன பண்ணுவாங்க, வருமானம் இல்லை, வெறும் வீடு மட்டும் கிடச்சிச்சு, நம்ம எப்படி அன்றாட வாழ்க்கையை சாப்பிட்ணும், நம்ம பிழைக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி உணவு கொடுக்கறது, இப்படி ஒரு நாலேஜ் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு ரிச் பணக்காரங்க வீட்டில், ஒரு சேட்டு வீட்லேயோ, ஒரு கம்பெனிலேயோ, ஒரு சின்ன கடைங்கள்லையோ இந்த மாதிரி போய் ஒரு 2 hours வேலை செய்வாங்க. பெருக்கிற வேலை அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பெருக்குனாக்கா 50 rupees, அப்போ மாதம் வந்து 1500 rupees. அப்போ அவங்க சொந்த வீடு கட்டுறதுனால அவங்க வந்து ரெண்டர் கொடுக்க முடியாததுனால அவங்களுக்கு ஒரு அந்த 1500 rupees ஒரு சேஃப்டி. அந்த 1500 rupees பிள்ளைய படிக்க வைக்கணும், சாப்பிட்ணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இந்த அது ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, நோ எக்ஸ்பென்சஸ், அந்த வேலை செய்கிற வீட்லேயே ஒரு வேலை சாப்பாடும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதை வச்சு அவங்க பழிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி 1 by 1 போட்டுட்டு அந்த ஃபுல்லாக அந்த ஏரியா பூரா குடிசை வந்துருச்சு. அந்த குடிசைகள் முதல் முதல்ல போட்டது அதுதான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம்னு ஒன்று அலர்ட் பண்ணி இந்த ஏழை ஜனங்க இங்க போவங்க அவங்களுக்கு நம்ம எல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்ற காரணத்தினால நிறைய குடிசைங்க ஒரு 200 குடிசைங்க வந்துட்டாலே அந்த குடிசை மாற்று வாரியத்தில் அவங்கள வந்து பிழைக்க போக முடியாது. அவங்க வந்து ஓட்டர் உரிமை இருக்குது அவங்க கிட்டலாம், ஊரை விட்டு ஊர் வந்தாலும் ஓட்டர் உரிமை வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஜனத்துங்களை நம்ம வேற எங்கேயுமே அப்புறப்படுத்த முடியும், டெலிட் பண்ண முடியாது அவங்கள. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா அமைஞ்சிச்சு, அவங்களுக்குன்னு ஒரு டோர் நம்பர் கொடுத்தா அவங்களுக்குன்னு ஒரு இடம் அலர்ட் ஆயிடுச்சு. அது வந்து எங்க பதிவு பண்ணுவாங்க, அது சொந்த ஆவறது சொந்த ஆவலன்றது செகண்ட் க்வெஸ்சன். அவங்க வந்து குடிசை மாற்று வாரியத்தில் அண்டர் கண்ட்ரோல்ல அவங்க வந்துருவாங்க.
0: ஹெல்த் வைஸ் அவங்க ஸ்லம்ல வாழ்ற மக்கள் வந்து என்னென்னலாம் நோயில பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத சொல்லுங்க.
2: அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து முதல்ல சுத்தமே கிடையாது, சுத்தம் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து எவ்வளோதான் பக்கத்து வீட்லேயும் ஒருத்தர் நல்லா சுத்தமாக வச்சுப்பாங்க வீட்டை, அவங்க வீடு மட்டும் சுத்தமாக இருக்கணும்ன்ட்டு அந்த வேஸ்டேஜ் எல்லாம் பக்கத்து வீட்டில் போட்டுருவாங்க. ஸோ பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுவாங்க, திரும்பி அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த வீட்டுக்கு போடுவாங்க. இதை ஒரு ஒருத்தரும் நம்ம சுத்தமாக இருக்கணும்னு நினச்சா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோய் வராது. ஆனால் அங்கே வந்து அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரே ட்ரைனேஜ், ஒரே காவாக இருக்கும், ஒரே டாய்லெட், ஒரே வந்து தண்ணி வசதி. இந்த மாதிரி அடுத்தடுத்துல அவங்க போடுறதுனால ஃபஸ்ட்டு கொசு நிறைய வரும், கொசு வரும், ஈ முக்கியம், அப்புறமா வந்து நாய்ங்க நிறைய வளர்க்குவாங்க. அந்த ஏரியாலே நாய்ங்க வேற வச்சுக்குவாங்க, கோழிங்க வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் அவங்க வளர்க்குறதுனால அந்தளோட அந்த கோழிக்கு இருக்கிற நோய் கூட மனுஷாலுக்கு வரும். அந்த நாயெல்லாம் வச்சுக்குவாங்க, அதுங்களுக்கு இருக்கிற டிசீஸ் இந்த குழந்தைங்க பச்சை குழந்தைலாம் பிறந்த குழந்தைலாம் வச்சுன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக அட்டாக் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தை பச்சை குழந்தைங்களுக்கு. அப்போ சுத்தமாக வச்சாதான் நோய் வராது. சுத்தம் இல்லாத வெளியிலேயே வச்சுக்குவாங்க, வெளியிலேயே ஃபீட் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க, அப்புறமா வந்து சாப்பாடெல்லாம் மூடி வைக்க மாட்டாங்க, இந்த ஓப்பன் பிளேஸில் சாப்பிடுவாங்க, ஓப்பன் பிளேஸில் சேல் பண்ணுவாங்க, ஓப்பன் பிளேஸில் தான் எல்லாமே செய்வாங்க. முதல்ல அது அதனாலேயே ஒரு பாதிப்பு வரும். ரெண்டாவது அங்கே இருக்கிறவங்க கடின உழைப்பு பண்ணுறாங்க, வீடு கட்டுற போகிறாங்க, ரோடு வேலை செய்கிறாங்க, பள்ளம் நோண்ட போகிறாங்க, அப்புறமா பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆம்பளைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பகல்லன்னா ராத்திரியில் வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரிங்கிங் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு வந்து அவங்க அப்படியே ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறது, அடிக்கிறது, அதனால அந்த ஒய்ஃப் வூண்டட் ஆகிறது, அதனால அந்த பொண்ணுக்கு ஜுரம் வர்றது, அதனால அதுக்கு வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வர்றது. இந்த மாதிரி அவங்க சரி, இந்த ஆளு சின்ன சின்ன வயசெல்லாம் ஒய்ஃப் பேச்சு கேட்காம, பப்ளிக் பேச்சு கேட்காம, அம்மா அப்பா பேச்சு கேட்காம ஃபுல்லாக ட்ரிங்க் ஆகி ஆகி ஆகி ஆகி என்ன ஆகுது, ஒரு 60-70 வயசில் சாகிற பசங்க 40-45 வயசுலேயே செத்துடுறாங்க. அவங்கெல்லாம் இப்போ எங்கள் ஏரியாலேயே ஒரு 4-5 பேர் செத்துட்டாங்க. என்ன செத்தாங்கன்னு நம்ம போய் குவஸ்டின் கேட்டால் அவன் ராத்திரியெல்லாம் குடிச்சிட்டு இருப்பான், எந்த நேரம் ட்ரிங்கராக இருந்தா ரா ட்ரிங்க் அடிக்கிறான், பாக்கு போடுறான், அப்புறம் வந்து பான் கஞ்சா அடிக்கிறான். இந்த மாதிரியெல்லாம் அவன் ரொம்ப அந்த நோய்க்கு அடிமை ஆகிற மாதிரி அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. பெரிய டிசீஸ் வரலனாலும் சின்ன இந்த மாதிரி டிசீஸ் வந்தால் அதை ஆக்டிவேட் பண்ணி போனால் கூட 1-2 வாரம் டாக்டர்கிட்ட போகிறான், திருப்பியும் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட மறுபடியும் குடிக்கிறான். அதனால அவனுக்கு கை கால் விழுந்துடும், டாக்டர் அட்வைஸ் வயசுனா ஆல்கஹால் எடுக்கக்கூடாதுன்னா கூட மீறி அவன் எடுப்பான். அப்போ அவனுக்கு வந்து இல்னஸ் ஆகுது, அது அவனுக்கு தேவையான சத்து கிடைக்கல, அவனுக்கு தேவையான ஆதரவு இல்லை அவனுக்கு கவனிக்கிறதுக்கு. ஒய்ஃப் வேலைக்கு போயிடும், குழந்தைங்க ஸ்கூல் போயிடும், இவன் தனிமையாக இருக்கிறதுனால என்ன அவரும் அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதையே நம்ம வாங்கி வச்சுக்குவான், வாங்கி வச்சுட்டு அதையே குடிக்கிறான். அப்போ குடிக்க ஒய்ஃப் வந்து கேட்கும்போது இல்லை சொல்லுவான். இதேனாலேயே அவனுக்கு நோய் வருது. குழந்தைங்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நோய் தான் வரும். ஏன்னா அவன் ட்ரிங்கில் தான் நிறைய சாகுறாங்க. அவங்களுக்கு மெடிக்கிளைம்லாம் கிடையாது. ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அந்த ஹாஸ்பிட்டலில் போகும்போது அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. அட்வைஸ் கொடுத்து அவனை ரெக்டிஃபை பண்ணனா அவன் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் சாப்பிட்டுட்டு ருசி இருக்குது, அவனுக்கு உடவக்கூடாது. இவன் கூட ரெண்டு மூணு பேர் சேர்ந்து குடிச்சா திருப்பியும் ஜாஸ்தி தான் ஆகுது. போலீஸ் கண்ட்ரோல் பண்ணால் கூட ஏன் குடிக்கிறேன்னு கேட்டால் கூட அப்போ அட் அ டைம் போயிட்டா இருப்பான், மறுநாள் எடுத்துப்பான். நம்ம குழந்தைங்க இருக்குது, நம்ம ஒய்ஃப் பார்க்கணும், நம்ம சுற்று வட்டாரத்தை பார்க்கணும், நம்ம நாளைக்கு ஒழிக்கணும் அப்படி இல்லை. ரெண்டு நாள் ஒழிச்சிட்டு வருவானுங்க, நாலு நாள் குடிப்பானுங்க அந்த காசை வச்சுட்டு. அப்போ ஒய்ஃபுக்கு காசு கொடுத்தா தானே

0: பெரியவங்க ஈவன் லேடிஸ் கூட ட்ரங்க் அடிப்பாங்க அங்கே. நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, பப்ளிக் போய் நம்ம கண்ட்ரோல் தான் அவங்களோட விஷு. நம்ம ஏன் செய்கிற கொள்கிற நம்ம வந்து ஈஸி இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் கொடுக்க தான் முடியும். அதை ஃபாலோ பண்ணும் அவங்க. இன்னும் சில மதர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, சில குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறாங்க, சில பெரியவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு வந்து நம்ம டீச்சர் வந்தாங்கன்னா டீச்சர் வந்து நமக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறாங்களே அவங்க நல்லதுக்கு தான் செய்கிறாங்கன்னு கொஞ்சம் பேர் எடுத்துப்பாங்க. இருந்த போதிலும் அந்த ஏரியாக்குன்னு ஒரு என்ஜிஓ வராங்க. அந்த என்ஜிஓ வந்து குழந்தைங்களுக்கு மாதம் இடம் எடுக்கிறாங்க, ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் இந்த அம்மாங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுப்பாங்க. எப்படி சாப்பிட்ணும், எப்படி என்னென்னா பேசிக் டயட் சாப்பிட்ணும், எப்படி ஃபீட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு, எப்படி வயசானவங்களை எப்படி கவனிக்கணும், வயசானவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், இந்த பட்டி அப்புறம் நிறைய சிகரெட் பிடிக்கிறது பிடிக்க பிடிக்க அவன் டிபி அட்டாக்காக இறங்குறான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா காரணத்துக்கும் முதல்ல என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது, சுத்தம் கிடையாது அந்த ஏரியாவில். அதனால தான் இந்த டிசீஸ் எல்லாம் வருது. அந்த ஏரியாவில் இருக்கிற முதல் காரணமே சுத்தம் இல்லை. சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்தாலும் 50% கேட்பாங்க, 50% கேட்க மாட்டாங்க. அவங்களோட ஃபேமிலியாக அவங்க நினைக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட். அதுதான் அந்த டிசீஸ் வரதுக்கே அங்கே காரணம்.
1: Ouch! So many mosquitoes are biting me. I don't know what to do, man.
2: Yeah, I guess it's because of the open window. Let's close it.
3: Just closing the windows won't help. The stagnant water and even the rainwater that gets stagnated, if it's clean, it will surely help. Just closing the windows won't help. We shouldn't let water stagnation around our homes, and also there should be a mandatory rainwater harvesting system in all the homes, which will help preventing the mosquitoes invading our homes. Just closing the windows won't help. We should not allow stagnant water around our homes, and also there should be a mandatory rainwater harvesting system in all the buildings, which will prevent the mosquitoes from breeding and invading our homes.
4: Listeners, you are tuned into MOP Commentary Radio 107.8 with RJ Rita, and our next program is an interview with Mrs. Roslina. She is an Anganwadi school teacher and has been working there for nearly 33 years. She has been working with children of age group 2 to 5 years in Thousand Lights area. She has won many awards like state level best Anganwadi worker. She has even won Kurunji Award, which is given once in 12 years only. She has got this award on 12th December 2012. She has won Best Worker from World Witch Council and many other awards. These awards speak about her passion towards underprivileged children. Now Mrs. Roslina is in our studio with RJ Mariam, and they are going to talk about her experience in community development.
5: Anganwadi department la neenga irukkeenga, enna eerpu irukku ungalku indha anganwadi மக்களுக்காக நீங்க இருக்கிறதுல?
0: அங்கன்வாடி ஒர்க்கரில் நான் வந்து சின்ன குழந்தைங்க, அதாவது 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் நம்மளை நம்பி அந்த குழந்தைய விட்றாங்க. காலையில் 9:30 சாயந்தரம் 4 மணி வரைக்கும் விட்றாங்க. அப்போ நம்மளை நம்பி விடும்போது அந்த குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவை பிரிஞ்சு பாட்டி தாத்தாயா எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிட்டு நம்மக்கிட்ட வராங்க. ஸோ அவங்களோட முதல்ல வந்து அவங்க வந்து குழந்தைங்க வந்து ஒரு தெய்வத்துக்கு சமம். அவங்க அந்த குழந்தைங்கள வந்து நம்ம வந்து அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கணும், அவங்கள வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அடிக்கக்கூடாது, குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யணும். அப்புறமா வந்து அவங்க வந்து நம்ம ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து செல்ஃப் எல்லாம் சொல்லி கொடுக்கணும், தானாக சாப்பிட கற்றுக் கொடுக்கணும், தானாக சாப்பிட இது தானாக டாய்லெட் போயிட்டு வர கற்றுக்கணும், கற்றுக் கொடுக்கணும், தானாக சில்பர் போட கற்றுக்கணும், தானாக ட்ரெஸ்ஸு போட கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து அவங்களோட 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி அவங்க ஸ்கூல் போகும்போது அவங்கள வந்து நம்ம தயார்படுத்துகிறோம். அந்த தயார்படுத்தும் போது நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும் மனசில், நம்மளால் நம்ம குழந்தைங்க வந்து டெவலப் ஆகுது, நம்ம குழந்தைங்க சொல்கிற பேச்சு கேட்குது, நம்ம குழந்தைங்க அழாத இருக்குது, அடுத்த ஸ்கூல் போகும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது அழாத போகுது, நல்லா படிப்பு கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, அவங்க வந்து சின்னதுலேயே புரிஞ்சுக்கிற மைண்டு அவங்களுக்கு 75% 2 to 5 இயர்ஸில் மைண்டில் நிறையா மூளை வளர்ச்சி அதிகமாகும். அந்த மூளை வளர்ச்சி அதிகமாகும் போது அவங்க வந்து அந்த ப்ரீ ஸ்கூலில் நாங்கள் நடத்தும் போது அங்கன்வாடி சென்டரில் ப்ரீ ஸ்கூல் நடத்தும் போது அவங்க வந்து எல்லா மைண்டும் அவங்களுக்கு ஒரு மனசாக இருக்கணும். சில குழந்தைங்க டல்னஸாக இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம வந்து அவர்

0: கொடுக்கணும், குழந்தைங்கள்ட்ட நல்லா இருக்குதுன்னு விட்டுறக்கூடாது. குழந்தைங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சோஷியல் டெவலப்மெண்ட் வரணும். ஒரு குழந்தையோட ஒரு குழந்தை அடிச்சுக்கக்கூடாது, ஒரு குழந்தை பிடிச்சி தள்ளக்கூடாது, ஒரு குழந்தையோட ஸ்நாக்ஸ் எடுத்து இன்னொரு குழந்தை சாப்பிட்றோம், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அந்த ப்ரீ ஸ்கூலில். பட் அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்களோட கூடையவே கொண்டு போய் அவங்கள இதுதான் நம்மளோடது தான், இது என்னோடது அப்படின்னு அவங்க பர்சனல் ஐடியா அவங்க தெரிஞ்சுக்கணும். இது என்னோட பொருள், இது நான் கொண்டு போய் அங்கே வைக்கணும், இதை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. நிறைய ஆக்டிவிட்டீஸ், குழந்தைங்களை சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், சுத்தமாக வரணும், கச்சி புத்தின்னு வரணும், அப்புறம் மூக்கை துடைக்கணும், அப்புறம் வந்து அவங்க வந்து தானாக செருப்பு போட்டுக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம வந்து 2 to 5 இயர்ஸில் கண்டிப்பாக ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து செய்ய வேண்டிய ஒரு கடமை, அரசாங்க வேலை. ரெண்டாவது, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து யார் எந்த குழந்தைய நம்ம பார்க்குறோம், நல்ல பெரிய பெரிய பணக்கார வீட்டில் ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு சர்வெண்ட் இருப்பாங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு கார் இருக்கும், ஒரு குழந்தைய அம்மா டாக்டராக படிக்க வைப்பாங்க, ஒரு குழந்தைய இன்ஜினியராக படிக்க வைக்கணும்னு இப்படிலாம் ஒரு கனவு காணுவாங்க பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில். ஆனால் நான் சொல்லி கொடுக்குற குழந்தைங்கள்லாம் வந்து பக்க ஸ்லம் குழந்தை, அவங்களோட சூழ்நிலை என்ன இருக்கும், அவங்களுக்கு டிவி இருக்காது, அவங்க அப்பா ட்ரங்கராக இருப்பார், அவங்க அம்மா எத்தனை மணிக்கு சமைச்சு போடுதோ அத்தனை தான் சாப்பிட முடியும், அவங்க இஷ்டப்பட்டதை விரும்பி சாப்பிட முடியாது. பணக்கார வீட்டு பிள்ளைங்க வந்து அது பீஸா சாப்பிடும், பர்கர் சாப்பிடும், ஐஸ்கிரீம் சாப்பிடும், அப்புறம் எந்த நினச்ச நேரத்தில் கண்டு கூட்டிட்டு போவாங்க, நினச்ச நேரத்தில் தூங்க வைப்பாங்க, நினச்ச நேரத்தில் சாப்பிட வைப்பாங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம குழந்தைங்க எல்லா குழந்தையும் ஒரு குழந்தை தான், எல்லாருமே ஒரே 10 மாதம் சமந்த குழந்தைங்க தான் எல்லாருமே. அந்த குழந்தைங்களும் நம்ம ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். ஸ்லம் பீப்புள் வந்து கீழ்த்தரமான மட்டத்துக்கு போயிடக்கூடாது, அவங்களையும் நல்ல ஒரு குழந்தையாக உருவாக்கணும் அப்படின்ற காரணத்தினால நாங்கள் வந்து எனக்கு வந்து எனக்கு சூப்பர்வைசிங் மேற்பார்வையாளர் வேலை கிடச்சிது. நிறைய கவர்மெண்டில் வேலை கிடச்சா கூட எனக்கு வந்து இந்த குழந்தைங்க மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா குழந்தைங்க தான் நம்ம உயிர். நம்ம அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரார் குழந்தைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் பிள்ளைங்களை கூட நான் கவனிக்க மாட்டேன், என்னோட வேலையில் நான் கண்ணும் கருத்துமாக கவனிப்பாக இருப்பேன். என்னோட மதர்ஸு, என்னோட ஏரியா, இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் ஒரு மையத்துக்கும் ஒரு ஏரியாவுக்கும் தொடர்பு இருந்தால் தான் அந்த மையமும் நல்லா, அந்த அங்கன்வாடி சென்டரும் நல்லாயிருக்கும், அந்த ஏரியா மதரும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறனோ அதை அந்த ஏரியா மதர் கேட்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம்னா நான் போவேன், எங்களுக்கு ஒரு நான் ஒரு 2 நாள் லீவ் போட்டால் டீச்சரை வந்து அவரை ஒரு சந்தோஷமாக ஒரு ஆர்வமாக வந்து கேட்பாங்க, டீச்சருக்கு என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லையா, ஜுரமா, அந்த குழந்தைங்க கூட போய் சொல்லம்மா எங்கள் டீச்சர் இன்றைக்கி வரலம்மா, ஜுரமாம்மா, என்னன்னு தெரிலம்மா, ரோசி மிஸ் வரல அப்படின்னு ஒரு அவங்களுக்கு என் மேலே ஒரு பற்றுதல், ஒரு ஆசை, ஒரு கண்டிப்பு. நம்ம வந்து குழந்தைங்கள அடிக்காமல் திட்டாமல் அன்பாக அவங்கள வந்து சமூகத்தில் எல்லா குழந்தையும் ஒரு குழந்தை, தப்பு பண்ணுறவன் தப்பு பண்ணாதவன் அப்படியெல்லாம் டிமாண்ட் இது கண்டிஷன் போடாமல் அவங்கள அன்பாக அரவணைச்சிக்கணும். இந்த நம்ம போடுறது ஒரு பேஸ், நான் பேஸ் நல்லா இருந்தால் தான் ஒரு பில்டிங் நல்லாயிருக்கும், அந்த மோட்டிவ். அப்புறம் இந்த பேஸ் வந்து நல்லா இருக்கும்போதுனா நம்ம என்ன பண்ணோம், ஒரு விதை, ஒரு செடி, அதை வந்து நம்ம மண்ணில் நல்லா உருவாக்கணும். அந்த குழந்தைய உருவாக்குனது தான் இன்றைக்கி வந்து என்கிட்ட, ஏன்னா ஃப்ரம் த பிகினிங் 82 ஜாயின் பண்ணேன், அந்த குழந்தைங்க வந்து இன்றைக்கி என்கிட்ட சில குழந்தைங்க வந்து இன்றைக்கி எனக்கு ஆடிட்டராகிறாங்க, சில குழந்தைங்க வந்து குச்சப்பட்டு போயிருக்கிறாங்க, சில குழந்தைங்க வந்து சர்ச் பார் போயிருக்கிறாங்க, சில ஏன் இதை சொல்கிறேன்னா டைரெக்டாக அந்த வசதிக்காரங்க ஸ்கூல்லலாம் இப்போல்லாம் அட்மிஷனு பிளே ஸ்கூல் படிச்சிருந்தா தான் ஸ்பாட் அட்மிஷன் கிடைக்குது. அப்போல்லாம் நேரடியாக கொண்டு போய் சேர்க்கும்போது அங்கன்வாடி மையத்தில் படித்த குழந்தையும் ஆர்டினரி குழந்தை வீட்டில் இருக்கிற குழந்தைய டைரெக்டாக போய் சேர்க்குற குழந்தையும் ரொம்ப டிஃப்ரெண்ட் காட்டுது. காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரீ ஸ்கூலுக்கு வந்த அங்கன்வாடி மையத்துக்கு மையத்தில் இருந்த குழந்தை ப்ரீ ஸ்கூலுக்கு அந்த ஏரியா ஸ்கூலில் 6 இயர்ஸ் ஆன போன பிறகு அழக மாட்டேருந்து பேகை கரெக்டாக கொண்டு போகுது, அழகாக அதோடைய பேகை பார்த்துக்குது, தானே வேலையை தன் வேலையை தானே செய்துக்கிற அளவுக்கு அவளுக்கு டெவலப்மெண்ட் கொடுத்துட்டோம். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு, லேர்னிங் டெவலப்மெண்ட்டு, எல்லா 6 டெவலப்மெண்ட்டு, சென்சோரியல் டெவலப்மெண்ட் எல்லாமே அந்த குழந்தை கொடுத்துறதுனால அது நல்லா பெருசாகிடுது, நல்லா டெவலப் ஆகுது. ஆனால் வீட்டில் இருக்கிற குழந்தை, வசதிக்கார குழந்தை, எல்லாம் இருக்குது அந்த குழந்தைக்கு. தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு கார் வராங்க, டிரைவர் வராங்க, அம்மா ஒரு பக்கம் போயிடுறாங்க, அப்பா ஒரு பக்கம் போயிடுறாங்க, அந்த குழந்தைக்கு பாசம், அந்த ஒரு அன்பு, லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்காது. கிடைக்காதனால அந்த குழந்தை என்ன பண்ணுது, அழுகுது. அழுகிறதுனால அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு அந்த அழுவை ஓய வைக்கிறது ரொம்ப நேரம் ஆகிடும். அப்போது அந்த குழந்தை வந்து படிக்கிறதுக்கு முடியாத சூழ்நிலை, ஒரு பீரியட் ரெண்டு பீரியட் கூட போயிடும் அந்த குழந்தைய கன்வீனியன்ஸ் பண்ணவே முடியாது அந்த குழந்தை. அம்மா அம்மா அழுதுகிட்டே இருக்கும். ஆனால் இந்த குழந்தையும் அந்த குழந்தையும் எல்லாம் ஒரே குழந்தை, ஒரே மைண்டு. பட் சூழ்நிலை காரணமாக தான் அவங்க வந்து ஏழை பணக்காராக வராங்க. அது ஒன்று. எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னென்னா, நம்மக்கிட்ட எப்படியாப்பட்ட ஸ்லம் பீப்புள் இருந்தால் கூட நமக்கு எனக்கு வந்து மரியாதை, மதிப்பு, சூழ்நிலை. நம்ம என்ன ஒரு மீட்டிங் கூப்பிட்டாலும் வர்றது, நாங்கள் போய் அவங்கள வந்து ஒரு கன்வீனியன்ஸ் பண்ணி எதுக்காக கூப்பிட்றோம், ஏன் கூப்பிட்றோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. என் பிள்ளை நல்லா படிக்க வைங்க டீச்சர், என் பிள்ளை வந்து வீட்டில் வந்து ராங் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுகிறான் டீச்சர், சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. நான் சொல்வேன், இங்கே வர பிள்ளைங்க அப்படி பேசவே பேசாது, உண்மை பேசவே பேசாது. ஒரு பிள்ளை கூட நீங்கள் வீட்டில் வேணா அந்த அன்டைடியா அன்டைடியா இருக்கலாம், அந்த தவறாத வார்த்தைகள்லாம் பேசலாம், பட் ஸ்கூலில் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குமா, இந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட்டிங்காக என்ஜிஓஸ் கொஞ்சம் உதவி செய்கிறாங்க. அவங்க என்ன உதவி செய்கிறாங்கன்னா, ஒரு ஏன் இப்போ ஒரு ஸ்கூல் ப்ளே ஸ்கூலுக்கு போகும்போது குறைஞ்சபட்சம் 3000 ரூபாய் கட்டுறாங்க. ஒரு மதர் மதிய ப்ளே ஸ்கூல் மாண்டசேரி ஸ்கூலுக்கு 3000 ரூபாய் கட்டுறாங்க பர் சில்ட்ரன். ஆனால் ஏன் அந்த குழந்தை தானே படிக்கணுமா, இந்த குழந்தைங்களுக்கும் அதே மைண்டுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கன்வாடி மையத்தில் வந்து மாண்டசேரி மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு போட்டு அது ஒரு டீச்சர் போட்டு இப்போது ஒரு குழந்தை ஒரு மேட் எடுத்து தன் வேலை தானாக செய்யணும் அப்படின்னும்போது நமக்கு வந்து பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் போய் வேலை செஞ்சால் கூட அந்த திருப்தி வராது. பட் குழந்தைங்களோட குழந்தைங்களாகவே இருந்துட்டு எனக்கு இந்த குழந்தைங்கக்கிட்ட இருக்கிற அன்பு பாசம் அதுங்களெல்லாம் விட்டு பிரிய மனசே வராது எனக்கு. அதனால தான் நான் இந்த வேலையை தேர்ந்தெடுத்து இன்ன வரைக்கும் நல்லபடியாக பணியாற்றி வராங்க அங்கன்வாடி மையத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு மோபி வைஷ்ணவ் காலேஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி.
1: Thank you, Mrs. Roslina and RJ Mariam. We are honored, ma'am, to have you as a guest for our program. So, listeners, it's time for a short break. This is RJ Rita on MOP Radio 107.8. Stay tuned. Oh God, why these apartment people don't understand the basic system of garbage disposal? Though there are different trash bins for organic and inorganic waste, still they dump all the waste in the same bin.
2: Hey lady, who are you? Why are you screaming? Who are you? What is this organic and inorganic waste about?
1: Hi, I'm working for the corporation and I'm in charge for the cleanliness of this area. So, you're asking me about organic and inorganic waste, right? Listen, organic waste are those which are food waste and useful for the gardeners, farmers, and later they can be used as a manure. But inorganic waste are those which cannot be decomposed or are really hard to decompose. So, we shouldn't always mix the plastic bags, metals or even paper with the organic waste because they are not decomposable. But these apartment people just don't understand. Though we have different trash bins, they always throw the garbage together. And I really don't know how to bring this change. I really need to talk to the security of this.
2: I will put forth this information across the society people. And surely there will be a change in next few days. After few days.
1: Oh wow, what a change. I'm really glad to see this change in such a short period of time. Thank you, young lady. You have been a great help. So, we should always keep our garbage disposal clean and tidy.
2: Welcome back. This is RJ Twinkle and you're listening to MOP Community Radio 107.8 Slum Free India. So, let's listen what is the take of general public on this issue.
3: Take a minute. What comes to your mind when you listen to the word slum?
4: Poor people.
3: Do you think government is taking initiative to eradicate slum? Explain how.
4: I don't think government has started any initiative in clearing slum. But yeah, there are some steps taken by private companies where they are trying to develop that area as well as come up with some strategy of establishing their company there.
3: How do you feel if you had to live in slum area?
4: I don't think I would even go to such kind of area.
3: Is corruption one of the hurdles in slum education?
4: Not exactly, but yeah, corruption is the root cause of all the problems. But it's not only the corruption, but it's also about the mindset of people. They don't want to get rid of those slum. I mean, unhygienic, unclean place.
3: What steps do you think you can take for slum development?
4: First of all, we need to educate those people. Tell them that living in a hygienic place is 100 times better than living in such unclean and non-hygienic place.
5: Government என்னெல்லாம் தீவிரமா உழைக்குதா இந்த ஸ்லம் ஏரியாக்காக, அவங்க என்னெல்லாம் தீவிரமா ஒர்க் பண்றாங்க, இம்ப்ரூவ் பண்ற என்னென்ன என்னென்ன திங்ஸ் இம்ப்ரூவ் பண்றாங்க, முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க.
0: அந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு அந்த குடிசை போட்டாங்க. குடிசை மாற்று வாரியத்தில் கண்டறது இருக்கிறதுனால குடிசை போட்டாங்க. சரி, எல்லாரும் ஒரு 200 ஃபேமிலி ஆனாலும் அவங்கள குடிசை, அந்த குடிசையை மாற்றி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு குடிசையை மாற்றி ஆஸ்பெஸ்டஸ் சீட் போட்டாங்க. ஒரு பில்டிங் ஆயிடுச்சு, நல்லா சுற்றி கான்கிரீட்டில் கட்டி கொடுத்துட்டு மேலே டாப்பு வந்து ஆஸ்பெஸ்டஸ் சீட் போட்டு ஒரு வீடு கொடுத்துட்டாங்க, நல்லா வீடு கொடுத்துட்டாங்க. இப்போ வீடு கொடுத்த உடனே ரெண்டாவது தண்ணி ஃபெசிலிட்டி, குடிசை மாற்று வாரியத்துக்கு வந்து நல்ல ஒரு வீடு கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் ஒன், தண்ணி வந்து அப்போலாம் அந்த ஏரியா ஜனங்களுக்கு 200 வீட்டுக்கு தண்ணி கிடையாது. தண்ணி வந்து லாரி தண்ணி தான் பிடிக்கணும். அந்த லாரி தண்ணி வந்து பப்ளிக் ரோட்டில் விடுவாங்க. பப்ளிக் ரோட்டில் விடும்போது ரொம்ப இன்கன்வீனியன்ஸ் நடக்கும், டிராஃபிக் ஜாம் ஆகிடும், குழந்தைங்க அங்கங்கே ஓடி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அப்புறம் வந்து சண்டை வரும். ஏன் நான் போனாலும் முன்னே போனால் தண்ணி பிடிக்கிறதுக்கு சண்டை வரும். அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் நடக்குது அங்கேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இவங்களுக்கு ஏன் நம்ம ரோட்டில் தண்ணி விடணும், அவங்க ஊர் உள்ளவே அவங்களோட கண்ட்ரோலுக்கே அவங்களுக்காகவே ஒரு 10 அடி போட்டு ஹேண்ட் பம்ப் போட்டு கொடுத்துக்கிறாங்க. இப்போ 24 hours தண்ணி வர அளவுக்கு அவங்களுக்கு அவங்களோட சுத்தத்தை கருதி 24 hours தண்ணி அவங்களுக்கு அது கொடுத்துட்றாங்க. தேர்ட் ஒன், ரோட்டில் தான் டாய்லெட் போவாங்க பசங்க, ரோட்டில் தான் பப்ளிக் எல்லாருமே போடுவாங்க அந்த பிளாட்ஃபார்மில். இதையும் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, ஒன் பை ஒன்னாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்காக நம்ம ரோட்டில் போகிறது வருது ரொம்ப சுத்தம் இல்லாத போது பப்ளிக்கில் போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாஸ்தியாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டு உள்ளவே ஒரு டாய்லெட் வித் இந்த பாத்திங் ரெண்டுமே நடக்கிற மாதிரி ஒரு பெரிய டாய்லெட் கட்டி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. அது முடிஞ்சிச்சு. சரி, பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டாங்க, தண்ணி வசதி போட்டு கொடுத்துட்டாங்க, ரோடு வந்து வீடு வசதி 3 செஞ்சு கொடுத்துட்டாங்க. ரோடெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது, குண்டு குழி பள்ளம் அது இது நல்லா ஒரு தண்ணி சேரெல்லாம் இருக்கும். ஸோ ரோடு வந்து நல்லா இல்லையே, அவங்களுக்கு வீட்டுக்குள்ளவே நல்லா ரோடு போட்டு கொடுக்கணும், வாசலெல்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு இப்போது கான்கிரீட் போட்டு ரோடு கொடுத்துருக்குறாங்க. ரோடு கொடுத்துட்டாங்க, அது அழகாயிடுச்சு. இப்போ தண்ணி, சமைக்கிற தண்ணி, வேஸ்டேஜ் வாட்ரு, இந்த குளிக்கிற தண்ணி, இதெல்லாம் வந்து எல்லாரும் பாத்திரம் கழுவுற தண்ணி, எல்லா தண்ணியும் ரோட்டில் கொண்டாந்து ஊற்றுறாங்க. ஸோ ரோட்டில் கொண்டாந்து எல்லாமே பப்ளிக்கில் வந்து போ, பப்ளிக் சஃபர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே ட்ரைனேஜ் ஒன்று போட்டாங்க. அந்த ட்ரைனேஜில் மொத்த வாட்டரும் போய் அதில் விழுற மாதிரி இப்போ நல்லா க்ளீனாகலாம். அது இத்தனை வசதி, சரி இத்தனை வசதி செஞ்சு கொடுத்துட்டாங்க. இத்தனை வசதி செஞ்சு கொடுத்தோம், அவங்களுக்கு கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லாத விளக்கில் கொளுத்தி வச்சுட்டு இருப்பாங்க. விளக்கில் கொளுத்தி வைக்கும்போது அந்த காலத்தில் குடிசை பற்றிக்கும். ஸோ ரிட்டர்ன் திருப்பி ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு குடிசை, இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஒரு வீட்டுக்கும் அரசாங்கம் லைட்டுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு லைட்டு கரண்ட் வசதி, எல்லா வசதியும் கவர்மெண்ட் செய்து, எல்லா வசதியும் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்த பிறகு இப்போ வந்து அரசாங்கத்தில் அவங்க வந்து கரண்ட் கொடுத்தா தானே அவங்க வீட்டில் ஒரு மிக்சி வேணும், ஒரு ஃபேன் வேணும், ஒரு லைட் வேணும், ஒரு டிவி வேணும், பொழுதுபோக்காக அவங்களுக்கு டிவி வேணும். அவ்வளவும் கொடுத்து தான் இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன, எல்லா ஃப்ரீ நோ காஸ்ட் டிவி, மிக்சி, கிரைண்டர், ஃபேனு எல்லாமே. ஓ, லைட் கரண்ட் இருந்தால் தானே இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும், சும்மா இதை கொடுத்தா எப்படி அவங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, கவர்மெண்ட்டும் கொடுத்து இவ்வளோ சலுகையும் கொடுக்குது அவங்களுக்கு. இவ்வளோ சலுகை கொடுத்து பக்கத்துலேயே ஒரு அங்கன்வாடி ஸ்கூல் கட்டி கொடுக்குது, அந்த குழந்தைங்க நேராக போய் அங்கே போய் படிக்கலாம். வீட்டில் இப்போ அங்கே இப்போ வந்து அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கவர்மெண்ட் வந்து வீட்டில் வந்து ஒரு குழந்தை கூட படிக்காத இருக்கக்கூடாது, அந்த காலத்தில் விட்டுட்டாங்க படிக்கலை, எஜுகேஷனே இல்லை. ஆனால் இப்போ இருக்கிறதுல வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும்ன்ட்டு ஒரு குழந்தை கூட சத்து குறைவில்லாத மாநிலமாக்கணும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் ரொம்ப ஆசைப்பட்டு தான் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்குது.
5: ஸ்லம் ஏரியா மக்களுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக?
0: கவர்மெண்ட் வந்து அந்த ஏரியா ஜனங்களை வந்து அவங்களோட வாழ்க்கை முன்னேறணுன்றதுக்காக அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்கம்ல வச்சு ஒரு சுய உதவி குழுனு ஆரம்பிப்பாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் அது பேர், சுய உதவி குழு தமிழில் சொல்கிறேன். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ன்றது வந்து ஒரு 20 பேர் சேர்ந்தது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த 20 பேர் குரூப் சேர்ந்து ஃபார்ம் பண்ணும்போது அது கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். கவர்மெண்ட் என்ன பண்ணோம், 20 பேருக்கும் சேர்ந்து ஒரு தலைவி, ஒரு உபத்தலைவி, ஒரு பொருளாளர், அப்போ அந்த மூணு பேர் செலக்ட் பண்ணிட்டு அந்த 20 பேரும் வந்து ஓரளவுக்கு படித்தவங்களாக இருக்கணும். அந்த படித்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வேலை வாய்ப்பை வச்சு அவங்க இன்கம் பெருகணும். அந்த இன்கம்னால பக்கத்தில் இருக்கிற கம்பெனிகளுக்கெல்லாம், எக்ஸாம்பிள் எப்படின்னா அந்த 20 பேரும் சேர்ந்து ஒரு உதாரணமாக ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் 20 பேருக்கு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஈச் 500 கொடுத்துட்டாங்கன்னா அந்த 500ல் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்கேஸ் அவங்க வந்து ஒரு எப்போ லோ காஸ்ட்டில் வாங்கினாலும் சரி, நம்ம வந்து ஹை ரிச்சாக போகணும்னு அவசியம் இல்லை. அந்த ஏரியாவில் அவங்களுக்கு காசுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களால என்ன மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சொத்தத்தோட நல்லா கிளீன், நல்லா ஒரு டேஸ்டோட எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊர்க்கா செய்யலாம், ஒரு ஜாம் செய்யலாம். அப்புறம் வந்து இது ரெண்டும் ஒரு நல்லபடியாக அதை ப்ரெசன்ட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டுட்டு அதுக்கு ஒரு லேபிள் போட்டு அந்த சுய உதவி குழுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஐடி, ஒரு நேம் கொடுப்பாங்க. உதாரணமாக இந்திரா செல்ஃப் ஹெல்ப் குரூப், ஆர் லோட்டஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப், இந்த மாதிரி ஒரு பூ பேரோ ஒரு பழம் பேரை வச்சு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிப்பாங்க. அந்த ஆரம்பித்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இப்போ 20 பேரை சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 20 பாட்டில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு லாபம், 10,000 ரூபாய் போட்டாங்கன்னா அந்த குரூப்பில் ஒரு 12,000 ரூபாய் ஒரு இது எடுக்கலாம், ப்ராஃபிட் எடுக்கலாம், 2,000 ப்ராஃபிட் வரும். அந்த 2,000 ப்ராஃபிட்டை 20 பேரை சேர்ந்து எடுத்துப்பாங்க. இது வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமு. இதனால் வந்து இந்த 20 பேர் வந்து இன்னொரு 20 பேர், 40 பேர், இன்னொரு 20 பேர், அப்போ மூணு குரூப் ஃபார்ம் ஆகும். மூணு குரூப் ஃபார்ம் ஆனால் குறைஞ்சது ஒரு 5 குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. 5 குரூப்னா 100 பேர் ஆகிடுவாங்க. அந்த 100 பேரும் அவங்கவுங்க குரூப்பில் எப்படி செல்ஃப் ஹெல்ப் குரூப் பண்ணுறாங்க, எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, எப்படி கம்பெனிகளுக்கு கொண்டு போய் அந்த ஊர்க்கா ஜாமு சேல் பண்ணுறாங்க, அப்போ வந்து அது வந்து அவங்களோட முன்னேற்றத்திற்கு அவங்களுக்கும் லோன் கொடுப்பாங்க. அவங்க வீட்லேயும் அது வந்து அவங்க காசு இல்லாமல் அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு கூட அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. காசு போட்டு செலவு பண்ண அவசியம் இல்லை. இவங்க செய்யும்போது உங்கள் வீட்டுக்கும் ஒன்று கிடைக்கும். இது ஒன்று. ரெண்டாவது குரூப் வந்து இதே தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு அவங்க வந்து ஒரு பேப்பர் பாக்கெட்டு, பேப்பர் பேக்கு, பேப்பர் வாங்கி பேப்பர் பேக்கு, அதுக்கு மேலே ஒரு பிரிண்டிங்கு, அது வந்து ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு பிள்ளைங்க ஸ்கூல் பேக், பென்சில், சின்ன ஒரு லஞ்சு பேக், ஒரு ஸ்நாக்ஸ் பேக் மாதிரி ஒரு நாட் போட்டு அது ஒரு பேக்கு சப்ளை பண்ணோம். அந்த பேக்கு காஸ்ட்டோட ஒரு 20 ரூபீஸ் ஒரு காஸ்ட்டுன்னு சொன்னால் அது வந்து அவங்க ஒரு 15 ரூபீஸ் கொடுக்கலாம், இல்லை 22 ரூபீஸ்க்கு. எப்படி அவங்களோட வருமானத்துக்கும் அந்த பொருளோட விலைக்கு ஏற்ற மாதிரி அந்த 20 பேரும் ஒற்றுமையாக அந்த ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அந்த குழுவில் வந்து இத்தனை பேர் அதை செஞ்சாங்கன்னா அது ஒரு கவர்மெண்ட்டுக்கும், கவர்மெண்ட்டு இவங்க இவ்வளோ செய்கிறாங்க, பப்ளிக் இவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும், பேங்க் லோன் கொடுக்கும். ஓ இவங்க சின்ன சின்ன சின்ன முதலீடு பண்ணுறாங்க, இவங்களுக்கு பெருசளவில் கொடுக்கலாம், இப்போ வீட்லேயே ஊர்க்கா ஜாம் செஞ்சு அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும், ஒரு கடை வச்சு கொடுத்தாலும் அதில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், கவர்மெண்ட்டுக்கும் பணம் போய் சேரும், வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் நேரத்தை வீணடிக்காமல் நாங்கள் எழுதி படிச்சிருந்தா இந்த விஷயத்துக்காகவும் அவங்க சொன்னேன். இன்னொரு குரூப்பு உதாரணம், ரெண்டு குரூப் இன்னொரு குரூப் வந்து ஓரளவுக்கு 8வது படிச்சிருக்கணும் இல்லை 10வது படிச்சிருக்கணும், அந்த மாதிரி டிமாண்ட் ஆகும். டெய்லரிங் தெரியுமா உனக்கு, டெய்யர் தெரியுமா, சரி ஒரு 10 மிஷின் வாங்கி போடலாம், 10 மிஷின் வாங்கி போட்டு நீ ஒரு மிஷினில் ப்ளவுஸ் தைக்கலாம், ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு 2 பேரை கூப்பிடலாம், டீச்சருங்க டெய்லரிங் படித்த டீச்சர்ஸ் கூப்பிடலாம், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்லாம் கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நீ உன்னோட ஒரு ஒரு உதாரணம் ஒரு குடும்பத்தை மேம்படுத்தினா அந்த ஊரே மேம்படுத்த முடியும். ஏன் மேம்படுத்த முடியும்னா, அந்த ஒரு குடும்பம் வந்து டெய்லரிங் கற்றுக்கிறதுனால அவங்க வந்து நாளைக்கு அவங்க சொந்த செலவில் ஒரு பிளவுஸ் தைக்கலாம். இன்றைக்கி ஒரு ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க நாளைக்கு ஒரு பிளவுஸ் தைக்கலாம். ஒரு பிளவுஸோட இது எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ தைக்கிற ஸ்டிச்சிங் அமௌண்ட்டோட குறைஞ்சது 120 ருபீஸ் இருக்காது. அந்த மாதிரி அவங்களோட செல்ஃப் கடன் வந்து ஒரு 50 ரூபா கட்டினாலும் உங்களுக்கு

0: எங்களுக்கு வந்து 70 ருபீஸ் ப்ராஃபிட் வருது. இதை கவர்மெண்ட் இந்த மாதிரி சுய உதவி குழு நிறையா மேம்படுத்துறதுனால அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் எல்லாம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குது, பப்ளிக் ஆதரவு கொடுக்குது. அப்புறம் வந்து இவங்க வந்து சொந்த நம்ம வந்து ஏன் தனியாக ஒருத்தர்கிட்ட போய் டிமாண்ட் பண்ணோம், தனியாக போய் ஒருத்தர் கேட்கணும், நம்ம சொந்த கால நம்ம நிற்கலாம், நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. கவர்மெண்ட் வந்து வேலை இல்லாத வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு சும்மா நேரத்தை வீணாக்காமல் ஆண்களுக்காக இந்த சுய உதவி குழு கிடையாது, பெண்களுக்காக, பெண்களுக்கு மட்டுமே சுய உதவி குழு நடத்துகிறாங்க. இது ஒரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஏரியா ஜனங்களும் வந்து இதனால் நல்லா முன்னுக்கு வந்துடுறாங்க. இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வரவேற்கத்தக்கது. இன்னும் வர இந்த வருமானத்தை வச்சு, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வருமானத்தை வச்சே அவங்க குடும்பத்தில் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறாங்க, குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க, காலேஜ் கூட படிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு லோன் கொடுக்குறாங்க. லோனுன்னா ஒரு அந்த சுய உதவி குழு மூலியமாக, செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலியமாக பேங்க்கில் போய் கேட்டால் பேங்க்கில் லோ இன்ட்ரெஸ்ட்டு காசு கொடுத்து அவங்க ஃபேமிலியும் அந்த குடிசை மக்களையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது.
1: ஸ்லம்ல வாழ்கிற இளைஞர்களுக்கு, நீங்கள் படித்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன அவேர்னஸ் கொடுக்குறீங்க?
0: முதல்ல அங்கே படித்து நிறைய பசங்க படிச்சுட்டு 10வதோடு நிறுத்திடுறாங்க, ப்ளஸ் 2வோடு நிறுத்துறாங்க, அதுக்கு மேலே யாரும் படிக்கிறதில்ல. அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், வருமானத்துக்கு வருமானம் இல்லாத காரணால 10வது படித்த பசங்க கூட வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சிங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் படிச்சுட்டு இவ்வளோ படிச்சுட்டு நீங்கள் வீட்டு வேலைக்கு போகாதீங்க, அரசாங்கத்தில் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டியில் வந்து நல்ல ஸ்கில்ஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, டெய்லரிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பியூட்டிஷியன் கோர்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு கவர்மெண்ட் மூலிமா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், 45-45 டேஸ் அது ட்ரைனிங்கு, அந்த ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா 1.5 மந்த் அந்த ட்ரைனிங்கு இயர்லி ஒன்ஸ் கொடுக்குறோம். அது நீங்கள் ட்ரைனிங்கில் வந்து ஒரு எக்ஸாம் வைப்போம், அதை பாஸ் பண்ணிவிடுங்க, 1000 ரூபாய் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேறு தரோம், உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து அங்கேயே கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு நாங்கள் தனியார் நிறுவனத்துலேயோ கவர்மெண்ட்லேயோ உங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம். அது இல்லாத எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுவோம். மற்றபடி ஆம்பளை பசங்களுக்கு, இளைஞர்களுக்கு எப்படின்னா, அவனுங்க வந்து படித்த உடனே வந்து ஏதாவது ஒரு லைனில் போகணுன்னு அவனுங்க விரும்பலை. அவங்க ஃபேமிலியோட சூழ்நிலை காரணமாக வந்து இப்போ போலீஸ் ஆகணும், நம்ம வந்து டிராஃபிக் போலீஸ் ஆகணும், இல்லை வந்து நல்ல ஒரு கரையத்தில் போகணும், இல்லை ஒரு எஜுகேஷனில் வாத்தியாராக போகணும், இல்லை ஒரு பிடி மாஸ்டராக போகணும், அந்த மாதிரி யாருமே இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு, அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ப்ரெஸ்லையோ அப்படி தனியார் கம்பெனிங்களையோ, அப்புறமா வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், படிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடாது, ஈவன் ஒரு ஸ்கூட்டர் மெக்கானிக், ஒரு கார் மெக்கானிக், ஆர் வாட்டர் வாஷு ஏதாவது ஒன்றில் போகணும், வீட்டில் இருக்கக்கூடாது, சும்மா ஏதாவது ஒரு கைத்தொழில் செஞ்சால் நாளைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆவணி. இன்றைக்கி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலையேன்ட்டு வீட்டில் அப்படியே டல்லாக சோர்ந்து உக்காரக்கூடாது. அது நீ அப்படி சோர்ந்து உக்காரதுனால உனக்கு வேறு மைண்டு வந்து உன்னோட தாட்டெல்லாம் வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் போயிடும். அதனால் நீ வந்து ஒயிட் வாஷ், இது வாட்டர் வாஷ் பண்ணலாம், மெக்கானிக் பண்ணலாம், டோர் மெக்கானிக் போகலாம், ஏசி மெக்கானிக் போகலாம், எல்லாமே ஒரு கோர்ஸ் தான். அந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறோம். கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு சர்டிஃபிகேட் கையில் இருந்தால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல படிப்புக்காக தான் கவர்மெண்ட்டை நம்ம வேறு உதவி செய்து, ஒரு ஏசி மெக்கானிக் வாங்கினோம், ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கணும், ஜெராக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் பேங்க்கில் போய் லோன் கேட்டால் கண்டிப்பாக ஜெராக்ஸ் மிஷின் வைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. அந்த இனிஷியல் அமௌண்ட்டு நீங்கள் கட்டலாம். இல்லை உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குது, உங்கள் ஏரியாவுக்கு எல்லாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஸ்லம்ன்றதை வந்து நம்ம ஸ்லம்முன்னு இல்லாமல் அவங்களும் ஒரு மிடில் ஃபேமிலி, அவங்களும் நல்லா முன்னுக்கு வரணும், அவங்களும் அவங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கணும், ஸ்லம்முனா ஸ்லம்லேயே இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இந்த ஸ்லம்மில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அவுட் ஆஃப் சென்னையில் வந்து அவுட் ஆஃப் ஏரியாவில் வந்து இப்போது குடிசை மாற்று வாரியத்து மூலமாக நிறைய வீடுங்க கட்டியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் என்றைக்கு அலாட் பண்ணுதோ அன்றைக்கி இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியோ சென்ட்ரல் பிளேஸில் குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிற தாய்மார்களோ அந்த குழந்தைங்களோ அந்த வீடுங்களோ நடுமத்தியில் இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்ட இடம், அவங்கள வந்து அவங்களோட சரௌண்டிங் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு அலாட் பண்ணியிருக்குது. அது அவங்க அலாட் பண்ணும்போது கவர்மெண்ட் சொல்வாங்க இந்த இடத்துக்கு நீங்கள் போகலான்னு சொல்லும்போது அவங்களுக்கு சொந்த வீடு எந்த ஒரு பைசா இல்லாமல் அலாட் பண்ணி அந்த வீடு கொடுத்து இவ்வளோ அரசாங்கம் குடிசை மக்களுக்காக நிறைய உதவி செய்ததுன்றது நான் இப்போ தெரிவிச்சுக்கிறேன்.
2: What comes to your mind when you listen to the word slum?
3: Poverty.
2: Do you think government is taking initiative to eradicate slum? Explain how.
3: Government is, if not 100%, has taken some steps, but India being a very big country with a huge population, I think it's not just the government, but it also is the responsibility of individuals to help eradicate slum.
2: How would you feel if you had to live in slum area?
3: I wouldn't go there. I mean, I wouldn't like living in a slum area.
2: Is corruption one of the root cause in slum education?
3: Corruption is a cause for is a hurdle in slum education. Yes, of course, there are other causes, but yes, corruption is also one of the causes.
2: What steps do you think you can take for slum development?
3: For slum development, I think if possible, as individuals, providing them with some resources, making them self-sustained, that is educating them and maybe monetary also helping them in some small steps, in some small ways. What comes to your mind when you listen to the word slum?
2: Poor people.
3: Do you think government is taking initiative to eradicate slum? Explain how.
2: I don't think government has started any initiative in clearing slum, but yeah, there are some steps taken by private companies where they are trying to develop that area as well as come up with some strategy of establishing their company there.
3: How would you feel if you had to live in slum area?
2: I don't think I would even go to such kind of area.
3: Is corruption one of the hurdles in slum education?
2: Not exactly, but yeah, corruption is the root cause of all the problems. But it's not only the corruption, but it's also about the mindset of people. They don't want to get rid of those slum. I mean, unhygienic, unclean place.
3: What steps do you think you can take for slum development?
2: First of all, we need to educate those people. Tell them that living in a hygienic place is 100 times better than living in such unclean and non-hygienic place.
4: Government slum paathittu avangalukkella veedu kuduthittu slum clear pannalam.
5: Accessibility to basic facilities like water and sanitation is inferior in the peripheral areas. Waste flows into pits which are dug in every house due to a lack of sewage connections. Water quality and its impact on health are also areas of concern. Slums in the core areas have better access to education, especially higher education. Lack of accessibility to medical centers is acuter in peripheral slums. Broadly speaking, slums are perceived as a hindrance if a city is dreaming of a world-class image, and the slum clearance board often take initiatives to clear them. Alternatively, slums can be viewed as partial solutions to a bigger problem. They represent a survival strategy in the face of insufficient affordable housing and lack of tenure security, often blending production and distribution spaces along with living quarters. They demonstrate innovative shelters and efficient livelihood strategies which form an important part of the urban ecosystem. A major chunk of informal employment is from the slums. The prominent professions among the urban poor are that of housemaids, sweepers, rag pickers, auto rickshaw drivers, vegetable vendors, and watchmen, to name a few. Their lives are nondescript and invisible, but each of them helps in the functioning of a city or a family. The success of slum development and rehabilitation schemes, other schemes lies in focusing not only on building houses, but also promoting livelihood options and affordable social infrastructure and mobility options to livelihood, the urban ecosystem as a whole. The services and lives of the slum people need not to be acknowledged and included in designing solutions through participatory negotiations and institutions. This will make them more responsible towards cities and their infrastructure. A recognized urban habitation system is required to make the poor eligible for basic amenities. This will also help in facilitating access to government schemes and services.
6: Do's and don'ts of garbage disposal. Do keep your garbage disposal clean and run the garbage disposal regularly. Frequent use prevents rust and ensure that all parts stay moving and prevents obstruction from accumulating. Do not mix plastic, glass, metal or even paper with the organic waste.
5: So listeners, this was our program about Slum Free India and we hope that you are hugely benefited by this. We were really glad to have our two expert guests with us and we would like to add on saying that this issue cannot be solved by just discussing, by implementing these rules in our life. Now it's time to wrap up our program. You were listening to MOP Community Radio 107.8 with RJ Twinkle. Stay tuned.
7: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.
8: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷ்னல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க.
1: கார்ல போகும்போது சீட் பெல்ட்டும் போடுறோமோ அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கை என்னும் ஜேர்னி ஸ்மூதாவும் சேஃபாவும் போக நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் தேவை. அதுக்கு நம்ம எல்லாரோடவும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், எல்லாரையும் நம்ம ஈக்குவல்ஸா ட்ரீட் பண்ணணும், அண்ட் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆனா என்னதான் நம்ம எல்லாமே சரியா பண்ணாலும் சண்டே என்னும் பங்க்சர்களை தவிர்க்கவே முடியாதுங்க. ஆனா அந்த பங்க்சரை சரி செய்யும் டூல்ஸ், அதாவது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய குணம் இருந்தா வேற என்ன வேணும்? என் பாட்டி எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது என்னன்னா, ஓடுனாதான் அது நதி, ஒரே இடத்துல தேங்கி நின்னா அதுக்கு பேரு குட்டை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது கஷ்டம் வந்தா அதை நதி போல அதை கடந்து போகணும், குட்டை மாதிரி தேங்கி அதே இடத்துலயே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி அண்ட் சேஃப் ஜேர்னி என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஜேஷ்வனா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP
3: சமுதாய வானொலி. வணக்கம் சென்னை, நீங்க கேட்டு இருக்கீங்க MOP கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 இஸ் ஹியர் வித் சம் ஜில்லான சொல்யூஷன் டு டெல் யூ யுவர் சூடான டயட் சம்பந்தமான கேள்விகள். ரொம்ப வேகமான வாழ்க்கையா, போன் பேச கூட டைம் இல்லையா, ஒரு வாய் சாப்பிட கூட டைம் இல்லையா, மனசு எப்பவுமே டென்ஷன்ல இருக்கா? நாம தினமும் சாப்பிடுறது ஃபாஸ்ட் ஃபுட் எவ்வளவு ஹெல்த்தின்னு பாக்கலாமா? மிஸ்ஸஸ் ரேவதி சண்முகம் அப்புறம் டாக்டர் துஷ்ணா பாக் ஜங்க் ஃபுட் பத்தி பேச போறாங்க, இத பத்தி கேக்கலாமா? ஆனா இதுக்கு முன்னாடி

0: there are other nice things to eat in the planet kind of mari.
1: I was eating. நான் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து ரொம்ப வெயிட் போடுவேனேன்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்றதில்ல நான். ஆப்வியஸ்லி நீங்கள் வெயிட் போடுவீங்க, குண்டாவீங்க. அண்ட் ஆல்சோ இப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க லிவர்லாம் வந்து ஃபேட்டன் ஆகுமா, ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டா வந்து லிவர் ஃபேட் ஆகும். ஸோ அப்புறம் வயசாகும் போது இட்ல அஃபெக்ட் யூர் கிட்னி ஆல்சோ. ஸோ இப்போ நீங்கள் அதான் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுலாம் கிடையாது. வெயிட் போடுவீங்க முடியாது, ரொம்ப நம்ம வெயிட் நம்மளாலேயே தாங்க முடியாது. ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லுவேன்.
2: ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். ஜங்க் ஃபுட் என்னென்னா ஹசார்ட்ஸ்னா பேசிக்கலாக வந்து நிறைய ஆயிலி ஃபுட் இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் இப்போ நிறையா கிடைக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். லைக் ஃபேக்ட் ஃபுட்ஸ்லாம் நிறையா தராங்க, இப்போ சாட் ஐட்டம்ஸ், அப்புறம் நிறையா ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ்லாம் போனீங்கன்னா ஆன் த ஸ்பாட் குக் பண்ணி தரதுனால அது வந்து சில சமயம் இன்டைஜஸ்டபுளாக இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதல்னு நான் நினைக்கிறேன்.
3: இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க நிறையா பீஸா, கோகோ கோலா அந்த மாதிரி சாப்பிட்றதுனால பேசிக்காக அதெல்லாம் அந்த ஃபுட்ஸ் வந்து டேஸ்டியாக இருந்தால அவங்களுக்கு உண்மையான சக்தியோ ஒரு போஷாக்கோ அது கொடுக்கறதில்ல. ஸோ அவங்களுக்கு ஏற்ற கார்போஹைட்ரேட்ஸோ ப்ரோட்டீன்ஸோ பசங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஜஸ்ட் ஏ சே இதெல்லாம் இவ்வளோ கலோரிஸ் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்களே தவிர உண்மையாலே அவ்வளோ கலோரிஸோ அதில் ஒரு ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் இருக்கும்னு கண்டிப்பாக நம்ப முடியாது. இட்ஸ் ஃபார் ஜஸ்ட் அந்த டேஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். ஜஸ்ட் லைக் பிக்கல்ஸ் இட் மஸ்ட் நாட் பி த மெயின் டிஷ்.
4: ஆமாங்க, நான் சாப்பிடுவேன். பட் இப்போக்கின் ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா அது ஓவரா அதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எல்லா யங்ஸ்டர்ஸும் உட்காந்து ஜங்க் ஃபுட் அதான் உட்காந்து சாப்பிட்றாங்க, பீட்ஸா எல்லாமே. அதில் ஓவர் ஆயில் வர இப்போ கூடுதலாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா பொரின்ல கூட இப்படி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது தான் எல்லாருமே ஓவர் வெயிட் போட்டு அப்படியே பெருசு பெருசாக ஃபேட்டாக இருக்காங்க. அதே மாதிரி இப்போவும் இந்தியாவில் என்ன மாதிரி வருதோ தெரியலை. பட் இப்போத்தின் ஜெனரேஷன் மோஸ்ட்லி இப்படியே ஜங்க் ஃபுட் சாப்பிட்டே ஒரு ஒரு போஷாக்கு இல்லாமல் அப்படியே இருக்காங்க. பழைய மாதிரி பழைய அம்மா அம்மா பண்ணுற மாதிரி இப்போ எல்லாம் எல்லாருமே ஒர்க்குக்கு போயிட்டு இப்போ இந்த ஜெனரேஷனே அப்படியே ஜங்க் ஃபுட் அந்த அப்படியே மாறிட்டே வருது. அதான்
5: இந்த கருத்து திரட்டிலிருந்து ஜங்க் ஃபுட் உடம்புக்கு எவ்வளோ கெடுதல்னு நான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் தெரிஞ்சும் அதை நம்ம இன்னும் சாப்பிட்றோமா? இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்காங்க பிரபல தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் மகள். தினந்தோறும் தொலைக்காட்சியில் தோன்றி பலவிதமான சமையல் வகைகளை அறிமுகப்படுத்துவார். பல வார மாத இதழ்களில் இவர்கள் சமையல் குறிப்புகள் வந்துள்ளன. இவர்கள் எழுதிய பல புத்தகங்களின் உதவியுடன் தான் இன்னைக்கு பல பெண்களே சமைக்கிறாங்க. செட்டிநாட்டு உணவு வகைகள் செய்வதில் மிகவும் திறமையான திருமதி ரேவதி சண்முகம் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்மா.
5: உங்களை பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃபுட்னா என்ன?
6: ஜங்க் ஃபுட்னு இப்போ சொல்றது ஆக்சுவலா நூடுல்ஸ் சாப்பிட்றது, அப்புறம் இந்த பீஸா, பர்கர், இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஆல்மோஸ்ட் ஜங்க் ஃபுட்னு சொல்லலாம். அதாவது துரித உணவுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக துரித உணவுங்கிற போது காய்கறிகளை வந்து இப்போ சைனீஸ் ஸ்டஃப்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காய்கறிகள் அறவே கிடையாது, ஆக்சுவலாக உடம்புக்கு நல்லது. பட் அதே வந்து மைதா சம்மந்தப்பட்ட ஒரு உணவு வகைகள் அந்த மாதிரி, அப்புறம் இந்த பன் அந்த மாதிரி இது நிறைய எடுக்கிற போது, சீஸு இதெல்லாம் நம்ம எடுக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக ஜங்க் ஃபுட் இதில் வந்து அதுவும் சேர்ந்துருது.
5: ஜங்க் ஃபுட் அப்படின்றது வெறும் ஃபாஸ்ட் ஃபுட்டா இல்லாட்டி கொழுப்பு சத்து அடங்கினா அந்த கேலோரி அப்படின்னு சொல்கிற உணவு வகைகளா?
6: ஏறக்குறைய நீங்கள் சொல்கிறது அதான். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி தான். அதாவது ஜங்க் ஃபுட்னு சொல்லும்போதே அதில் வந்து நிறைய கேலரிஸ், அதாவது நிறைய ஃபேட்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்புறம் அதாவது மைதா, அப்புறம் சீஸு இந்த மாதிரி, அப்புறம் வெண்ணெய் இந்த மாதிரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு நம்மளோட இட்லி தோசை சாதம் காய்கறிகள் இதை தவிர்த்துட்டு உங்களை மாதிரி சின்ன வயசு குழந்தைங்க எல்லாருமே இப்போ இந்த ஜங்க் ஃபுட் போகிறாங்க. காரணம் என்னென்னா, ஒன்று அதோடய டேஸ்ட்டு, ரெண்டாவது இன்னொன்று எல்லாருமே உட்காந்து ஒரு மாதிரி இப்போ ஒரு சின்ன ஸ்டைல் வந்துருச்சு எல்லாருக்கும், ஒரு பர்கரை கடிச்சிட்டே ஒரு ட்ரிங்கை குடிச்சிட்டே பேசுறது அந்த மாதிரி. அப்புறம் அந்த இட்லி இதுக்கெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி போகும்போது நிறைய உங்களுக்கு கேலரிஸ் ஜாஸ்தியாகுது. அதே மாதிரி அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு ஓடி ஆடி விளையாண்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இப்போ இப்போ உள்ள குழந்தைங்க படிப்பு முடித்தா வீட்டுக்கு வந்தாலும் கம்ப்யூட்டர் உட்காந்துக்கிறீங்க, அந்த பிடி பீரியட் அப்படி இப்படிங்கிறதுலாம் கூட இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த ஓடி ஆடி விளையாடுறது உங்கள் கேலரிஸை பேர்ன் பண்ண வாய்ப்புகள் இல்லாததுனால உடம்புல வந்து உங்களுக்கு அந்த ஃபேட் கண்டென்ட் அதிகமாகி இன்றைக்கி ஓரளவு கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த ஜங்க் ஃபுட்டுங்கிறது, அதோட மெயின் இது அதுதான்.
5: ட்ராவல் பண்ணும்போது பேக்கெட்

0: ஃபுட் எடுத்துட்டு போறாங்க, அதுக்கு பதிலா என்ன வகையான உணவு எடுத்துட்டு போலாம்?
1: நிறைய இருக்கும் ஆக்சுவலா. சொல்லணும்னு சொன்னப்ப அந்த நாள்லலாம் இப்போ மாதிரி நினச்சாப்புல போகிறதுக்கு ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ அதெல்லாம் இல்லாத நாளில் நான் புத்தகங்களில் படிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக அவங்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை சில இடங்களில் சமைச்சிக்கிற மாதிரி சில இடங்களில் வந்து அவங்க அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நாளில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வகையில் ஒரு நல்ல உணவு ஒன்று சொல்லணும்னு சொன்னால், செட்டிநாடு பக்கம் வந்து வண்டிக்காரன் மண்டிம்பாங்க. அதாவது எல்லா காயும் போட்டு அரிசியை கழுவின தண்ணியில் புளி ஊற வச்சு அந்த தண்ணியால் செய்யப்படுற ஒரு வகை குழம்பு. இதை குழம்பாகவும் வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றின சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ஆனால் அத்தகைய பலம் கொடுக்கக்கூடிய ஒரு இது. அதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம வைத்தியம் கெடுக்காது, நமக்கு வேணுங்கிற பலமும் சக்தியும் அதில் இருக்கும். அத்தனை காய்கறி இதெல்லாம் அந்த அரிசி கழுவின தண்ணி அதெல்லாம் பண்ணும்போது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த பேக்கெட் ஃபுட்டுங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்தது தான். அது இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போக எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. சப்பாத்தி ரொம்ப நல்லா பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இட்லி இனி பாரம்பரிய உணவுங்கிற இட்லி, அப்புறம் அந்த மாவுலேயே நம்ம பண்ணுற மெது தோசை, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு அழகான சைட் டிஷ்ஷோட பார்த்திங்கன்னா பொறிச்சி வச்ச துவையல்பாங்க. இப்போ இன்ஃபேக்ட் நான்லாம் கொஞ்சம் ரெண்டு மூணு டிஷ்ஷஸ் நிறைய பேருக்கு அதை சொல்லியிருக்கேன். ட்ராவலிங் போது எடுத்துகிட்டு போகக்கூடிய சட்னி, காய்கறிகள், காய்கறி பொதுவாக கெட்டு போய்டுன்னு சொல்லுவாங்க, அந்த காய்கறிகள் கெடாமல் நம்ம சாதாரணமாக சமைக்கிற சமையல்ல எப்படி சமைச்சு அதை ட்ராவலிங் போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் திருநெல்வேலி பக்கம் வந்து ஒரு சாதம் ஒன்று பண்ணுவாங்க, அது கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு கீரை காய்கறிகள் கொஞ்சம் மசாலா, மசாலாங்கிறது வந்து பட்டலவங்க இல்லாமல் இந்த மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு மசாலா. இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் ட்ராவலிங்கில் கெடாது, ஆனால் அவ்வளோ இதுவும் வேல்யூஸும் அதில் இருக்குது, பருப்புலேருந்து காய்கறிலேருந்து கீரையிலேருந்து எல்லாம். ஸோ இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி உணவு வகைகளை எடுத்துகிட்டு போகலாம், பேக்கெட் ஃபுட்டை தவிர்த்துட்டு. ஸோ சில இடங்களில் வந்து வேறு வழி கிடையாது, சமாளித்து தாங்கணுங்கிற போது அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
0: குளிர்பானங்கள் அப்படின்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதை தவிர்த்துட்டு நம்ம என்ன அருந்தலாம்?
1: குளிர்பானங்கள் வந்து இப்போ வந்து ஏரட்டட் ட்ரிங்க்ஸ்னு இல்லாமல் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஜூஸ்லேயே இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் ஆரஞ்சு ஆப்பிள் வாழைப்பழம் பைனாப்பிள் அதுதான் சீசன் சீசனாக கிடச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி சீசன்கிறதே கிடையாது, வருடம் முழுக்க இந்த தர்பூசணி சொல்லப்படுற பழம் முதற்கொண்டு எல்லாம் வந்து கோடை காலத்தில் தான் அதெல்லாம் கிடைக்கும். இப்போ வருஷம் முழுக்க அது கிடைக்கிது. அந்த பழங்களை வச்சு இயற்கையாக நமக்கு கொடுத்துருக்க, கடவுள் கொடுத்துருக்க ஒரு பெரிய வரம் வந்து பழங்கள் காய்கறிகள். அந்த பழங்களை வச்சு நிறைய விதவிதமாக காம்பினேஷன்ஸில் நீங்கள் அழகாக பண்ணலாம், ஜூஸஸ் கொடுக்கலாம். அது ரொம்பவும் வேணாம் அப்படியே ரொம்ப நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுக்கணுங்கிறது இல்லாமல் இளநியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இன்றைக்கி அந்த இளநியை அழகாக ஒரு கப் இளநியில் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு, ரெண்டு டீஸ்பூன் தேன், ஒரு சிட்டிகை அதில் ஏலக்காய் பிடிச்சிருந்தா ஏலக்காய் பொடியதை போட்டு புதினா பொடியாக கட் பண்ணி போட்டு இதை கொஞ்சம் சில் பண்ணி குடித்தாலும் சரி அப்படியே நீங்கள் குடித்தாலும் சரி ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். த்ரோட் தடியே நமக்கு வந்து நல்ல நம்மளை ஒரு ஒரு உணர்ச்சி நல்ல ஒரு இந்த உணர்வோடு வச்சுருக்கோம். அது ஆக்சுவலாக ஒரு நல்ல தெம்போடு வச்சுருக்கோம்னு சொல்லுங்களேன். அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணக்கூட நமக்கு இயற்கை கிடைக்கக்கூட உணவு வகைகள்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணலாம்.
0: இப்போ சாக்லேட் அப்படின்றது உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, உடனடி புத்துணர்ச்சியும் தராங்க, அது ஜங்க் ஃபுட் கடையில் வருமா?
1: ஒரு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லும்போது நம்ம அப்படி சாக்லேட்டையும் சொல்லிட முடியாது, பட் ஆனால் அது எடுத்துக்கிற விதத்தையும் பொறுத்து இருக்குது. எப்போது ஒரு தடவை சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் சாக்லேட்டை பாக்கெட்டில் வச்சு சாப்பிட்டே இருப்பாங்க, அது கெடுதல் தான் இல்லையா? அதுக்கு பதிலாக இது எப்போது ஒரு தடவை சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனால் இப்போ இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் லோ ஆகும்போது ஒன்று சக்கரையோ இல்லை சாக்லேட்டோ குளுக்கோஸோ, ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக சுகருக்கு மெயினாக போடுற போது டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அது. ஆனால் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கே சொல்லுவாங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்கன்னா சாக்லேட் ரொம்ப கம்மி பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்காங்க, வேக வேகமாக எல்லாம் பண்ணுறாங்க அவங்க, அதனால கொஞ்சம் சாக்லேட்ஸுங்கிறத அளவுக்கு மீறி கொடுக்காம குழந்தைங்களுக்கும் அளவோடு கொடுத்தா நல்லது.
0: நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் கல்லூரியில் இல்லை ஸ்கூலில் வந்து கம்பல்சரி பாடமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: ரொம்ப நல்லதுமா தெரிஞ்சா, ஏன்னா ஒரு விழிப்புணர்வு வரும் எல்லா குழந்தைங்களுக்குமே, படிக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியாமல் மற்றவங்களுக்கும் அது சம்மந்தமான விழிப்புணர்வும் வரும். இப்போ ஆக்சுவலாக நான்லாம் ஸ்கூல் கூட தாண்டலை, ஆனால் எனக்கு இப்போவுமே ஐயோ அதை படிச்சிருந்தா நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் படித்து படிச்சிருந்தா நான் சார்ந்த துறைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் என்னால் பண்ண நல்லா உதவியாக இருந்திருக்கும், எதுவும் பண்ண முடியுமே நினச்சிட்ருப்பேன். பட் ஆனால் ஆக்சுவலாக எல்லாருக்குமே அது தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. ஒரு விழிப்புணர்வோடு என்ன சாப்பிட்லாம் சாப்பிட வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு வழி வகுத்துக்கலாம் அதுக்கு. ஸோ டெஃபினட்டாக அது வேணும்.
0: இப்போ வந்து எல்லாரும் அவசரம் கருதி இல்ல வந்து உடம்பு இழக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு காலை உணவை தவிர்க்கிறாங்க, வேலைக்கு போகிறவங்களும் சரி படிக்கிறவங்களும் சரி. அது குறித்து உங்களோட
1: ஆக்சுவலா காலை உணவை தவிர்க்கவே கூடாது. முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு வந்து நைட்டு நம்ம ஒரு 8 மணில ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டா கூட மறுநாள் காலையில் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏறக்குறைய ஒரு 8 மணியோ 9 மணியோ கூட ஆகிடும். காலேஜ் போகிறவங்களாட்டும் வேலைக்கு போகிறவங்களும் 8 மணிக்காவது அதுலேயும் சாப்பிட்றோம். நம்ம ஒரு பெரிய இடைவெளி அதில் வருது, அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. அது பார்த்திங்கன்னா கேஸ் ஃபார்மேஷன்லேருந்து எல்லாமே நம்ம வந்து இதுவாகுது. அதனால் அந்த காலை 8 மணிக்கே நம்ம சாப்பிட்றது வந்து கரெக்டானது, 8 இல்லை 9 மேக்ஸிமம் 10. ஆனால் அதையும் தவிர்த்துட்டு மத்தியானம் போகிறப்போது ஒரு பெரிய கேப், அந்த கேப் வந்து ரொம்ப கெடுதல். அதனால் காலை உணர்வுங்கிறது கட்டாயம் தவிர்க்கப்படக்கூடாதது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு சாப்பிட முடியல டைம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஓட்ஸை கலந்துக்கோங்க. ஓட்ஸை கலந்துட்டு அது கொஞ்சம் மிக்சியில் அடிச்சிங்கன்னா 2 டம்ளர் பால் விட்டு சாப்பிட்றவங்க பால் விட்டு சாப்பிட்லாம், மோர் விட்டு சாப்பிட்றவங்க அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ தவிர்க்கக்கூடாது காலை உணவு. அதே மாதிரி உங்களுக்கு அது சாப்பிட நேரம் இல்லையா, இல்லை ஒரு சப்பாத்தியோ இல்லை தோசையோ இல்லையோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பழங்களை நிறைய பழங்களை வெட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் காய்கறிகள் கலந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூனால் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வேலைகளை பாருங்களேன், அது கூட நல்லது தானே. பட் ஆனால் கட்டாயம் வயிற்றுக்கு காலையில் உணவு வந்து தவிர்க்கக்கூடாதது.
0: இளைஞர்களுக்காக ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன், ஈஸியாக வந்து சமைக்கிற டிப்ஸ் சமையல்.
1: ஆக்சுவலாக நிறைய பண்ணலாமா இளைஞர்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்து ரெடிமேடாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த உணவு வகைகள் இல்லாமல் நம்ம மாவு, இப்போ வந்து மாவு வீட்டில் அரைச்சா தான் இட்லி மாவு தோசை மாவுன்னு இதை சொல்கிறோம். பட் அது இல்லாமல் வீட்டிலையே நம்ம அந்த மாவை வந்து ஈஸியாக கடைகளிலே வாங்கிக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த தோசை மாவு வச்சு ரொம்ப அழகாக நீங்கள் வந்து இப்போ இந்தியன் பீஸா நிறைய கட் பண்ண வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம், சீஸ் எல்லாம் ரொம்ப தவிர்த்துட்டு கட் பண்ண வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு வெஜிடபிள் தோசை போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ பொரி, அரிசி பொரி கிடைக்குது இல்லையா, அந்த அரிசி பொரியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இப்போ அந்த கொஞ்சம் போல் அந்த சட்னி ஒரு என்றைக்கோ ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு அவங்க வந்து பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா ஃப்ரீசரில் போட்டு வச்சா அது ஒரு 3 மாதம் வரைக்கும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொரியோடு கூட நிறைய காய்கறிகளை கலந்து இந்த பச்சை சட்னி ஆகட்டும் இனிப்பு சட்னி ஆகட்டும், இப்போ ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த நிறைய சாட் வகைகள் இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஜங்க் ஃபுட்னு சொல்ல மாட்டேன், அதில் கொஞ்சம் வந்து ரொம்ப நல்லது கூட உடம்புக்கு. அதில் நான் சொல்கிறேன் இந்த பேல்பூரின்னு சொல்கிற இந்த பொரி சேர்ந்த உணவு வந்து ரொம்ப நல்லது, ஃபில்லிங்காக இருக்கும், நீங்கள் நிறைய சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஒரு இடியப்பம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளெயினாக இடியப்பமே சாப்பிடாம ரொம்ப ஒரு சாம்பார் இந்த மாதிரி தொட்டுட்டு சாப்பிடாம அதை நூடுல்ஸ் மாதிரி தாளிச்சிட்டு சாப்பிடலாம், அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். அப்புறம் இது குழந்தைங்க அதுவும் சின்னவங்க வயசு கம்மி அவங்களுக்காக கேட்குறீங்க நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்காக, இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே விதவிதமான உணவுகளை நம்ம இந்திய உணவையே மாற்றி ஒரு சின்ன சேஞ்சில் ஒரு கன்வெக்ஷன் மெத்தடோட அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக அவங்களே பண்ணக்கூடிய வகைகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு அது நூடுல்ஸை வந்து நூடுல்ஸையே இடியப்பத்தையும் நூடுல்ஸாக மாற்றிடலாம், தோசையே பீஸாவாக மாற்றிடலாம், அந்த மாதிரி நிறைய. அப்புறம் இட்லியில் பர்கர் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள், அந்த மாதிரி நம்ம உணவுகளை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நிறைய பண்ணலாம். நிறைய இப்போ டிப்ஸுன்னு நான் சொன்னேன்னா பிக்னஸாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், நான் சொல்கிறது வந்து டக்குன்னு உடனே புரிஞ்சுன்னு பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும்.
0: நம்ம உணவுக்கும் மேல்நாட்டு உணவுக்கும் என்ன வித்தியாசம்?
1: மேல்நாட்டு உணவுக்கு வந்து அவங்களோட சமைக்கிற வகைகள் வேறு, அவங்க சமைக்கிற பொருள் வேறு. அதே மாதிரி நான்வெஜ் வெஜிடேரியன் ஃபுட்டும் அவங்களுக்கு நிறைய இருக்குது, பட் நான்வெஜ் அவங்களது அதிகம். அதே மாதிரி அவங்களோட சாப்பாடு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு 1/2 ஏக்கர். அப்புறம் பேக் பண்ணது, ரெண்டாவது அவங்க சாப்பிட்றது அதிகப்படியான பன் அந்த மாதிரி அவங்க சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிற உணவு வகைகள். பட் நம்ம உணவு வகைகள் வந்து நம்மளோட சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கே நம்ம விதவிதமாக நம்ம பண்ணிக்கிறோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி தோசை இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமா, சாப்பாடு விஷயமா எடுத்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று படித்தேன் நான், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. பெஸ்ட் கேலரி அண்ட் ரொம்ப நியூட்ரிட்டிவ் வேல்யூ உள்ள நம்ம சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, தயிர் சாதமும் மாவடுவோமா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. பட் அவ்வளோ நல்ல உணவு வகை அது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இதாக தான் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இது ஒரு பெஸ்ட்டு உணவு இல்லை ஒன்றுன்னு சொல்லி இதையும் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கேட்குறதுக்கு. பட் ஆனால் இது நமக்கு வந்து இப்போ இதை படித்து தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் அந்த நாளில் இது வேல்யூஸை தெரிஞ்சே எவ்வளோ அழகாக நம்மளோட முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன ஒரு உணவு வகை.
0: சமையல்ல பயன்படுத்துற ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்றது உடம்புக்கு கெடுதலா?
1: ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேண்டாத ஒரு விஷயம் தானே. இன்றைக்கி நமக்கு வந்து ஈஸியாக அப்போ அங்கே வந்து கிடைக்காது, அதனால அப்ராட்லலாம் அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி அது பண்ணி இது பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கணுங்கிறது. இங்கே சில விஷயங்கள், சில ஜூஸ் வகைகள், சில ஜாம் வகைகள் இந்த மாதிரிக்கு தவிர்த்து மற்றதுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் போடணும்னு அவசியம் கிடையாது. இயற்கையாகவே இப்போ பார்த்திங்கன்னா ஊறுகாய்க்கெலாம் இப்போ ப்ரிசர்வேட்டிவ் போட்டு பண்ணுறாங்கண்ணா, ஆனால் அதனால் அந்த ப்ரிசர்வேட்டிவே கிடையாதே. ஊறுகாய்லாம் சுத்தமான பாத்திரத்தில் ரொம்ப அழகாக சுத்தமான கைகளோட வெயிலில் இயற்கையாக வெயிலில் காய வச்ச மாங்காயோ எலுமிச்சங்காயோ இந்த மாதிரி காய்களை வச்சு ரொம்ப அழகாக போட்டு ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வருஷ கணக்கில் பாதுகாக்க வச்சாங்க அந்த நாளில். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ப்ரிசர்வேட்டிவ் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், பட் சில விஷயங்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்தினா நல்லது.
0: இவ்வளவு நேரம் நல்ல பல உபயோகமான தகவல்களை சொன்னீங்க மேடம். உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. வணக்கம்.
1: எனக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக. இது ஓரளவுக்கு நான் கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்மா.
0: ஆனால் இதோட நிக்கலைங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு, கேட்கலாமா? Revenge is a funny thing and the standing example is potato chips.
2: Really? How?
0: Well, there was this chef called George Crumb who had a restaurant in New York. When an arrogant customer rejected an order of French fries twice, first time because they were too thick and the second time because they were too thin, Chef Crum got crazy and in order to teach the man a lesson, he deep fried thin layers of potato and made them so crisp that they couldn't be cut by fork. He served these crisps to the customer and the man liked them and thus came potato chips.
2: Well, revenge is funny.
0: You know what? For my friend's treat, we went to a pizza outlet and saw an Italian arguing with the waiters as he wanted Italian flat pizza. My friend, who knew a teeny-weeny bit of Italian, went to solve the confusion. Later, when we asked her what was the Italian asking for, she said that he was asking for a historic pizza which was actually first served to Queen Margherita of Italy with a topping of the colors of the Italian flag, which is white cheese, green basil and red tomatoes.
2: Historic pizza? Was he from the 18th century?
0: No, he is from the 21st century, but the fact is that it was the 1st of October and on 1st of October we start celebrating the pizza month.
2: Oh, so let's all start celebrating the pizza month.
0: ஜங்க் ஃபுட் பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க கேக்கலாமா கொஞ்சம்?
2: Would you like to see the calorie content against each dish on the menu card? And why?
3: I need to enjoy my meal and I can't be worrying about the calorie content.
4: No, I don't have any idea about that.
5: No, I don't.
2: Why?
5: I don't bother what I eat. I just eat.
2: Okay, thank you.
5: Okay.
3: No, honestly, I don't see it.
2: Why?
3: Because it doesn't bother me, I guess. I don't know. Yeah.
2: Why?
3: Obviously, you should take care of your health, right? So.
2: Okay.
0: சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியம்தான் முக்கியம். நாங்க இன்னைக்கு ஜங்க் ஃபுட் பத்தி நிறையவே பேசியிருக்கோம். நாம பேசுனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் நம்புறேன். நாங்க பேசுனதுல ஜங்க் ஃபுட் உடம்புக்கு எவ்வளவு நல்லது இல்ல உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஜங்க் ஃபுட் பத்தி பேசுனது நம்ம ஸ்டூடியோ கெஸ்ட் மிஸ்ஸஸ் த்ருஷ்ணா பாக் அண்ட் மிஸ்ஸஸ் ரேவதி சண்முகம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன்.
6: இந்த நிகழ்ச்சியை ப்ரொடியூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி இலக்ட்ரானிக் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க நான் நித்யா,
7: மஹிமா ஏஜெயின்,
8: நிகிதா நாகேஷ்,
9: நிகிதா என்,
10: மஹிமா காண்டே.

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: Appa, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
1: சீன் டூ. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
1: சீன் த்ரீ. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4,000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
1: சீன் ஃபைவ்.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை
2: பேரு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சி.
3: நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். June 19 கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா June 20 to July 20 நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை, செம்கா, சிஆர்ஏ மற்றும் எம்ஓபி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் இந்த வாசிப்பு திருவிழால நம்ம இப்ப வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய நிலையத்திற்கு டாக்டர் தேன்மொழி அவர்கள் வந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல பணிபுரியும் இவங்க ஒரு சிறந்த புத்தக வாசிப்பாளர் நம்ம சொன்னா மிகையாகாது. ஆமாங்க, அவங்களோட கல்லூரி நாட்கள்ல இருந்து நிறைய புத்தகங்களை படிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகங்கள் பற்றியும் புத்தக ஆசிரியர்கள் பத்தியும் நம்மள்ட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் தேன்மொழி மேம்.
4: வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பேசிக்காவே ரீடிங் அப்படின்றது வந்துட்டு நான் காலேஜ் படிக்கிறதுல இருந்தே வாசிக்கிறத வந்துட்டு ஆரம்பிச்சாச்சு. ஏன் அது ஆரம்பிச்சுன்றதே ஒரு ஸ்டோரி,
5: சுவாரஸ்யமான ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் தேன்மொழி, சொல்லுங்க.
4: ஏன்னா அந்த டைம்ல 2006ல என்னோட யூஜி பண்ணேன். அந்த டைம்ல வந்து மொபைல் அந்த மாதிரி எதுவும் பெருசா கிடையாது. அப்பதான் வந்துட்டு அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு இருந்தது. சோ எங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ல வந்து ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைம் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிருவாங்க. ஆஃப்டர் காலேஜ் 1:30 நாங்க ரூம்க்கு வரோம்னா 1:30 இருந்து ஒரு 4:30 வரைக்கும் எங்களுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிருவாங்க. நாங்க வெளியில தான் உட்கார்ந்துருக்கணும், எங்க ரூம்ல இருக்க முடியாது. அப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திங்க, அவங்க பேர் வந்து யோகப்ரியா.
5: ஓகே.
4: சோ அவங்க வந்து வேற டிபார்ட்மெண்ட். சோ அவங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வந்து இருந்துச்சு. சோ அவங்க வந்து நிறைய புக் படிப்பாங்க. அது வரைக்கும் நான் பெருசா புக் படிக்கணும் அந்த மாதிரி எல்லாம்
5: ஆர்வம்
4: இல்ல. அவங்க நிறைய கிரைம் நாவல்ஸ் இருக்கும் தெரியுமா, சின்ன சின்ன பாக்கெட்,
5: ராஜேஷ் குமார்
4: அந்த மாதிரி பாக்கெட் நாவல் வந்து அவங்க நிறைய வச்சிருந்தாங்க. சோ அந்த டைம் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால நாங்க வந்துட்டு அப்படியே ஒரு போட்டி மாதிரி, நீ இன்னைக்கு இது முடிச்சிட்டியா, நான் இது முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியா ஆரம்பிச்சது. அது ஒரு பழக்கமா.
5: சூப்பர். நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு நீங்க ஆரம்பத்துல இருந்தே புத்தகம் வாசிக்கிற அந்த பழக்கம் இல்லைனாலும் கல்லூரி காலகட்டத்துல அதை கத்துக்கிட்டீங்க. இன்னை வரைக்கும் அவங்களால அதை விட முடியல இல்லையா. இந்த அருமையான அந்த வாசிப்பு பழக்கத்தை ஆரம்பிச்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்தின அந்த தோழிக்குதான் உண்மையிலே நன்றி சொல்லணும்.
4: அவங்க இன்னமும் கான்டாக்ட்ல இருக்காங்க. சோ இப்போ போன் பண்ணாலும் நாங்க அதை ஷேர் பண்ணிப்போம். நீ ஏதாவது புக் படிச்சியா, நான் படிச்சேன் மாதிரி நாங்க ஷேர் பண்ணிக்கிறது உண்டு. அதே மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பக்கங்கள் மாதிரி வச்சுப்பேன். முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு புத்தகம் எடுத்தா இந்த தேதி அன்னைக்கு நான் எடுத்திருக்கேன்னு எழுதி வச்சுப்பேன். இந்த தேதியில நான் முடிச்சிருவேனும் எழுதி
5: வச்சுப்பேன்.
4: அந்த புத்தகத்திலேயே நான் எழுதிருவேன்.
5: ஆமா,
4: இந்த தேதியில ஆரம்பிச்சேன் இதை படிக்க, இந்த தேதியில நான் முடிச்சேன். பின்னாடி வந்து ஒரு ஒரு சின்ன பக்கத்தை வந்து அதுல ஒட்டிருவேன். ஒட்டிட்டு அதுல என்ன நான் கத்துக்கிட்டேனும் எழுதி வைக்கிற பழக்கம் உண்டு.
5: அருமை தேன்மொழி.
4: சோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் அதிகமானனால அந்த புத்தகத்துக்கான நேரங்கள் வந்து கம்மியா இருக்கு.
5: புத்தகம் படிக்கிற நேரம் கம்மியா இருக்கு.
4: அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இரவு நேரங்கள்ல மொபைல் பாக்குறத தவிர்த்துட்டு புத்தகங்களை படிக்கிறதுக்கான நேரமா அத நான்
5: அதிகப்படுத்திருக்கீங்க. அருமை, அருமையான முயற்சி. சீரியஸா
4: தினமும் ஒரு 10 பக்கம் இல்ல ஒரு சாப்டர்
5: நீங்க அதை வந்து வரைமுறைப்படுத்திருவீங்க இல்லையா. இன்னைக்கு இதுதான் படிக்கணும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின்டா அதை ஆரம்பிச்சிருக்கீங்க.
4: ஆமா, இப்போ ஒரு புத்தகம் படிச்சிட்டு இருக்கேன். அது வந்துட்டு 5 வருட மௌனம்னு எஸ்ராவோடது,
5: எஸ் ராமகிருஷ்ண அவர்.
4: ஆமா, சோ அதுல சிறுகதைகளா இருக்கும்.
5: ஆமா,
4: அதனால அத வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா இன்னைக்கு ஒரு கதை, நாளைக்கு ஒரு கதை. அந்த சிறுகதைகள்ல வந்து பக்கங்களா இல்லாம கதைகளாவே
5: பிரிச்சிட்டீங்க.
4: சோ அந்த மாதிரி படிக்கிற பழக்கத்தை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். அதை என் குழந்தைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். சோ இது வந்து பெட் டைம் ஸ்டோரியா மாறிடுச்சு
5: உங்களுக்கு. ரொம்ப அருமையான விஷயம் எங்க நேர்களுக்காக நீங்க சொல்லிருக்கீங்க. நேர்கள் இதை கேட்டு இருக்க நேர்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதா இருக்கும். எப்படின்னா நீங்க ஆரம்பிக்கும் போது அதை வந்து குறிச்சிருக்கீங்க, அண்ட் முடிக்கும் போது அந்த குறித்து என்னென்ன இன்புட்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னு எழுதி வச்சிருக்கீங்க. இது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ரேர் பீப்புள் வில் டூ திஸ் தேன்மொழி. அருமையான பழக்கம். அண்ட் அதை தாண்டி நிறைய பேர் இப்ப இந்த டிஜிட்டல் உலகத்துல எப்படிதான் மொபைல் போனோட அடிக்ஷன்ல உள்ள மாட்டிக்கும் போது நீங்க அழகா அந்த புக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ணது இல்லாம உங்க குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்ததுன்னு சொல்றீங்க. அருமையான விஷயம், அருமையான முயற்சி.
4: இப்ப அது எப்படி ஆயிருக்குன்னா தினமும் ஒரு கதை அவனுக்கு தேவைப்படுது. ஆமா, ரீல்ஸ் பாக்குறத தவிர்த்துட்டு கதைகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்மளுக்கும் என்ன ஆகும்னா இத எல்லாருமே ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா நாம படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா. சோ இந்த நேரத்தை படிக்கிற நேரமா மாற்றி குழந்தைங்களுக்கும் அத ஒரு
5: டைம் ஸ்பெண்ட் பண்ற
4: நேரமா அதை நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா அவங்களோட அந்த திறன் வந்து அதிகமாகும், கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாகும்,
5: லிசனிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும்.
4: அது நல்லா ஹெல்ப் பண்ணும்,
5: கண்டிப்பா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இது வந்து நிறைய பேர் இதை பண்ணுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா ஒருத்தர் நிஜமாவே அதை பண்ணிட்டு இருக்கும்போது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க வந்து சொன்னீங்க முத முத அவங்க அறிமுகப்படுத்தினாங்க, ஆரம்ப காலகட்டத்துல எந்த மாதிரி புத்தகங்கள் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க தேன்மொழி? அண்ட் போக போக இந்த டீப் ரீடிங் சொல்லுவாங்க இல்லையா, டீப் லிட்ரேச்சருக்குள்ள எப்படி போக ஆரம்பிச்சீங்க? ஆரம்ப காலத்துல என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சீங்க?
4: ஆரம்ப காலத்துல கிடைக்கிறதெல்லாம் படிப்பேன். அதனால ஃப்ரெண்ட்ஸோட புக்கு மோஸ்ட்லி, ஆமா, இரவல் வாங்கி அதை படிக்கிறது, லைப்ரரியில இருந்து எடுக்கிறது. எங்க காலேஜ்ல லைப்ரரியில ஃபிக்ஷன் மாதிரி இந்த மாதிரி நாவல்கள் மாதிரி நிறைய இல்ல, அதனால வந்துட்டு எப்பவுமே நாங்க வந்து இந்த பாக்கெட் புத்தகம் தான் வாங்கி படிக்கிறது.
5: சிறு சிறு
4: ஆமா 10 ரூபாய் 15 ரூபாய் அந்த அமௌண்ட்ல இருக்கிற புத்தகங்களை வாங்கி படிப்பதுண்டு. அப்புறம் ஒரு ஒரு காலேஜ்ல இருந்து அடுத்து மாஸ்டர் பண்ண போகும் அப்போ வந்து சென்னைக்கு வந்தாச்சு. சோ சென்னையில வந்துட்டு என்னோட அந்த தங்கியிருந்த சூழலே ரொம்ப வித்தியாசமானது. சோ எனக்கு கூட இருந்தவங்க எல்லாரும் வேலைக்கு போற நபர்கள். சோ அவங்க காலையில போனா இரவு தான் வருவாங்க, எனக்கு மத்தியானமே கல்லூரி முடிஞ்சிரும்,
5: தனிமையில இருந்திருப்பீங்க.
4: ஆமா, அப்ப எனக்கு ஒரே துணை வந்து புத்தகமும் எஃப்எம்மும் தான். எஃப்எம்ல ஒரு சைட் பாட்டு ஓடும், இன்னொரு சைட் புத்தகம் போகும். அப்போ வந்து ஒரு சேமிப்பு பழக்கமும் வந்துச்சு, புத்தகங்களுக்காக சேமித்து காசை வந்து சேமிச்சு
5: புத்தகங்கள்
4: வாங்குறது. சோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து எஸ் ராமகிருஷ்ணன்,
5: ஜெயமோகன்,
4: சுஜாதா, சோ இவங்களோட புத்தகங்கள்லாம் வந்து யாராவது சொல்வாங்க, சில நேரங்களில் சில மனிதர்கள் படிச்சீங்களான்னு
5: கேட்பாங்க.
4: அப்ப வந்துட்டு நம்மளுக்கு ஐயோ இன்னும் படிக்கலையே அப்படின்ற ஒரு தாட் வரும், அதுக்கு அது எவ்வளோன்னு பாத்துட்டு அதுக்கான காசை வந்து சேகரிச்சு வாங்கறது. அதுக்கப்புறம் அது எப்படி ஆச்சுன்னா மாதம் ஒரு புத்தகம் ஆச்சு.
5: சூப்பர்.
4: சோ இப்ப வரைக்குமே இப்பயும் நான் சேலரி வாங்கினே முதல்ல போய் ஒரு புத்தகத்தை
5: வாங்கி,
4: அது எப்ப படிக்கிறேன் அதெல்லாம் அடுத்த சேலரி போட்ட உடனே அது ஒரு 100 ரூபாயா இருந்தாலும் சரி, ஒரு 2000 ரூபாய் இருந்தாலும் சரி, 500 ரூபாய் இருந்தாலும் சரி, இந்த மாதம் இந்த புத்தகம் வாங்கணும் அப்படின்னா அதை போய் வாங்கிட்டு வந்துருது.
5: கரெக்ட். இந்த மாதிரி புத்தகங்கள் சிபாரிசு பண்றாங்களா தேன்மொழி உங்களுக்கு, அது வந்து உங்களுக்கு அஃப்கோர்ஸ் நண்பர்கள், வலைதளங்கள் அண்ட் சில புத்தக ஆசிரியர்கள் வந்து நேர்காணல் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ அது மாதிரி நீங்க வந்து சமீபத்துல கேள்விப்பட்டு ஆஹா இந்த புத்தகம் கண்டிப்பா வாங்கணும், எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா எதை சொல்வீங்க?
4: வேல்பாரி.
5: வேல்பாரி
4: வேல்பாரி வந்துட்டு நிறைய விகடன் படிக்கிறனால அதுல வந்து வார வாரம் ஒரு சாப்டரா வந்த ஒரு கதை
5: தான்
4: வேல்பாரி. அது சில சமயம் வந்துட்டு மிஸ்
5: பண்ணிருப்பேன்,
4: சில சாப்டர்ஸ் எல்லாம் வந்து
5: மிஸ்
4: பண்ணிருப்பேன், படிக்காம விட்டுருப்பேன். சோ அது வந்து ஒரு புத்தகமா விகடனே வெளியிடுறாங்க அப்படின்றப்போ ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வேல்பாரி வந்து ஒரு ஒரு மேகசீன்ல ஒரு நாவலா தொடர் கதையா வந்து அது ஒரு புத்தகமா வெளியிடுற டைம்ல வந்துட்டு இதை எப்படியாவது ஃபுல் புக்கையும் நம்ம படிச்சிடணும், ஏன்னா எப்படியும் ஒரு 1500 பக்கங்கள் ஆச்சு
5: இருக்கும்.
4: சோ
5: ரெண்டு பாகமா போட்டிருந்தாங்க
4: அவ்வளவு பக்கங்கள் இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, எல்லாரும் அதை பத்தி பேசும்போது ரொம்ப கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கணும், விலை வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் இதை எப்படியாவது
5: வாங்கிடணும்.
4: இதுக்காக நான் வந்து ஒரு 4-5 மாசம் எல்லாம் என்னோட காசை வந்து சேமிச்சு போய் வாங்கினது இந்த புத்தகம்.
5: ஏன்னா புத்தகம் மேல உங்க ஆசை மட்டும் இல்ல, பற்று இல்ல, காதல் தான் சொல்லணும் இது.
4: ஆமா, அது வந்துட்டு ஒரு என்னோட கபோர்ட் ஃபுல்லா நான் அதுக்குனே நான் ஒரு கபோர்டு வாங்கியிருக்கேன். புத்தகங்களை வைக்கிறதுக்குனே நான் ஒரு கபோர்டு வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் வந்து ஷெல்ஃப்ல தான் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். அது குப்பைப்படியும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால அதுக்கு தனியா வந்துட்டு நான் ஒரு கபோர்ட் புக் ஷெல்ஃபே வாங்கி அதுல ஃபுல்லா தமிழ் தனியா, ஆங்கிலங்கள் தனியா, மேகசின்ஸ் தனியா அப்படி அடுக்கி வச்சிருக்கேன்.
5: இது நல்ல முயற்சி. ஏன்னா நிறைய பேர் வந்து புத்தகங்கள் விரும்பி வாங்குவாங்களே, வந்து அதை எப்படி வந்து பாதுகாக்கிறது தெரியல. அதனாலே நல்ல நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் இழந்திருக்காங்க. சோ நீங்க சொல்றதுபடி பண்ணாங்கன்னா அதை காலத்துக்கும் அதை வச்சுக்கலாம் இல்லையா, அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம்.
4: ஆமா, நான் என்னோட முன்னாள் ஒரு ஓனர், அவர் எங்க வீட்டு ஓனர், அவர் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஏஜ்டு பர்சன், 75 இயர்ஸ் ஆச்சு. அவங்க எப்பவுமே புத்தகம் படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களோட ஷெல்ஃப்ல போய் பார்த்தோம்னா எல்லா நாவலுக்கும் அட்டை போட்டு வச்சிருப்பார். அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன்னா 20 வருஷம் முன்னாடி வாங்கின, 25 வருஷம் முன்னாடி வாங்கினேன்னு சொல்லி எல்லாம் புத்தகம் எடுத்து காட்டும் போது அது அப்படியே ரொம்ப அழகா இருந்தது. அந்த புத்தகங்கள் எந்த ஒரு சேதமும் இல்லாம பார்க்கும் போதே ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆமா, அதனால சில புத்தகங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அவர் மாதிரி அட்டை போடுறதும் உண்டு.
5: உண்டு. சோ யூ கெட் இன்ஸ்பயர்ட்.
4: ஆமா,
5: லவ் பை தீஸ் புக் லவர்ஸ். ஆமா,
4: சோ அந்த மாதிரி பண்றது உண்டு.
5: அண்ட் ஜெயமோகன் பத்தி சொல்லிருந்தீங்க, அந்த லிஸ்ட்ல ஜெயமோகன் சார் பேர் வந்துச்சு. அவங்க எழுதின நாவல்களே உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான நாவல், இம்பாக்ட்
4: நேரங்களில்.
5: அது ஜெயகாந்தன்.
4: ஜெயகாந்தன்,
5: ஜெயமோகன் வந்து அறம், ரப்பர் எடுத்துப்பாங்க. அறம் பேரே வந்து அது உங்களுக்கு உணர்த்தும். இன்ஃபேக்ட் நீங்க அந்த புக் படிச்ச பிறகு கண்டிப்பா யூ வில் தேங்க் மீ லேட்டர். அந்த மாதிரி ஒரு எல்லாராலையும் பேசப்பட்டு படித்து ரசிக்கப்பட்ட ஒரு புத்தகம். ஜெயமோகன் சார் புக் படிக்காதவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்றது அறம்
4: தான்.
5: அதுல வந்து யானை டாக்டர்ங்கிற ஒரு இது வரும் கதை. அது வந்து நம்மளோட பாட புத்தகத்துல
4: கூட
5: சில பேர் கூட ஸ்கூல் மூலமா படிச்சிருக்காங்க. அறம் புக் ஃபுல்லா படிச்ச பிறகு அதுல வந்து நிறைய முதல் கதையே நல்லா இருக்கும். அறம் அந்த தலைப்பு கதையே முதல்ல இருக்கும். அப்புறம் சோற்று கணக்கு, யானை டாக்டர், இது மாதிரி நல்ல ஒரு நம்ம ஞாபகம் இப்ப வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க கூடிய கதைகள் அதுல இருக்கும். நீங்க படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க.
4: அடுத்த மாசம் வந்து
5: ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. நீ சொல்லுங்க, மேற்கொண்டு வேல்பாரி தவிர்த்து வேற என்னென்ன புத்தகங்கள் உங்களோட விஷ் லிஸ்ட்ல இருந்துச்சு?
4: வெங்கடராமன், அவர் வெங்கடராம், ஆக்சுவலா
5: வெங்கடராம்,
4: வெங்கடராம், எம் வி வெங்கடராம். அவரோட காதுகள்னு ஒரு புத்தகம்.
5: காதுகள், எம் வி வெங்கடராம் அவர்களோட காதுகள்.
4: அது வந்து சாகித்ய அகாடமி வாங்கின ஒரு புத்தகம். ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி வந்த ஒரு
5: புத்தகம். படிச்சீங்களா தென்மொழி?
4: அது வந்துட்டு எப்படி ஒரு ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலா சில விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்ம காதுக்குள்ள ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கோம், அந்த உணர்வு எப்படி இருக்கும்னு அவரு சொல்லிருப்பாரு. அவருக்கு கேட்டதெல்லாம் அவர் எழுதியிருப்பாரு.
5: ஓ, நீங்க வந்து நீங்க சொல்லும் போதே எனக்கு அதை வாங்கி படிக்கணும்னு இப்ப தோணுது.
4: அது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மலா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஃபேண்டஸியா இருக்காது.
5: கரெக்ட்,
4: ரொம்ப விஷயத்த நாம யோசிக்கிற மாதிரி இருக்கும்.
5: மைண்ட்ல என்ன ஓடுதோ அதை எழுதி இருக்கிற மாதிரி இருக்கும்.
4: அப்ப வந்து என்ன ஆகும்னா, அந்த புத்தகத்தை படிக்கும் போது ரொம்ப நம்ம வந்து சில சமயம் ரொம்ப கனமா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும்.
5: டீப்ஃபுல் தாட்ஸ்.
4: ஆமா, அது ஆமால, இது நம்மளுக்கு நடந்திருக்குல்ல, அப்ப ஏன் நாம இது இப்படி நினைக்கல,
5: கரெக்ட்,
4: நாம ஏன் இதை இப்படி அணுகல, அந்த மாதிரி தாட் எல்லாம் வரும். ரொம்ப சைக்காலஜிக்கலா எழுதியிருப்பாரு. பக்கங்கள் ரொம்ப கம்மிதான், ஆனா நேரம் எடுத்தது வந்து ரொம்ப ஜாஸ்தி.
5: சோ ஐ ஹேவ் டு தேங்க் யூ நவ். ஏன்னா நான் உங்களுக்கு அறம் சொன்னேன் ஜெயமோகன் சாரோடது, இப்ப நீங்க எனக்கு இந்த புக் ரெஃபர் பண்றீங்க காதுகள். நீங்க அறம் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க, நான் காதுகள் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்ட்ட சொல்றேன்.
4: கொஞ்சம் ஆனா நேரம் எடுக்கும்,
5: நேரம் எடுக்கும்,
4: ரொம்ப ஹெவியா இருக்கும். அதனால நம்மளுக்கு அத படிச்சு முடிக்கும் போது ஒரு வேற ஒரு
5: உலகத்துல
4: மாறுவோம். அது வந்துட்டு ஒரு ஒரு கனமான ஒரு விஷயமா இருக்கும்.
5: புரியுது.
4: ரொம்ப பக்கங்கள் வந்து ரொம்ப கம்மி, புத்தகமே ரொம்ப
5: எழுதின புக்லயே எது இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? எது ரொம்ப எது புடிச்சிருக்கு?
4: படிச்சது நிறைய புத்தகங்கள் இருக்கு. இப்ப நான் படிச்சிட்டு இருக்கிறது வந்து 5 வருட மௌனம்னு ஒரு புத்தகம்.
5: 5 வருட

0: மூணு. ஆ சரி.
1: இது வந்து சிறுகதைகள்.
0: ஆ சரி.
1: ஒரு பதினஞ்சாச்சும் இருக்கும் சிறுகதைகள். சோ அதுல வந்துட்டு ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும்.
0: ஓகே.
1: ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிற மாதிரி இருக்கும். சொசைட்டி பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, ஒரு ஒரு தனி மனிதனோட சிந்தனையும் செயலும் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான.
0: ஓகே.
1: அந்த ஒரு ஒரு கான்செப்ட்ல வேற வேற கதைகள்,
0: வேற வேற கதைகள் இருக்கும்.
1: அது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா
0: புரியுது.
1: இதுக்கு
0: முன்னாடி நீங்க எக்ஸ்ட்ரா எழுதின ஏதாவது நல்ல புத்தகங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்க நினைவுல?
1: எலியார்னு ஒரு புத்தகம்.
0: குழந்தைங்களுக்கான
1: ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. எலி வந்து எப்படி ஒரு கடல்ல போயிட்டு அது எப்படி அதோட வாழ்க்கைய வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போகுது, அதுக்கு நிறைய லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். அதுக்காக அது எப்படி போகுது, ரொம்ப சின்ன புத்தகம் தான். என் குழந்தைக்கு அறிமுகப்படுத்தின முதல் புத்தகம் அது வந்து எஸ்ராவோடது. அதனால அது எனக்கு ரொம்ப
0: பிடிக்கும். ஆனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அது பேர் தான் குழந்தைங்களுக்கான புத்தகம், ஆனா அதுல வந்து டீப் தாட்ஸ் கூட இருக்கும் இல்லையா, நிறைய லைஃப் லெசன்ஸ் இருக்கும்.
1: ஆமா இருக்கு. அது ஒரு மாதிரி குழந்தைங்களுக்குன்னு இல்ல, அது எல்லாத்துக்கும் தான்,
0: எல்லாருக்கும் பொதுவானது.
1: குழந்தைங்களும் அந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் அது
0: எழுதியிருப்பார்.
1: அதனால அது ரொம்ப நல்லா
0: இருக்கும்.
1: அதுக்கப்புறம் வந்து வெங்கடேசன்
0: சூவே,
1: காவல் கோட்டம், வேல்பாரி.
0: இப்ப
1: ரொம்ப ரீசெண்டானா வேல்பாரி தான்.
0: வேல்பாரி,
1: ஆமா வேல்பாரி வந்துட்டு அது பாட்காஸ்டாவும் கேட்டேன், புத்தகமாவும்
0: வாசிச்சிருக்கேன்.
1: இன்னும் அதுல நிறைய இருக்கு.
0: ரெண்டு பாகம் முடிச்சிட்டீங்களா?
1: முடிச்சாச்சு.
0: சோ இப்ப வேல்பாரிக்குள்ள நம்ம என்டர் ஆகுறோம் கரெக்டா? சோ வேல்பாரில நானும் படிச்சிருக்கேன். என்ன சொல்ல போனா என்னோட கோவிட் டைம்ஸ்ல எனக்கு வந்து மிகப்பெரிய உறுதுணையா இருந்தது இந்த புக் தான். ஏன்னா அப்ப என்ன எனக்கு அக்யூட் கோவிட் வந்தப்போ தனிமைப்படுத்தப்படுத்தப்போ எனக்கு வந்து இந்த புத்தகம் தான் நான் ரெண்டு பாகமும் அட்ஜஸ்டா முடிச்சேன். சோ எனக்கு அந்த ஆனா எனக்கு இன்னும் ஞாபகப்படுத்திக்க முடியுது அந்த டைம்ல. ஒருவேளை இந்த புக் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டேஸ கடக்கிறதுக்கு.
1: கல்கியோட பொன்னியின் செல்வன், அவரோட சிறுகதைகள், அவரோட மத்த புத்தகங்கள் படிக்கும் போது அது ஒரு மாதிரியான ஒரு
0: அனுபவம்
1: அனுபவம் இருக்கும். கல்கியோட ரைட்டிங் வேற மாதிரி இருக்கும், ரொம்ப ஃபேண்டஸியா இருக்கும்.
0: ஆமா ஆமா.
1: நாம வந்து ஒரு நம்மளோட இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டிய ஓபன் பண்ணி வச்சுட்டு கல்கியோட கேரக்டர் எல்லாம் வச்சு நாம விளையாடலாம்.
0: கரெக்ட்.
1: அப்படி இருக்கும் கல்கி.
0: பொன்னியின் செல்வனே மிகப்பெரிய உதாரணம்.
1: ஆமா. அது அந்த புத்தகம் கல்கியோடதெல்லாம் நிறைய அப்படியே படிச்சுட்டு பொன்னியின் செல்வன் எல்லாம் படிச்சனாலதான் எனக்கு கண்ணாடியே போட்டேன்.
0: பொன்னியின் செல்வன், சிவகாமி சேவந்தம், பார்த்திபன் கனவு, பார்த்திபன் கனவு.
1: சோ இதெல்லாம் படிச்சுதான் கண்ணாடி போட்டது.
0: ஆமா.
1: அது எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருந்துட்டே இருக்கும். அவர் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த சேர சோழ பாண்டியர்கள், அப்புறம் ரொம்ப கம்மி தான் பல்லவர்களையும் கவர்
0: பண்ணது.
1: சோ இந்த மாதிரியே படிச்சுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதே சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள்,
0: மூவேந்தர்கள்,
1: பல்லவர்கள்.
0: கரெக்ட்.
1: சோ இப்படியே இருந்துட்டு திடீர்னு வந்துட்டு பாரின்னு ஒருத்தர், பரம்பு நாடுன்னு ஒரு நாடு, அதுக்குள்ள இவ்வளவு கேரக்டர்ஸ், 14ல இருந்து ஒரு 16 டிஃபரெண்ட் கம்யூனிட்டி வந்து அந்த ஒரு நாட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஆதரிச்சு ஒரு தலைவன் கிடையாது, ஒரு ஒரு அவர் வந்துட்டு ஒரு முன்னோடி.
0: ஆமா.
1: அவரை வந்து
0: அரசனா, தலைவனா, மக்களின் தலைவனா இருக்கார். பீப்பிள்ஸ் லீடர்.
1: பீப்பிள். அவர் அவரே நான் வந்து ராஜா, நான் தான் லீடர், நான் தான் பண்ணுவேன், நான் சொல்றதுதான் கேட்கணும், அந்த மாதிரி இல்லாம அவங்களோட சிச்சுவேஷன் என்னவோ, அவங்களோட விருப்பம் என்னவோ, அதுக்கேத்த மாதிரி அந்த நாட்டோட வளத்தையும் மக்களோட அந்த அன்பையும் எப்படி அவரு
0: புரியுது
1: கவர்ந்திருக்காரு அப்படின்னு பாக்கும் போது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது.
0: கரெக்ட். ஆமா, எல்லாரும் வேக்கறது அதுலதான்.
1: எப்படி ஒரு சு வெங்கடேசன் வந்து இவ்வளவு விஷயத்த எப்படி கலெக்ட் பண்ணாரு அப்படின்றதே ரொம்ப வியப்பா இருந்தது. ஒரு இன்டர்வியூல நான் வந்து கேட்டேன், யானைக்கு வந்து நிறைய வகையான மதம் பிடிக்கும், அந்த அதுல ஒரு 4-5 மதம் பிடிக்கிறத பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல ஒண்ணு, அப்போ அந்த அந்த யானைக்கு வந்து இத்தனை வகையான மதம் பிடிக்கும், இப்படி எல்லாம் பிடிக்கும்ன்றத வந்துட்டு கிட்டத்தட்ட 3-4 months ரிசர்ச் பண்ணி கும்பகோணமோ தஞ்சாவூரோ அந்த சைடு ஒரு லைப்ரரியா, அந்த லைப்ரரியில அந்த ஒரே புத்தகம் தான் இருந்துச்சு. அந்த புத்தகத்தை அவர் கண்டுபிடிச்சு
0: ரெஃபர் பண்ணாங்க,
1: அதை ரெஃபர் பண்ணி அதுல இருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து இதுல வந்து ஆட் பண்ணிருக்காரு.
0: பாருங்க, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் அந்த ஆராய்ச்சியில
1: நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு ரொம்ப
0: உண்மைதான், வியக்கத்தக்கிற விஷயம்.
1: நிறைய டைம் எடுத்து அதை திருப்பியும் இந்த கதைக்குள்ள எப்படி அவர் வந்து ஃபிட்
0: பண்ணாரு அதுதான் விஷயமே
1: அப்படின்றது ரொம்ப இதா இருந்துச்சு.
0: அந்த காடுகள் குறித்து அவர் கூறிய விஷயங்கள்லாம் ரொம்ப வியப்பா இருந்துச்சு.
1: நிறைய இந்த கருநெல்லி பத்தி எல்லாம் சொல்லிருப்பாங்க. சோ கருநெல்லி சாப்பிட்டா பகல்ல கூட நட்சத்திரம் தெரியுமா? அது வந்துட்டு கபிலரும் வேல்பாரியும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஒரு ரகசியமா நிறைய விஷயத்த மறைச்சு வச்சிருப்பாங்க. சோ அதுக்கு வந்து வேலியே இருக்காது, மரங்கள் தான் வேலியா. அப்ப வந்து கபிலர் இதை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா, அப்ப எல்லாம்
0: சொல்லுவாரு
1: இந்த கருநெல்லி சாப்பிட்டா பகல்ல கூட நட்சத்திரம் தெரியும், அந்த நட்சத்திரம் இருக்கிற இடம் வச்சு நாங்க எங்களோட செல்வ வளங்கள்லாம் எங்க வச்சிருக்கோம், எங்கனால கண்டுபிடிக்க முடியும், வெளியில இருந்து வரவங்கனால அது பார்க்க
0: முடியாது
1: அப்படின்னு எல்லாம் சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு மரம் இருக்கும், அது பூத்திருக்காது,
0: பூத்திருக்காது,
1: பூக்காது,
0: பூக்காது.
1: யாரோட உண்மையான அன்போட காதலோட அந்த ஒரு ஸ்பரிசம் எப்போ அந்த மரத்து மேல படுதோ அப்பதான் அந்த மரம் பூக்கும்.
0: அதெல்லாம்
1: நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோவன் ஒரு பாத்திரம், அவங்க வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியோட தலைவன் இருப்பாரு, அவரு தான் பாத்துப்பாரு. சோ அந்த இதுல வந்துட்டு அவங்க நிறைய மாடு வச்சிருப்பாங்க. சோ அந்த மாட்டோட நெத்தியில வந்துட்டு மணிகள் கட்டிருப்பாங்க. அது என்ன மணிகள்னா ரத்தினங்கள், ரொம்ப
0: விலை உயர்ந்த
1: ரத்தினங்கள் கட்டிருப்பாங்க. சோ அதுல அந்த கதை ஃபுல்லாவுமே என்னை வந்துட்டு அதிகமா பாதிச்ச ஒரு, அதுக்குள்ள இருக்கிற ரொம்ப பாதிப்பு அடைய வச்ச ஒரு கதை.
0: ஏன் தெரிஞ்சுக்கலாமா?
1: ஐயோ, சொன்னா எனக்கு அழுகு வருமே.
0: இல்ல சொல்லுங்க.
1: அது ஒரு ஒரு கம்யூனிட்டிய இல்ல ஒரு ஒரு நம்மளோட சேர்ந்து இருக்கவங்கள எப்படி நாம பாதுகாக்கணும், எப்படி வந்துட்டு ஒரு அன்பு செலுத்தணும்,
0: பேரன்பு, வெறும் அன்பு இல்ல பேரன்பு.
1: ஆமா, அந்த ஒரு ஒரு கால்நடை கூட நீங்க எப்படி ஒரு அன்பு செலுத்துறீங்க அந்த மாதிரி.
0: புரியுது புரியுது. இன்ஃபேக்ட் அந்த பேரன்போட வெளிப்பாடுதான் மாட்டுக்கு வந்து விலை உயர்ந்த மாணிக்கங்கள்ல கட்டுறது இல்லீங்களா, அது வெளிப்பாடுதான்.
1: ஆமா, அது ஒரு மாதிரி அவங்களோட வாழ்க்கையை அதை சார்ந்துதான்.
0: கரெக்ட்.
1: சோ அதா பத்திரமா
0: பாத்துக்கறோம். சி, எதை உயர்வா நினைக்கிறாங்களோ அதை வணங்குறாங்க.
1: ஆமா, சோ அது வெளியில இருந்து ஒரு ஒரு ஒரு பீப்புள் வந்து அதை அட்டாக் பண்ணி அவங்களோட மொத்த இனத்தையுமே அழிக்கிறப்போ அவரு ரொம்ப உயிரா பாத்துக்கிட்ட ஒரு விஷயத்த வச்சுதான் அதை எதிர்ப்பாரு.
0: கரெக்ட்.
1: அப்ப அது ரொம்ப
0: புரியுது,
1: ரொம்ப கஷ்டமா இருந்தது.
0: உண்மைதான்.
1: நீங்க வேணா அந்த வரிகள் படிக்கிறீங்களா? நான் படிச்சு அழுதுருவேன்.
0: சரி,
1: இதுவரைக்கும்
0: நீங்க அதுக்கு நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க எந்த அளவுக்கு இதை ரசிச்சிருந்தீங்கன்னா, இதை படிச்சா நான் அழுதுருவேன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. நான் உங்களுக்காக கண்டிப்பா படிக்கிறேன். பொழுது புலர்ந்தது, உறையூர் படை தோற்று ஓடியதை உறுதிப்படுத்தினான் கோவன். குடல் சரிந்த குதிரைகளும் உறையூர் வீரர்களின் உடல்களும் எங்கும் கிடந்தன. அவற்றிற்கு நடுவில் நடந்து கொண்டிருந்தான். பெரும் வாள் கொண்டு தலை இரு கூறுகளாக பிளக்கப்பட்ட விரிகொம்பு மாடு ஒன்று செத்து கிடந்தது. மாடுகளை பூச்சிகளும் உண்ணிகளும் கடிப்பதையே பொறுத்து கொள்ள முடியாமல் வெண் சாத்து உருண்டை செய்த குளத்தில் பிறந்த நான் எம் மாடுகள் அனைத்தும் அழிய பச்சிலை எரிச்சாற்றை என் கையாலேயே தந்துவிட்டேனே என கதறியபடி செத்து கிடந்த மாட்டின் முன் மண்டியிட்டு உட்கார்ந்தான். சரிந்து கிடந்த அதன் இரு பக்க கொம்புகளையும் பீத்து எடுத்தான். தான் செய்ய போகும் செயலுக்கான
2: கலக்கம் எதுவும் இல்லாமல் தான் அவனது முகம் இருந்தது. சூரியன் அவனுக்கு நேர் எதிராக மேலே எழுந்த போது இரு கொம்புகளையும் முழு விசையோடு தொண்டைக்குள் இறக்கினான் கோவன். குருதி பொங்கிய போது கண்கள் மயங்கின.
0: படிக்கும் போதே அந்த கணத்தை என்னால் உணர முடியுது. நீங்கள் ஏன் படிக்க மாட்டேன்னு சொன்னதே என்னால் உணர முடியுது. ஒரு தலைவனுக்கான மிகப்பெரிய மாண்பு இதுன்னு நான் நினைக்கிறேன். தேன்மொழி, நீங்கள் அந்த பேராகிராஃபை படிக்க சொல்லும் போது, அஃப்கோர்ஸ் நான் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்ததுனால நான் மீண்டும் இதை இன்னைக்கு படிக்கும்போது என்னால் அந்த அந்த கணத்தை வந்து உள்ளார்ந்த உணர முடியுது. அண்ட் அது எந்த அளவுக்கு உங்களையும் இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு என்னால் உணர முடியுது. இது போன்ற பல பல வியக்கத்தக்க விஷயங்கள் சூவே இந்த நாவலில் வச்சிருக்காரு இல்லையா. இன்ஃபேக்ட் பாரியோட கேரக்டரைசேஷனே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அரசனா அப்படின்னு நம்ம வந்து வியந்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயர்த்திருப்பாரு. எஸ்பெஷலி அந்த என் சீன்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையா,
1: ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கடைசியா கூட அந்த தேக்கன் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு.
0: ஆமா,
1: அதுல ஒரு இது வரும், வரி வரும். பாரி கீழ இறங்கி வந்துட்டானா இந்த போர் வந்து முடிஞ்சிரும்.
0: கரெக்ட்.
1: ஆனா அவங்க தேக்கன் வந்து பாரிய கீழ இறங்க விடாமயே அதை பாத்துட்டு
0: இருக்காங்க.
1: பாதுகாக்கும் பாரியையும் பாதுகாக்கணும், நாம இதை முடிச்சிடலாம் அப்படின்னே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா அவரு ஒரு முடிவுக்கு வருவாரு, நான் இருக்கிற வரைக்கும் பாரிய கீழ நான் இறங்க விட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் பாரியும் வந்துட்டு என்னோட அனுமதி இல்லாம அவர் இறங்கவும்
0: மாட்டாரு.
1: சோ நான் எப்ப இல்லாம போறனோ அப்பதான் வந்து பாரி கீழ வருவார். சோ அத வந்துட்டு ரொம்ப அழகா வந்து அத
0: சித்தரிச்சிருப்பாங்க,
1: கதைக்குள்ள எடுத்துருப்பாங்க.
0: ஒரு நான் கவனிச்ச வரைக்கும் தேன்மொழி, நீங்க யோசிச்சு பாருங்களேன், பாரி மேல நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பற்று வந்தது காரணம் அது அந்த கதாபாத்திரம் அவ்வளவு விஷயங்களை நமக்கு கடத்திருக்கு. சூவே சார் வந்து அவ்வளவு அழகா பாரி மூலமா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாரு இல்லையா. இப்படி ஒரு தலைவனா
1: எப்படி இருக்கு?
0: எக்ஸாக்ட்லி. இவ்வளவு நான் வந்து அதனாலதான் பேரன்புங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்றேன். வேற அன்பு அவர் வச்சிருந்தா இருந்திருக்க முடியாது. மக்கள் மேல பேரன்பு கொண்டதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, மூவேந்தர் பத்தி நம்ம படிச்சிருக்கோம் கல்கி இதுலன்னு. மூவேந்தரை எதிர்த்த ஒரு அரசனை இன்னைக்குதான் நம்ம பார்த்தோம்.
1: ஆமா இல்லையா, அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கிறாங்க அப்படின்னா
0: பாரி எவ்வளவு வல்லமை பெற்றவர் இருக்காங்க.
1: அந்த மாதிரி
0: கரெக்ட்.
1: அது அப்புறம் ஒரு எப்படி நம்ம ஒரு விஷயத்துல ஃபோக்கஸா இருக்கும்.
0: கரெக்ட். அந்த சாதுரியம் வந்து
1: எப்படி ஹேண்டில் பண்றத விட எப்படி நாம அத வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு
0: எடுத்துட்டு போறோம்
1: அப்படின்றத வந்துட்டு கத்துக்கிறோம்.
0: ஆமா,
1: எல்லாத்தையும் கூட சேர்ந்து எப்படி முன்னேறணும் கத்துக்கலாம்.
0: கரெக்ட்.
1: லீடர்னா நான் மட்டும் ஃபர்ஸ்ட் போறேன், நான் எல்லாம் அப்படி இல்லாம எல்லாரும் வாங்க நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை அடைவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறது வந்துட்டு நல்லா இருந்துச்சு.
0: நல்லா நோட் பண்ணிருக்கீங்க.
1: நிறைய சின்ன சின்ன விஷயம் எல்லாம் அந்த தேவாங்க வந்து நார்த் சைடு பார்த்து மட்டும்தான்
0: உட்காந்து,
1: அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர்.
0: கரெக்ட் கரெக்ட்.
1: அத கடத்திட்டு போக தான் வருவாங்க
0: வருவாங்க. ஆமா,
1: அப்பதான் நம்ம பாரி என்டர் ஆவர். சோ அந்த மாதிரி எல்லாம் பாரியோட இன்ட்ரோடக்ஷனே
0: பில்டப்பே, உண்மையில பில்டப் தான் அது. சம்ம பில்டப் பண்ணா
1: ரொம்ப நல்லா இருக்கும். அது வரைக்குமே பேசிட்டு தான்
0: இருப்பாங்க, கபிலரும் நீலனும் பேசிக்கிறது தான்.
1: இப்படி வந்துட்டு ஒருத்தர்
0: இருக்காரு,
1: அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளு, அப்படியா நான் வந்துட்டு
0: கரெக்ட்
1: இது பண்ணுவாரு அவர் அது பண்ணு அப்படியே பேசிட்டே தான் இருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம அவரை பார்க்க மாட்டோம்.
0: இன்ஃபேக்ட் அந்த உரையாடல் தான் நமக்கு வந்து அந்த இது கொடுத்துச்சு, கியூரியாசிட்டி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஆரம்பத்திலே பாரிய இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தா கூட இவ்வளவு தூரம் நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்ப எனக்கு எல்லாம் வந்து நான் வாசகையா அதை படிக்கும் போது யாருப்பா அந்த பாரி, சீக்கிரம் காட்டுதாப்பா,
1: எங்கப்பா இன்ட்ரோடக்ஷனே, ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு.
0: அது ரொம்ப நல்ல யுக்தி நான் சொன்னேன்.
1: அது டக்குன்னு அவர் வந்த உடனே அதே மாதிரி இவரோட மணியன் செல்வம் அவரோட
0: ஓவியங்கள். ஆமா, அமேசிங். அந்த எழுத்துக்கு நிகரா நிறைய பேர் அதை பாராட்டினாங்க.
1: ஆமா, நம்ம வந்துட்டு கல்கியோட இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அந்த ஓவியங்கள் வந்து நம்ம நம்மளுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும், அதுல நம்ம ஒரு கேரக்டரை வச்சுக்கோம், அதுதான் நம்மளோட பொன்னியின் செல்வனாவோ, அதுதான் நம்மளோட குந்தவையாவோ, அதுதான் நம்மளோட நந்தினியாவோ இருக்கும்.
0: சரி,
1: ஆனா இவரோட வரைபடத்தை வைக்கும் போது அவர் தான் பாரியா
0: தெரியுறாரு.
1: எடுத்துட்டு வர மாதிரி.

0: கேரக்டர் வந்து ரொம்ப அழகா எழுதிருப்பா. எல்லா இடத்துலயும் வருவாங்க அவங்க.
1: அதுதான் அதுதான் சொல்ல வரேன். இப்ப ஒரு பாரி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு துணையா வர ஆதினி பாத்தீங்கன்னா, ஆதினியோட இன்ட்ரக்ஷன் நல்லா இருக்கும்.
0: அவங்க காதலும்
1: காதலும் ஆமா நான் ரொம்ப ரசிச்சேன், அது ரொம்ப ரொம்ப ரசிச்சேன். நான் எதோ ரொம்ப வியந்தனா, இவங்களுக்கு நிகரான அந்த அந்த அறிவாற்றல வெளிப்படுத்திருப்பாரு சுவை அவர்கள்.
0: ரொம்ப அந்த அந்த காதலே ரொம்ப இனிமையா இருக்கும்.
1: இனிமையா இருக்கும், கரெக்ட். உண்மைதான்,
0: இப்படி ஒரு ஆளுக்குள்ள இப்படி ஒரு காதல்
1: காதலா.
0: அந்த அந்த பெண்ணும் அவருக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க,
1: கரெக்ட்.
0: அவங்களோட குழந்தைங்களோட காதலையும் அவங்க எப்படி
1: புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா உண்மைதான், உண்மைதான்.
0: அவங்களோட மகள்களோட காதலும் வந்துட்டு ரொம்ப
1: ஆமா ரொம்ப அருமையா காட்டியிருப்பாங்க. அண்ட் இது வந்து நிறைய விஷயங்கள், சோசியல் ஆங்கிள்ஸ் வந்து சுவை அவர்கள் வந்து ரொம்ப அருமையா அங்கங்க பிரீச்சிங் மாதிரி இல்லாம பாத்தீங்கன்னா அந்த கதையோட்டத்திலேயே சொல்லியிருப்பாங்கல்ல.
0: பாரி வந்து எப்போ தன்னோட பெண்ணோட காதலை உணர்ந்துகிட்டாருன்னு ஒரு எபிசோட்ல அது ரொம்ப அழகா இருந்துச்சு.
1: அதை விவரிக்க முடியுமா?
0: ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நெருப்புல இறங்கி ஆடணும்.
1: சரி,
0: அவங்களோட இதுவே அதுதான், நெருப்புக்குள்ள போயிட்டு அவங்க வெளியில ஒரு ஒரு ஒரு இது விஷயத்த வந்து பூசிப்பாங்க, அதுக்குள்ள போயிட்டு வெளியில
1: பூசிட்டு
0: போயிட்டு வெளியில வருவாங்க.
1: சரி,
0: அவங்க ஒரு ஒரு கம்யூனிட்டி.
1: இது ஜோடி ஜோடியா போவாங்களா?
0: ஜோடியாவும் போலாம், தனியா தனியா அந்த நெருப்புல இறங்கி ஆடி வெளியில
1: வெளில வர.
0: அந்த குலத்தை சேராத ஒரு பெண் வந்து பாரியோட பெண் போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு யாரோட போய் பண்ண போற, எப்படி இருக்க போற அப்படின்னு போதே அவரு டைரக்டா எதுவுமே கேட்க மாட்டாரு. ஆனா அது உணர்ந்துப்பார், காதலில்
1: இருக்கிறார். இதை விட ஒரு மிகப்பெரிய உதாரணம் காட்ட முடியாது அவங்க தந்தைக்கு. இதே ஒரு பெரிய உதாரணம் இல்லையா?
0: ரொம்ப அழகா கபிலர்கிட்டயும் சொல்லுவாரு, அங்க ஆடுற அது வந்து என்னோட
1: மகள் தான்.
0: அப்போ கபிலர் கேப்பாரு, இது வந்து ஜோடியா இருப்பாங்கல்ல?
1: ஆமா,
0: சிம்பிள் கான்வர்சேஷனா அது மாறி,
1: கரெக்ட். அண்ட் நீங்க கபிலர் சொல்லும் போது இதை கேட்காம இருக்கவே முடியல. இந்த நாவலோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டா நான் பாக்குறது வந்து பாரி கபிலரோட நட்பு இல்லையா? ஒரு அந்த இடத்திற்கு புது நபரா நுழைந்த கபிலர் அவங்க வாழ்க்கையோட அங்கமாவே மாறிட்டார் இல்லையா? அந்த அந்த நாட்டுக்கு வந்து கபிலர் புது வரவு தான். இன்னும் நிறைய பேர் சந்தேக கண்ணோட்ட கூட பாத்துருப்பாங்க. ஆனா பாரிய யாரும் தெரிஞ்சுக்க வந்த அந்த கபிலருக்கு தெரியாது, பாரி தனக்குள்ள ஒருத்தனா இருப்பான் இனிமே வாழ்க்கை புள்ள அப்படிங்கறது தெரியாது இல்லையா?
0: ஆமா, ஏன்னா கபிலர் உள்ள வரும்போது அவருக்கு கால் வலி வந்துரும், எது எப்படின்னு தெரியாது, எல்லாமே புதுசா இருக்கும்,
1: கரெக்ட்.
0: ரொம்ப காமெடியால சொல்லணும்னா, இது இது என்ன இங்க இப்படி நடந்துட்டு இருக்கு, இது என்னன்னு எனக்கு புரியல. ஒரு பெரிய புலமை வாய்ந்த ஒரு மனிதர் ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல
1: முடியல. காரணம் அந்த அளவுக்கு வேகத்தக்க பல விஷயங்கள் அந்த நாட்டுல இருந்துச்சு, அந்த நபர்கள்ட்ட இருந்துச்சு இல்லையா? அது அழகா சுவேசர்
0: சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி கபிலர் ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சிருப்பாரு.
1: ஆமா, கரெக்ட். அத நட்போட அடையாளமா நான் பாக்குறேன்,
0: ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருப்பாரு.
1: ஆமா,
0: அவர் கேக்குறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் செய்வாரு.
1: ஆமா,
0: அதே மாதிரி அவருக்கு புரிய வைக்க பர்சனலா கூட்டிட்டு போய் புரிய
1: புரிய வைப்பாரு. இதுதான் கபிலருக்கு அவர் கொடுக்கற மிகப்பெரிய அங்கீகாரமா நான் பாக்குறேன் இல்லையா?
0: ஆமா, ஏன்னா எல்லா எல்லா மத்த அரசர்கள்லாம் கபிலர் தன்னோட இடத்துக்கு வந்து தன்னை பத்தி புகழ்ந்து பாடணும்னு நினைப்பாங்க. ஆனா கபிலர் ஒரு இடத்துக்கு போய் அந்த அரசன் எப்படி இருக்கான்னு பாக்கணும்னு நினைச்ச ஒரு ஆள் வந்துட்டு
1: நமக்கே இப்ப ஒரு வாசகர் அதை படிக்கும் போது நம்ம நினைச்சிருப்போம் இல்ல, இது என்னதான் இருந்தாலும் உள்குள்ள ஒரு சூது இருக்கும். இது வந்து கபில பாரிய வீழ்த்தறதுக்கு மூவேந்தர்களை யாரோ ஒருத்தங்க கபிலர் அமைச்சிருக்காங்களோ, கபிலராலதான் இது வரப்போது நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது நட்பு வேற புனிதமானது கொண்டு போயிருப்பாங்க
0: கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி நீலனும் வந்துட்டு நிறைய கபிலரோட விளையாட்டுத்தனமான விஷயம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் கேப்பாரு, இவ்வளவு மழை தாண்டி உன் காதலிய பாக்க போறியா? எப்ப, வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல, டெய்லியும் டெய்லியா? ரெண்டு வேலை, காலையில ஒரு தடவை, சாயங்காலம். இவ்வளவு தூரம் இத்தனை மலைகள் தாண்டி காலையிலயும் சாயங்காலமும் ஒரு காதலியை பார்க்க நீ போயிட்டு

0: கபிலர் ஆகட்டும், ஆதினி ஆகட்டும், பாரி, இப்படி இருந்து பாரி மட்டும் இல்லாம பாரி சுற்றி உள்ள பல கேரக்டர்ஸ் வந்து நம்ம இன்னைக்கும் நம்ம நெஞ்சில நீங்கா இடம் பிடிக்கிறதுக்கு மேஜர் ரீசனே வந்து சுவே சார் அவர்கள் எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்டன்ஸ் கொடுத்து அதை அமைச்சது தான்.
1: அவரோட கதை அந்த எழுதுற விதமே கொஞ்சம் வேற மாதிரி
0: இருக்கும்.
1: இது வரைக்கும்
0: இல்லாம புதுமையா இருந்துச்சு,
1: புதுசா இருந்துச்சு.
0: அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இது பண்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்பா, அதாவது ஒரு நமக்கு தெரியாத பல விஷயங்கள் சொல்றதாகட்டும், மருத்துவ குறிப்புகள் ஆகட்டும், போர் உத்திகள் ஆகட்டும், அண்ட் அஃப்கோர்ஸ் காதல்லே பல வகைகளை காட்டியிருப்பாரு. இப்படி பல விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருக்குன்னு சொல்லலாம். நாட் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் திங் நம்ம சொல்றதுக்கு, பல விஷயங்கள் இல்லையா.
1: இப்போ சொல்லுவாங்கல்ல ஒரு எப்ப வந்து நம்ம ஒரு மொழிய வந்து உள்வாங்கிக்கிறோமோ, எப்ப சில விஷயத்த வந்து இன்ஃபர்மேட்டிவா எடுத்து நம்ம கத்துக்கிறோமோ, அப்போ நம்மளோட மொழியோட தாக்கம் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்.
0: கரெக்ட்.
1: அதனாலதான் இப்ப ஃபாரின்லாம் பார்த்தோம்னா, இப்ப ஒரு ஜாப்பனீஸ் ஆகட்டும், சைனீஸ் ஆகட்டும், அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு நல்ல லிட்ரேச்சர் வருது, இமீடியட்டா அவங்க லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட்
0: பண்ணிடுவாங்க.
1: தமிழ்ல நம்மளுக்கு ஏகப்பட்டது இருக்கு, அது அவங்க மொழியில டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு
0: பண்ணணும். பல விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இந்த மொழி நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு,
1: அவங்களோட புத்தகங்களும் நிறைய, இப்ப மலையாள நாவல்லாம் நிறைய ரொம்ப நல்லா இருக்கும்னு
0: சொல்றாங்க.
1: நம்மளுக்கு மலையாளம் தெரியல,
0: அது மொழி
1: அத டிரான்ஸ்லேட் பண்றது, மொழிபெயர்க்கிறது வந்துட்டு ஆளுங்க ரொம்ப கம்மியா
0: இருக்காங்க.
1: அப்ப அது எப்போ அது இன்க்ரீஸ் ஆகுதோ நிறைய விஷயத்தை நம்மளால கொண்டுட்டு வர முடியும்.
0: நீங்க சொல்ற மாதிரி அந்த எழுத்தாளர்கள் உலகத்தை உருவாக்குறதுக்கு மெயினா நம்ம உருவாக்க வேண்டியது வாசகர்களோட உலகம். ஏன்னா நல்ல புத்தகங்கள் படிக்க படிக்கத்தான் ஒரு நல்ல எழுத்தாளர் உருவாகணும்னு நான் ஆழமா நம்புறேன். அந்த வகையில வந்து இன்னும் சொல்ல போனா எம்ஓபி சமுதாயனோட பெரிய முயற்சியே அதுதானே, நிறைய வாசகர்களை உருவாக்கணும் தான் இந்த கேம்பெயினே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் தொடர் நிகழ்ச்சிகளா. அந்த வகையில இன்னைக்கு வந்து வேல்பாரி குறித்து அண்ட் பல எழுத்தாளர்கள் குறித்து பல புத்தகங்கள் குறித்து நீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க தேன்மொழி. மேற்கொண்டு வேற ஏதாவது எழுத்தாளர் பத்தியோ புத்தகங்கள் பத்தியோ நீங்க ஏதாவது எங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? இந்த லிஸ்ட்ல தான் நான் முக்கியமானது விட்டுட்டேனா?
1: அப்படி இல்ல, இப்போ நிறைய ஆனந்த நீலகண்டன் அவங்க மொழி பெயர்த்து தான் எழுதுறாங்க.
0: ஓகே,
1: அது நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கா?
1: ஆமா.
0: நீங்க படிச்சிருக்கீங்க
1: அசுரன் ஒரு?
0: அசுரன். ஓகே.
1: நம்ம இதுவரைக்கும் லங்கன் அரசனை வந்து எப்படி பார்த்திருக்கோம்,
0: ராவணன்
1: எப்படி பார்த்திருக்கோம், ஒரு வில்லனா தான். ஆனா அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவரோட வாழ்க்கையும் அவரோட அந்த நாட்டையும் அவரோட மக்களையும் அவரோட உணர்ச்சியும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியாது.
0: தெரியாது, அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பாக்கல.
1: ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே
0: கரெக்ட்
1: ஒரு நெகட்டிவ் கேரக்டராவே நம்ம அவரை
0: சித்தரிச்சிட்டோம்.
1: அத பாசிட்டிவா நம்ம பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அந்த புக்
0: இருந்துச்சு. அது ஆங்கிலத்துல தமிழ்ல
1: ரெண்டுல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும்.
1: அது மலையாள புத்தகம் நினைக்கிறேன், மலையாள ஆத்தர் தான் அதை எழுதினாரு. அது மலையாளத்திலயே
0: இங்கிலீஷ்
1: தமிழ்ல படிச்சு,
0: நீங்க தமிழ்ல படிச்சீங்க. அந்த ஐ திங்க் நான் இப்போ புத்தக கண்காட்சிகள் நீங்க போவீங்களா? ஏன்னா அதை நான் இங்கே பதிவு பண்ண நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வாசகர்களுக்கு புத்தகங்கள் நிறைய வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பெஸ்ட் சஜஷனா வந்து புக் ஃபேர் சொல்வேன். அதுவும் சென்னை புக் ஃபேர் வந்து வடம் வந்து அவ்வளோ நமக்கு வந்து அரிதான புத்தகங்கள் அவ்வளோ அங்கே கிடைக்கும் இல்லையா? அந்த புத்தக கண்காட்சி அனுபவங்கள் சொல்ல முடியுமா எங்களோட?
1: அது வந்து நான் ஒரு ஒரு லிஸ்ட் வச்சுப்பேன். லிஸ்ட் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து யாராவது புதுசா பப்ளிஷர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வாங்கறதுக்கான விஷயமும் பாப்பேன். இரவி பப்ளிஷர் அவங்க வந்துட்டு கொஞ்சம் கான்டெம்பரரியா இருக்கும். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி கவிதைகள்,
0: நவீன
1: மோஸ்ட்லி கவிதைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன குட்டி நாவல் அந்த மாதிரி எல்லாம் அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அது வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு ரெண்டு வரி மூணு வரி கவிதையெல்லாம்
0: ஹைக்கூ கவிதை மாதிரி நவீன கவிதைகள். கவிதைகள் நீங்க வாசிப்பீங்க இல்லையா?
1: ரொம்ப நிறைய,
0: ரொம்ப இல்ல. நான் இப்ப வந்து சமீபத்துல எனக்கு கல்யாண்ஜி கவிதைகள், வந்து ஆக்சுவலி அவரோட பேர் வண்ணதாசன், கவிதைகளுக்கு வந்து கல்யாண்ஜிங்கிற பேர்ல எழுதுறாங்க. அவரோட கவிதைகளை நான் இப்ப வந்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதையும் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். அந்த கவிதைகள் படிச்சுட்டு நீங்க சொல்லுங்க. அவரும் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர். அவர் புக்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு நான் தரேன்.
1: கவிதைகள் இது வரைக்கும் பெருசா ஆரம்பிச்சது இல்ல.
0: நான் சஜஸ்ட் பண்றேன் நீங்க வந்து கவிதைகள் அவங்களோட லிஸ்ட்ல வந்து கவிதைகளும் கண்டிப்பா சேர்த்துக்கணும். ஏன்னா அதாவது நாலு வரி ஆறு வரி கவிதைகளா கூட இருக்கும், ஆனா அது நம்ம கடத்துற விஷயங்கள் ரொம்ப, இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய நாவல் கடத்தக்கூடிய ஒரு அந்த இம்பாக்ட்ஃபுல் விஷயத்த ஒரு அஞ்சாறு வரியிலேயே சில கவிஞர்கள் சொல்ல முடியுது. அதுதான் எனக்கு வியப்பா இருக்கு.
1: ஆமா
0: இல்லையா? அந்த நாலு வரையும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன சொல்ல வந்திருக்காரு என்ன சொல்ல வந்திருக்காரு இல்லையா? இது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதுக்காக நாவல் கவிதைன்னு ஒப்பிடல, ஆனா அது எவ்வளவு சவாலான விஷயம் இல்லையா? ஒரு மகதான விஷயத்த சொல்றதுங்கிறது பெரிய விஷயம்.
1: நான் கவிதைகள் வந்து எதுலனா அந்த ஆனந்த விகடன்ல வந்துட்டு எல்லாரும் எழுதிய,
0: ஆமா
1: அந்த மாதிரி கவிதைகள் இல்ல ஏதாவது பேப்பர்ல அந்த மாதிரி புத்தகமா கவிதை தொகுப்பா வாங்கி
0: வாங்கி படிக்க
1: படிச்சதுல.
0: இப்ப நம்ம நேயர்கள் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எங்க கேம்பெயினோட மிகப்பெரிய அப்செக்டிவே என்னன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த விஷயங்களை கொண்டு போகணும், வாசிக்கணும் பழக்கத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் நாங்க அதோட ப்ரொமோஷனே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இளைஞர்களுக்கு புது இல்லாத புத்தகம் புதுசா படிக்க போறவங்களுக்கு என்ன மாதிரி புக்ஸை ஃபர்ஸ்ட் படிக்கலாம்னு சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்ன மாதிரி ஆத்தர்ஸ் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து டீப் லிட்ரேச்சர் ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு அறிமுகம் கிடைக்காது இல்லையா?
1: கொஞ்சம் ஃபேண்டஸியாவே போயிடலாம்
0: போயிடலாம்.
1: ஏன்னா இப்ப நிறைய படங்கள் பாக்குறாங்க, நிறைய ரீல்ஸ், சோஷியல் மீடியா, அனிமே அந்த மாதிரி நிறைய பாக்கும்போது கொஞ்சம் ஃபேண்டஸியான புத்தகங்களை
0: எடுத்துக்கோங்களேன்.
1: அதே மாதிரி கொஞ்சம் பக்கங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கிற புத்தகங்களை வந்து முதல்ல படிக்க ஆரம்பிக்கலாம்.
0: சோ ஆமா, நீங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பழகறதுனால அந்த பல்ஸ் புடிச்சு நிறைய சொல்றீங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல அந்த ஃபேண்டஸி அவங்களை ஈர்க்கும், கம்மியான புத்தகங்கள் அவங்களை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும்னா படிக்க வைக்கும். ஆனா போக போக அவங்க அந்த பழக்கத்தை அதிகப்படுத்திக்கிட்டாங்கன்னா ஃபேண்டஸில தாவி வேற வேற ஜானர்ஸ் போலாம், அதிக பக்கங்கள் கொண்ட அதிக டீப் லிட்ரேச்சர் கொண்ட புத்தகங்களுக்கு அவங்களுக்கு போகலாம். ஆனா ஆரம்பத்துல இது எடுக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான்
1: இருக்கும், கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி புக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் கம்ஃபர்ட்னா அது போலாம், ஆனா தமிழ்ல வந்துட்டு நிறைய இருக்கு
0: இருக்கு. ஆமா, அறிமுகம் தான் இல்ல அவங்களுக்கு வந்து, அது விழிப்புணர்வு இல்ல.
1: எரியும் பனிக்காடுன்னு ஒரு,
0: எரியும் பனிக்காடு யார் எழுதுனது ஞாபகம் இருக்கா? சரி பரவாயில்ல, நாங்க சர்ச் பண்ணி பாத்துக்கிறோம்.
1: எரியும் பனிக்காடு, அந்த புத்தகம் வந்துட்டு ஒரு படமா வந்துச்சு, காலாவோட படம்.
0: ஓகே,
1: அந்த டீ எஸ்டேட் பத்தி ஒரு படம்.
0: ஓகே ஓகே, சரி சரி. பரதேசியா இவங்க அந்த அத்தர்வா அவர்கள்
1: நடிச்சது படத்தோட இந்த புத்தகத்தோட ஒரு சில பகுதி தான் அந்த படமே.
0: ஓகே ஓகே, புரியுது. தழுவல்ல எடுத்தது.
1: ஆமா, ஒரு சில விஷயத்த மட்டும் எடுத்து படமா பண்ணிருக்காங்க. அந்த மொத்த புத்தகத்தையும் படமா பண்ணா நம்மளுக்கு அது வேற ஒரு இம்பாக்ட் கொடுத்துரும்.
0: புரியுது.
1: அதனால அது வந்து பக்கங்கள் கொஞ்சம் கம்மி தான், உங்களுக்கு ஒரு 300-350 பக்கங்கள் தான் இருக்கும், ஆனா ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்.
0: புரியுது.
1: நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்றவங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபேண்டஸியாவோ இல்ல வந்துட்டு ஒரு சமுதாயத்தோட இம்பாக்ட்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி புத்தகங்களை எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த வாசிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும்.
0: புரியுது.
1: அதுக்கப்புறம் அவங்க தமிழ் கொஞ்சம் லிட்ரேச்சர் அந்த மாதிரி போலாம்.
0: ஓகே,
1: இல்லனா இது கூட பண்ணலாம். இப்ப நிறைய பேர் புத்தகங்களை வந்து படிச்சு பாட்காஸ்டா
0: போட்டு இருக்காங்க. ஆடியோ புக்ஸ் தான் நிறைய வருது.
1: ஆடியோ புக்ஸ் இருக்கு,
0: அத ஆரம்பத்துல பாக்கலாம்.
1: இப்ப தமிழ் தெரியலனா கூட வேல்பாரியே ஆடியோ புக்கா இருக்கு.
0: கரெக்ட். பழக்கமாவே வச்சுக்கலாம். ஆடியோ புக்ஸ் கேக்குறது நல்ல விஷயம் தான், கேட்கட்டும். இருந்தாலும் அதோட நின்னுடாம அவங்க லிட்டரலா அந்த ஹார்ட் காப்பி எடுத்து வாசிக்கும் போது அந்த பழக்கம் அவங்களுக்கு வந்து பிடிபடும் இல்லையா?
1: ஆமா, ஏன்னா நம்ம தாய்மொழியில தானே நம்ம எல்லாத்தையும் சிந்திக்கிறோம். நம்ம இங்கிலீஷ்லயே ஒருத்தங்க பேசினாலும் அது நம்மளுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணி உள்ள எடுத்துட்டு போறது தமிழ் தானே.
0: கரெக்ட், உண்மைதான்.
1: நம்ம இப்ப நான் என்னோட தாய்மொழி தமிழ்ன்றனால நான் தமிழ்ல தான் ப்ராசஸ் பண்ணுவேன்.
0: உண்மைதான்.
1: நீங்க என்ன இப்ப மராத்தியோ ஹிந்தியோ தெலுங்கோ கன்னடமோ
0: தாய்மொழியில,
1: அவங்க தாய்மொழியில தான் அவங்க அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க.
0: கரெக்ட்.
1: அப்போ படிக்கும் போதும் அதேதான்.
0: அதேதான் புரியுது. இன்ஃபேக்ட் அந்த நிறைய பேருக்கு அந்த மொழி பரிச்சயமா இல்லைன்னா கூட வாசிக்கிறது மூலமா அதை மீட் எடுக்கலாங்கிறது நான் ஒரு விண்ணப்பமாவே வைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு உங்கள்கிட்ட நிறைய புக்ஸ் வாசிக்கிறதுனால இதை கேட்கணும் ஆசைப்படுறேன். நிறைய பேர் இப்போ குறிப்பா நாங்க யங்ஸ்டர்ஸ் மாணவிகளோட பழகும் போது அவங்க சொல்ற ஒரு விஷயம், மேம் ஆசையா தான் இருக்கு ஆனா அதுக்கான நேரம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை மேம். அது இப்ப நேரம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம கைட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றவங்க ஆனா
1: ஒரு
0: புத்தகம்
1: அந்த புத்தகத்தோட சின்ன பேஜ் இருக்கு, அது வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி எடுத்து
0: வச்சுக்கிட்டாங்க.
1: அவங்க ஒரு புக் மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஜர்னல் மாதிரி
0: பண்ணிருக்காங்க.
1: இப்ப அந்த இந்த ஒரு வாரத்துல இந்த புத்தகத்தை முடிச்சுட்டா அந்த புத்தகத்தோட ஸ்டிக்கர் அதுல ஒட்டிடுவாங்க. சைடுல வந்துட்டு அதுக்கு நிறைய நோட்ஸ் மாதிரி எல்லாம் அவங்க ஒரு பர்சனல் ஜர்னலாவே கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. அப்ப அதை பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா கிரியேட்டிவா இருக்கு.
0: கரெக்ட், நம்மளும் இன்ஸ்பயர் ஆகும், அதை பார்த்து படிக்கணும்.
1: அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல டைம் வந்துட்டு வச்சுக்கலாம், இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் என்ன ஆனாலும் சரி நான் ஒரு 10 பக்கம் படிப்பேன். ஏதோ ஒண்ணு, நாவல் இல்ல ஒரு மேகசின் கணக்கு படிக்க, நியூஸ் பேப்பர் இருக்கு படிக்க, என்னோட காலேஜ் நோட்ஸ் இருக்கு படிக்க. சோ அந்த மாதிரி படிக்கிற டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க அலாரம் வச்சுக்கோங்க, அது ஒரு சேலஞ்சா. இன்ஸ்டால போஸ்ட் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுங்க, அது என்ன ஜாலியா
0: இருக்கும். இப்ப தேன்மொழி அவர்கள் அவங்க வாழ்க்கையில நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க புத்தகங்கள் படிச்சதுனால என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டீங்க?
1: முன்னாடி எல்லாம் நிறைய எதிர்த்து எல்லாம் பேசுவேன், அதெல்லாம் கம்மி பண்ணி
0: பண்ணியாச்சு.
1: ப்ராசஸிங் வந்துட்டு ஈஸி ஆயிடுச்சு.
0: ப்ராசஸிங் ஈஸி ஆயிடுச்சு.
1: எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு சிச்சுவேஷன்ன்றது வந்துட்டு இப்ப கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது.
0: கரெக்ட்.
1: ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு அதை இன்னும் பெருசாக்கி அது ஒரு வேற வகையா எடுத்து அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு விஷயத்த ப்ராசஸ் பண்றதுக்கே லேட் ஆச்சு. இப்ப வந்து அது கம்மியாயிருச்சு.
0: புரியுது, புரியுது. சில கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டின்னு சொல்லலாம் இல்லையா?
1: ஆமா, சில விஷயம் வந்துட்டு இது நடந்தா இது இப்படிதான். ஓகே, ஆமா,
0: நம்ம நேச்சுரலா ஒரு காமன் கம்போஸ்ட் ஒருத்துக்கு நம்மள தள்ளுதுன்னு.
1: ஆமா, தள்ளுது. ஆமா, சில சில சமயம் வந்துட்டு உங்களுக்கு நம்ம எல்லாம் கத்துக்கிட்டது வந்து ஒண்ணுமே இல்லையே.
0: அதான் கரெக்ட்,
1: நிறைய இருக்கு.
0: அதுதான் மெயின். அதாவது மலை மாறி அவ்வளோ பர்சனாலிட்டிஸ் நம்ம அந்த புத்தகங்கள பார்த்த பிறகு சே நம்மளோட கோபத்தை அவ்வளோ ஒன்றும் இல்லைல்ல, நம்மளோட சிற்றறிவுலாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ஒரு
1: எண்ணத்தை ஒன்றுமே இல்லை.
0: அஃப்கோர்ஸ் இன்ஃபீரியரா நினைக்க தோணாது, ஆனா நம்மளோட குறைபாடுகளை சரி பண்ண தோணும். கரெக்டா, எல்லாமே ஈக்குவல் தான்.
1: அந்த காம்ப்ளெக்ஸ் இல்ல.
0: கரெக்ட்,
1: அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சனாலிட்டி வந்து டெவலப் ஆயிருக்கு.
0: புரியுது,
1: காம்ப்ளெக்ஸா இல்லாம பர்சனாலிட்டி டெவலப் ஆயிருக்கு.
0: புரியுது.
1: சரி, ஓகே, இது இந்த விஷயத்த இப்படிதான் ஹேண்டில்
0: பண்ணணும்,
1: இந்த இந்த ஒரு விஷயத்த இப்படிதான் பண்ணணும்.
0: பாக்குற பார்வை, வாழ்க்கைய பாக்குற பார்வை மாறி இருக்கு இல்லையா?
1: ஆமா, நிறைய கதாபாத்திரத்தை படிக்கும் போது இவங்க எல்லாம் இவ்ளோ பண்ணி அப்போ நம்மளுக்கு நடக்கிறது எல்லாம்
0: கரெக்ட்
1: என்ன, எந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு
0: வந்திருக்கோம்
1: அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து
0: புரியுது, அந்த பக்குவத்தை கொடுக்குது.
1: ஆமா, அதே மாதிரி அடுத்தது எப்படி நாம அத சொல்லி கொடுக்கணும்,
0: கரெக்ட்,
1: மத்தவங்களுக்கு அதை எப்படி எடுத்துட்டு
0: போறோம்
1: அப்படின்றது வந்துட்டு
0: நீங்க உணர்ந்திருக்கீங்க இல்லையா?
1: ஃபோக்கஸ் இருக்கு,
0: ஃபோக்கஸ் இருக்கு. ஆமா, நீங்க இவ்வளோ நிறைய புக்ஸ் படிக்கும்போது ஏதாவது ஒரு கதாபாத்திரம், அஃப்கோர்ஸ் நிறைய கதாபாத்திரங்கள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும் இல்லைன்னு சொல்ல, ஆனா இது வந்து ரோல் மாடல்னு சொல்லலாமா? அதாவது இந்த கதாபாத்திரத்தை பார்த்து நான் வந்து என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சரி செஞ்சுக்கணும், அது மாதிரி இருக்கணும் அப்படி ஏதாவது இருந்திருக்கா? அது ஆண் கதாபாத்திரமா கூட இருந்திருக்கலாம், ஒரு எம்பவர், சரி செஞ்சுக்கணும், எம்பவர் ஆகணும், ஒரு இன்ஸ்பி

0: இப்படி ஒரு கதாபாத்திரமா அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் நினைக்கிறேன் நீங்க வேல்பாரி இவ்வளவு போகல அதை பார்த்தா பாரிய கூட சொல்லுவீங்க நினைக்கிறேன். பாரிங்கிற கதாபாத்திரம்
1: நிறைய இருக்கு, அது நிறைய தாக்கத்தை உருவாக்கி இருக்கு. அத அந்த பர்சனாலிட்டி அப்படியே எடுத்துக்கிறோமானா அது கொஞ்சம்
0: கம்மிதான்.
1: அந்த மாதிரி இருக்க முடியாது.
0: அது குணாதிசயங்கள், இயல்புகள்.
1: இயல்புகள் வந்துட்டு இப்போ என்னோட இயல்பு ஒண்ணு இருக்கும்ல, அந்த இயல்பை இன்னும் மெருகுபடுத்துறதுக்கு அந்த கேரக்டருக்குலாம் எனக்கு
0: ஹெல்ப் பண்ணிருக்கு. கரெக்ட்.
1: ஆனா அந்த கேரக்டரே அப்படியே நானா மாறிடுவேன் அப்படின்னா
0: கண்டிப்பா இல்ல,
1: அது அது கம்மி
0: கம்மி தான். இன்ஃபேக்ட் நம்ம அதுக்கான அவசியமும் கூட இல்ல, அவசியம் இல்ல.
1: நம்ம அத இப்ப இப்ப பாரிய எடுத்துக்கிட்டோம்னா பாரி வந்து நிறைய வகையில என்னைய வந்துட்டு இம்பாக்ட் பண்ணிருக்கு.
0: கரெக்ட்.
1: இன்ஃபுளுன்ஸ் பண்றத விட நல்ல ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கு. ஒரு லீடர்னா எப்படி இருக்கும், ஒரு ஃபோக்கஸ் எப்படி பண்ணணும், காதல் எப்படி பண்ணணும், அவங்க அவங்க சார்ந்து இருக்கிற
0: மக்கள்
1: பீப்புள வந்துட்டு
0: எப்படி அரவணைக்கணும்,
1: எப்படி எடுத்துட்டு போகணும்
0: கரெக்ட்
1: அப்படின்றது வந்து ஒரு ஒரு நம்ம வந்து இந்த ட்ரேட் எல்லாம் பண்றோம்ல அதுக்கெல்லாம் ஒரு
0: எதிக்ஸ்
1: ஒரு வரி சொல்லிருப்பாரு.
0: புரியுது.
1: ட்ரேடே வேண்டாம், நம்ம நம்மளோட வளத்தை வச்சே நல்லா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு யோசிக்க தோணுது, சொசைட்டியோட கம்பேர் பண்ணுது. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு இம்பாக்ட் வந்து நல்லா கிரியேட்,
0: நம்ம அறிவு விரிவடைதுங்கறீங்க.
1: புது புது விஷயமா இருக்கு.
0: கரெக்ட். ஆமா,
1: தேவாங்க வந்து நார்த்து பார்த்து தான் உட்காரும் அப்படின்றது வந்து ரொம்ப புதுசா
0: புதுசா இருக்கு.
1: அது வந்து போய் சர்ச் பண்ண வேண்டியதா இருந்தது நிஜமாவே. அந்த
0: கிராஸ் செக்
1: அது அப்படிதான் உட்காருமா
0: கரெக்ட்
1: அப்படின்னு தேட வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சில செடிகள்லாம் சொல்லியிருந்தாங்க, ஒண்ணுக்கும் நிறைய குணாதிசயம்,
0: சிலது உயிர் உயிரை போக்க கூடியது, சிலது உயிர் காக்கும்.
1: சோ அந்த மாதிரி எல்லாம் நிஜமாவே இருக்கு.
0: கரெக்ட்.
1: சில அனிமல்லாம் அதுல
0: ஆமா
1: வித்தியாசமா
0: இருக்கும்.
1: சோ அதெல்லாம் நிஜமாவே இருந்திருக்கா?
0: நீங்க சொல்றதை கேட்கும் போது கண்டிப்பா எங்க நேயர்கள் வந்து எங்க அந்த வேல்பாரி புக் இதை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை உண்மையிலே இந்த நிகழ்ச்சி மூலமா உண்டு பண்ணிட்டீங்க. தேன்மொழி அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி மூலயமா பல பல விஷயங்கள் பகிர்ந்துகிட்டது மட்டும் இல்லாம என்னால இங்க பக்கத்துல உட்காந்துருக்கும் போது அதை உணர முடியுது. அவங்க எந்த அளவுக்கு புத்தகங்கள் மேல ஒரு காதல் கொண்டிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க படிச்சு ரசிச்ச நிறைய கதாபாத்திரங்கள் பத்தி இங்க பேசியிருக்காங்க. குறிப்பா வேல்பாரி புத்தகம் குறித்து அதுல வந்து நிறைய அவங்களுக்கு மனம் கவர்ந்த கதாபாத்திரங்கள் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில கூறப்பட்ட கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம். நம்மளோட எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழால வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சியில டாக்டர் தேன்மொழி அவர்கள் நம்மளோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி எங்க நிலையத்திற்கு வந்து இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துட்டவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் தேன்மொழி.
1: ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பண்ணியே.
0: இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: இது வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புத்தகத்தை பத்தியோ இல்ல நான் படிச்சதை திருப்பியும் யோசிச்சு பாக்குறது, நினைச்சு பாக்குறது, ஆமா இப்படி நடந்துச்சுல அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இது வர்றதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் நான் எழுதி வச்சுக்கலாம் கூட வந்தேன், தப்பா இது அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. வேற ஏதாவது நம்ம பேர் இது மாத்தி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இது ஒரு நல்ல ஒரு
0: அனுபவம்
1: அனுபவம். ஆமா
0: கரெக்ட். அந்த தேன்மொழி அவர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், இது வந்து ஒரு முதற்கட்ட அனுபவமா நின்றுடக்கூடாது. அடுத்தடுத்து நிறைய புத்தகங்கள் நீங்க படிச்சு அதை வந்து எங்க நேயர்களோட நீங்க பகிர்ந்துக்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிலையத்திற்கு நீங்க வரணும். வந்து நிறைய உங்களோட அனுபவங்களையும் அந்த புத்தகங்கள் குறித்தும் நீங்க நிறைய சொல்லணும். உங்க மூலியமா நிறைய புத்தகங்கள் எங்க நேயர்களுக்கு சென்று அடையணும்னு நாங்க விண்ணப்பம் வச்சுக்கிறோம்.
1: கண்டிப்பா இனிமே வந்துட்டு ஒரு புத்தகம் படிச்சா அதோட சிறுகுறிப்பு மாதிரி கூட
0: கண்டிப்பா பண்ணலாம். ஓகேவா? மீண்டும் இது போன்ற பயனுள்ள சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19 கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா ஜூன் 20 முதல் ஜூலை 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொதுமக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: பெண்களுடைய திருமண வயது 21. ஆனா பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 13 வயசுலயும் 14 வயசுலயும் திருமணத்தை முடிச்சிடுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல 30 வயதும் 35 வயது ஆனாதான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட என்ன காரணம் மக்களிடமே கேட்கலாமா?
1: எல்லாருமே 21 வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்போ ஒரு ரூல் வந்திருக்கு. ஆனா இது தப்பு இல்லை ஒரு விதத்துல. ஏன்னா லைக் கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து யாரா இருந்தாலும் கேளுங்க, பெரியவங்க என்ன சொல்லுங்க, இந்த வயசுக்கு மேல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலன்னா கலையே போயிடுது, அது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டான ஏஜ்ல பண்ணணும். சப்போஸ் அப்படி 21 இல்லைன்னா 25 கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா 30-35 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தேர்ஸ் நோ மீனிங் இன் இட். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் படிக்கிறதும் கரெக்டான வயசுல படிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி கரெக்டான டைம்ல கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ லேட்டாக கல்யாணம் ஆகுறதுனால இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ 35 இயர்ஸில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா எப்போ குழந்தை பெற்றுப்பாங்க அவங்களாம்? ஸோ இட் வில் பிகம் லேட். யூ லூஸ் யோர் எனர்ஜி, யூ லூஸ் யோர் இம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் நிறைய ஹெல்த் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கும் இதால். அண்ட் மோரோவர் என்னன்னா 35 இயர்ஸில் தான் உங்கள் குழந்தைய உங்கள் அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் கரெக்டாக மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் வந்து யூ வில் ஹேவ் எந்த மரியாதை தேவையோ அது கரெக்டான டைமில் வந்தால் தான் அது அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இதெல்லாம் தான்
2: அப்படின்னு பார்த்தோன்னா அதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்கிறேன். அட்வான்டேஜஸ் வந்து அந்த கேர்ள் வந்து ஷீ நோ டு ப்ரொடெக்ட் ஹர் ஃப்ரம் எனி திங். அதாவது ஷீ கேன் பி அ இண்டிபெண்ட் கேர்ள். அவள் வந்து டிபெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இன்னொருத்தவங்க மேலே. அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தோன்னா ஏஜ் ஃபேக்டர், ரொம்ப ஏஜ் ஆகிடும். அவங்களால வந்து எப்படி அவங்களோட கரெக்ட் பேர் தேட முடியாது. ஐ மீன் அவங்க வந்து சில இமேஜினேஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில ஆசை இருக்கும், அந்த மாதிரி பேர் கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படி எப்படி சொல்கிறது, இப்போது மேரேஜ் அந்த ட்ரெடிஷ்னல் சைட் கஸ்டம்ஸ் அந்த மாதிரிலாம் போனோன்னா நமக்கு வந்து ரொம்ப இது பண்ண முடியாது, அவங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவங்களால. ஐ மீன் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம்.
3: மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும்னு சொல்கிறீங்க.
2: மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆகும் அவங்களுக்கு ஆக்சுவலி. அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடும். ஸோ 25 இயர்ஸ் அந்த மாதிரி மேரேஜ் பண்ணாங்கன்னா தே வில் ஹாவ் அ டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஈச் அதர். அண்ட் தென் வந்து அவங்களால லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 30 இயர்ஸ் மேலே பண்ணால் அதான் இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ்.
3: இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா லேட் மேரேஜ் பண்ணுறதுனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து காலம் ஆயிடும். அதுக்கப்புறம் எங்க இருந்து அவங்க குழந்தை எல்லாம் பெற்று அவங்கள எப்படி லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஓகே லைக் இந்த மாதிரி சொல்ல வராங்க. அண்ட் பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
4: ஆக்சுவலி 30 இயர்ஸ் மேலே மேரேஜ் பண்ணுறது ஐ திங்க் ஸோ இட்ஸ் ரைட் பிகாஸ் வி ஆர் மெச்சூர்டு. நம்ம நல்லாவே மெச்சூர்ட் ஆயிடுவோம்ல. ஸோ வி நோ ஹவு டு ஃபேஸ் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம்ஸ். சின்ன வயசுலேயே அதாவது 24-23 அது வந்து நம்ம காலேஜ் ஏஜ். நம்ம அந்த நேரத்தில் நல்லா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட கட்டடிச்சுட்டு போகிறது இது மாதிரிலாம். பிகாஸ் எப்படியோ நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறமா உங்களால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக முடியாது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதே கஷ்டம் மேரேஜ்க்கு அப்புறமா. பட் ஆஃப்டர் 30 இயர்ஸ்னா யூ ஹவ் ஃபினிஷ்ட் என்ஜாயிங் யுவர் லைஃப். அதுக்கப்புறமா ஒரு ஃபேமிலிக்குள்ள கம்மிட் ஆனா இட் வில் பி நைஸ்.
3: ஸோ உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு இல்லையா, இது நீங்கள் பக்கா இது இது எனக்கு ஒத்து வரங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 30 இயர்ஸ்க்கு மேலே கல்யாணம் பண்ணுறது தப்பு
4: இல்லை. நம்மளுக்கு என்ன இருக்கணும்னு இருக்கோ அதானே கிடைப்போம். ஸோ நம்மளுக்கு ஏற்ற பேர் அப்பெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அப்பா அம்மா பிடிக்காது. ஸோ இல்லை எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இருக்குது. இனிமேல் எப்படியோ நம்ம அப்பா அம்மா தான் நம்மளுக்கு பார்க்க போகிறாங்க, நம்ம எப்படியோ பார்க்க போகிறதில்ல. அதனால 30 இயர்ஸ்க்கு அப்புறமே கல்யாணம் பண்ணிக்கலாமே.
3: ஓகே, அப்பா அம்மா எல்லாம் நல்லா செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புகுந்த வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 25 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு 13-14 இயர்ஸ்லேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் தான் வந்து பெண்கள் வந்து திருமணம் பண்ணக்கூடிய வயது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் 30 இயர்ஸ் ஆனாலும் வந்து நம்ம ஆட்கள் கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பெண்கள் 30 வயது ஆனாலுமே வந்து கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ஒரு ஃபேஷனாகவே போயிடுச்சு. ஸோ இதனால் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. இது மட்டுமே இல்லாமல் பெண்கள் வந்து ஃபாரின் போயிடுறாங்க, ஃபாரின் போயிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேடம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் பார்க்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கீங்க, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
1: இப்போ சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேபி சீக்கிரமா கல்யாணம் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, பட் அதுக்குன்னு ரொம்ப ஓவரா சீக்கிரம் கல்யாணம் பண்ணா அது வந்து கண்டிப்பா ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி ஓவர் லேட்டா கல்யாணம் பண்றதும் வந்து இப்போ ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல அந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணா வந்து லைக் இந்த பிரெக்னன்சி ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த அதெல்லாம் வரும். ஸோ இட்ஸ் பெட்டர் லைக் என்ன சொல்றது, இந்த ஒரு 24-25 அந்த ஒரு லைஃப்ல ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டான ஒரு.
3: ஓகே, மேடம் வந்து எந்த ஏஜ்ல கல்யாணம் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் ஒரு 24-25.
3: தேங்க்யூ சார். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 21 சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 13-14 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க பெண்களுக்கு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 30 வயசு கலந்தாலுமே திருமணம் அப்படிங்கிறது யோசிச்சு தான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு 30 வயசுல யோசிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேஷனாகவே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி லேட்டாக ஒன்று பண்ணால் சீக்கிரம் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா லேட்டாக பண்ணுறாங்க. யாருமே அந்த கரெக்டான ஒரு வயசில் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
5: இது வந்து அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கா, ஜாதகம் சரியில்லை, ஒன்று சிலர் முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, அதுக்கு நேரம் வரவில்லை, அதனால நாள் கிடையாது வேற ஒன்றும்
3: இல்லை. நிறைய பேர் வந்து படிக்கணும், படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். சில பேருக்கு சில கடமைகள் இருக்குது, அந்த லட்சியம் இருக்குது, பேரண்ட்ஸை செட்டில் பண்ணணும் அந்த மாதிரி. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம செட்டில் ஆகிட்ட பிறகு நம்ம பொண்ணு அவள் நல்லா சம்பாதிச்சு நம்மளுக்கு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சில பேரண்ட்ஸும் அந்த மாதிரி செல்ஃபிஷாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
5: இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வருமானம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது, ஆகையால் இது இரண்டு பேரும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்து விரும்புகிறாங்க சிலர், அதனால் வருமானத்தை பொறுத்து அவங்க மேரேஜ் இது பண்ணுறாங்க.
3: உங்களுக்கு பெண் இருக்காங்களா?
5: ரெண்டு பையன்
3: தான் இருக்காங்க. உங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் எந்த வயதில் திருமணம் செய்ய போகிறீங்க?
5: இப்போது அந்த ஐடியா கிடையாது.
3: இல்லை நான் கேட்குறேன், எந்த வயதில் வந்து திருமணம் பண்ணுறதா உங்களுக்கு?
5: படிச்சுட்டு இருக்கிறானுங்க, +2 படிக்கிறான் பெரு பையன். சின்ன வந்து என்ன வயசுலன்றீங்களா? நான் என்னுடைய வாழ்க்கை மாதிரி இருக்காது, அவனுக்கு குயிக்காத மாதிரி, நான் லேட்டாக தான் கல்யாணம். வயசுன்னு ஒரு 28-29.
3: சரி ஓகே, தேங்க்ஸ். பெண்களுடைய திருமண வயது வந்து 21 சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 13-14 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 30 இயர்ஸ் ஆனாலுமே பண்ணலாமா வேணாமான்னு அப்போ தான் யோசிக்கிறாங்க பெண்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பண்ணால் சீக்கிரம் பண்ணிடுறாங்க, அப்படிலாம் ரொம்ப லேட்டாக பண்ணுறாங்க, இல்லை பண்ணவே மாட்டேங்கிறாங்க, கரெக்ட் ஏஜில் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
6: ரொம்ப ஏர்லி பண்ண முடியாது, அதுக்குன்னு ரொம்ப லேட்டும் பண்ண முடியாது. பட் ஒரு 21 ஏஜ், ஓகே 25, இப்போ விமென்ஸ்க்கு ரொம்ப நிறையா ரைட்ஸ் இருக்கிறனால தே ஆர் ஒர்க்கிங், அவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக அவங்க சொந்த காலிலே நிற்கணும் அப்படின்றனால, ஸோ அந்த அந்த இதெல்லாம் அவங்க ஆஸ்பெக்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணுன்றனால கண்டிப்பாக அதுக்கு ஏஜும் அதிகமாகும். ஸோ நாட் லைக் 21 அவங்களால பண்ணிட முடியாது எப்படியும். ஸோ ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 24 ஒரு 26 வரைக்கும் கரெக்டான ஏஜ், அதுக்குள்ளே எப்போ பண்ணாலும் ஓகே. 30+ கொஞ்சம் இதுதான். அண்ட் இப்போ இருக்கிற நியூ ஸ்கீம்ஸ் மேரேஜஸை பற்றி லைக் சும்மா லிவிங் டுகெதர் அந்த மாதிரி இதுவும் நல்லா, பட் ஒரு 20 மாடரேட்டாக ஒரு 23 ஒரு 26 ஏஜ் ஓகே.
3: மேடம் வந்து எந்த ஏஜில் மேரேஜ் பண்ணுறதா?
6: கண்டிப்பாக 25 தான்.
3: 25 பண்ணுவேன். இப்போ என்ன உங்களுக்கு ஏஜ்?
6: இப்போ 19.
3: ஓகே, 19 இயர்ஸ் கேர்ள் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் 30 ஏஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக லேட் மேரேஜ் தான், 24-26 பண்ணுறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து 24 இல்லை 25 அவங்க பண்ணிப்பாங்களாம். ஸோ தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி?
1: என்னை பொறுத்த வரைக்கும் லைக் 23-26 தான். ஏன்னா 21 முன்னாடி வந்து மெச்சூரிட்டி, பிகாஸ் ஆஃப்டர் 21 தான் ஒரு மெச்சூரிட்டி எல்லாமே. பிகாஸ் 21 வரைக்கும் நம்ம வந்து காலேஜ் அது மாதிரி படிப்போம், பட் ஆஃப்டர் 21 வந்து ஒர்க்கிங் பிளேஸ் நிறைய நம்ம சொசைட்டிக்குள் நிறைய பார்ப்போம், நம்ம சொசைட்டி எல்லாமே பார்ப்போம். ஸோ கேர்ள்ஸ் வந்து
2: விமனா மாறும் போது ஸ்டீல் கெட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வருது. கான்ஃபிடன்ஸ் வரும்போது என்ன நினைக்கிறாங்களா, மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல். அப்போல்லாம் மென் அண்ட் விமன் ஆர் டிஸ்கிரிமினேட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போலாம் வந்து ஒரு கை அண்ட் கேர்ள், ஒரு கையாலே இது பண்ண முடியும்னா கேர்ளாலேயும் இது பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதனால 23 to 26 இஸ் மை சாய்ஸ். அண்ட் 30 வந்து கூடாது, பிகாஸ் பார்த்தீங்கன்னா 26 வரைக்கும் தான் அந்த கேர்ளுக்கு வந்து இது இது மேபி ஃபிசிக்கலியாகவும் சரி மென்டலியும் சரி ஷீ சுட் ப்ரிப்பேர். ஆஃப்டர் 30 நிறைய ஃபிசிக்கல் ப்ராப்ளமும் நிறைய இருக்குது. லைக் அவங்க ஒரு 30-35 மேலே ப்ரெக்னென்சி இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ். 30க்குள்ளே கரெக்ட், 26 பட் 30க்குள்ளே மேலே போகக்கூடாது. அதான் என்னாச்சு.
7: தேங்க்யூ அங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பெண்களுக்கு 13-14 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ பெண்களுடைய திருமண வயது வந்து 21 சொல்கிறாங்க. ஆனாலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 30 வயது ஆனாலும் பெண்களுக்கு திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் பெண்களும் தயங்குனாங்க, 30 வயதுல தான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு முடிவுக்கே வராங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு கல்யாணம் பண்ணாக்கா சீக்கிரமா பண்ணிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப லேட்டா பண்றாங்க. யாருமே அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல வந்து கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
8: எங்க அம்மாக்கெல்லாம் கல்யாணம் 10 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. அப்ப காலகட்டம் வேற. இப்ப வந்து 21 வயசு தான் நார்மலான வயசு. ஆனாலும் கூட 30 வயசு கல்யாணம் பண்ணா சூழ்நில சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆகுது. அதனாலதான் 30 வயசு கூட கல்யாணம் தயங்குறாங்க.
2: எந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு சொல்றீங்க?
8: வீட்டினுடைய போக்குவரத்து, என்னுடைய குடும்ப அர்த்தம், இதெல்லாம் பார்க்கும்போது 30 வயசு ஆறுனாலும் கூட வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான காரணங்கள் இருக்குது. அவங்களுக்கு வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கும், அதனாலே 30 வயசு இருக்கும் கல்யாணம் பண்ணுறது தயங்குவாங்க. பெண்களும் வந்து சில பார்க்கும் இதெல்லாம் நடக்கிறதுனால வந்து 30 வயசு கல்யாணம் பண்ணால் நம்மளுக்கு அந்த வாழ்க்கையில் என்ன வருமானதுக்காக பயப்படுறாங்க.
2: இப்படி 30 வயசுக்கு மாலையெல்லாம் கல்யாணம் பண்றதுனால நிறைய கஷ்டங்கள் எல்லாம் நிறைய வருது இல்லையா?
8: ஆமா.
2: சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க?
8: அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வருது, அதனால வேண்டியதுனாலதான் 21 வயசு வந்து சரியான வயசு. 21-24-25 பண்ணலாம். 30 வயசு போச்சுன்னா அந்த குடும்ப சூழ்நிலை தான் அவங்க 30 வயசு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க 21-25
2: 30 வயசுல கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிற போது 30 வயசுல பண்ணும்போது அது குழந்தை பத்துக்க இதெல்லாம் நிறைய சிரமங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா 30 வயது ஆயிட்டாலே வந்து அவங்களுக்கு வயதாயிடுது, குழந்தையின்மை பிரச்சனை எல்லாம் வந்துடுது. ஆக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு 30 வயது வரைக்கும் பெண்கள் காத்திருக்காங்க. லைஃப்ல சில செட்டில்மெண்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு நம்மளோட பெற்றவங்க எல்லாம் எல்லாரையும் பார்த்துட்டு இல்ல எனக்குன்னு ஒரு தனி லட்சியம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்ப குழந்தை இருக்காங்களா, பெண்கள் இருக்காங்களா? உங்க பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி?
8: ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணேன், பொண்ணு, ரெண்டாவது பையன், மூணாவது பொண்ணு. பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பேர பையன்.
2: உங்களோட பெரிய பொண்ணுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க?
8: 23-24 23-24 இருக்கும்.
2: நீங்க கரெக்டான வயசுல தான் பண்ணிருக்கீங்க. எனிவே தேங்க் யூ அங்கிள்.
8: ரெண்டாவது பொண்ணுக்கு 22 வயசுல கல்யாணம் பண்ணேன்.
2: சரிங்க.
8: ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம்.
2: அக்கா இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது வந்து 21 சொல்றாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 13-14 வயசுலயே திருமணம் பண்ணிடுவாங்க. இப்ப வந்து 30 வயசு ஆனாலும் அப்பதான் யோசிக்கிறாங்க திருமணம் பண்ணலாமா வேணாமான்னு. ஏன்னா வந்து சில லட்சியம் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, பெத்தவங்களை பார்க்கணும், ஃபாரின் போய் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய லேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அக்கா?
9: நான் நினைக்கிறேன்னா கொஞ்சம் எங்க சுமையை கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமா இருக்கலான்ட்டு. வேற ஒண்ணும் இல்ல.
2: இல்ல நீங்க அது அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது கல்யாணம் பண்ணிட்டாக்கா ஒன்னும் சீக்கிரமா பண்ணிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப லேட்டா பண்ணிடுறாங்க. அந்த ஒரு 21 ஏஜ் அப்படின்றது அந்த அதுல யாரும் பண்ண மாட்டேன்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
9: முகம்லாம் மாறிடுமா, 21 வயசுனா முகம் மாறிடும், அழகு வராது. அதான் பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, வயசாயிடுச்சு,
2: 21 வயசுல நல்லா இருக்கும்,
9: முகம் மாறிடும், நல்லா இருக்காது, வயசாயிடுச்சுன்ட்டு வர மாப்பெல்லாம் பாத்துட்டு பாத்துட்டு போயிடுவாங்க. வயசாயிடுச்சு, பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, அதிகமா கேப்பாங்க, சவரம் அதிகமா கேப்பாங்க.
2: என்னது
9: சவரம் அதிகமா கேப்பாங்க?
2: வரதட்சணை அதிகமா கேக்குவாங்க அப்படின்னு சொல்றீங்க.
9: வயசாயிடுச்சு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா கேப்பாங்க.
2: ஆக இந்த மாதிரி வயசா லேட் மேரேஜ் பண்ணாக்க நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனாலும் பெண்கள் வந்து இதுதான் நாடுறாங்க இல்லையா? நீங்க உங்களுக்கு பொண்ணு இருக்கா?
3: உங்க பொண்ணுக்கு வந்து நீங்க எந்த வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பீங்க?
9: 18 வயசுல கல்யாணம் பண்ணலாம் பாக்குறேன். ஆனா இப்ப அவளுக்கு 18 தான் நடக்குது, ஸ்டார்டிங் ஆகுது. நான் பண்ணலாம்னு பாரு, அவ படிக்கணும்னு நினைக்கிறா வந்து. இன்னும் 3 வருஷம் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாவ.
3: 18 வயசுன்னு சொல்றீங்க, இன்னொரு 3 வருஷம் போனா அப்படி 21 ஆயிடும் இல்லையா? நீங்க கரெக்டான வயசுலதான் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க. அப்படியே செய்யுங்க, சரியா?
9: சரி,
3: தேங்க்ஸ் அக்கா. அக்கா இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 21 சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 13 வயசு 14 வயசுலயே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல 30 வயசு ஆன பிறகுதான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக காரணம் என்ன? நீங்க வந்து இத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
9: சில பேர் வந்து லவ் பண்றவங்க 17 வயசு கூட கல்யாணம் ஆயிடுச்சு, லவ் பண்றவங்க இது பண்ணுங்க, அரேஞ்சிங் மேரேஜ்னா லேட்டா இது பண்றாங்க, அவங்க படிப்பு இது லைஃப் இது ஆகணும் பாக்குறாங்க.
3: நீங்க எந்த வயசுல கல்யாணம் பண்ணீங்க?
9: நான் 21 வயசுல பண்ணேன்.
3: நீங்க மட்டும் கரெக்டா வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்க. சரி, உங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா?
9: எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு.
3: அவங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பீங்க?
9: அவங்களுக்கு 21 நடந்த முடிஞ்சாதான் நான் கல்யாணம் பண்ணு நினைக்கிறேன்.
3: 21 வயசுல நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவீங்க இல்லையா? தேங்க்ஸ் அக்கா. பெண்களுடைய திருமண வயது 21 சொல்றாங்க. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 13 வயசு 14 வயசுல திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் 30 வயசு ஆனாலுமே வந்து திருமணத்தை தள்ளி போட்டுட்டு தான் போறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பண்ணால் சீக்கிரம் பண்ணிடுறாங்க, இல்லைனா ரொம்ப லேட் பண்ணுறாங்க, யாருமே அந்த ஒரு கரெக்ட் ஏஜில் மேரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
6: என்னென்னா இப்போல்லாம் பசங்களாம் படிக்கணும், தனியாக தன்னை இதில் நிற்கணும், சொந்தக்கால் நிற்கணும் அப்படின்லாம் விரும்புகிறாங்க. அதனால வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதை பற்றி. அதனால இப்போ நிறையா படிக்கணும்னு விரும்புகிறாங்க பசங்க, அதனால கூட மேரேஜ் கூட டிலே ஆகி இது பண்ணிக்கிறாங்க.
3: பட் இப்படி படிக்கணும்னு நினைக்கிறதுனால 30 வயசுக்கு மாலையெல்லாம் பண்ணாக்கா நிறைய பிரச்சனைகள், அந்த இன்ஃபர்டிலிட்டி, அவங்களுடைய இம்யூனிட்டி பவர்லாம் கம்மியாகுது, குழந்தைமை பிரச்சனை ஆரம்பிக்குது இல்லையா? உங்களோட நீங்கள் எந்த வயசில் வந்து திருமணம் பண்ணீங்க?
9: எனக்கு 19 வயசுல கிளம்பிட்டேன்.
3: உங்களுக்கு 19 வயசுல திருமணம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி லேட் மேரேஜ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
9: ஓகே, அந்த அந்தந்த ஏஜில் அதாவது முடிச்சிடுறது நல்லது. கல்யாணம் 21 23 அதெல்லாம் பண்ணிக்கணும்.
3: ஒரு 23 வயசுக்குள்ளே பண்ணுறது நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். பெண்களுடைய திருமண வயது வந்து 21 சொல்கிறாங்க இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பெண்களுக்கு வந்து 13 வயசு 14 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 30 வயசு ஆனாலுமே வந்து அப்பதான் யோசிக்கிறாங்க பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்னு கல்யாணம் பண்ணா சீக்கிரம் பண்ணிடுறாங்க, இல்லைனா ரொம்ப லேட்டா பண்றாங்க. யாருமே வந்து அந்த ஒரு 21 வயசு அது யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
9: ஏமா பண்ணல, 21 வயசு 23 4 பண்ணிடுறாங்களே.
3: பெண்களுடைய திருமண வயது 21 சொல்றாங்க இல்லையா? 21 சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 13 வயசு 14 வயசுல திருமணம் பண்ணிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 30 வயசு ஆகியும் வந்து திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
10: நாங்க என்ன நினைக்கிறோம், வயசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு 25 பண்ணிட வேண்டியதுதான் கல்யாணம். 25 பண்ணிடலாம் கல்யாணம்.
3: ஆனாலும் 30 வயசு ஆனாலும் அப்பதானே யோசிக்கிறாங்க பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க ஆண்டி, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
10: நான் 25 பண்ணிக்கலான்றேன் கல்யாணம்.
3: நீங்க எந்த வயசுல பண்ணிக்கிட்டீங்க?
10: நாங்களா 25 24 பண்ணிக்கணும்.
3: நிறைய பேர் வந்து 30 வயசுக்கு மேலதான் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க எல்லாம் என்ன கஷ்டத்தை அனுபவிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க?
10: அவங்களுக்கு பின்னாடி குழந்தையெல்லாம் பிறகு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
3: வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்?
10: பிரச்சனை வரும், நோய் வரும். வயசுக்கு இதுவா பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு. 30 35 மேலே பண்ணமுன்னா குழந்தை பிறந்தா அதை எடுத்து வளர்க்கறதுக்கு 40 ஆகும், 45 வயசு வந்து. அதனால 25 பண்ணிக்கலாம், 24.
3: ஜி, இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 21 சொல்கிறாங்க. ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் 13 இயர்ஸ்லையும் 14 இயர்ஸ்லையும் அந்த மாதிரி ஏஜ்லேயும் வந்து பெண்களுக்கு திருமணம் செஞ்சுருவாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 30 இயர்ஸ் ஆனாலுமே பெண்களுக்கு திருமணம் அதான் அப்போ தான் யோசிக்கிறாங்க பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: முன்ன இருந்த ஸ்டேஜ்ல வந்து பொண்ணுங்க வந்து பசங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தாங்க ஹஸ்பண்ட்ஸ், பட் நாட் லைக் தட். இப்போ அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நம்மளை டிபெண்ட் பண்ணி அவங்க வாழணுன்ற சிச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த 30 இயர்ஸ்க்கு மேல ஆனா நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வரும், புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வரும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் தான் என்ன, ஒரு லவ் எப்படி இருக்கும், அவங்க நமக்கு செட் ஆவாங்களா, இவங்களால நம்ம கூட லைஃப் லாங் இருக்க முடியுமான்னு ஒரு யோசிக்க தோணும். ஆனா அப்போ அப்படி கிடையாது, ஒரு பேரண்ட்ஸோட கம்பல்ஷன்ல அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஈவன் மை மதர் வாஸ் மேரிட் அட் தி ஏஜ் ஆஃப் 14, மை ஃபாதர் 17. ஆனா நான் ரொம்ப லேட்டா பிறந்த பொண்ணு தான். பட் ஷீ செல்லிங் தட் அந்த சைல்டு ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிலாம் எனக்கு எதுவுமே வரல. ஐ வாஸ் பார்ன் ஆஃப்டர் 17 இயர்ஸ். அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் 17 இயர்ஸ் கழிச்சு தான் நான் பிறந்தேன். பட் ஸ்டில் நாட் தேர் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. நல்லா பாத்துக்கிறாங்க பேரண்ட்ஸ், நல்லா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்போ கூட ஸ்டில் என்னோட அத்தை பையன் கூட எனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இன்னேத்த கூட கேட்டாங்க. பட் எங்க அம்மா சொன்னாங்க ஐ வாண்ட் டு ஸ்டடி, என் பொண்ணு படிக்கணும், அவ இஷ்டப்படினா கல்யாணம் பண்ணணும். இப்ப இருக்க பேரண்ட்ஸ் அதை யோசிக்கிறாங்க, அப்ப இருக்க பேரண்ட்ஸ் அதை யோசிக்கல. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டா போதும்னு நினைச்சாங்க அந்த காலத்துல. நான் இப்போ
11: நீங்க வந்து எந்த ஏஜ்ல கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: 24 to 25.
11: பெண்களுடைய திருமண வயது 21 சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 13 வயசுலயும் 14 வயசுலயும் கல்யாணம் பண்ணிடுவாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல 30 வயசு ஆனாலுமே கூட இப்பதான் யோசிக்கிறாங்க, 30 வயசுக்கு மேலதான் யோசிக்கிறாங்க கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஒண்ணு பண்ணா சீக்கிரம் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா லேட்டா பண்றாங்க, இல்ல பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு கரெக்ட் ஏஜ்ல யாருமே திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்களே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன?
12: அது ரொம்ப லேட்டாக பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியாக அமையல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் கேட்பாங்க இல்லையா, இப்போ அப்படி கிடையாது. சஜஷன், டேட்டிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துறதுனால அவங்களுக்குள்ள பார்க்கறதுனால என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது தெரியல, அவங்களுக்கு ஓகே ஆனால் பார்க்குறாங்க. இல்லை பிடிச்ச மாதிரி இருக்கணும் எல்லாத்துலேயுமே ஜாப்ல, என்ன லேடிஸும் அந்த அளவுக்கு படிக்கிறாங்க இல்லையா. அந்த காலத்தில் வந்து படிப்புலாம் இவ்வளோ அப்படின்னு நிறுத்திடுவாங்க, எவ்வளோ வசதியான ஃபேமிலியாக இருந்தாலும் லேடிஸ் வந்து ஒரு லிமிட் மேலே படிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ அப்படி கிடையாது, ஜென்ஸுக்கு மேலேயே இப்போ அதிகமாக இருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்காததுனால லேட் ஆகுது. சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு பிஃபோர் 18 யாரும் பண்ணுறதில்ல இப்போ இந்த ஜென்ரேஷனில். ஒரு 25 to 28 வரைக்கும் நல்ல ஏஜ் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணுறது.
11: 28 பண்ணலாம் அப்படின்றீங்களா? ஸோ லேட் மேரேஜ் ஆகிட்டாக்கா வந்து ஹெல்த் வைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. குழந்தையின்மை, அதாவது குழந்தை பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படியே குழந்தை பெற்றுக்கிட்டாலுமே கூட அந்த குழந்தைக்கு நிறைய பாதிப்புகள்லாம் வருது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
12: எனக்கு அப்படி தெரிலப்பா, நானே அதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா எனக்கே ஃபர்ஸ்ட் பேபி 30 இயர்ஸில் தான் பிறந்தான். எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல.
11: சரிங்க, இப்போ நீங்க எந்த ஏஜ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க?
12: 28.
11: தேங்க்யூ அக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 21 சொல்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 13 வயசுலேயும் 14 வயசுலேயும் திருமணம் பண்ணிடுவாங்க. பட் இப்போ வந்து 30 வயசு ஆனாலும் அப்போ தான் யோசிக்கிறாங்க பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒன்று கல்யாணம் பண்ணால் சீக்கிரம் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப லேட்டாக பண்ணுறாங்க. இந்த 21 அப்படின்றத அது யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, அந்த வயசில் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
13: சிலருக்கு விருப்பம் இருக்காது, கல்யாணம் பண்ணால் விருப்பம் இருக்காது.
11: இது எல்லாருக்குமே அப்படி கிடையாதுங்களே, சில பேருக்கு விருப்பம் இருக்காது பட் எல்லாருக்குமே இது தோணாது இல்லைங்களா. நிறைய பேர் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, நிறைய பேர் வந்து ஃபாரின் போய் வேலை செய்யணும், ஃபேமிலியை செட்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதனால் வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதனால நிறைய தீமைகள்லாம் நடக்குது. அதாவது 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்கிறதுல நிறைய சிரமம் இருக்கு. இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வயசுக்குள்ளே திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க?
13: 25 நடந்தால் நல்லது மேரேஜ்.
11: பெண்களுடைய திருமண வயது 21 சொல்கிறாங்க இல்லையா, 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 13 வயசுலேயும் 14 வயசுலேயும் திருமணம் முடிச்சிருவாங்க. இப்போ வந்து 30 வயசு ஆனாலும் அப்போ தான் யோசிக்கிறாங்க பண்ணலாம்
14: யோசிக்கிறாங்க
11: பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
14: முதல்ல வந்து பேரண்ட்ஸுடைய கட்டுமானத்தில் தான் பிள்ளைங்க வளர்ந்துச்சிங்க, புரியுதா? மெயின் காரணம் அதுதான். அப்போ வந்து கல்வி வந்து கொஞ்சம் கம்மி, அதனுடைய நாலேஜ் வந்து என்ன என்னன்னு தெரியாது. தாய் தரப்பு இதுதான் இந்த பதம் தான் நல்லது, இதுதான் நீ செஞ்சுக்கணும், அப்படின்னு சொல்ற அறிவை தான் அதுங்க பயன்படுது. இப்ப அதுங்களுக்கு பொது நாலேஜ் நல்லா வளர்ந்துக்கூடிய கல்வியில நல்ல இதுவாயிட்டு நல்ல நாலேஜ். இப்ப நம்ம ஒரு கெப்பாசிட்டி நமக்கு நம்ம காலில் நிக்கணும் அப்படி ஒரு நம்ம திறமையோட நின்னாதான் நம்ம அடுத்து அவங்ககிட்ட கல்யாணம் பண்ணினா கூட நம்மளுடைய கை நம்ம உகந்து இருக்கணும் அப்படின்னு இருந்தாதான் நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு யோசிக்குதுங்க பிள்ளைங்க. இப்ப வந்து பேரண்ட்ஸ் தாய் தரப்பை இழந்தா கூட அந்த பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறதுங்க வந்து அந்த குடும்பத்தையே காப்பாத்திரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இந்த காலத்துல. அதனால திருமணத்தை வந்து அதுக்கு வந்து தள்ளி போட்டதுனால வயசு முதிர்ந்து போனா கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட நல்ல நல்ல வாழ்க்கையா வாழணும், நம்ம நிம்மதியா வாழணும் அப்படின்னு யாருக்கும் அடிமையா இல்லாதபடி அன்னைக்கு பாரதியார் எப்படி சொன்னாரு, அடிமை இல்லாத பெண்களுக்கு வந்து உரிமையை கொடுக்கணும். அந்த உரிமையோட இப்ப இந்த காலத்துல இருக்குது, ஜாஸ்தி நாட்டெல்லாம் கொஞ்சமா இருக்குது. அதை கருத்தை வச்சுதான் இப்ப திருமணம் செய்யறாங்க. ஆனாலும் இப்ப திருமணம் அப்படி செஞ்சா கூட இயற்கையின் ரீதியா பார்க்க போது குழந்தை பாக்கியத்துக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. கடவுள் கிஃப்ட் இருந்தா அந்த 35 வயசுல கூட அந்த கருக்கு தரைக்கிற திறமை இருக்குது, அப்படி இல்லைன்னா இப்ப அது கிடைக்கிறது கூட கஷ்டமாகுது. இப்ப அதை கூட அவங்க வந்து கேன்சல் இதுவாயிடுறாங்க, எத்தனையோ அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தை பிறந்த கூட அவங்க சில்லியா முடிச்சுக்கிறாங்க. அதனால ஒரு மன ரீதியா பார்த்தா கூட ஒரு மனசுக்குள்ள அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிட்டா கூட மன ரீதியில ஒரு இது இருக்கும், சரி நமக்குன்னு ஒண்ணு இல்லையா நமக்குன்னு ஒண்ணு இல்லையா. அதனால அதுக்கும் எத்தனையோ டாக்டருங்க இதெல்லாம் இப்ப வந்துருது. இதை குறித்துதான் இப்ப இந்த மாதிரி நான் நினைக்கிறேன், அதுதான் ரீசன் நினைக்கிறேன். ஆனா அது எப்படி தெரியாது.
15: லாஸ்டா பேசின மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல. அதாவது பழைய காலத்துல வந்து பெண்கள் வந்து ஆண்களை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க, ஆண்களை சார்ந்துதான் இருந்தாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி கிடையாது, நல்லா படிச்சிருக்காங்க. காலம் தள்ளி போனாலும் பரவாயில்ல, லைஃப் நல்லா செட்டில் ஆன பிறகு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் என்ஜாய் பண்றது இதான் விரும்புறாங்க. அப்படியே இருந்தாலும் கூட இதுல ஒரு நல்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தையின்மை, குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள தொடர்ந்து அடுத்த ஒரு பெண்மணி அங்கே அமர்ந்திருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம்.
16: அக்கா இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 21 சொல்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 வயசுலேயும் 14 வயசுலேயும் பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. பட் இப்போ வந்து 30-35 வயசு ஆனாலும் அப்போ தான் யோசிக்கிறாங்க பண்ணிக்கலாமா, இன்னும் வயசாயிடுச்சு இன்னும் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க, இன்னும் கூட கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்ற மாதிரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
17: அப்போது வந்து இப்போ வந்து ஜாலியாக இருக்கணும் பசங்க வந்து, முன்னெல்லாம் வந்து பெரியவங்க வந்து 12 வயசில் கூட பண்ணிக்கிற, எங்கள் அம்மாவே 12 வயசில் கூட பண்ணினுங்கிறாங்க. 12 வயசில் பெற்றுக்குன்னு 7 பெற்றுக்கிறாங்க, இந்த காலத்தில் 1 பெற்றுக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அதனால் என்னன்னா அவங்க ரேஞ்ச் இப்போ இருக்கிறது வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிறாங்க லேடிஸுங்க, எங்கே துணிச்சலாக போகிறாங்க வராங்க தைரியமாக இருக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ வந்து குறிப்பிட்ட வயசுன்னா ஒரு 25 வயசுக்கு மேலே தான் அவங்க மேரேஜ் இதுவே யோசனை பண்ணுறாங்க, ஏன்னா லைஃப் ஒரு கரெக்டாக இருக்குதா அந்த இதுவில் யோசனை பண்ணி இருக்காங்க.
18: மக்கள் கிட்ட கேட்டதுல மக்கள் சொன்னாங்க இதுல நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குன்னு. அட்வான்டேஜஸ்னு பார்த்தா ரொம்ப நாளைக்கு சிங்கிளாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கலாம். கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்க பணத்துக்கு நம்ம தான் மேனேஜர், எதுக்குமே தயக்கம் இல்லாம ஜாலியா செலவு பண்ணலாம், நம்ம ஃபேமிலியோடவே ரொம்ப நாளைக்கு இருக்கலாம் ஜாலியா. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுன்னா அது மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பாஸ் கிட்ட திட்டு வாங்கினாலும் கம்பெனி இழுத்து மூடினாலும் கவலையே இல்லாம இருக்கலாம். இதனால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா இதுதாங்க அதிகமா இருக்கு. குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்காமலே போகும். வயதாகியும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம், ஃபேமிலிக்காகவும் சில்ட்ரன்ஸ்க்காகவும் அதிகமா வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டாயம், லேட் மேரேஜ் பண்றதுனால இவ்வளவு தீமையான விளைவுகள்லாம் இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா காலகாலத்துல கல்யாணம் பண்றது ரொம்பவே நல்லது. சோ பிற்காலத்துல இவ்வளவு விளைவுகள்லாம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டு

ஆசைப்படுற நல்லதான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், ரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சுட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: our community, our pride.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. நேயர்களே, இன்னைக்கு நம்ம எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரிக்கு திரு கிஷோர் அவர்கள் வருகை தந்திருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, RWK என்கிற ஏ கம்பெனியோட நிறுவனர் திரு கிஷோர் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏ யூஸ் பண்ணி எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் இன்னைக்கு வருகை தந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வருகை தந்திருக்கிற திரு கிஷோர் அவர்களை வருக வர என்று வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
2: தேங்க்யூ சோ மச்.
1: சார், எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து ஏ யூஸ் பண்ணி எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றதுக்காக வந்திருக்கீங்களா? சோ எங்க நேயர்களுக்கும் கொஞ்சம் சொல்றீங்களா?
2: கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பாசிட்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, ஸ்பான்டேனியஸா இருக்கீங்க.
1: தேங்க்யூ சார்.
2: நீங்க பண்ற நிறைய விஷயத்தை பார்த்து இனிஷியேட்டிவ்
1: நினைக்கிறேன்
2: எடுத்த எஜுகேஷன்

0: போகுமா
1: கண்டிப்பா மாட்டோம்.
0: ஏன்னா நம்மளுக்கு தேவை ஆஃப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்றது காரணம் அதுக்கான ஒரு பலன். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் தான். பெட்டரா ஜாப் பண்ணலாம், பெட்டரா ஜாப் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க இங்க இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுக்கு காரணமே நாங்க சூப்பர் ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கோம். மார்க் அகாடமி கொலாபரேஷனும் சரி, நம்மளோட கம்பெனியும் சரி, சூப்பரா க்ரோ ஆயிட்டு இருக்கு ஃபாஸ்டா. இந்த கொலாபரேஷன்ல எங்களுக்கு நிறைய குட் பீப்பிள் தேவை, சூப்பர் எஃபெக்டிவ்
1: பீப்பிள் தேவை. ஆமா,
0: அந்த டாலண்டை நாங்களே உருவாக்குறதுக்கு தான் இந்த கொலாபரேஷனால மட்டும் தான், மார்க் அகாடமி அண்ட் ஆர்டபிள்யூ மீடியாவோட கொலாபரேஷன் தான்.
1: ஓகே,
0: இந்த இந்த கோர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கிளாஸோட வேல்யூ 1 lakh, 2 lakh, 3 lakh இருக்கிறது. நாட் 10%, 20%, 30%, 99% அது காசு குறைச்சிச்சு.
1: மை குட்னஸ்,
0: ஒண்ணுமே இல்லாம நீங்க இதை பாத்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் ஒரு காஸ்ட், பசங்க வெளியே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற காஸ்ட்ல இருக்கு.
1: கரெக்ட்,
0: விச் இஸ் அந்த காஸ்ட் உடனே வைக்கிறது காரணம்னா ஃப்ரீயா இருந்தா எதுவுமே வேல்யூ தெரியாது.
1: செகண்டரி
0: நிறைய பேர் வருவாங்க.
1: ஒரு பெரிய
0: எந்த மாதிரி செக்டர்ல அப்டேட் பண்ண முடியாது, அதான் நீங்க யோசிங்க.
1: எதுல இல்ல,
0: எதுல இல்ல இப்ப ப்ராசஸ் என்னன்னா, எதுல வந்து மேனுவல் ஒர்க் இருக்கோ இதெல்லாம் மேனுவலா ஒரு டாஸ்க் பண்றோம். சார் சொல்லியிருந்தாரு, கேஒய்சி டிபார்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் 30 பீப்பிள் இருந்தாங்க, ஒருத்தர் தான் இருக்காங்க. பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்காரு, ஒரே ஒரு ஆள் பண்றாங்க 30 பீப்பிளோட ஒர்க். ஏன்னா அந்த ஏஐ வந்து பண்ணுது. இங்க நீங்க ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஏஐ ஜாப் எடுக்கும் எஸ் 100%. யாருக்குன்னா அவங்களுக்குனே யாருக்கு சுயமா திங்கிங் ப்ராசஸ் இல்லையோ, அவங்க ஓன் டேஸ்ட் இல்லையோ, அவங்களோட ஜாப் போயிடும். ஏன்னா அவங்களுக்கு டேஸ்ட் இல்ல, ஏஐக்கு டேஸ்ட் தெரியாது, ஏஐ மேனுவலா ஒர்க் பண்ண முடியும். டேஸ்ட் வளர்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வளர்த்துட்டீங்கன்னா, பார்வை ஆங்கிள் வளர்த்துட்டீங்கன்னா, அதை யாராலும் மாத்த முடியாது. பர்சனலா சாரோட ஸ்டோரி யாராலும் டூப்ளிகேட் பண்ண முடியாது.
1: கண்டிப்பா
0: சாரோட இப்ப கரண்ட்லி பண்ற விஷயத்தை யாராவது டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணலாம். அவரோட ஸ்டோரி பர்சனல்,
1: கிரியேட்டிவிட்டி பர்சனல் தான்.
0: ஸ்டோரி இஸ் பர்சனல், ஸ்டார்ட் பண்றது பர்சனல். அந்த ஸ்டோரி யாராலும் டூப்ளிகேட் பண்ண முடியாது. அந்த டேஸ்ட் பசங்க வளர்த்துட்டாங்க, எனக்குன்னு ஒரு தாட் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு, இப்படிதான் பண்ணணும்னு அப்செக்டிவ் புரிஞ்சுக்கணும், இந்த வேலைக்கு இப்படிதான் பண்ணணும் புரிஞ்சுட்டாங்கன்னா, அதுக்கு ஏ யூஸ் பண்ணும்போது அவங்க எப்பவுமே அவங்க ஜாப் இருக்கும். அவங்களுக்கு இம்பாசிபிள் இது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஜாப் வந்து ஏன் எங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கல, எனக்கு வந்து சேலரி கொடுக்க மாட்டாங்க. நீங்க உண்மையாலே இந்த வேல்யூ ப்ரொவைட் பண்றீங்க, நீங்க திறமையை அப்டேட் பண்ணிட்டே போறீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு பணம் கொடுக்காம போறது இம்பாசிபிள். எப்படி எங்களால கொடுக்க முடியாம இருக்கிறது, எதுக்கு பணம் இருக்கு, நிறைய பீப்புள் கொடுக்கறது தான். உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பீப்புள் இம்பாக்ட் பண்ணுவீங்க, புரியுதுங்களா? ஏன்னா இட்ஸ் ரெவன்யூன்றது கிளிச்சிங்க, எல்லாருக்குமே கிடைக்கும் ரெவன்யூ, பட் தே நீட் டு ப்ரொவைட் அ வேல்யூ. The value provide பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, if you become a better man, better person, better woman, you will get, and the better woman attracts opportunity.
1: சரி, இப்ப உங்க கம்பெனில என்ன மாதிரி சர்வீசஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க, அண்ட் பொதுமக்கள் எதுக்கெல்லாம் உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லுங்களேன்.
0: நாங்க கரண்ட்லி ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேஷன், எப்படி கண்டென்ட் கிரியேஷன் பண்றது, அந்த பார்ட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன்ல பிசினஸ் அண்ட் கண்டென்ட்டை பிசினஸா மாத்துறது எப்படி, ரெவன்யூவா மாத்துறது எப்படி, நீங்க அதை ஏஐ மூலமா யூஸ் பண்ணி எப்படி லெவரேஜ் எடுக்கிறது, ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, இது மொத்தத்தையுமே டேட்டா பேஸா பண்றதுக்கு. ஆக்சுவலா ஒரு பிசினஸ்க்கு என்ன தேவை, இப்படிதான் பண்ணணும்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி பண்ணணும் அவசியமே இல்லை. இப்போ அது என்ன, எப்படி நம்ம பண்ண முடியும், நீங்க கோலை, இங்க ரூல்ஸ்ன்றது பீப்புள் கிரியேட் பண்ணிட்டாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்ன்றது உனக்கு பெட்டர் ஐடியா வராத வரைக்கும் தான். ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணனா உனக்கு பெட்டர் ஐடியா வந்துருச்சு அந்த ரூல்ஸோட பெட்டரா போடுறதுக்கு, உனால ஃபாஸ்டா அந்த ஆப்ஜெக்ட் ரீச் பண்ண முடியும்னா நீ ஒரு ஓன் ரூல்ஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த ரூல்ஸ் ஏன்னா சேவ் பண்றது, ரூல்ஸ் டைம் சேவ் பண்ணுது, மணி சேவ் பண்ணுது. நீ ஒரு ரூல்ஸ் போடுற, ரூல்ஸ் போடாதது காரணம் ஜஸ்ட் நீ ஒன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் போடாதுதான், எக்ஸ்ட்ரா நீ டெடிக்கேஷன் போட்டனா, எக்ஸ்ட்ரா கேர் பண்ணனா, எக்ஸ்ட்ரா எம்பத்தி இருந்ததுனா அந்த கோலை பத்தி நீ ஆக்சுவலா ஒரு ரூல் போடுவேன். அதான் கம்பெனிஸ்ல எல்லாருமே ரொம்ப கேர் பண்ணுவாங்க, எல்லா எம்ப்ளாயிஸுமே ஓனர்ஷிப் ஓனர்ஷிப் இருக்கு. நீ ஓனரா பாத்தனா கம்பெனியை, நான் ஒரு ஓனர், நான் இந்த கம்பெனி எப்படியா சக்சஸ் பண்ணணும், இது என்னோட பொறுப்பு, என் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பாத்தனா நீ டெஃபினட்டா வந்து வழியை கண்டுபிடிப்ப பெட்டரா பண்றதுக்கு. அந்த வழியை கண்டுபிடிக்கிறதுனால கம்பெனி உனக்கு ரிவார்ட் பண்ணும். கம்பெனிஸ் என்டிட்டி கும்பலா நம்மளாம் சேர்ந்து ஒரு கோல் அச்சீவ் பண்றோம். கும்பலா இருக்கிற பீப்பிள் ஹியூமன் பீங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பாத்துக்கிறது. நாங்கள் கரண்ட்லி வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸா இருக்கலாம், ஏஆர் ஏ மூவிஸா இருக்கலாம், ஏ எப்படி யூஸ் பண்றது, ப்ராம்ப்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி ப்ராம்ப்ட் பண்ணுவோம், நம்ம ரெண்டு பேர் பேசுறதுக்கு தமிழ் யூஸ் பண்றோம், ஏ கூட பேச நீட் டு ப்ராம்ப்ட்.
1: ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஆசையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பதில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கிறது சிம்பிளி என்னன்னா, உங்களால மோர் வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒரு எம்ப்ளாயாக இருந்து மேலே போன நினைக்கிறாங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க என்னால் வந்து நிறைய பீப்புளை ப்ரொவைட் பண்ண முடியும், எனக்கு கரண்ட்ல இருக்கிற ஆஃபீஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னு. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸை படிச்சுட்டு வெளில வரவங்களா இருக்கலாம், இல்லை புதுசாக ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அவங்க ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு அவங்க சம்திங் பேசிக்கா ஃபர்ஸ்ட் படிக்கணும், இந்த விஷயமா தான் எடுத்தோன்னே ஆப்பர்ச்சுனிட்டி போனீங்கன்னா தெர் இஸ் எ லாஸ் காஸ் அந்த படத்தை நீங்க போடணும். யூ எதர் வே நீட் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் ஒன்று நீ உங்க சொந்த காசு வந்து பண்ண போறீங்களா, இல்ல இன்டர்ன்ஷிப் போக போறீங்களா கம்பெனிலேருந்து. ஆக்சுவலா ஒரு இன்டர்ன்ஷிப்போட அப்ஜெக்டிவே தான், ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ஜெக்ட் என்னன்னா ஃபியூச்சர்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான காசு கம்மி பண்ணணும். எப்படியா லாஸ் ஆகும், நீங்க எவ்வளவு ஜூனியர்ஸா இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் சம்மந்தமே இல்ல, சோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்கும்போது நான் தெரிஞ்சுக்கினேன், என்னதான் நீங்க லேப்ல சூப்பரா விஷுவலைஸ் பண்ணி அந்த பிராக்டிகல் எல்லாம் எடுத்து போனாலும் ஸ்டில் டெஸ்ட் எதுன்னு தெரியாது, ஏதாவது மிஸ் பண்ணிருப்பீங்க. உங்களால டூ மச் பிராக்டிகலா போக முடியாது, விஷுவலைஸ் பண்ண முடியாது, ஆல்வேஸ் மிஸ்டேக் ஆகும், ஆல்வேஸ் லாஸ்
1: இருக்கதான் செய்யும்.
0: இந்த கோலே ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு எவ்வளவு லாஸ் வந்தாலும் நீ எப்படி ஃபிகர் அவுட் பண்ற, ஸ்டில் கிவ் அப் பண்ணாம ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணி வேற சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அந்த ஆண்டர்ஷிப் போரு. எடுத்தோடையுமே ஜீனியஸா இருக்கிறது கிடையாது, நீங்க டாப் பிசினஸ் மேன் பாத்தீங்கன்னா யாருமே ஐக்யூ 2200 எல்லாம் கிடையாது, ரொம்ப லேமனா இருப்பாங்க, நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க, இவ்வளவு லேமனா இருக்காங்க, இவ்வளவு சுலபமா பேசுறாங்க, ஈஸியா இருக்காங்க, இவங்க எப்படி இவ்வளவு மேசிவ் காம்ப்ளிகேட்டடான ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிருக்காங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளவு நாலேஜ் வந்ததுன்னு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா we don't need அந்த மச்ச ஐக்யூ,
1: கரெக்ட்,
0: நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பீப்பிள், நம்ம பீப்பிள் ஸ்கில்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பீப்பிள் அண்ட் ஃபைனான்ஸ்,
1: ஓகே, மார்க்கெட் பல்ஸ்,
0: அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, பீப்பிள் வேல்யூ தர முடியும் தெரிஞ்சிட்டீங்கன்னா சூப்பரா நீங்க இந்த விஷயத்தை பண்ணலாம்.
1: ஓகே ஓகே, ஸோ இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு அட்ரஸ் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ்னா நீங்க என்ன சொல்வீங்க சார்?
0: யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ்னா ஒரே விஷயம், டைம், டைம்ன்றது லைஃபோட பிளட், நீங்க எதுல போட்டாலும் அதுவும் ஆகலாம், நீ செஃப் ஆகணும்னா செஃப் ஆகலாம், ஆஸ்ட்ரோனாட் ஆகணும்னா ஆஸ்ட்ரோனட் ஆகலாம், நீங்க எதுல போடுறன்னு முடிவு பண்ணிட்டு அதை நீங்க போடணும். என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, இன்ஃபர்மேட்டிவா நான் பேசுறேன் சொல்லி சின்ன வயசுல சொல்லுவாங்க, 22 சொல்லுவாங்க, ஏன்னா நானும் யூடியூப் பார்த்தேன், என் ஃப்ரெண்டும் யூடியூப் பார்த்தான், நாங்க ரெண்டு பேரும் நிறைய யூடியூப் பார்த்தோம், டிஃபரன்ஸ்லாம் நான் வேற இன்ஃபர்மேஷன் பார்த்தேன், சிம்பிள் டிஃபரெண்ட், நான் பார்க்கறது பெரிய ஃபவுண்டர்ஸ் சிஇஓஸ் பெரிய பீப்புள் சார் மாதிரி எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள் பேசுறது கேட்டேன், நான் அப்போ கேட்கும் போது நான் அண்டர்ஸ்ட் ஓகே இவங்க பேட்டர்ன் என்ன, இவங்க எப்படி வராங்க, ஏன் இவங்களால முடியுது நம்மளால முடியல, இவங்களால நிறைய பீப்பிள் இம்பாக்ட் பண்ண முடியுது நம்மளால முடியல, அந்த இன்ஃபர்மேஷனை என்னால் வந்து பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தாட் தேவை, இன்ஃபர்மேஷன் தேவை, பார்க்கறது தான் நம்மளால தாட்டாக வரும், தாட் தான் ஹேபிட் ஆகும், ஹேபிட் பிஹேவியர் ஆகும், பிஹேவியர் லைஃபை சேஞ்ச் பண்ணும். அந்த ஃபர்ஸ்ட் தாட்டு நீ எங்கே போடுறீங்கிறது பொறுத்தா இருக்கு, உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாருமே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகும், ஃபன்னாக தப்பான ஆங்கிள் இருக்காங்கன்னா இம்பாசிபிள் நீ கரெக்டாக போகிறது, இட்ஸ் ஹார்டு, ரொம்ப ஹார்டு, எல்லாருமே குண்டா இருக்காங்க, நீ உடம்பு குறைக்கணும், எல்லாருமே கிட்டே கேக் இருந்துட்டே இருந்தா ரொம்ப ஹார்ட் நம்மளால ஸ்டில் சிக்ஸ் பேக்ஸ் எடுக்கிறது. நீட் அந்த பீப்புள் தேவை, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்
1: இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பீப்புள்
0: கண்டிப்பா அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு தேவை. இந்த ரைட் பீப்புளை நீங்க பாக்க கன்சியூம் பண்ண இப்ப நான் காலேஜ் ஒன்று சொல்றது, உங்களுடைய ஆம்பிள் ஆஃப் டைம் இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, படம் வந்து சூப்பரா உங்களை ஆப்போசிட் ஆங்கிள் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது. அது எல்லாமே டிராமா, ரியாலிட்டியே கிடையாது. நீங்க படத்தை பாக்கிற எதுவுமே ரியாலிட்டி கிடையாது. உங்களோட பர்சனலைஸ் சிச்சுவேஷன் இருக்கும், உங்களோட அப்பாவோட ஃபினான்ஸை பொறுத்தும், உங்களோட அம்மாவோட ஃபினான்ஸும் கரண்ட் சிச்சுவேஷன் டோட்டலி வேற. இந்த படத்தில் இருக்கவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அப்பா சூப்பராக இருப்பார், அம்மா சூப்பராக இருப்பார், அவன் ஒரே கோல் மேரேஜ்ன்றதா இருக்கும். ஆனால் உனக்கு அப்படி கிடையாது, உனக்கு ஃபியூச்சர் இருக்கு, உனக்கு ஸ்கில் இருக்கு, லைஃப் இருக்கு. உன் பர்சனலி உனக்கு படமும் கம்ப்ளீட் ஆப்போசிட். ஸோ படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. ரியல் ரியாலிட்டி என்னன்னு பாருங்க, எப்பவுமே வாண்ட் இருக்கும், நீட் இருக்கும், ஆனால் ரைட்டுன்னு ஒன்று இருக்கும். ரைட்டு ஹார்டு, ரைட்டு பிளாக் அண்ட் ஒயிட், லைட்டு போரிங்கு. ஆனால் அதை சூஸ் பண்ணிங்கன்னா எங்கள் கெரியரில் ஃபாஸ்ட்டாக போடுவாங்கன்னா அது யாருமே சொல்லவும் மாட்டாங்க.
1: கண்டிப்பா நம்ம எதை தேடுறோமோ அது கிடைக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க
0: சார்.
1: முதல் முறையா எங்க எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா?
0: சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராட்காஸ்ட் நான் பாக்குறேன், ஆக்சுவலி சோ பிராட்காஸ்ட்ன்றது இருக்குன்னு பெரிய இனிஷியேட்டிவ். நீங்க பண்றது ரைட் பீப்புள்லாம் கொண்டு வந்து இந்த விஷயத்த பண்றது நிறைய பீப்புளுக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னுமே அப்கிரேட் பண்ணி நிறைய பீப்புளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் சஜஷனும் சொல்யூஷனும் ப்ரொவைட் பண்ணணும்னு
1: நினைக்கிறேன். கண்டிப்பா தேங்க்யூ சோ மச் சார். இவ்வளோ குறுகிய காலத்தில் நாங்கள் கேட்டதுக்காக எங்களுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக உங்கள் கம்பெனி இன்னும் மேன்மேலும் வளர எங்கள் வாழ்த்துக்கள் சார்.
0: தேங்க்யூ சோ மச்.
1: நன்றி சார். நன்றி.

0: आप राय।
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு மிஸ்டர் கிஷோர் அவர்களோட நேர்காணல் நீங்க கேட்டிருப்பீங்க. அதைத் தொடர்ந்து மிஸ்டர் பொன்முடி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க. என்ரிச் மணி கம்பெனியோட ஃபவுண்டர் வந்திருக்காங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். என்ரிச் மணி இந்த கம்பெனி எதுக்காக ஆரம்பிச்சீங்க, அதோட நோக்கம் என்னன்னு எங்க நேர்களுக்குன்னு சொல்றீங்களா?
2: ஆக்சுவலி வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதனால வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு என்ரிச் புரோக்கிங் ஆரம்பிச்சு, அது நாளடைவில் வந்து என்ரிச் மணியா கன்வெர்ட் ஆகி
1: ஓகே
2: ட்ரெண்டிங் ஆகி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து என்னன்னா வந்து ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி உருவாக்கு இருக்கு ஆல்ரெடி இந்தியாவில், அதை போக்கணும். அதெல்லாம இந்தியாவில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாம இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறதே நிறைய பேருக்கு வந்து அது ஏதோ பெரிய ப்ராப்ளம், அதை இன்வெஸ்ட் பண்ணா வந்து லாஸ் ஆயிடும் அப்படின்னு வந்து ஒரு
1: தப்பான
2: பின்பத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. இல்ல, நான் ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து எம்ப்ளாயா இருந்து படிப்படியா வளர்ந்து ஒரு புரோக்கிங் கம்பெனியுடைய ஓனரா மாறி.
1: ஓ சூப்பர்,
2: இதுதான் என்னுடைய ஜேர்னி.
1: உங்க ஜேர்னியே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய மக்களுக்கு அந்த பயம் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஒரு ஒரு காரணம், அதை பத்தின விழிப்புணர்வு இல்ல. சோ மக்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தினா, நீங்க எதெல்லாம் பேசிக்கா சொல்வீங்க சார் பொதுமக்களுக்கு?
2: பொதுமக்கள் வந்து அவங்க வாங்கக்கூடிய எல்லா பொருள்லயுமே ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. சோ அவங்க வந்து எதையுமே அவாய்ட் பண்ண முடியாது. அதுல டூ பேஸ்ட்ல இருந்து வாங்குற ட்ரெஸ்ல இருந்து அவங்க யூஸ் பண்ற காஸ்மெட்டிக் ஐட்டம் வரைக்கும் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டா இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க கோல்கட்டை நீங்க காலையில வாங்கி பல் வளர்க்குறீங்க அப்படின்னு, ஆனா அதுல இருக்கிற ப்ராஃபிட்ட வந்து நீங்க என்ஜாய் பண்ணல. ஏன்னா நீங்க வந்து செலவினம் பண்றீங்க, அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்றாங்க. அந்த அந்த நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒரு ப்ராஃபிட் இருக்கு. அந்த ப்ராஃபிட்ட நீங்க என்ஜாய் பண்ணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து நீங்க அந்த கம்பெனில முதலீடு பண்ணும். ஏன் அப்படின்னா நிறைய டிமாண்ட் இருக்கு, அதுக்கான பொருள் இருக்கு, அதோட ஏற்றங்கள் இருக்கு. நம்ம அதை வாங்க மாட்டோம். காசு வந்து நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம கிட்ட இருந்து டைல்யூட் ஆயிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு 0.4% வந்து டிப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கு, அதாவது இன்ஃபிளேஷன்ல குறைஞ்சிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வாங்குற பொருள் அடுத்த வருஷம் 1040 ரூபாய் கரண்ட் இன்ஃபிளேஷன் வச்சு பார்க்கும்போது 4% அப்படின்னாக்கா 40 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் 1000 ரூபாய்க்கு 40 ரூபான்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்டா தெரியாது உங்களுக்கு. ஆனா 10 லட்சத்துக்கு 4, அதாவது 40,000ங்கிறது பெரிய அமௌண்ட்,
1: பெரிய அமௌண்ட் தான்.
2: அப்ப நீங்க யாருக்காவது வந்து ஏதாவது அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்க சும்மா ரிட்டர்ன் வாங்குனீங்க ஒரு 10 வருஷம் அதாவது ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னா நீங்க 40,000 ரூபாய் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அந்த பணத்தை நீங்க அவர்கிட்ட ரிட்டர்ன் வாங்குறீங்க அப்படின்னு தான் நம்ம பாக்கணும். சோ அதனால இந்த மாதிரி பண தேவைகள் மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். பணத்தை நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா கரைஞ்சிட்டே இருக்கும். பண சேவிங்ஸ்ங்கிறதே தப்பான கான்செப்ட். பணத்தை வந்து சேமிக்கிறோம் அப்படிங்கறத சொல்லக்கூடாது. நான் அசட்டை பில் பண்றேன்னு
1: சொல்லணும்.
2: அப்ப அசட்டை பில் பண்ணும் அப்படின்னா நீங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னா லேண்ட் வாங்குறதும் கோல்டு வாங்குறதும் தான். காலகட்டத்திலே நம்ம ஏற்படுத்திக்கும் நம்ம நம்மளோட உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பிஹேவியர் ரீதியாவும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆள் கொண்டுரும். அதை மாத்த முடியாது உங்களாலும். நீங்க அசட்டை பில் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆகுறத நீங்களே தடுத்தால
1: தடுக்க முடியாது. கண்டிப்பா சார், எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் இல்லையா? இப்ப ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் அதுக்கான அவேர்னஸ் இருந்தா ப்ராப்பர் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா ஒருவேளை நிறைய பேர் அத ரிஸ்க் ஃபேக்டர் பாக்குறாங்கல்ல, அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் சார்?
2: இன்வெஸ்ட்மெண்ட்ல யாரும் அதுல லாஸ் ஆகுறது இல்ல, ட்ரேடிங் எல்லாம் லாஸ் ஆகுறாங்க.
1: ட்ரேடிங்
2: அப்படிங்கறது வேற, இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வேற. ட்ரேடிங் நான் உடனடியா சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சு ஆசைப்படுறது, ஓவர் நைட்ல நான் நாளை காலைக்குள்ள பணக்காரன் ஆகணும் ஆசைப்படுறவங்களாலதான்
1: ஓவர் நைட் ஓஃபாமா.
2: அந்த டயலாக் அடிக்கடி சொன்னதால தான் அப்படி மாத்தி பேசுறேன். ஏன்னா அது புளிச்சு போச்சு எனக்கு. இப்ப இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, உடனடி தேவை வந்து எப்படி எந்த மக்கள்கிட்ட இருந்துட்டு இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா உடனடியா இன்னைக்கே நான் வர்த்தகம் பண்ணி இன்னைக்கே நான் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். இப்ப ஒருத்தவர் வந்து 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அவரால் ஒரு நாள்லயே ஸ்டாக் மார்க்கெட்ல 50,000 சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய இப்படி சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பேனிக்ல அவங்க வந்து ஒரு பினான்சியல் கால்குலேஷன் பண்றதுல, ரிஸ்க் கால்குலேஷன் பண்றதுல அவங்க எடுக்கிற ரிஸ்க் எல்லாமே ஹையஸ்ட் ரிஸ்க். சோ பேராஷூட் இல்லாம கீழே பிளைட்ல இருந்து குதிக்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஸ்க் மட்டுமே வந்து மனசுல வச்சுக்கிட்டு நிறைய எல்லா பாலுமே சிக்ஸ் அடிக்கலாம் நினைச்சு பண்ற தப்பால வரக்கூடிய விளைவுகள் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட். ட்ரேட் பண்றவங்க 80-90% லாஸ் ஆறாங்க, இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க 80-90% ப்ராஃபிட் பண்றாங்க. ஆமா, அப்ப வந்து எது ஈஸியோ அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போரிங் சப்ஜெக்ட், ஏன்னா அதை ரொம்ப லாங்கா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும், நாடகம் மாதிரி. ட்ரேடிங்கிறது அப்படி கிடையாது. ஹாலிவுட் பண்ற படத்துல வர நியூஸ் ஃபைட் மாதிரி 5 செகண்ட்ல ஃபைட் முடிஞ்சிடும். அப்ப என்ன, எதை விரும்புறாங்க மக்கள், உடனடி தேவை, உடனடி இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ், அதை ஏற்படுத்தி விளைவுகள் ஏற்படுது. அதனால ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாமே இருக்கு. நல்லது ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் கிடையாது, லைஃப்ல எல்லாமே இருக்கு. எல்லா இடத்துலயும் அந்த பிரச்சனை இருக்கு, ஆனா நம்ம எப்படி
1: எல்லாராலையும்
2: முதலீடு பண்ண முடியும். அந்த முதலீடை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு வழியை, ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டு இருக்கு என்ட்ரிச்சி மணி. மக்கள் எல்லாரும் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில அசட்டை பில்ட் பண்றதுக்கான நாங்க ஒரு முன்னுதாரணமாகவோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாவோ இருப்போம். அவங்க எவ்வளவு தொடர்ந்து பயணிக்கலாம்.
1: ஓகே, இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க எங்க நேர்கள், ஒரு சாமானிய மக்கள் உங்கள்ட்ட வந்து அப்ரோச் பண்ணா என்ன வழிமுறை?
2: மேடம் ஒண்ணு இல்ல, இன்னைக்கு மொபைல் ஆப் ஓபன் பண்ணவே ஆண்ட்ராய்டு iOS இருக்கு. நீங்க அதுல வந்து போய் நீங்க ஆர்கா ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓடிபி ஜெனரேட் பண்ணீங்கன்னா அடுத்து அந்த ப்ரொசீஜர் எல்லாமே அதே உங்களுக்கு
1: கொடுத்துருவோம்.
2: ORCA
1: நடக்கும். நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் சொல்லுவீங்க சார்?
2: நம்ம சின்ன வயசுலயே கத்துருப்போம் உண்டியல்ல சேமிக்கிறது அப்படின்னு. அந்த உண்டியல் போய் தான் உண்டியலா உருவாக்கி இருக்கிறது அந்த 10 ரூபீஸ் SIP. தினசரி நீங்க அந்த உண்டியல்ல போற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க 10 ரூபாய் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா ஹாபிட் வளரும். ஹாபிட் வளர்ந்தோம்னா 10 ரூபா நாளைக்கு 10 கோடி ஆகும், 10 கோடி 100 கோடி ஆகும். சோ அதனால உங்களுடைய முதலீட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கான வழிகளை நாங்க ஏற்படுத்துறோம். இதை ஸ்டார்ட் பண்றதுக்கான யோசனையில இருக்கிற உங்களுக்கு இது ஒரு, நான் என்னோட அட்வைஸ் சொல்றேன். நான் ஆரம்பிச்சது 500 ரூபாயில. இன்னைக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்றது எல்லாமே
1: தெரிஞ்சுக்க வேண்டியது.
2: ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு பேசும் பொருளாவோ அல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க உங்களுடைய எதிர்காலத்துல என்ன செய்ய போறீங்கிறது 10 இயர்ஸ் பிளான்ல பிக்ஸ் பண்ணுங்க, கிடைக்கும்.
1: ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். கண்டிப்பா கேட்டுட்டு இருக்க நேயர்கள் இது பலன் அடைவாங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸ்ல கேட்டதுக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
2: எனக்கு
1: MOP சமுதாய வானொலி சார்பா உங்க கம்பெனி மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் சார்.
2: தேங்க்யூ.
1: நன்றி சார்.

0: ஆர் பிரையன். வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும்
1: இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல டிவி வாங்குறாங்க, ஃபிரிட்ஜ் வாங்குறாங்க, வாஷிங் மிஷின் வாங்குறாங்க, ஏசி கார், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்குறாங்க. அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனும் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஒருத்தர் போன் வாங்கினா நம்மளும் அது வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அது மாதிரி வாங்கிட்டு சந்தோஷமும் படுறோம். ஆனா அது வாங்கறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். இஎம்ஐ கட்டணும், ஆபீஸ்ல அட்வான்ஸ் வாங்கணும், இல்லனா பேங்க்ல லோன் வாங்கணும், அதுவும் இல்லனா நம்ம யார்கிட்டயாவது கடனாச்சு வாங்கணும். இப்படி கஷ்டப்பட்டு அந்த பொருள் ஏன் நம்ம வாங்கணும்? அது வாங்குறவங்க உண்மையாவே அது யூஸ் பண்ணணும்னு வாங்குறாங்களா, இல்ல வெட்டியா பண்டா பண்ணி தன்னோட ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக வாங்குறாங்களா, இல்ல அவ வச்சிருக்கா இவ வச்சிருக்கா நம்மளும் வச்சிருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக வாங்குறாங்களா, இல்ல ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் அப்படின்னு வாங்குறாங்களா? இது மாதிரி மத்தவங்க பார்த்து பொருள் வாங்குவது சரியா? அது மாதிரி யாராவது வாங்கி இருக்கிறாங்களா? அது வாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதை பத்தி மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க
2: மத்தவங்கள பார்த்து நம்ம வந்து போன் வாங்கினா நம்மளும் போன் வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் ஏசி எது வாங்கினா நம்மளும் வாங்குறோம். இது மாதிரி மத்தவங்களை பார்த்து நம்ம வாங்குறது கரெக்டா தப்பான்னு நம்ம ஒருத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க உங்க பேர் என்ன?
3: என் பேர் ஸ்ருதி.
2: நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி மத்தவங்க வாங்குறாங்க, நம்மளும் அதை பார்த்து நம்ம காசுல செலவு பண்ணி வாங்குறது சரியா தப்பா?
3: சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க மத்தவங்களை பார்த்து ஜெலஸா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவும் வாங்கினதில்லை, அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நான் தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுலயே வந்து ஹாப்பியா இருந்தேன்னா நல்லது. மத்தவங்களை பார்த்து ஜெலஸ் ஃபீல் பண்றது அவ்வளோ நல்லது இல்லை.
2: இப்ப மத்தவங்களை பார்த்து நம்ம வாங்குறத பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட கேட்கலாம். உங்க பேர் என்ன?
4: பிரியங்கா.
2: சரி, நீங்க சொல்லுங்க பிரியங்கா, இந்த மாதிரி மத்தவங்களை பார்த்து நம்ம அதை வாங்கணும் இது வாங்கணும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு இப்ப அதை வந்து நம்ம இஎம்ஐ லோன் எல்லாம் கட்டி நம்ம காசு செலவு பண்றோம், அது சரியா தப்பா? நீங்க அந்த மாதிரி வாங்கிருக்கீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க.
4: நான் அந்த மாதிரி வாங்கினது இல்லை ஃபர்ஸ்ட் திங், பட் நான் அந்த தாட்க்கு அகேன்ஸ்ட் தான். பிகாஸ் ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தங்களை நம்ம அந்த ஓட்டு செய்யலாம், ஓகே இவங்க இதை வச்சிருக்காங்க அதுக்காக நான் அதை பார்த்து அதை வாங்குறேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் தாட். பிகாஸ் அவங்க லிவிங், அவங்க ஸ்டாண்டர்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் லிவிங். ஸோ நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, நம்மளுக்கு என்ன இது இருக்கோ, பேக்ரவுண்ட் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி இட்ஸ் பெட்டர் இஃப் யூ கெட் திங்ஸ். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். சில பேர் வந்து ஐபோன் அவங்க வச்சிருக்காங்க, ஓகே லெட் மீ ஆல்சோ டேக் அன் iPhone 6, நானும் வாங்கிக்கிறேன், இட் காஸ்ட் சம் 50,000. பட் அந்த 50,000 ப்ராப்ளி அவங்களுக்கு இட் மைட் பி இன் அ வெரி ஸ்மால் டேர்ம், பட் கம்பேர் டு அவர் சிச்சுவேஷன் அது ரொம்ப பெருசா இருக்கலாம். பட் ஸ்டில் தேவையில்லாம வி ப்ரெஷர் அவர் ஃபேமிலி, எனக்கு ஐபோன் சிக்ஸ் வேணும், ஸோ வி ப்ரெஷர் அவர் ஃபாதர் மதர், தே கெட். ஸோ அந்த இஎம்ஐல யா இட் வில் பி அ ப்ராப்ளம் அவங்களுக்கு. இன்டைரக்டா வி ஆர் கிரியேட்டிங் அ ப்ரெஷர்.
2: தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க ஆண்டி.
5: ஆக்சுவலி என்னன்னா, மணி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேரியஸ் ஆகும் இல்லையா. ஒருத்தர் பார்த்து நம்ம வாங்கணும்னு அவங்க கிட்ட பணம் இருக்கும், அதனால கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கினா ஆசைனால கடன் வாங்கும்போது அவங்களுக்கு இன்னும் தேவைக்கு அதிகமான செலவுகள் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை பார்த்து அவங்க பிள்ளைங்களுக்கும் அந்த இது இம்ப்ரூவ் ஆகிடும். நம்ம அம்மாவும் கடன் வாங்குறாங்கல்ல, அப்போ அதே அந்த வந்து குழந்தைங்களுடைய இதுவும் வந்து குறைக்கிற மாதிரியும் இருக்கும்.
2: நீங்க சொல்லுங்க ஆண்டி இதை பத்தி. எனக்கு வந்து என்னன்னா, நம்ம சிலர் இந்த மாதிரி பார்த்ததுமே நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களும் நம்ம வாங்கிடுவோம். அதாவது அன்வான்ட் அவங்க வாங்கியிருக்காங்க, ஸோ இது பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி, அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ நம்மளும் வாங்குறோம் அப்படின்னு மாதிரி. அது வந்து நம்மளுக்கு உண்மையிலே அது நாட் அ நெசசிட்டி, அது லக்ஸரியா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாம நம்ம அந்த மாதிரி பார்த்து வாங்க, நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் நம்ம வாங்கணும். சும்மா அவங்க வாங்கியிருக்காங்க, அவங்க இது பண்றாங்க, அப்புறம் லோன் கட்டுறது, அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கும். கொடுக்க வாங்கும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும், அப்புறமா நம்ம ப்ரீபே பண்ணும் போது அப்பெல்லாம் தான் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம வந்து அப்புறம் ஃபேமிலி அப்பதான் யோசிப்போம், நம்ம அவங்க வாங்கியிருக்காங்கன்னு வாங்க, அவங்க மேபி இதே வெள்ளம், நம்மளுக்கு அவ்வளவு இது இருக்காது. ஸோ அதனால அது வந்து பார்த்து வாங்குறது இட்ஸ் நாட் குட்.
6: என்னோட பாலிசி என்னன்னா, எப்போ வந்து மணி இருக்கோ அப்பதான் எதுவும் வாங்குவேன், கடனையும் வாங்க மாட்டேன். அது உண்மையிலே என்ன மத்தவங்க அவ்வளவு பெருசு வாங்கினா கூட அதை பார்த்து நான் ஆசைப்படக்கூடாது. அது எப்போ எனக்கு என் கையில மணி இருக்கும் போது அந்த தேவைய என்னோட இஷ்டத்துக்கு ஃபுல்லா வாங்கிப்பேன். மற்றபடி கடன் வாங்கி வாங்குறது என் பாலிசி கிடையாது. அதனால எப்போ பைனான்சியல் கஷ்டம்
7: வரேன்.
8: நீங்க சொல்லுங்க அங்கிள்.
9: ஆட்டோ டிரைவர் தானே? இப்ப என்னுடைய வருமானம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு அமௌண்ட் அதை வச்சுதான் நான் இது பண்ண முடியும். இப்போ என்னை விட கொஞ்சம் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த இது இது பண்ணலாம். லோன் வாங்குறதா சரி இல்லை எந்த பொருள் சூஸ் பண்றதுனால அதான் அவங்க அவங்க தரா தரத்துக்கு மாதிரி பண்ணலாம். அவ்வளோங்க.
8: தேங்க்யூ. சொல்லுங்க அங்கிள்.
10: கஷ்டத்துக்கு தான் நான் வாங்குறேன், திருப்பி கொடுக்கணும். இந்த மாதிரி தானே எங்களுக்கு தப்பு கிடையாது.
8: அது வாங்குறதுல நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் சொல்லுங்க.
10: வாங்குறதுக்கு நிறைய பேரோட கேட்குறோம், கொடுக்குறோமோ கொடுக்குறாங்க, அது நம்ம வட்டி போட்டு கொடுக்குறோம்.
8: மற்றவங்க போன் வாங்குறாங்க, லேப்டாப் வாங்குறாங்க, கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் வாங்குறாங்க, நம்மளும் அதுக்காக லோன் வாங்கி கஷ்டப்பட்டு வாங்குறாங்க, சரியா தப்பா?
11: இல்ல மற்றவங்க வாங்குறதுக்காக எல்லாம் வாங்க முடியாது. நம்மளோட நீடு இருந்தா, நமக்கு தேவையா இருந்தா அது வாங்கலாம். சப்போஸ் வந்து நம்மளோட வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப அது வாங்கியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல வாங்கலாம். பட் ஆனா அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறாங்கன்ற இதுல எல்லாம் வாங்கிட்டோம்னா லோன் அப்புறம் யாரும் அடைக்கிறது? அவங்க அடைக்க மாட்டாங்க, நம்ம தானே அடைக்கணும். அது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மந்த்லின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
8: தேங்க்யூ ஆண்டி. சொல்லுங்க.
12: நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறணும். பொருளாதாரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை நடத்தணும். கடன் வாங்கி எந்த சேவை செஞ்சோம்னாலும் வாழ்க்கை பின்னாடி பாதிப்போம், சிரமப்படுவோம், கஷ்டப்படுவோம்.
8: தேங்க்யூ. இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அது பந்தாக்காக வாங்குறோமா இல்ல மத்தவங்க வாங்கிக்காங்கன்றத வாங்குறோமா? அது எதுக்காக வாங்க, அது வாங்கி கஷ்டப்படுறோம்ல, அத பத்தி உங்க கருத்து கொஞ்சம் சொல்லுங்க.
13: ஆக்சுவலா வந்து மத்தவங்காக நம்ம இது வாங்கல, சோ நமக்கு தேவையானது மட்டும் தான் நம்ம வாங்குறோம். சோ இந்த இஎம்ஐ கட்டுறது அதாவது மற்றவங்களுக்காக வாங்குறது மட்டும்தான் கஷ்டமா இருக்கு. அல்லாம வேற அது ஒரு நல்லதா எனக்கு தோணுது. வேற எதுவும்
8: சொல்லுங்க ஆண்டி உங்க கருத்துல பத்தி.
14: இது வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் ஆகுது. பசங்க வந்து சில பேர் இது லோன் வாங்கி ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் பயங்கரமா பிரச்சனைகளும் இருக்குது அந்த பசங்களுக்கு. கேட்டா அது நெட்டில் வர்றது, இந்த மாதிரி பசங்க அந்த ஃபோன்லேயே பேசிட்டே இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் ஆகுது. பசங்க இது கவர்மெண்ட் குறைவே கம்மி ஆகிப்போகுது. அதனால வந்து இதை நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்படி பண்ணணுன்றது மட்டும் பசங்க கொஞ்சம் தெரிஞ்சு நடந்துக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா. அதனால இந்த போன் வாங்குறதுனால வந்து பசங்க வந்து ரொம்ப வீட்டில் டார்ச்சர் வேற. போனுங்களை எப்படியாவது வாங்கிடுறாங்க, எந்த பகுதியிலாவது கடன் வாங்கணும் இல்ல இந்த போன் லோன்ல வாங்கணும் இல்லையா அப்பா அம்மாட்டையாவது கேட்டு வாங்கணும். அதனால வந்து பசங்களுக்கு தவறான வழிகள்ல எத்தனையோ பயன்படுத்துறாங்க. அதை கரெக்டான முறையில பயன்படுத்தினா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்.
8: தேங்க்யூ. சொல்லுங்க.
15: எந்த பொருளுமே யூஸ் ஆகி நினைச்சா யூஸ் ஆகி தவறா நினைச்சா தவறு. லோன் வாங்குறது அவங்க சௌகரிய இருக்க மாதிரி வசதியா இருக்கும் லோன் வாங்குவான். வசதி இல்லாதவன் கொஞ்சமா பார்த்து சின்ன பொருளை வாங்கிப்பான்.
12: யூசேஜ் ரேவா தான் வாங்குறோம்.
8: கடன் தான் வாங்கி கட்டுறோம்ல.
12: இல்ல இப்ப இந்த கல்ச்சர் வந்து கடன்றது வந்து பெரிய மேட்டர் கிடையாது. எல்லாருமே இன்கம் இருக்கு, அதனால மந்த்லி போட்டு வாங்கிடுறாங்க. யூசேஜ் இருக்கும்போது வாங்க வேண்டியது அவசியமே இருக்கு.
8: சரிதான்,
12: இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு சரிதான்.
16: நீங்க சொல்ற அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மொபைல் தேவைதான். பட் ஆனா வந்து கேமரா போனு இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒண்ணு. ஒண்ணு போன் வந்து பேசுறதுக்கும் மெசேஜ் அனுப்புறதுக்கு மட்டும் போதும். தேவையில்லாத நம்ம வாங்கி பேசணும் அவசியம் இல்லை. அதுக்காக கடன் வாங்கணும், லோன் போடணும், இந்த மாதிரி ஒரு நெசசிட்டி தேவையில்லாத ஒண்ணு. ஃபர்ஸ்ட் அவாய்ட் பிளான் பண்ணா நல்லது. இந்த மாதிரி கேமரா போன் எல்லாத்தையுமே தவறுதான், கண்டிப்பா அதை ஏற்றுக்க முடியாது. தேவை என்னமோ அதை மட்டும் போட்டா போதும். நம்மளால முடிஞ்சு மத்தவங்க ஹெல்ப் பண்ணணும்.
8: சொல்ல முடியுமா?

0: செத்து போனோம் நான் யோசிப்போம், நம்ம தேவை என்னையோ அதுக்குதான் நம்ம யோசிக்கணும், நம்மளால என்ன முடியுமோ அதான். இப்ப எனக்கு ஐபோன் வாங்குற அளவுக்கு தேவை இருந்தது அப்படின்னு நான் அதை பத்தி யோசிச்சு அதை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வாங்கினாலும் அது தப்பு இல்ல. தேவையே இல்லாம ஒரு பொருளை வாங்குறது அந்த பொருளுக்கோட வேல்யூவே இல்லாத மாதிரிதானே இருக்கு.
1: ஐபோன் தேவை இருக்கு இல்லாஜுவல் திங், ஒருத்தவங்க வாங்குறாங்கன்றதுக்காக வாங்குறது சூப்பர். ஒருத்தனுக்கு காசு இருக்கு தேவையில்ல, என் பக்கத்து வீட்டுக்காரன் ஐபோன் வச்சு அவனுக்கு அது யூஸ் பண்ண கூட தெரியாது, பட் இருந்தாலும் வாங்குவான். I don't think it's necessary at all.
0: Phones மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் எது வாங்கினாலும் வாங்குறோம்.
1: ஆமா, நிறைய ஆண்டிங்க நான் பாத்திருக்கேன், பக்கத்து வீட்டு ஆண்டி இதை வச்சிருக்காங்க, நானும் போய் அங்கிள் டார்ச்சர் பண்ணி அதே நைட் அன்னைக்கே போய் அதை வாங்குவாங்க. தேவைன்னா கண்டிப்பா we need it, we use it in a proper way. தேவை இல்லாத அதை வாங்கினா கண்டிப்பா it's a waste.
2: எல்லாருக்குமே செல்ஃப் ஐடென்டிட்டி இருக்கு, ஸோ நம்மளுக்கு நம்மளா இருக்கணும், நம்ம மத்தவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நம்ம நம்மளா இருந்தா தான் எல்லாரும் நம்மள எக்ஸெப்ட் பண்ணுவாங்க.
0: அதுக்காக சில பேர் கடன் எல்லாம் வாங்குறாங்க, அது கரெக்டா தப்பா
2: இல்ல? ஆப்வியஸ்லி அது தப்பு தான், பிகாஸ் கடன் சொல்றது நம்ம எதுக்கு வாங்கணும்னா, சப்போஸ் ரொம்ப நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் இருந்தாதான் நம்மளுக்கு அவசியம் இருந்தா மட்டும்தான் வாங்கணும். சும்மா கடன் வாங்கினா ஆக்சுவலி நம்மளோட டெட் தான் ஏறுமே தவிர வேற பிரயோஜனம் எதுவுமே.
0: இப்ப மத்தவங்க வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, ஏசி வாங்குறாங்க, ஐபோன் வாங்குறாங்க, நம்மளுக்கு நியூஸே இல்லாம கூட போலாம், ஆனா நம்ம வாங்குறோம், கடன் வாங்கியாச்சும் வாங்குறோம், அது வாங்குறது தப்பா கரெக்டா? சில பேர் பந்தாக்காக கூட வாங்குறாங்க, அது வாங்குறது தப்பா கரெக்டா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பேரு
1: என்னோட பேரு ஸ்ரீவித்யா. கண்டிப்பா நான் வந்து இந்த மாதிரி வாங்குறது நான் தப்புன்னு தான் சொல்வேன். ஏன்னா இப்போ மத்தவங்க கிட்ட இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க வாங்குறோம் அப்படின்னு சொன்னா வந்து அவங்க கிட்ட இருக்கு அதனால அவங்க வாங்குறாங்க. இது வந்து இது நடுத்தர மக்கள் முடியுமா அப்படின்றது கஷ்டம். இப்போ அதே இது ஸ்கூல் லெவல்ல இருந்தே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் டு டூ ஃபேமிலில இருந்து வர ஒரு பையனுக்கும் நடுத்தர நிலையில இருந்து போற ஒரு பையனுக்குமே எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவன் ஒரு நல்ல பென்சில் பாக்ஸ் வச்சிருக்கான், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கூல் பையன் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே அது வந்து மனசுல அப்படியே பதிஞ்சிருது. அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போடுறது அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இதே காலேஜ் லெவல்னா ஐபோன் லெவல் அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து பேசிக்காவே இது தப்புன்னு தான் சொல்வேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை படிக்க வைக்கிறாங்க, அவங்க படுற கஷ்டம் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், அதாவது நல்லபடியா படிச்சு சம்பாதிச்சு அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவ இதை வச்சிருக்கா இவ இதை வச்சிருக்கா என்கிட்ட இது கூட இல்லை நீங்க எனக்கு இது கூட பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம எந்த விதத்திலுமே அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது இல்ல. பிகாஸ் பேரண்ட்ஸ் நம்ம வாழ்றது நம்மளுக்காக நம்மளோட சந்தோஷத்துக்காக. அதை விட்டுட்டு நம்ம சும்மா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அதை வச்சு அதை வாங்கி கொடுக்கல இது வாங்கி கொடுக்கலன்னு சொல்றது எந்த விதத்திலுமே சரியில்லை. பிளஸ் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க நம்ம சந்தோஷப்படுறோம், அவங்க அது நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க கஷ்டம் தான் பண்ண போறாங்க. ஆப்வியஸ்லி கண்டிப்பா தப்புதான். இப்போ ஹவுசிங் லோன்ஸ் எவ்வளவோ ப்ரொவைட் பண்றாங்க, அது வந்து இருக்கிறவங்களே வாங்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இப்போ ஒரு வீடு இருக்கு, இப்ப ஈஸியால எத்தனையோ பேருக்கு பங்களா இருக்கு, இருக்கிறவங்க மறுபடியும் மறுபடியும் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா பணம் இருக்கிறவங்க மறுபடியும் மறுபடியும் இன்னொரு பிளாட் வாங்குறது இது ரொம்பவே தப்பான விஷயம் தான். அதே மாதிரி இப்போ ஆப்வியஸ்லி எங்க பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களும் அப்படிதான், அவங்க வந்து எவ்வளவோ வந்து வசதி இருக்கு, அதை வந்து அந்த வசதியை வந்து அவங்க நல்ல முறையில பயன்படுத்தாம மத்தவங்களுக்காக வாடுறது அப்படின்றது ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் நம்ம நம்மளுக்காக வாங்கணும், மத்தவங்கக்காக வாடுறது மத்தவங்க பார்த்து நம்மள பாராட்டணும் அப்படின்னு ஒரு பகட்டான வாழ்க்கை வாடுறது ரொம்பவே தப்பு.
0: இப்ப மத்தவங்களை பார்த்து நம்ம வந்து இது வாங்கணும் அது வாங்கணும் வாங்குறோம்ல, அது தப்பா? சரி, அந்த மாதிரி உங்க லைஃப் நீங்க இதை வாங்கி நீங்க லோன் கட்டி கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு கருத்து சொல்லுங்க.
3: என்னோட பேர் சங்கீதா. நான் வந்து நான் எதுவும் வாங்கி கஷ்டம்லாம் பட்டது இல்லை, பட் நீங்க கேட்ட தப்பா ரைட்டா அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா எல்லாம் அதே மாதிரி அவங்களை பார்த்து இதை பார்த்து அவங்க வச்சிருக்காங்களே வேற எந்த பொருளும் வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. பட் சேம் டைம் அந்த மாதிரி வாங்குறவங்க செய்யறது தப்புன்னு நான் சொல்லல. ஏன்னா வந்து நம்ம வாழ போறது கொஞ்ச நாள், லைஃப் இஸ் டூ ஷார்ட். ஸோ நம்ம நினைப்போம் அதுக்கு நம்ம படிச்சு பெரிய ஆளாகி அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டேட்டஸ் எல்லாம் உயர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம நினைச்சதை வாங்கலாம், அவங்கள பார்த்து இந்த நேரத்தில் எதுவும் வாங்க வேணாம் நினைக்கிறப்ப, இப்போ காலேஜ் படிக்கிற பையன் ஐபோன் வாங்கணும்னு நினைச்சானா அவன் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அப்பயே அந்த காலேஜ் பையன் செய்யறான் அப்படின்றப்ப அவனோட கரண்ட் ஸ்டேட்டஸ்ல தான் இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறத விட வாட்ஸ்அப்ல தான் நிறைய மெசேஜ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவன் அதனால அதை வாங்காம அவனோட சாக்ரிஃபைஸ் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அந்த ஏஜ்ல அதை என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். சரி, நம்ம தேவையானதை வாங்கிப்போமே, வாங்கிட்டு அதுக்கப்புறம் லைஃப்ல பாத்துக்கலாம், இருக்க போறது ஒரு லைஃப் வாழ்ந்தே ஆகணும், அதை என்ஜாய் பண்ணி தான் வாழ முடியும். இப்ப விட்டா அதை பின்னாடி எதுவும் வயசானதுக்கு அப்புறம் அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்க முடியாது. ஈவன் பெரிய பெரியவங்க கூட சொல்றேன், பெரியவங்க பக்கத்துல இருக்கவங்க சேரி வச்சிருக்காங்க அது வாங்க வீட்டு அவங்க அவங்களோட வீட்டுல இருக்கவங்களுக்காக அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. வீட்டுல இருக்கவங்க அவங்களுக்கு குடிச்சது சாப்பிடாம இல்ல வீட்டுல கடை அடைக்கணும்னுதான் நிறைய பண்ணிருப்பாங்க. ஒரு குழந்தையால அவங்க ஒண்ணும் அவங்களோட லைஃப்ல அவங்க இழந்துட போறது இல்ல. சோ அவங்களுக்கு குடிச்சதான் அந்த ஏஜ்ல தேவையான வாங்கிக்கலாம். மத்தவங்களை பார்த்து வாங்குறதுனால ஒண்ணு அவங்க
0: அதுக்காக கடன் வாங்குறாங்களே தப்பு இல்லையா?
3: இல்லாத சூழல கடன் தான் வாங்கி ஆகணும். எல்லா யாருமே கடன் வாங்காதவங்க இருக்க மாட்டாங்க. சோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நிறைய காசு கொடுத்து வாங்காம நிறைய கடன் காஸ்ட்லியான பொருள் ரொம்ப வாங்காம முடிஞ்சு இப்ப 10,000 ரூபாய் சேலை வாங்கினா நம்மளால ஒரு 7,000 தான் முடியும்னா அது வாங்கலாம். 5,000 முடியும், 2,000 தான் கடன் வாங்கலாம். 10,000 கடன் வாங்குறது கொஞ்சம் தப்பு தான். மத்தபடி அதுக்காக எதுவுமே வாங்காம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது லைஃப்ல. தேங்க்யூ.
0: மத்தவங்க ஐபோன் வாங்குறாங்க, நம்மளுக்கு அந்த ஐபோன் யூஸே இருக்காது, ஆனாலும் நம்ம வாங்க நினைக்கிறோம். ஃப்ரிட்ஜு, ஏசி அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம வருமானம் அவ்வளவு கட்டுப்படி ஆகாது, ஆனாலும் கடன் வாங்கியாச்சும் வாங்குறோம். அது வாங்குறது கடன் வாங்கியாச்சும் வாங்குறது கரெக்டா தப்ப? நம்ம எதுமாலும் யூஸ் பண்றதுக்காக வாங்குமா இல்ல பண்டாக்காக வாங்குறோமா, அதை பத்தி கொஞ்சம் உங்க கருத்துக்களை சொல்ல முடியுமா? உங்க பேரு?
4: சையது என் பேரு, சென்னையில இருக்கேன். இங்க நம்ம யூஸ்ஃபுல்லாக வாங்கலாம், பட் பண்டாக்காக வாங்குறது வேஸ்ட். நம்ம யூஸ் பண்ணாலும் நல்லது.
0: இந்த அளவுக்கு ஐபோன் வாங்குற அளவு கிடையாது, பட் மத்தவங்க வச்சிருக்காங்கிறதுக்காக சும்மா ஆசைப்பட்டு பண்றாங்க, பட் ரெக்ரெட் பண்றாங்க ஃபியூச்சர்ல. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. தேங்க்யூ. சொல்லுங்க ஆண்டி உங்களோட கருத்து.
5: அது யூஸ் இருந்தா வாங்கலாம், நம்ம வாங்கினா ஒரு உபயோகம் தான். அது வந்தாக்கு இல்ல வீட்டுல வச்சிருந்தா ஒரு பால் கேட்டு போகாது, குழம்பு கேட்டு போகாது. வச்சிருந்து அதை மறுநாள் டைம் இருக்காது வேலைக்கு போறது, அது மறுநாள் வச்சு சுடு வச்சு சாப்பிடலாம்.
0: கடன்லாம் கூட வாங்கி வாங்குறாங்களா, அது தப்பா கரெக்டா?
5: கடன் கட்டுற மாதிரி இருந்தா வாங்கலாம், கட்ட முடியாதுன்னா வாங்கக்கூடாது.
0: இதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க ஆண்டி.
6: அதாம்மா, இப்ப கடன் வாங்கி வாங்கறதுனால நம்மளதான் நஷ்டமாகும். அது நம்ம கையில பணம் இருந்து வாங்கி யூஸ் பண்ணா அது மாதிரி வேறதான் கடன். இப்ப இது வரைக்கும் நான் எந்த பொருளும் மத்தவங்க பந்தாக்காக வாங்கி நான் இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் மிடில் கிளாஸ் தான் இருந்தாலும் மத்தவங்க கிட்ட இருக்குதே என்கிட்ட இல்லையே நான் இது வரலாம் ஒத்துப்பட்டதும் இல்லை. சரி நம்ம கடவுள் இவ்வளவுதான் கொடுத்தாரு, நான் அது வந்து சந்தோஷப்பட்டுட்டேன். அத்தவங்க கடன் வாங்கி பந்தாவுக்காக செய்யறதெல்லாம் எனக்கு விருப்பம். என் பொண்ணு 2-wheeler வேணும்னு கேட்டுச்சு, கையில பைசா இல்ல, 30,000 தான் இருந்தது. 30,000 எங்க தம்பிய கேட்டேன், அவன் இல்லன்னா அதை கொடுத்தான். இப்ப புக் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அது போல அடுத்தவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே கால் பண்ணுவாங்க. நம்ம கையில இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. அவ்வளவு.
0: மத்தவங்க வந்து காஸ்ட்லியான ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, ஏசி வாங்குறாங்க, ஐபோன் வாங்குறாங்க, இது நம்ம யூஸ் ஆவாக இருந்து கூட போகலாம். ஆனா நம்ம அது வாங்குறோம்னு நினைக்கிறோம், கடன் வாங்கியாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறோம். அது வாங்குறது தப்பா கரெக்டா? பந்தாக்காக வாங்குறோமா இல்ல நிஜமாலே அது யூஸ் ஆகுது அதுக்காக வாங்குறோம்? அதை பத்தி நான் கருத்துக்கள் நீங்க சொல்ல முடியுமா? உங்க பேரு?
7: நான் கார்த்திக். இல்ல அந்த மாதிரி யூஸ் ஆகாம இருக்க பொருள்லாம் வாங்குறது வேஸ்ட் தான். சும்மா லக்ஸரின்ற பேர்ல இல்ல ஷோ அப்படின்ற பேர்ல வாங்குறது என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது, நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன். அந்த மாதிரி வாங்குறது என்கரேஜும் பண்ண மாட்டேன்.
0: கடன் வாங்கி வாங்குறாங்க,
7: அதான் எல்லாமே அட்டர் வேஸ்ட். எதுக்கு அப்படி எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கி அப்படி ஷோ பண்ணணும்? அவசியமா இருக்கிறது போதும். அப்படி ஆசை இருந்தா ட்ரீம் இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதுக்கு ஏத்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு அவ்வளவு மணி வந்த பிறகு அப்புறம் வாங்கலாம். சும்மா அப்படி லோன் எடுத்து வாங்குறது அதெல்லாம் அட்டர் வேஸ்ட்.
8: நீங்க கேட்டீங்கன்னாக்கா தேவைப்பட்டா வாங்கணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த பங்குதாக்கு வாங்குறது அவன் வச்சு இந்த காசு சொல்லிட்டு நம்ம வாங்குறது அதெல்லாம் கிடையாது. நமக்கு அதனால யூஸ் இருக்கா, நமக்கு தேவையா? இப்ப இங்க வந்தான்னாக்கா அவளுக்கு ஒரு தனியா ஒரு போன் வாங்கி கொடுத்துதான் ஆகணும். அவன் படிக்கிறதுக்கு லேப்டாப் வேணும், கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா வாங்கி கொடுத்துதான் ஆகணும். அதனால தேவை இல்லாம சும்மா வாங்கி வீட்டுல பந்தாக்கு வச்சுக்கிட்டு
0: இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் ஐபோன் வச்சிருக்கான், நம்மளும் ஐபோன் வாங்கணும், ஃப்ரிட்ஜ் ஏசி காஸ்ட்லியானது வச்சிருக்கான், நம்மளும் வாங்கணும். நம்மளுக்கு அந்த வருமானம் இல்லாம கூட இருந்தாலும் நம்ம வாங்கணும் ஆசைப்படுறோம், அது வந்து கரெக்டா தப்பா? கடன் வாங்கியாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறோம், அது கரெக்டா தப்பா? அது பந்தாக்காக வாங்குறோமா இல்ல நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வாங்குறோமா, அதை பத்தின கருத்துக்கள் நீங்க சொல்ல முடியுமா? உங்க பேரு?
9: ராஜு. பந்தாக்கூடாது, நம்ம சம்பாதிக்கணும், ஒரு பொருளை வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணணும்.

0: பந்தா காண்டி ஒரு கடனை வாங்கிட்டு பார்த்தோம்னா நாளைக்கு கடன் கஷ்டப்படணும். அதுக்காகண்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இருக்கிறவங்க பண்றாங்கன்னா நம்ம இல்லாதவங்க அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அது ஏகப்பட்ட மகா தப்பு. அது சொல்ல போனா அது நம்ம தான், நம்ம பிள்ளைகள்ல இருந்து நம்ம பெரியவர்கள் வரைக்கும் அது பாதிக்கப்படும். ஒன்னும் நம்ம சம்பாதித்தல வாங்கி ஒரு பொருளை யூஸ் பண்ணணும், அது நல்ல ஒரு இது. அது இல்லாம நீ வாங்கிட்டியாப்பா நான் வாங்குறேன் பாரு, ஒரு பக்கம் 100,000 ரூபா 50 ரூபா 10,000 ரூபா கடன் வாங்கி வாங்கணும்னா நாளைக்கு நம்ம தான் மாட்டிடுவோம். நாளைக்கு ஒரு கேசு கேசு போறப்ப நம்மள ஏதாவது இது பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச கருத்து,
1: சில பேர் பந்தாக்காக ஐபோன் வாங்குறாங்க, ஏசி வாங்குறாங்க, காஸ்ட்லி மொபைல்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அவங்களுக்கு அது யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் அது வாங்குறாங்க. அது வாங்குறது கரெக்டா தப்பா? அதுக்காக கடன் கூட வாங்கி வாங்குறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஆசையா வாங்கிட்டு அதுக்காக கடன் கட்டி ரொம்ப கஷ்டப்படும். அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க.
2: என்னோட கருத்து என்ன சொல்றதுன்னா, கடன் வாங்கலாம், அது ஒண்ணு அதிகமா வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டாமலும் இருக்காங்க, அதை பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாது.
1: மத்தவங்க வாங்குறாங்கன்றதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வாங்கலாமா?
2: இப்பதான் அது, இப்ப காசு நம்ம கிட்ட இருந்தா பரவாயில்ல, வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், எது ஒன்னா பண்ணிக்கலாம். வாங்காம நம்ம கடன் வாங்கிட்டா அது வேஸ்ட் தானே. அது
1: இப்போ நம்ம வந்து மத்தவங்க போன் வாங்க நம்மளும் வாங்கணும் ஆசைப்படுறோம்ல, ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எது வாங்கினாலும் நம்மளும் வாங்கணும் ஆசைப்படுறோம்ல. கடன் வாங்கியாவது அட்லீஸ்ட் வாங்கணும்னு பாக்குறோம். ஆனா கடன் வாங்கிட்டு அதை வாங்கி சந்தோஷப்பட்டு அப்புறம் அது கடன் கட்ட ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. அது வாங்குறது தப்பா கரெக்டா, இல்ல அது வாங்க கடன் வாங்கி வாங்குறது தப்பா, அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க.
3: கடன் வாங்கி
1: உங்க பேர் வச்சு சொல்லுங்க.
3: என் பேர் ஐஸ்வர்யா. அது கடன் வாங்கி வாங்குறதுல தப்பு. நம்ம கிட்ட இருந்தா வாங்கலாம், இல்லனா நம்ம கிட்ட இருக்க இப்ப வந்து சம்பாதனா 2000 இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு எக்ஸஸ் தான் மணி போடலாம், வாங்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் எல்லாம் இல்லை. அப்படிலாம் இல்ல, மத்தவங்க வாங்குறவங்களுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்லாம் இல்ல. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாங்கணும்.
1: உங்களோட கருத்து சொல்லுங்க.
4: சிலர் பாத்தீங்கன்னா பந்தாவுக்காக வாங்குவாங்க, ஆனா சிலருக்கு தேவைப்படும். அது வாங்குறது அவங்கவுங்க டிசிஷன் சொல்லலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப பக்கத்து வீட்டுல கொஞ்சம் ரிச்சா இருக்காங்க, நம்ம கொஞ்சம் மிடில் ஆவரேஜ்ல இருக்கோம். அவங்க எல்லாத்தையும் வாங்கி போடலாம், அவங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா மணிஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம ஒரு இப்ப 30,000 வாங்குறோம்னா, ஆனா நம்ம பர் மந்த்துக்கு அதிகமா வாங்கி போடுறோம் இல்லையா, அது ஏன் அது மேக்சிமம் தப்புதான். நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு தேவையானத வாங்கிக்கணும்.
1: சில பேர் கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்கல்ல, அது கரெக்டா தப்பா?
4: கடன் வாங்கலாம், தேவையில்லாம கடன் வாங்க கூடாது. சும்மா பந்தாவுக்காக இதெல்லாம் வாங்கி போட்டு அப்படி எல்லாம் கடன் வாங்கக்கூடாது.
1: சில பேர் பந்தாக்காக அவங்க போன் வாங்கிருக்காங்க, நியூ மொபைல் வாங்கிருக்காங்க, வாஷிங் மிஷின் பிராண்டட் வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிருக்காங்க. நம்மளும் வாங்கியே தீரணும்னு நினைப்போம். அது வாங்குறது கரெக்டா தப்பா? சில பேர் கடன் வாங்கியாச்சும் வாங்குறாங்க, அது வாங்குறது கரெக்டா தப்பா? நம்ம பந்தாக்காக வாங்குறோமா இல்ல நிஜமாலே நம்மளுக்கு யூஸ் ஆகுதா?
5: அதாவது நமக்கு பக்கத்துல உள்ளவங்க வாங்குறத பாத்துட்டு நம்ம வாங்கலாம், நம்ம வீட்டுல இல்ல அந்த பொருள், நம்ம வீட்டுல இல்ல நமக்கு அவசியம் அந்த பொருள் தேவைப்படுது, வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் நமக்கும் அவசியம்னா வாங்கலாம், கடன் வாங்கி கூட வாங்கலாம். தப்பு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சிக்கலாம் இப்ப இருக்கிற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல. ஆனா நமக்கு வசதி இல்ல, அடைக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா நம்ம வாங்கக்கூடாது. ஏன் கருத்து?
6: வீட்டுக்கு யூஸ் வாங்குறோம்,
1: அது நம்மள அடைக்க முடியும் நினைச்சா வாங்கணும், இல்லன்னா வாங்கக்கூடாது. அந்த மாதிரி மத்தவங்கள பார்த்து நம்ம வாங்குறது சரியா?
6: தப்பு. நம்மளுக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கணும்.
1: மத்தவங்க வந்து நிறைய காஸ்ட்லியா லேப்டாப் போன்ஸ் தான் வச்சிருக்காங்க, வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் தான் வாங்கிருக்காங்க. நம்மளும் அதுக்கு ஆசைப்பட்டு வாங்குறோம்ல, கடன் வாங்கியாவது வாங்கும் கஷ்டப்பட்டு வாங்கிடுறோம், ஆனா கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி மத்தவங்களை பார்த்து அவங்களுக்காக வாங்குறது கரெக்டா? நீங்க சொல்லுங்க உங்களுக்கு கரெக்டா.
3: அவங்களுக்காக வாங்குறது அவங்களோட விருப்பம் இல்ல, எது அதிகமா வாங்கலாம் கம்மியா அவங்களுக்கு தெரியும். அவங்க அவங்க விருப்பம் தான், அவங்கவுங்க விருப்பம் தான்.
1: மத்தவங்களை பார்த்து வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க,
3: அது தப்பு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்க கூடாது.
1: கடன் வாங்குறாங்க,
3: ஒரு ஆசை இருக்கும் இது மாதிரி வாங்கிதான் ஆகணும், அந்த எண்ணம் கொஞ்சம் தப்புதான்.
1: உங்களோட கருத்து சொல்லுங்க ஆண்டி.
7: நான் வாங்கி இப்ப நான் வாங்கிட்டேன், இப்ப அர்த்தம் வந்து ஐயோ அவங்க வாங்கிட்டாங்க நம்ம போய் அவங்க கிட்ட கேக்கணும் ஆனு இருப்பாங்கல்ல, ஆர்வமா போய் ஒருத்தர் கேட்பாங்க, அதோட தப்பு இல்ல. அவங்க மொத்தம்னா சொல்லுவாங்க, இது ஒருத்தர் வாங்கினா உன்னொருத்தர் தப்புதான் அப்படின்னு
1: சொல்லுவாங்க.
7: வீசலாவே வாங்கிப்பாங்க, வீசு இருக்கிறவங்க வாங்குறாங்கல்ல, அது வந்து ஒரு பொறாமத்தனாலாம் வாங்கலாம். நீ வாங்கிட்ட, எனக்கு நீ வாங்கின பிறகு நான் வாங்கறது முடியாதான்னு போய் ஒருத்தர் கேட்கலாம். கரெக்ட் தானே?
1: கடன் கூட வாங்குறாங்க.
7: ஆமா, கடன் வந்து எனக்கு கடன் எனக்கு ரொம்ப இருக்கு. ஒரு கல்யாணம் பண்ணோம், ஒரு ஏதோ வீடு வாங்கணும், ஏதோ ஒண்ணு வாங்கினா அப்ப நம்ம என்ன பண்ணோம், கடன் வாங்குறோம்.
1: கடன் வந்து அதுக்கு வாங்கலாம், இப்ப தேவையில்லாத விஷயத்துக்கு வாங்குறாங்களா,
7: அதுக்கு பராமரிச்சு வாங்கலாம். இப்ப நான் வாங்கிட்டேன், நீ பராமரிச்சு வாங்கலாம்.
1: மத்தவங்க வாங்குறாங்க வாஷிங் மிஷின், ஏசி, ஃப்ரிட்ஜ், எது வாங்கினாலும் நம்மளும் அவங்களுக்கு அவங்கள பார்த்து வாங்கணும்ன்றதுக்காக கடன் கூட வாங்கி வாங்குறோம்ல. அது கடன் வாங்கி ஆசைப்பட்டு வாங்கிட்டோம், வாங்கிட்டு கடன் கட்ட எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி மத்தவங்களை பார்த்து பந்தாக்காக வாங்குறது தப்பா கரெக்டா, அதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க.
7: நானும் அஜய் பவித்ராவும் மத்தவங்க ஏதாவது பொருள் வாங்கினா அதை பார்த்து நம்மளும் வாங்குறது சரியா? அதுக்காக சிலர் கடன் வாங்கியாவது வாங்குறாங்களே, சிலர் அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாம சும்மா பந்தா காட்டுறதுக்காக வாங்குறாங்களே, அது சரியா தப்பான்னு மக்கள் கிட்ட கேட்டு அவங்களோட கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க எது வாங்கினாலும் வாங்கலனாலும் நம்ம அதை பத்தி கேர் பண்ணவே வேண்டாம். நமக்கு ஏதாவது வாங்கணும்னா அது நமக்கு யூஸ் ஆகுமான்னு யோசிச்சுதான் வாங்கணும். தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். இதே மாதிரி ஒரு நல்ல ஷோல உங்களை நான் திரும்பவும் மீட் பண்றேன். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க ஆர்ஜி நந்தினி.
8: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
1: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
0: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். கேளுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: புள்ளியெட்டு. வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது நான் உங்க ஆர்ஜே திவ்யா. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, டெக்னாலஜி லிட்ரஸி அண்ட் டெக்னாலஜி இல்லிட்ரஸி, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். எல்லாருக்குமே, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க டெக்னாலஜில என்னென்ன புதுசா வந்துட்டு இருக்குன்றத. பட் ஐடி ஃபீல்டில் இல்லாதவங்க, இந்த டெக்னாலஜிஸ் பற்றிலாம் கொஞ்சம் கூட ஒரு நாலேஜே இல்லாதவங்க எப்படி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அண்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் இன்னும் வந்துட்டுருக்கு நம்ம ஐடி ஃபீல்டில், அதை வந்து டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இன்னும் நம்ம வேலைகளை சுலபமாக்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுக்க நம்ம கூட இன்றைக்கி கார்த்திகேயன் பழனி சார் வந்திருக்காரு. டைரக்டர் இன்ஜினியரிங் அண்ட் டெலிவரி, அடாப்டெக் கன்சல்டிங் சொல்யூஷன்ஸ். ஹலோ சார்.
1: ஹலோ
0: சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னாலஜி இல்லிட்ரஸி, டெக்னாலஜி லிட்ரஸி, இதை பற்றி தான் பேசிக்கலி பேச போகிறோம். ஸோ இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் என்ன சார் நம்ம ஐடி ஃபீல்டில், டெக்னாலஜிஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ் மேலும் மேலும் வந்துட்டுருக்கு?
1: இப்போ வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. வேற நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய ஃபோன்லேருந்து சாவி, கார் சாவியிலேருந்து எல்லாமே வந்து வில் பிகம் வெரி சென்சிட்டிவ், இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவ். அவங்க வந்து தோஸ் டிவைசஸ் வந்து ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் பேசுகிற அளவுக்கு எனேபிள் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் பேசு, மொபைல் ஃபோன் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. இதை வந்து நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கார் சாவி எடுத்துக்கலாம். கார் சாவி இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அது ஸ்டோர் பண்ணாங்க, பட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் கார் சாவிலேயே சில டெக்னாலஜி உள்ளே புகுத்திட்டு, ப்ராசஸர் சென்சர் எல்லாத்தையும் புகுத்திட்டு வருது. அந்த சாவி எங்கே இருக்குதுன்னு நாளைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபோனில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு சாவி எங்கே இருக்குன்னா அது சாவி இருக்கிற இடத்த சொல்லணும். ஸோ இந்த மொபைல் இந்த டிவைசஸ் எல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து நான் அன்றாட யூஸ் பண்ணுற டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேனா, நம்ம மூக்கு கண்ணாடி. நமக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா காலத்துலேருந்து மூக்கு கண்ணாடி வந்து தொலைஞ்சிடுச்சின்னு தேடுற ஆளுங்க இருக்கிறாங்க. போகிற போக்கில் இது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துடுச்சுனாக்கா மூக்கு

0: இப்பயே நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா நானோ டெக்னாலஜின்னு ஒன்று வந்துட்டு இருக்கு. நானோ டெக்னாலஜின்னா எல்லாம் சின்ன சின்ன மைக்ரோ ஆப்ஜெக்ட்ஸில் இன்டெலிஜென்ஸை புகுத்தி அது வந்து சில விஷயங்களை செய்யும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நீங்கள் வேர் பண்ணுற துணியிலெல்லாம் கூட அதனுடைய இந்த சென்சர்ஸ் எல்லாம் பொருத்தி அது வந்து இட் வில் பி ஏபிள் டு டூ மோர் தென் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சட்டை போடுறீங்கன்னா அந்த சட்டையில் சில டெக்னாலஜியை புகுத்திட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து சட்டை வந்து ஒரு நெருப்பில் போட்டிங்கன்னா எரிஞ்சிடும், நெருப்பில் எரியாத சட்டை இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த டெக்னாலஜி கொண்டு நம்ம புதுசு புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய இது வந்துட்டு இருக்குது, டெக்னாலஜி வந்துட்டு இருக்குது.
1: சார், இப்போ இந்த சென்சார் வச்சு நம்ம இவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐடி ஃபீல்டு இன்னும் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு, இன்னும் அது டெவலப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்ற இந்த அட்வான்டேஜ் புது டெக்னாலஜிஸ் நமக்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா சார்?
0: எல்லா விஷயங்கள்லையும் இருக்கிற அதே பிரச்சனை தான், அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கார் வந்து அட்வான்டேஜ்னு சொன்னோம், பைக் வந்து அட்வான்டேஜ்னும், நிறைய கார் வந்து சிக்னலில் நின்று நிறைய பைக் வந்து சிக்னல் நிற்கும் போது அதை டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி பார்ப்போம். ஸோ எல்லாமே எல்லா புதுசாக வர விஷயங்கள்லையும் இருக்கிற அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இந்த வைஸ் திங் என்னன்னாக்கா அட்வான்டேஜஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு டிஸ்அட்வான்டேஜஸை அட்ரஸ் பண்ண பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய கார் நிறைய பைக் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னா யூ ஹவ் டு புட் லாட் ஆஃப் சிக்னல்ஸ், அங்கங்கே டிராஃபிக் சிக்னல்லாம் வச்சிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜை நினச்சி நம்ம எதையும் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. டிஸ்அட்வான்டேஜஸ் எப்படி அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணி அந்த அட்வான்டேஜை வந்து லார்ஜர் க்ரௌடுக்கு போக வைக்க போகிறோம் அப்படின்றது தான் ரியல் சேலஞ்ச்.
1: சார், இப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளால் யூஸ் பண்ண முடியுது சார். இதே நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது நம்மளை விட ஒரு 2-3 இயர்ஸ் சின்ன பையன் வந்து அவன் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ண முடியுது, அவனுக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனையே நம்ம எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் ஆக்கிக்க முடியும் சார், டெய்லி லைஃப்லேயோ இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர்லேயோ சொல்லுங்க சார்?
0: ஸ்மார்ட் ஃபோனுன்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அதாவது ஒரு ஃபோனுக்கு வந்து ஒரு அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த ஃபோன் என்னெல்லாம் பண்ண வைக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பாட்டு பாட வைக்கணும்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு மியூசிக் அப்ளிகேஷன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு தெரியுங்கன்னா ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் உள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போட்டுட்டாக்கா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வில் டூ வாட் யூ வாண்ட் டு டூ. ஸோ இதையே வந்து நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட பிரச்சனைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விவசாயத்துலலாம் எடுத்திங்கன்னாக்கா கடை நிலையில் தண்ணி திறந்து விடும் போது கடை மடைக்கு தண்ணி வரல அப்படின்வாங்க, கடைசியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி வரலன்னு, இதெல்லாம் அன்றாட பிரச்சனைங்க. நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் யூ கேன் கிரியேட், புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வில்லேஜில் எல்லாரும் இன்னைக்கு எல்லா வில்லேஜ்லேயும் எல்லாருக்கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, அது எதனா அந்த மாதிரி ஒரு சென்சர் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி அந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போட்டுக்கிட்டாக்கா யூ வில் பி ஏபிள் டு யூஸ் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் டு சால்வ் யுவர் டே டு டே ப்ராப்ளம். நம்ம நிறைய இந்த சத்தியமங்கலம் காடு சைடுலலாம் பார்க்குற நிறைய யானைகள்லாம் வந்து காடுங்கள் இதெல்லாம் தோட்டம் துறவெல்லாம் அழிச்சிட்டு போகிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை கேட்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அங்கே ஒரு மூமெண்ட் ட்ராக்கர் ஏதோ ஒன்று வச்சு ஒரு யானை அங்கே நகருது அப்படின்னாக்கா அந்த இடத்துலேருந்தே ஒரு சிக்னல் ட்ரிகர் ஆகிற மாதிரி வச்சு உடனே அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒரு நியூஸ் மாதிரி போக வச்சு அது ஊருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே போயிட்டு முன்கூட்டியே நிவர்த்தி அந்த யானைங்களோட இது இல்லாமல் தாக்க முடிகிற அளவுக்கு நம்ம வந்து வி கேன் யூஸ் த டெக்னாலஜி. டெக்னாலஜி இருக்குது, நல்லா சொல்கிறேன், டெக்னாலஜி ஆஸ் சச் டெக்னாலஜி இருக்குது, அது நம்மளுடைய பிரச்சனைகளை டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வந்து சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்.
1: இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் இதை எப்படி சார் யூஸ் பண்ணிக்க முடியும்? இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் சொன்னீங்க, ஃபாரஸ்ட் சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும்?
0: நம்ம முக்கிய இதுல வந்து வெரி எசென்ஷியல் எலிமெண்ட் என்னன்னாக்கா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இது வந்து எப்படி சால்வ் பண்ணும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்ட. ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணாம ப்ராப்ளம் தான் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை உட்காந்து அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணிட்ட பிறகு ஒரு ஏஜென்சி யாரோ ஒரு ஏஜென்சி யாரோ ஒரு ஏஜென்சி நான் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு ஒரு இயக்கம் ஒரு அரசாங்கமாக இருக்கலாம் இல்லை ஒரு காலேஜாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் இதை வந்து அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து இருக்கிற அன்றாட பிரச்சனைகளை எடுத்து தொகுத்து இதை எதெல்லாம் வந்து ஐடி டெக்னாலஜி வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை இட் வில் பி எனி திங் எல்ஸ் ரைட் ஏதோ ஒரு டெக்னாலஜி வச்சு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா டெஃபினெட்லி 99% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வபிள் பை சால்வ் பண்ணனா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வார்னிங்காவது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி, சுனாமிக்கு இப்போ நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ரைட், நிறைய அந்த சுனாமி அலர்ட் வர அளவுக்கு நம்ம

0: சில கரையோர பகுதிகளெலாம் செட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அதுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸை பில்ட் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனில் தான் போடணும்னு அவசியம் இல்லை. இட் குட் பி எனி திங், பட் அண்டர்லையிங்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து முதல்ல எலிசிட் பண்ணி வெளியே எடுத்தால் தான் யூ பி ஏபிள் டு சால்வ். ஃபஸ்ட் ஸ்டெப் இன் சால்விங் அ ப்ராப்ளம் இஸ் நோயிங் தெர் இஸ் அ ப்ராப்ளம். இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் தெர் இஸ் அ ப்ராப்ளம், ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணலைன்னா சால்வ் பண்ணவே முடியாது.
1: ஸோ சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு நாம வந்து கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதுக்கு சொல்யூஷன்ஸ் நம்மளாவே தயார் பண்ணிக்க முடியும்.
0: எல்லாரும் வந்து அங்கங்க திட்டிட்டா இது ஒரு ப்ராப்ளம் இது ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்களே தவிர, இது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு குரூப்பாக உட்காந்து இதெல்லாம் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ண பிறகு தென் யூனிட் யூஸ் த டெக்னாலஜி, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நேராக வந்து டெக்னாலஜி உள்ளே போட்டு நான் சால்வ் பண்ணுவேன்றது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வில்லேஜுங்கள்லாம் இன்றைக்கும் வந்து அந்த பஞ்சாயத்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது, விச் இஸ் ஒர்க்கிங் வெரி எஃபெக்டிவ்லி. எதனால் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணுன்னாக்கா அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற அந்த இதை வச்சு ஒலிபெருக்கி வச்சு சொல்கிறாங்க. இது வந்து அந்த டெக்னாலஜி அங்கேயே நின்றுடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட் டெக்னாலஜி அங்கேயே நிறுத்திட்டோம். நம்ம அதை நெக்ஸ்ட் லெவல் நம்ம கொண்டே போகலை, இப்போ கொண்டு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்கூட்டியே வர நான் சொன்ன யானைங்க உள்ள ஊருக்குள்ளே வருதுன்னா அங்கே போய் அனௌன்ஸ் பண்ண, யானைங்க ஊருக்குள்ளே வருது யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லணும், இல்லை காட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐ மீன் ஊரில் வந்து இந்த மாதிரி விஷக்காய்ச்சல் பரவுது தண்ணி குடிங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் யூ கேன் அனௌன்ஸ் இட் ரைட் யூசிங் யுவர் டெக்னாலஜி இட் செல்ஃப். இது யாரும் இனிஷியேட் பண்ண தேவையில்ல,
1: ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்
0: பண்ணலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல உட்காந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து யூ நீட் டு புட் இட் டுகெதர், அந்த ப்ராப்ளம் எல்லாம் போட்டால் தான் அதுக்கான அப்ரோச் நம்ம கண்டுபிடிப்போம், இல்லைனா என்ன ஆகுனா யூ வில் நாட் ஃபைண்ட் த சொல்யூஷன்.
1: சார், ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டா தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்க, ஐ அக்ரி வித் யோர் பாயிண்ட். பட் சார், இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்க நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி ஃபீல்டோ இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஐடி ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு தட் இஸ் நார்மல் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி சார் தெரிவுபடுத்த முடியும்?
0: இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் தான், நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து பிறக்கும் போதாகவே வந்து டெக்னிக்கலி அவேராக தான் பிறக்கிறாங்க, டிஎன்ஏவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரைட்டு, இப்போ வந்து எல்லாரோட டிஎன்ஏலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னு தான் நினச்சிக்கணும் நம்ம. ஏன்னா என்னோட அடுத்த ஜென்ரேஷன் என் பசங்க வந்து தே ஆர் மோர் ஸ்மார்ட்டர் தன் யூஸிங் தீஸ் டிவைசஸ் தென் மீ. ரைட், நான் வந்து இதை எப்படி பண்ண அப்படி பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணனால அவங்க வந்து டக் டக்குன்னு பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ டெக்னிக்கலி அவங்க ஸ்மார்ட்டர் ஆகிட்டுறாங்க. ஒன்று, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கார் சைக்கிள்லாம் வந்தப்போ இட் இஸ் ஒரு மாதிரி அது புதுசாக தெரிஞ்சது. எனக்கே தெரியும் கார் வச்சுருந்தவங்க எல்லாரும் கார் ஓட்டலப்போ, கார் ஓட்டத்துக்குன்னு ஒரு தனி குரூப் இருந்தது, டிரைவர்ஸ்னு ஒரு குரூப் இருந்தது, அவங்க கற்றுக்கிட்டு தான் கார் ஓட்டது இது பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாரும் அவங்க காரை ஓட்டிக்கிற அளவுக்கு திறமை வந்துடுச்சு. அதே மாதிரி செல்ஃபோனெல்லாம் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கக்கூடாது, அது ஒரு டிவைஸாக பார்க்கணும். ரேடியோ மாதிரி அது ஒரு டிவைஸ், உனக்கு இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும்னா அதுக்கு ஒன்றும் லிட்ரஸியே தேவையில்லை. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன் இஸ் ஃபார் எனி டம் பர்சன் மாதிரி தான். ரைட், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இத்தனை பட்டன் இருக்கும், சிவப்பு பட்டன் அழுத்தினா இது வரும், பச்சை பட்டன் அழுத்தினா இது வரும், மஞ்சள் பட்டன் அழுத்தினா இது வரும்னு சொல்லிட்டாக்கா தெர் இஸ் நோ லிட் பேரியர் ஃபார் அன்எஜுகேட்டட் பர்சன் டு யூஸ் த டெக்னாலஜி. நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் சொல்யூஷனே நம்ம பண்ணும் போதா இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷன் சொல்லி பண்ணும் போதா அதை வந்து டெக்னிக்கலி இல்லிட்ரேட் ஆடுறவங்களும் மட்டும் இல்லை ரியலாகவே இல்லிட்ரு படிக்காதவங்க கூட அது யூஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் கார் ஓட்டுறவங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார் ஓட்ட முடியும், படித்தவங்க தான் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே கார் ஓட்டணும். எப்படி வந்தது? இந்த கியர் போடணும், இந்த ஸ்டியரிங் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இட் நவ் இட் இஸ் மோர் ஆஃப் அ ஹேண்டிகிராஃப்ட் தேன் அ டெக்னிக்கல் திங், இட்ஸ் மோர் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட், கைத்தொழில் மாதிரி ஆயிடுச்சு. ரைட், அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஒரு டிவைஸில் ஒரு 4 பட்டன் போட்டுட்டு பச்சை பட்டன் அழுத்தினா யானை வந்தால் கத்தணும், சிவப்பு பட்டன் அழுத்தினா கரண்ட் போச்சு, சம்திங் லைக் தட். ஸோ யூ இஃப் யூ மேக் இட் வெரி கிளியர் டு பீப்புள் தென் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி டு எக்ஸ்ப்ளாய்ட் த டெக்னாலஜி.
1: ஓகே சார், ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு தெளிவு கொண்டு வர்றதுக்கு தட் இஸ் படிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் இது இது நடக்கும் அப்படின்னு ஒரு தெளிவு கொண்டு வர்றதுக்கு நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி செக்டாரோ ஏதாவது இது வரைக்கும் ஸ்டெப் எடுத்திருக்கா?
0: அது அது வந்து ரொம்ப பிளாங்கட்டான சில ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ண முடியாது, ஏன்னா வெரி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, லாட் ஆஃப் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் டூயிங், லாட் ஆஃப் பெரிய கார்பரேட்ஸ் வந்து ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக எடுத்துட்டு பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. அதுவே வி கனாட் பிளேம் எனிபடி ஃபார் எனி திங். என்னென்னா இட் இஸ் அ டைம் ஃபார் பீப்புள் டு கம் டுகெதர் டு சால்வ் பிகர் ப்ராப்ளம்ஸ். ரைட், அதுதான் முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் பிளேமிங் சம்படி, இது சி நீங்கள் பண்ணல, இது நீங்கள் பண்ணலன்னு சொல்ல, அது யாருன்னா எப்போனா பண்ணிகிட்டே இருக்கலாம், இன்னும் 20 வருஷம் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா இருக்கிற பிரச்சனைகளில் எவ்வளோ வந்து டெக்னாலஜியை கொண்டு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளை எங்கே வார்னிங் கொடுத்து அவாய்ட் பண்ண முடியும், இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டியது. நீங்கள் கேட்ட மாதிரி கவர்மெண்ட் பண்ணுறாங்களா, சொசைட்டி பண்ணுறாங்க, தேர் ஆர் டூயிங் இட், பட் நம்ம நினச்ச ஸ்பேஸ்லேயோ நினச்சில செய்யாமல் இருக்கலாம், அதுக்கு வேற ப்ரியாரிட்டிஸ் இருக்கலாம். பட் ஐ வில் நாட் பி குவாலிஃபைட் டு சே யாருமே பண்ணலை அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட பாயிண்ட் வந்து தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ் விச் டே டு டே ப்ராப்ளம் பார்க்குறோம், லெட் பீப்புள் ஹூ கேன் கிவ் சொல்யூஷன் கம் டுகெதர் வித் த பீப்புள் ஹூ ஆர் ஃபேஸிங் த ப்ராப்ளம். பிரச்சனைகளை பார்க்குறவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறவங்க ஒன்றா உட்காந்தாக்கா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் வேஸ் டு அவாய்ட் த ப்ராப்ளம்.
1: ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பற்றி சொல்லித்தரத்துக்கும் இப்போ இந்த இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லித்தரத்துக்கும் நம்ம ஸ்கூல்லேருந்தே ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் சார். அந்த மாதிரி இப்போ தெரியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்கூல்லேருந்தே ஒரு ஸ்டெப் எடுக்கலாமா? லைக் இப்போது எப்படி ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து சிஆர்எஸ் இருக்கோ அந்த மாதிரி ஸ்கூல்லே ஏதாவது வைக்கலாமா சொல்லித்தரத்துக்கு?
0: அதெல்லாம் அது வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து வந்து இது நேச்சுரலாகவே எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குது. என் பையனுக்கெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல, ஐபேட் எடுத்து தான் ஒர்க் பண்ணுறான். ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கிற அப்ளிகேஷன் டக் டக்குன்னு என்ன நான் பார்க்கும்போது ஒரு கண்ட்ரோல் எல்லாம் மேலேருந்து இருக்கிறான் கீழே இருந்துருக்கான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட முறையில் சி தி சக்ஸஸ் ஆஃப் தி சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிம்பிளிசிட்டி ஆஃப் த யூசேஜ். நீங்கள் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதே ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இல்லை ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்லி கொடுத்தா அது யாருமே கற்றுக்க மாட்டாங்க. சிம்பிளாக இருக்கணும், சொல்யூஷன் பண்ணும்போதே சிம்பிளாக பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கனாலே 99% ஆஃப் த பீப்புள் ஆர் கோயிங் டு யூஸ் இட். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஆன்லைனில் பேமெண்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை சிம்பிளாக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அடாப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை காம்ப்ளெக்ஸ் ஆக்க ஆக்க நீ அங்கே போய்ட்டு இதை போடு, இங்கே போய் இதை போடு, அங்கே போய் அதை போடுனாக்கா அடாப்ஷன் இருக்காது. அப்போ தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். இப்போ சிம்பிளாக ரெண்டு பட்டன் அழுத்து, மூணு பட்டன் அழுத்துனா டெஃபினட்டாக இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ டு யுவர் குவெஸ்டின், ஸ்கூல்லேருந்தே டீச் பண்ணுவானா தேவையில்லை, நேச்சுரலாகவே பிளட்டில் வந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா நம்ம இது வரைக்கும் நம்ம பிரச்சனை என்னென்னா வர ஃபங்க்ஷனாக வர ஃபீச்சர்ஸு வர டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திடுறோம். இந்த டெக்னாலஜி இப்படி யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திடுறோம், அது அடுத்த லெவலில் நம்மளோட பிரச்சனைகள் அன்னாட பிரச்சனைகளே சால்வ் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணலைன்றது என்னுடைய என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மொபைல் ஃபோன் டெய்லி எடுத்து டெய்லி போகிறேன், காரில் வரேன், டிராஃபிக்கில் ஒரு 20 நிமிஷம் நிற்கிறேன், எனக்கு தெரியும் என் ஃபோனில் ஜிபிஎஸ் இருக்குன்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு டிராஃபிக் மானிட்டர் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனாக யாருனா பண்ணி பண்ணுறாங்க, கூகுளில் பண்ணுறாங்கலாம் பண்ணுறாங்க. ஒரு லோக்கலைஸ்டாக சென்னைக்கு மட்டும் ஒரு டிராஃபிக் மானிட்டரிங் சிஸ்டம் மொபைலில் போட்டு அங்கங்கெல்லாம் டிராஃபிக் பிளாக் ஆகுது, இங்கே போகாது, இங்கே ரோட் பிளாக் ஆகுது அப்படின்றத நம்ம ஒன்றும் பண்ணல.
1: ஸோ அந்த டிராஃபிக்கில் நிற்கிற நம்மளே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்
0: பண்ணுறதுக்காகனா அது வந்து யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஃபீச்சர் வந்ததுன்னா அதை யூசேஜோடு நிறுத்திக்கிறோம், அதை அப்ளை பண்ணி இன்னொன்று இன்னொரு விஷயத்துக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம பண்ண மாட்டோன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து
1: சார். ஸோ இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து தெரிஞ்சுக்கிறதோட இல்லாமல் அதை வந்து அடுத்த லெவலுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு நிறைய தெளிவாக சொன்னீங்க. ஸோ கடைசியாக உங்கள் பீஸ் ஆஃப் அட்வைஸ் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
0: ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ சொன்ன அதே அட்வைஸ் தான், நீங்கள் காலேஜ் கேம்பஸ் ஸ்கூலில் பார்க்குற லைஃப் இஸ் நாட் வாட் யூ ஆர் கோயிங் டு சி ஒன்ஸ் யூ கோ அவுட் ஆஃப் த கேம்பஸ். கேம்பஸ்குள்ளே உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சிலபஸ் இருக்கும், ஃபிக்ஸ்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும், உங்களோட அப்ஜெக்டிவெலாம் அந்த எக்ஸாமை க்ராஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு என்ன வரப்போதும் சிலபஸ் சொல்லிவிடும், ரைட்? நீங்கள் சிலபஸை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா இது பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிட்டு. ஸோ அங்கே வந்து 90 நாளோ 180 நாளோ யாரோ சொல்லிக் கொடுப்பாங்க, 6 மாதம் சொல்லிக் கொடுப்பாங்க, லாஸ்ட்டு 10 நாள் எக்ஸாம் நடக்கும், பாஸ் ஆகிட்டால் முடிஞ்சிடுச்சுன்னு வந்துடலாம். வெளியில் போனீங்கன்னாக்கா இட் இஸ் எக்ஸாம் எவ்ரிடே, இட்ஸ் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஏன்னா சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ எவ்ரிடே. அங்கே உங்களுக்கு சிலபஸ் கிடையாது, எதுலேருந்து யார் கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து இதுலேருந்து வெளியே இன்னொரு கேள்வி கேட்டால் மேடம் இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லி நீங்கள் மார்க் கேட்கலாம், இந்த கொஸ்டின் நீங்கள் ஒன்றும் சொல்லியே கொடுக்கல, இது எங்கே சிலபஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு 5 மார்க் வாங்கி ஃபஸ்ட் மார்க் வாங்கிடலாம். ஆனால் வெளியில் போயிட்டீங்கன்னா ஃபிக்ஸ்டு சிலபஸ் கிடையாது, ஃபிக்ஸ்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கிடையாது, எவ்ரிடே சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ ஃபார் குட் அண்ட் பேட். ஸோ கம் ப்ரிப்பேர்ட், வெளியே வரும்போது தான் கம் ப்ரிப்பேர்ட். இட் இஸ் நாட் வாட் யூ சி வித் இன் த கேம்பஸ். நீங்கள் கேம்பஸ்க்குள்ளே பார்க்குற லைஃப் கிடையாது, இது வந்து ஒரு ஏர் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி. வெளியில் போனீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம் ப்ரிப்பேர்ட், அதுக்கான ப்ரிப்பரேஷனோட வெளியே வாங்க. வெளியே வர்றது அதான் சொன்னேன், இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னது அதுதான், அந்த ஒரு 3 மாதம் 6 மாதம் இன்டர்ஃபேஸ் பண்ணணும். உங்கள் காலேஜ் கேம்பஸுக்கு வெளியே இன்டர்ஃபேஸ் பண்ணணும். அவங்கெல்லாம் எப்படி நடக்கும், உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்டலாம் பேசுங்க, ஏய் உன்னோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்ட்டு அதெல்லாம் பேசி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தட் வில் ப்ரிப்பேர் யூ ஃபார் வாட் இஸ் கோயின். நோபடி இஸ் கோயின் டு டேக் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அவே, யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். அந்த வழியாக தான் போகணும். யூ கேன் பி ப்ரிப்பேர்ட், இங்கே போனாக்கா இந்த கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி கேட்பாங்க, திடீர்னு நடுராத்திரி ஒருத்தன் ஃபோன் பண்ணி இது ஏன் வேலை செய்யலன்னு கேட்பாங்க, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் மை அட்வைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ்.
1: ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து டெக்னாலஜி இல்லிட்ரஸி பற்றி, ஒரு டெக்னாலஜிக்குள்ளே தட் இஸ் டெக்னிக்கல்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அன்எடுகேட்டடாக இருக்கிறவங்களுக்கும் இது இது செஞ்சால் இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: Thank you. Welcome and wish you all the best.

0: நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி மடிந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்கய்யா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேரு செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ. இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர்ஸ் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், இன்றைக்கெல்லாம் வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்த முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்.

0: ஹலோ வணக்கம் சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPFM at 107.8. It's enriching. இன்னைக்கு நீங்க கேட்க போறது ஒரு எக்ஸைட்டிங் டாபிக். டாபிக் என்ன, ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன் நானு. அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் உங்கள் பிரியமான தோழி நிவிதா. சரி, இன்னைக்கு டாபிக் வந்து ஒரு குழந்தை வளர்ந்து எல்லாம் ஒரு ஸ்கூல் லைஃப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடலசன்ட் ஏஜ்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க எல்லாருக்கும். அது என்ன, 12th ரிசல்ட் எப்படா வரும்னு காத்துட்டு இருப்பாங்க. 12th ரிசல்ட் வந்த உடனே மார்க் கம்மியா வந்துச்சுனாலும் பிரச்சனை, ஜாஸ்தியா வந்துச்சுனாலும் பிரச்சனை. கம்மியா வந்துருச்சுன்னா நம்ம யோசிச்ச கோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. மார்க் ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா ஐயோ நம்ம எடுத்த கோர்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிக்க சொல்றாங்களே நம்ம வீட்டுலன்னு யோசிக்க வேண்டியது. இதே ஒரு பெரிய பிரச்சனை. இதுதாங்க நம்மளோட இன்னைக்கு டாபிக், ரொம்பவே முக்கியமான டாபிக். இல்ல, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் எ கேரியர். சரி சரி, ரொம்ப நேரமா நானே இந்த டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கேன்ல, இத பத்தி நம்ம ஆர்த்தி இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்ல வராங்க. கேட்டு எல்லாரும் பயனடைங்க.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் மனசுக்கு வருது ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது நம்ம அப்பா அம்மா கிட்ட போடுற சண்டை, கிடைக்கிற அட்வைஸ், இந்த மாதிரி விஷயம்தான். அவங்களோட நாம கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம கேரியர் சூஸ் பண்றச்ச எவ்வளவு மதிப்பு தரும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அவங்க பிள்ளைகளை பத்தி நிறைய கனவு இருக்கு. சில சமயம் அந்த கனவு அவங்க பிள்ளைகளோட சக்திக்கு அதிகமாவே இருக்கு. இப்போ இருக்க ட்ரெண்ட்ல கல்வி ஒரு சோசியல் சிம்பலா மாறி இருக்குங்க. இந்த காலத்துல பிள்ளைங்க அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறது ரொம்ப சகஜமாயிருச்சு. இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளவு காசு வரும், சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குமா, இது மாதிரி நிறைய கேள்விக்கு சூஸ் பண்ண போற கேரியர் தாங்க பதில் சொல்லணும். ஒரு பிரச்சனை என்னன்னா பேரண்ட்ஸ்க்கு அவங்க சூஸ் பண்ற கேரியர் பத்தின ஐடியாஸ் எல்லாம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறத பிள்ளைகளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பிள்ளைங்களும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரோட பிள்ளைங்களும் டாக்டர் ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில பேரண்ட்ஸ் தான் தான் நல்ல கேரியர் சூஸ் பண்ணல, தன் பிள்ளையாவது நல்ல கேரியர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுவே பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரே எண்ணமா இருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. ஆனா என்னன்னா பிள்ளைங்க சூஸ் பண்ற கேரியர்ல ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்குமோன்னு ஒரு எண்ணம் இருக்குங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம். கல்வியும் மதிப்பும் ஒன்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்தியா நல்ல முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கு, பொருளாதார வகையிலயும் நல்ல முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கு. அதனால நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கரியர் பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் சேர்ந்து நல்லா விசாரிச்சு டெசிஷன் எடுத்தா வருங்கால பிள்ளைகள் நல்ல முன்னேற்ற பாதையில போறது மட்டுமல்லாமல் நம்ம நாடு முன்னேற்ற வழி தரும். டு சூஸ் எ பெஸ்ட் கேரியர், திங்க் டிஃப்ரெண்ட், சூஸ் பர்ஃபெக்ட்லி வித் ப்ராப்பர் கைட்.

0: Welcome back, listeners. You are listening to MOPFM at 107.8. It's enriching. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ டியூன் இன் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு டாபிக் என்னன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் அ கெரியர். இப்போ இந்த டாபிக்ல ஒரு நாடகம் கேட்க போறோம். இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பிரவீன் அப்படிங்கிறவர் ஃபாதரா நடிச்சிருக்காரு, ராதா அஸ் டாட்டர், சுதா அண்ட் சம்யுக்தா அஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நானும் ஒரு ரோல் பண்ணிருக்கேங்க, நான் தான் அம்மா கேரக்டர்.
1: ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க?
2: ஏ நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
1: ஆ நான் நல்லா இருக்கேன். சுதா நீ?
3: ஆ ரொம்ப நல்லா இருக்கேன். ராதா நீ எப்படி இருக்க?
1: ஆ நல்லா இருக்கேன்டி. லீவுக்கு எங்க போன?
3: மூணார் போயிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்?
1: சம்யுக்தா சொன்னா.
3: ஓகே ஃபைன் ஃபைன்.
1: எப்படி இருந்தது லீவ்லாம்?
3: ஆ லீவ்ல நல்லா இருந்தது. ஆனா மூணார் ஜர்னி தான் ரொம்ப நல்லாவே இல்லை. ரொம்ப மலையா, அதனால சுத்தி ரொம்ப ஜர்னி ரொம்ப நல்லாவே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காலேஜ் ஐ மீன் ஸ்கூல் படிக்கப்ப போனோம்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. கேரளா ட்ரிப் சான்ஸே இல்ல.
1: சீரியஸா அந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது, எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தோம். சரி ரிசல்ட் வந்துருச்சு, என்ன ஆச்சு?
3: நல்லா ஜர்னி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க போது திடீர்னு ஒரு சேட் நியூஸ் குடுக்குற.
1: ஏ ரிசல்ட் வந்துருச்சுப்பா, உனக்கு தெரியும் இல்ல என்ன ஆச்சு?
2: உன்னோட ரிசல்ட்
1: எப்பயும் வந்து லாஸ்ட் சண்டே நினைக்கிறேன். நீ இல்லையா ஊர்ல?
2: நான் இல்ல, பட் பாத்தியா ரிசல்ட்?
1: நான் பாத்துட்டேன். எல்லாரும் பாஸ் தான், எல்லாரும் நல்லா டோட்டல் தான் வாங்கிருக்கீங்க. சுதா சொல்லவே இல்ல மேக்ஸ்ல சென்டம் வாங்கிருக்க.
2: ஏய் தப்பு கணக்கு. சரியா பாத்தியா?
1: பாத்தேன்டி, அவளுது தான்.
3: நம்பர் மாத்தி போட்டு பாத்திருப்பேன் நினைக்கிறேன்.
1: சீச்சி இல்ல இல்ல. சரி என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு பிளான் உனக்கு?
3: நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன்.
1: நீ சம்யுக்தா?
2: ஏதாவது வித்தியாசமா, ஏதாவது அனிமேஷன் அந்த மாதிரி.
1: அனிமேஷன் என்ன மாதிரி?
2: சும்மா எப்பவுமே இன்ஜினியரிங் ஐடி போர் அடிக்கிறது. சரி வித்தியாசமா கிரியேட்டிவ்ல போலான்னு இருக்கேன்.
1: உங்க அப்பா விருத்துப்பாரா இதுக்கு?
2: இனிமேதான் குண்டு போடணும் தெரியல.
3: நீ என்ன
1: எடுக்க போற ராதா? நான் நர்சிங்
3: தான் எடுக்கணும்னு
1: இருக்கேன். இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க. எங்க அப்பா கூட இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லுவாரு, ஆனா எனக்கு நர்சிங் தான் படிக்கணும்.
3: எல்லாருமே இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் போயிட்டு இருக்கது. நீ நர்சிங் யூ ஹேவ் ஸ்கோப், இந்தியாலயும் சரி அப்ராட்லயும் போனா ரொம்ப நல்ல ஸ்கோப் இருக்குல்ல.
1: தெரியும் எனக்கு தெரியும், பட் அது எங்க அப்பாக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒரே பாப்பாரு எனக்கு அது ஒண்ணுதான் பயமா இருக்கு.
2: பட் நர்சிங்கும் நல்ல ஸ்டேட்டஸ் தானே, அதுக்கு என்ன குறைச்சல்?
1: அது எங்க அப்பாக்கு தெரியணும். ஏன்னா எங்க அப்பா பாரு, எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பா அதுதான் எடுக்க சொல்வாரு, ஆனா எனக்கு பயமா இருக்கு.
3: அது சரி சம்யுக்தா, உங்க வீட்டுல ஸ்டேட்டஸ் எல்லாம் பாப்பாங்களா?
2: தெரியல, இனிமேதான் சொல்லணும். அனிமேஷன் புது ஃபீல் வேற, கொஞ்சம் கஷ்டப்பட போல தெரியல.
1: ஆனா சம்யுக்தா உங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரு நினைக்கிறேன், ஏன்னா அவர் எப்பயுமே உன் இஷ்டத்துக்கு விட்டுருவாருல.
2: ஆமா யூஸ்வலா தனி தெளிச்சுவார், பட் இந்த விஷயத்துல தெரியல. ஏன்னா புது இண்டஸ்ட்ரி அனிமேஷன், ஏன்னா என் வீட்டுல எல்லாரும் இன்ஜினியர், ஸோ மேபி உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரணும் தெரியல, இனிமே கேட்டு பாக்கணும்.
1: சரி ஓகேப்பா, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன்.
2: என்ன சொல்றானு கேட்டு
1: கண்டிப்பா சொல்றேன். ஓகே மெசேஜ் பண்ணிக்கலாம். பை
2: பை.
1: அம்மா அப்பா வந்துட்டாராமா?
4: இல்லம்மா அப்பா இன்னும் வரல, வர டைம் தான். ஏன் இவ்வளவு ஆவலா தேடிட்டு இருக்க அப்பாவ?
1: இல்லம்மா உனக்கே தெரியும் ரிசல்ட் வந்துருச்சுல, அதான் கொஞ்சம் பேசணும் அப்பாட்ட.
4: வண்டி சத்தம் கேக்குற மாதிரி இல்ல, அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்
1: பாரு. ஓகே நான் போய் பாக்குறேன்.
5: அப்பப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, இந்த டிராபிக்ல எப்படிதான் வண்டியை ஓட்டுறாங்களோ தெரியல. மைத்லி காபி கொண்டு வா.
4: தோங்க ஒரே நிமிஷம், தோ கொண்டு வரேன்.
1: அப்பா நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்ப்பா.
5: என்னதே பேசணுமா? காபி குடிச்சிட்டு இருக்கல, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடு. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: குடிச்சாச்சா?
5: நை நை நைனு உன் விஷயம் ஆவலன்னா சொல்லு.
1: பா பிளஸ் டூ ரிசல்ட் வந்துடுச்சுப்பா.
5: ஃபெயில் கீழ் ஆவலல்ல?
1: ஐயோ ஃபெயில் இல்லப்பா, நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். நீங்களே எப்படி கேக்குறீங்க? ஃபெயிலாம் ஆக மாட்டேன் நானு.
5: பின்ன ஏன் பொண்ணாச்சே? அதான் எனக்கு ஒரு பயம்.
1: இல்லப்பா பாஸ் பா, எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்துட்டேன். அம்மா கிட்ட கூட காமிச்சிட்டேன். அம்மா எல்லாம் ஹாப்பி தான், நீங்க கூட ஹாப்பி தான் நினைக்கிறேன்.
5: அது உங்க அம்மா வக்காலத்தா உனக்கு? நீ பேசு எது வந்தாலும் இங்க.
1: சரிப்பா நான் வந்து உங்களுக்கே தெரியும் நான் நர்சிங் தான் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் நர்சிங் படிக்கிறதுக்கு மாதிரி ஒரு நல்ல மார்க்கும் எனக்கு கிடைச்சிருக்கு. நர்சிங் படிக்கணும்.
5: உன் வாயில இன்னொரு தடவை இந்த வார்த்தையே கேட்க கூடாது. நான் நர்சிங்கா? அதெல்லாம் நம்மளால முடியுமா? அதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கே தகுதியே கிடையாது. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இன்ஜினியரிங் தான் தகுதி.
1: ஏன்பா, ஏன் இன்ஜினியரிங்? அப்பா, நான் வந்து நர்சிங் தான் படிக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பா, உங்களுக்கே தெரியும். இப்ப வந்து இன்ஜினியரிங் படினா நான் எப்படி படிக்க முடியும்? இன்ஜினியரிங் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இன்ஜினியரிங்லாம் நான் படிக்க மாட்டேன்.
5: நீ டாக்டரும் படிக்க மாட்டேன்ற, இன்ஜினியராகவும் ஆக மாட்டேன்ற, அதுக்கு நடுவுல பண்ற நர்சிங்ன்ற.
1: ஆமா, எனக்கு நர்சிங் சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை. அதனால எனக்கு நர்சிங் படிச்சா எனக்கு என்ன, என்னோட எய்ம் சின்ன வயசுல இருந்து நர்சிங் தானே, அதனால அதே படிக்கிறேனே.
5: நீ வீட்டு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்ட, எப்படி நாட்டுக்கு போய் செய்வ?
1: எனக்கு
5: என்னோட படிக்க வைக்கிறீங்க.
1: அது நான் படிச்சே நினைச்சுக்கோங்க, அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதேப்பா.
5: நான் ஒத்துக்கவே முடியாது. நீ 1008 சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது. யார் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணா?
1: யாரும் இல்லப்பா. எங்க ஸ்கூல்ல ஒரு வாட்டி கூட்டிட்டு போனாங்க. அப்ப எல்லாரும் அந்த பாத்து, இந்த நர்சிங், இந்த டாக்டர் கேம்ப் ஒண்ணு கூட்டிட்டு போனாங்க. அப்ப அந்த நர்சிங் பண்றத பாத்தேன் நானு. அதுல இருந்தே எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஆசை. அதுக்கப்புறம் 12th லீவ்ல அப்ப கூட்டிட்டு போகும்போது அது பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போச்சுப்பா. அது மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டோட அக்கா கூட நர்சிங்கா தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்ட என்ன ஸ்கோப், அதோட என்ன வேல்யூ, அதெல்லாம் படிச்சா என்ன இருக்கு, அவங்க நல்ல ஃபியூச்சர், பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு தான் சொன்னாங்க.
5: இதெல்லாம் நீ எப்போ பண்ண? இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. உங்க அம்மாக்கு தெரியுமா?
1: அம்மாக்கு தெரியாது. அம்மா வந்து உங்க கிட்டே கேட்டுக்கோங்கன்னாங்க.
5: சோ அப்போ வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இத பத்தி பேசிருக்கீங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க.
1: அம்மாக்கு இல்ல எந்த இதுவும் இல்லப்பா. நான் உங்க கிட்ட தான் கேட்கணும்னு இருக்கேன்.
5: என்னால ஒத்துக்கவே முடியாது ராதா.
1: அப்பா, நான் என்னோட ஃப்ரெண்டோட அக்காட்ட கேட்டேன், அவங்களும் பார்த்தாங்க, அவங்களும் நர்சிங் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னாங்க. மோரோவர் அவங்க என்ன ஒரு வாட்டி அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அவங்க போய் பார்த்து அவங்க எப்படி சர்வீஸ் பண்றாங்கன்னு ரியலி இம்ப்ரெஸ்ப்பா. அவங்க ஒரு ஒரு இதுவும் விஷயத்தையும் எப்படி கேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க, அந்த பேஷண்ட் அவளை கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னவோ அது படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு.
5: இதெல்லாம் எங்க பார்த்த? நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்த?
1: அந்த அக்கா என்ன கூட்டிட்டு போனாங்கப்பா, ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்து, நம்ம வீடு இருக்குல்ல, நம்ம தெரு இருக்குல்ல, அது பக்கத்துல தான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவங்க கூட்டிட்டு போய் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் பாக்கணும் எல்லாத்தையும். ஒரு பிளட் வந்தா எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும். சோ அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த ஸ்பாட் பார்த்தோடனே சரி, இதே படிக்கலாம், இதே ஒரு கெரியரா எடுத்துக்கலாம், நான் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வருவேன்ப்பா, நர்சிங் எடுத்தா என்ன நம்புங்கப்பா பிளீஸ்.
5: நீ சின்ன பொண்ணு, எத்தனை ஹாஸ்பிட்டல் பாத்துருக்க இது வரைக்கும் சொல்லு.
1: அந்த அக்கா என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க, அது பார்த்தேன்.
5: அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சென்னையில இருக்குதா இல்ல இந்த இந்தியாலே உலகத்திலேயே இருக்குதா? எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கு. உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்லயே வந்து பேஷன்ஸ்ன்றது கிடையாது. ஒரு வேலைய பொருந்தி செய்வியா சொல்லு பாக்கலாம்.
1: இல்லப்பா, நான் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஒன்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் கண்டிப்பா நல்லா தான் செய்வேன். நானு எனக்கு அதோட எய்ம், எனக்கு நர்சிங் படிக்கணும் தான் எய்ம். கண்டிப்பா நான் நல்லா பண்ணுவேன். வீட்டுல செய்யறத பார்த்தெல்லாம் என்ன தப்பா நினைக்காதீங்க. ஐ மீன் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாதீங்க. நான் நல்லா தான் படிப்பேன்.
5: ரெண்டாவது விஷயம், ஒரு நர்ஸ்க்கு முக்கியமான இது வந்து கிளீன் அண்ட் டைடினஸ். அது உங்ககிட்ட சுத்தமாவே கிடையாது.
1: அப்பா, நீங்களே ஆபீஸ் நைட் லேட்டா தான் முடிச்சுட்டு வரீங்க. நீங்க வரும்போது நான் தூங்கிட்டே இருக்கேன். நீங்க என்ன எப்ப பாத்துருக்கீங்க? அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க. நான் என்னோட புக் ஷெல்ஃப், என் ட்ரெஸ் நானே அயன் பண்ணிப்பேன், கிளீனா தான் இருப்பேன் நான் எப்பயுமே. உங்களுக்கு தெரியுமா, சாட்டர்டே சண்டே கூட என்னோட துணியை நான் தான் தோச்சுப்பேன். அவ்வளவு கிளீனா வச்சுப்பேன் எல்லாத்தையும். ஈவனோட நெயில்ஸ் கிளீன் பண்ணிப்பேன், என்னோட ஷூ சாக்ஸ் நானே தோச்சிருவேன். எல்லாமே இவ்வளவு கிளீனா இருக்கப்போ என்ன போய் எப்படி சொல்றீங்களே? இப்ப நர்சிங்க கிளீனிங் கிளீனினஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரியும். நான் அதையும் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதெல்லாம் அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க. அம்மாக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். இப்பதான் ரொம்ப பொறுமையா
5: அம்மா சொல்லாம பின்ன எனக்கு எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும்?
1: ஸ்டார்டிங் அப்படிதான் போயிருந்தேன், கொஞ்சம் பொறுப்பு இல்லாம. இப்ப வந்து தெரிஞ்சிட்டேன்னா எனக்கு நர்சிங் படிக்க போறேன் அந்த எய்ம் வந்தனால நானே என்ன மாத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா.
5: ஏன்னா உனக்கு இப்ப இந்த நர்சிங்க படிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக என்ன வேணா சொல்லுவேன். கரெக்டா?
1: அப்படி இல்லப்பா, நீங்களே நினைச்சு பாருங்க. இப்ப எனக்கு பிடிச்சதானே நான் படிக்கிறேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு படிக்க சொன்னால அதை எப்படி படிக்க முடியும்?
5: உன்னோட நாங்க பெரியவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க.
1: நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறீங்க. உங்க இஷ்டப்படியே படி படினா என்னால எல்லாமே படிக்க முடியாதுப்பா.
5: ராதா, இங்க பார், பொறுமையா சொல்றேன், கேட்டுக்கோ. என்னால ஒத்துக்கவே முடியாது. யோசிச்சு பார், நர்சிங் படிச்சாலும் நம்ம ஃபேமிலில என்ன எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்.
1: அப்பா, நம்ம ஃபேமிலி எல்லாம் பார்த்தா என்னப்பா ஆகுறது? என் லைஃப் என்ன ஆகுறதுப்பா?
5: நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ, நம்ம ராஜு மாமாவோட பையன் என்ன பண்றான்?
1: இன்ஜினியரிங்.
5: எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியுமா?
1: தெரியும், நல்லாதான் சம்பாதிக்கிறான்.
5: எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? எந்த பிரச்சனையும் வரல பாத்தியா? ஸ்டேட்டஸ்ல அவங்க லெவல் அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கார் இருக்கு, செட்டில்டான ஒரு வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. நர்சிங் படிச்சா நீ எப்படி இதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிற? ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது.
1: அப்பா, காசெல்லாம் பார்த்தா அப்ப என்னோட எய்ம் என்ன ஆகுறது?
5: உன்னோட எய்மை தூக்கி குப்பையில போடு. அது முக்கியம் இல்ல, ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்.
1: உங்களுக்கு எப்ப பாரு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னா? அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுல? நான் போறேன் எங்கேயாவது.
5: எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நீ ஸ்டேட்ட, நீ எனக்கு எப்பயுமே பொண்ணா இருக்கிற வரைக்கும் நர்சிங் படிக்கவே முடியாது. ஸ்டேட்டஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்.
1: பா, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா, கெஞ்சு கேக்குறேன்ப்பா, ப்ளீஸ்.
5: ராதா, நீ என்னதான் கேட்டாலும் சரி, உங்க அம்மா கிட்ட கூட சொல்லியாச்சு.
1: நான் அம்மா கிட்ட கேட்டு அம்மா ஒத்துக்கிட்டாங்களே, நீங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க.
5: அம்மா ஒத்துக்கினா நான் தானே இந்த குடும்பத்துக்கு தலைவன்.
1: ஆமா,
5: கண்டிப்பா உன்னால நர்சிங் படிக்கவே முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல வேற எந்த டாபிக்கும் பேசாத. நீ இன்ஜினியரிங் தான் படிக்கிற, அப்படி இல்லனா உனக்கு ஒரு சாய்ஸ் வந்து டாக்டரா குடுக்கறேன். இது ரெண்டுத்துல எது வேணா செலக்ட் பண்ணிக்கோ. அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
6: இவ்வளவு நேரம் நம்ம ஒரு நாடகம் கேட்டோம். இல்ல, அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் எவ்வளவு ஆர்கியூ பண்ணாங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு நர்சிங் எடுக்கணும், ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஆகணும் அந்த பொண்ணுன்னு ஆசை. ஆனா ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரல. கடைசியில அவங்க அப்பா சொல்றது அந்த பொண்ணு கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுல அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷம் கிடையாது, பொண்ணுக்கும் சந்தோஷம் கிடையாது. ரெண்டு பேருமே சாட்டிஸ்பாக்சன் இல்லாம ஏதோ ஒண்ணு, நம்ம இந்த சிச்சுவேஷன் இட் இஸ் ஃபோர்சிங் அஸ், அதனால நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலே போயிட்டாங்க. இந்த மாதிரி தவறுகள் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தாங்க. இது தவறுன்னு சொல்ல முடியாது, நார்மல் சைக்காலஜி. அந்த பொண்ணு வந்து நான் பண்றது, நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் எதுலயோ அதுலதான் நான் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதும், அவங்க அப்பா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நீ இதான் படிக்கணும்னு சொல்றதும் ஒரு ஒரு வீட்லயும் நம்ம காமனா பாக்குற விஷயங்கள் தான். இப்ப வந்து நம்ம ஸ்டுடியோஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்? அவளோட வெயிட் பண்றீங்கல்ல, எம்பி வைஷ்ணவ் காலேஜ்ல பிபிஏ டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி அர்ச்சனா பிரசாத் மேடம் நம்ம ஸ்டுடியோக்கு இப்ப வந்திருக்காங்க. அர்ச்சனா பிரசாத் கிட்ட நம்ம ராதா கேள்விகள்லாம் கேட்க போறாங்க. வாங்க இந்த டிஸ்கஷனை கேட்கலாம்.
7: ஹாய் மேம், வெல்கம் டு ஆர் ஷோ. இஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் is deciding factor in choosing a career?
8: Social status as such, I don't think largely influences choice of career. Maybe to a small extent, but family background. And maybe even to some extent, the community a person belongs to. Maybe to an extent it influences. For instance, why do I say family background? If a child has doctor parents and she sees these doctor parents, you know, as she grows up, maybe she is influenced towards taking up doctor as a profession, the medical profession itself. The positives from that are a large influence on her life. When I say community, I mean in a very, very specific sense. Say, for example, a child is born in a business community, a family with a business, where they run a family business. She would be largely influenced. There is a lot of temptation for her to take up her family business because there are a lot of positives. She can see her money, her family wealth growing in front. That is, so to that extent, yes, social status does affect choice of career. Wealth growing in front. That is, so to that extent, yes, social status does affect choice of career.
7: As an educationalist, whose choice is important in deciding one's career? Is parents or children?
8: I think it should be a combined decision with the child's interest levels being the most important factor. The aptitude of the child. Of course, the parents' guidance is very, very important simply because they've seen life for a longer period of time. So they are in a position to analyze certain pros and cons better. The child might be able to perceive only the nicer aspects of a career. the parent can put forth to her the pluses and minuses, but the child's aptitude, interest levels are very, very important. So it's a joint, it should be done with a joint counseling session, I think. Parent and child, open talk between the parent and child should be what leads to the final decision.
1: How successful would you rate yourself in career you have chosen?
8: I can't rate myself. I can't rate myself simply because you'll have to check with the stakeholders. The parents' feedback, the students' feedback as to how they think I am performing in my job. But I am very happy in the career I've chosen, if that is any indicator of my success rate. I think if you love a job, then it does not seem dull or dreary at all. Half the battle is won because of your interest levels.
1: Is it your choice or is it your parents' choice?
8: It has been completely my choice, but supported by my parents right from the beginning. I am a qualified company secretary, but I did not choose to take up a professional career, a corporate career. I always wanted to be a teacher and they have supported me wholeheartedly.
1: As a parent, will you give your child the freedom to choose his or her career?
8: Absolutely, absolutely. I mean, that would be, as a parent, I think my only role would be to give him maximum exposure, to give him the knowledge as to what are the career options that are available, give him opportunities to explore these career options, interact with people from varied professions, and then the choice will ultimately be his. Yes, as a parent, I will point out to him what I think are the pluses and minuses of those careers, just as the way my parents did. For instance, when I wanted to become a teacher, an academician, they did point out to me that if money cannot be the sole motivator of an academician, there has to be something more. Secondly, as an academician, I would have to constantly update myself. I can never give up on my reading habit. These were things that were pointed out to me. At the same time, my parents did point out that if I wanted to balance home as well as a career, a teacher's job is slightly easier simply because you get, your working hours are shorter. It can match with the time schedules of your child. Those were also the advantages that they pointed out to me. You can always remain young in this profession because you interact with younger people. But there are certain minuses, like you cannot expect to become a multimillionaire. Yes. At the same time, you have to keep updating yourself. There were lots of things that were pointed out to me. So tomorrow when my son chooses his career, I will take the initiative of finding out what the pluses and the minuses of that career are, and I will explain to him, but the decision will be ultimately his. And I will support him irrespective of what decision it is. At least I think I will support him.
1: Assume that your child choosing a career path that is totally different, not in a line with your expectation and dream. What will be your reaction?
8: Something totally different. The world needs people from all professions, right? There has to be someone who has to take up sports, someone who has to take up media. So it's perfectly okay with me. And if it's a line that I don't know much about, I will try to do some reading, try to find out more about the profession, give him some exposure, maybe give him a chance to take up a certificate program, something like that, to see whether that is the line in which he wants to be. And if he still wants to do it, yes, why not?
1: Money and fame versus satisfaction and happiness. Which one do you choose? Money or satisfaction?
8: According to me, job satisfaction and happiness in the job is most important. It surpasses anything else. It might sound very, very idealistic. It might look like as if it's a line from a moral science textbook. But ultimately, I think if you are satisfied and happy in the job, the money will seem sufficient, whatever it is. And today, academicians are not paid that badly.

0: They are paid well, but definitely not in compare when compared to a doctor or a lawyer. But satisfaction and happiness in a profession is most important.
1: Parents advise as a result of their experience, but children have their own perception about what they want. So which one works better?
0: Again, I will say the guided decision. A child's decision guided by the parent. Parent has more experience maybe, but a child has more exposure. I mean, a child of today will definitely have more exposure to the developments, what his peers are thinking, what his classmates are thinking. There will be more, there is more enthusiasm. There is more adventure in a child's decision, and I think it has to be encouraged.
1: What is your message to the aspirants and the parents in choosing a career path?
0: Choose a profession you love and you will feel like as if you have not worked a single day in your life. It will just seem a part of your life.
1: What's your opinion about today's topic we have discussed so far?
0: I think it's something that requires intensive thought, because there are so many examples of people who have chosen careers which and then have regretted it, have come to a stage in their life when they find their job a drab, having to go to work itself is very dull. There are many examples of people who have chosen something they've had a passion for and have done so well in it. I think at a school level, or maybe even at a college level, in the first year, there should be parent-child counseling sessions. There should be career... we have so many career fairs. But I feel, in essence, these career fairs are actually marketing exercises by companies who want to pick up people for jobs. I think career fairs should be more in terms of counseling, where people are taught about, you know, if you get into banking, what are the various careers? Where can you go? You join at this level. This is your entry level. Where do you go from here? You join, if you're a software programmer, you join here. What can you do from here? Can you diversify? I think that is important. And as you must be aware, we have something called an interdisciplinary program in our college. I think programs like that are also very, very important, because maybe, for example, a student has chosen BSc in nutrition and dietetics. She has done so because at that point she felt that was a good career choice. Her parents felt that was a good career choice. She has gotten in there. But after she joins the course, her mind changes. Her point of view changes. At that stage, she is given an interdisciplinary elective. Maybe she does a course on journalism. She feels that she has a better aptitude doing journalism. So she can always diversify there. So counseling, opportunities for other to taste other disciplines is very, very important. That will be something that we have to focus on. And that way, I feel this topic is good, because at least today you have made me think about several questions. Maybe the listeners of this program will also start thinking. They may not agree with whatever you say, they may not agree with whatever I say, but they will at least start giving it a thought. And somewhere we can make a difference.
1: Does a choice change according to the sex of the child?
0: It shouldn't. Ideally speaking, it shouldn't. I mean, Kalpana Chawla is an example. Kiran Bedi is an example. So it shouldn't change according to the sex of a child. But realistically, as a mother, if you ask me, if I had a girl child, I would tell her that there are certain professions which lend itself slightly better to a woman. Because as per nature is intended only women to bear children. So she has to take a career break there. There are certain professions which lend itself beautifully to career breaks. Or a woman can always operate out of home. If she works out of home, she does not have to even take that career break. So there are, ideally speaking, no. But realistically, I think there are certain professions which are better suited for women. Any profession where you can work from home, where you can do freelance work, are slightly better suited for women and have less demanding hours.
1: Thank you, ma'am. Thank you for coming here.
0: Thank you for giving me this opportunity.
1: Thank you, ma'am.
2: ஸ்டூடெண்ட்டோட லைஃப்லையும் ஒரு முக்கியமான கட்டம் எப்போன்னா டுவெல்த் முடிச்சுட்டு அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் எவ்வளோ ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கிற ஒரு ஸ்டேஜ். அதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ரீடமே இருக்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் பியர் ப்ரெஷரோ இல்லை பேரண்ட்ஸோட ப்ரெஷரோ அவங்க எந்த கெரியர் நெக்ஸ்ட் சூஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்புறம் கடைசியில் அவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து அதில் போய் குப்பை கொட்டி, இது ஒரு பெரிய கதைங்க. அதனால இன்னைக்கு நம்ம காரசாரமா அண்ணல் பறக்கிற ஒரு டிபேட் கேட்க போறோம். இதுல ஒரு டீம்ல பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, மிஸ்டர் கார்த்திக் அண்ட் மிஸ்டர் முரளி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிரியாவும் அனுஷாவும் ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து அவங்களோட வாதங்களை வைக்க போறாங்க. சரி, விவாதத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ ஸ்டூடெண்ட் சைட்ல ரெண்டு பேரும் சாட்டிஸ்பாக்சன்காக தான் நாங்க படிப்போம்னு ஆர்கியூ பண்றாங்க. அடுத்து பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து வந்திருக்கிற ரெண்டு பேரும் நாங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், ஸ்டேட்டஸ்க்காக தான் எங்க பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்றாங்க. சரி வாங்க, சாட்டிஸ்பாக்சனா ஸ்டேட்டஸான்னு ஒரு கை பாத்துடலாம். சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் நான் சாயறேன்னு நினைச்சுக்க வேண்டாம், ஆனா முதல்ல ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பிரியா, அனுஷா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் சூஸ் பண்ண கேரியர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 90% நான் சூஸ் பண்ணணும். 10% என்ன கேட்கலாம், அம்மா அப்பா என்ன சொல்றாரு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாரு, பட் ஃபுல் ஃபுல்லா சொசைட்டிக்காக கேரியர் சூஸ் பண்ணது அது என்ன போ எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி
4: அப்படி 10% கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஃபுல்லா நம்ம எல்லாமே கேட்டு இப்பத்திக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம விசாரிச்சு தான் பண்றோம். அதுக்காக நம்ம எல்லாரும் கேட்கணும், திருப்பியும் 10% கொடுக்கணும்னா இல்லை. நம்மளோட சாட்டிஸ்பாக்சன் தான் முக்கியம். நம்ம பிகாஸ் இதுக்கப்புறம் வர லைஃப் வந்து நம்ம தான் லீட் பண்ண போறோம். அதனால கண்டிப்பா சாட்டிஸ்பாக்சன் தான் முக்கியம்.
5: எல்லாமே வந்து நாங்கள் படிக்கிற இதில் எல்லாம் எங்கள் இது வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போல்லாம் பசங்களே டிசைட் பண்ணி தான் அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்று எதிர்பார்க்கறது கிடையாது, அவங்க லைஃப் அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க.
4: ஆமாம் சார், எப்படி உங்களை எதிர்பார்க்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இதுக்கப்புறம் வர லைஃப் வந்து உங்கள் லைஃப் வந்து டிஃப்ரெண்ட் டோட்டல்லாம். அப்போ வந்து டாக்டர்னா டாக்டர் நல்லா ஸ்கோப் இருக்கு, இல்லை அட்வொகேட்னா அட்வொகேட் ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கிறதுல அப்படி இல்லை. டாக்டர் இப்பெல்லாம் ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு டாக்டருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஒரு டியூட்டி டாக்டரா ஒர்க் பண்றான், எவ்வளவு 4000. சோ அது மாதிரி நீங்க இதே மாதிரி டாக்டர் அட்வொகேட்ல படிச்சிட்டு இருக்க முடியாது. இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறணும்ல.
6: ஏமா, உங்களுக்கு சின்ன போதுல இருந்து நாங்க டிரெஸ் கரெக்டா செலக்ட் பண்ணி கொடுக்கறோம், உங்களுக்கு வந்து படிப்பு கரெக்டா சொல்லி கொடுக்கறோம். ஆனா உங்களுக்கு படிப்புன்னு வரும்போது மட்டும் நீங்க அதை எப்படி செலக்ட் பண்ணலாம்? நாங்க உங்களுக்கு வந்து இருங்க, நாங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா எதுவும் உங்களுக்கு பாதகமா எதுவும் பண்ணிட மாட்டோம், சாதகமா தான் பண்ணுவோம்.
4: நீங்க பாதகமா சாதகமும் கிடையாது சார், உங்களோட கேரக்டர் இப்ப இருக்கிறது அதே மாதிரி 50 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி இருக்குமா? இல்ல, இப்ப இருக்க ட்ரெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயரே வந்து ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு. சோ நீங்க அப்ப இருக்க காலம் வரை இப்ப இருக்க காலகட்டம் வரை அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளதான் மாறிக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி எங்களால மாற முடியாது.
6: நீங்க சொல்றதெல்லாம் 100% கரெக்ட், ஓகேவா? ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது வச்சுங்க, நீங்க வந்து ஒரு இதுல போய் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கோர்ஸ்ல போய் விழுந்துட்டீங்க, விழுந்து முடிச்சுட்டு அப்பா அப்புறம் யாருகிட்ட வரீங்க? அப்பா அம்மா கிட்ட தான் வருவீங்க. கண்டிப்பா வந்து கோர்ஸ் கட்டவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க. ஒரு டிகிரி வரலன்னா எங்க வருவீங்க? இப்ப ஏதோ ஒரு டிகிரி அன்ஆத்தரைஸ்ட் ஏதோ இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்துட்டீங்கப்பா, சேர்ந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வந்து அப்பா அம்மா காசு கட்டின சொன்னேன், என்ன ஏன் நீங்க வந்து கவனிக்கல, அப்புறம் பிளேம் யார்கிட்ட வரும்? எங்க கிட்ட தான் வரும். அதனாலதான் ஒரு பெத்தவங்கன்ற கடமையில கரெக்டா ஆர்கனைஸ்டா எதுவா இருந்தாலும் பண்றோம்.
4: சின்ன போதுல இருந்து
6: உங்களுக்கு பெஸ்டா ஒரு ஸ்கூலிங் கொடுக்கறோம், ஒரு பெஸ்டான ஸ்டடிஸ் கொடுக்கறோம். எல்லாமே பெஸ்டா கொடுக்கும்பொழுது கண்டிப்பா உங்க கரியரும் பெஸ்டா தான் கொடுப்போம்ன்ற நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு.
4: கொடுப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கூட தான் இப்ப வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில போயிட்டு பணம் கட்டுறீங்க, ஒரு நல்ல காசு வரும், நல்ல எண்டிங்ல வந்து நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க பண்றீங்க. அதே மாதிரி எல்லா கோர்ஸுமே நல்லா ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயோடெக்னாலஜி நல்ல கோர்ஸ்ன்னு சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் கூட தான் பயோடெக்னாலஜி பண்ணா, இப்போ வந்து ஃபுல்லா மாஸ் கம்யூனிகேஷன் பண்றா. எதுக்காக? ட்ரெண்ட் மாறி போச்சு. நீங்க அதே இதுல வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியாது. சோ நீங்க கூட தான் லாஸ் பண்றீங்க. எதுவுமே போனதுமே இது கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு, அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்ல போக முடியாது, எல்லாமே உள்ள போய் நுழைஞ்சாதானே தெரியும்.
5: ஆனா நாங்கெல்லாம் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு சந்தோஷமா இருந்தோம். நீங்க எல்லாம் இப்ப பணத்தை எதிர்பார்க்கறதுனால இது படிக்கணும் அது படிக்கணும்னு நினைச்சு நீங்களே குப்பையில விழற மாதிரி விழறீங்க. நீங்க
3: இல்ல மேடம், நம்ம வந்து இந்த நம்ம நான் என்ன ஃபீல் பண்ணா, இஷ்டப்பட்டு சப்போஸ் இஷ்டம் இல்லாம ஒரு என்ஜினியரிங் கோர்ஸ் சேர்ந்தேன்னா, அப்புறம் கோர்ஸும் நான் சரியா பண்ண மாட்டேன், அப்புறம் சேர்ந்த வேலையும் சரியா பண்ண மாட்டேன், கடைசியில எல்லாமே வேஸ்ட் போகும். அதை தவிர சப்போஸ் என் கேஸே இன்ட்ரெஸ்ட் அனிமேஷன் இருந்ததுன்னா, ஒரு அனிமேஷன் கோர்ஸ் பண்ணி இப்போ நிறைய ட்ரெண்ட் மாறி இருக்கு. மேபி முன்னாடி வந்து ஒரு சன்னா ஹில் பி என்ஜினியர் டாக்டர் ஐடி அதை தவிர, பட் இப்போ வந்து என்ன வேணா பண்ணலாம், இன்ஜினியர் அனிமேஷன் என்னெல்லாமோ கிரியேட்டிவ் சைடும் பயங்கரமா இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா, நம்ம எதுக்காக வேலை போறோம் நம்மளுக்கு தானே, அதுக்காக எதுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கணும்? நாளைக்கு வந்து என் பையன் மாதிரி இன்ஜினியர் இருக்கு, அதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கணுமா? நம்ம சந்தோஷமா தான் நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க.
2: நம்ம ஸ்டூடெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யாரு பேஷண்ட் ஆகுது? அது அவங்களோட கேள்வி. இவங்க என்ன சொல்றாங்க, என் குடும்பத்துல ஒரு டாக்டர் இருக்கணும், எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு பேரண்ட் சைட்ல சொல்றாங்க. சரி,
6: அனிமேஷன் டிபார்ட்மெண்ட்னு சொன்னீங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து பேசுனீங்க. அனிமேஷன்ல எல்லாத்துலயும் வந்து கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு. எத்தனையோ பேரு அனிமேஷன் முடிச்சவங்க வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க, இடமே தெரியாத சுத்துற ஆளுங்களும் நான் பாத்துருக்கேன். என் ஃப்ரெண்டோட பையன் வந்து அனிமேஷன் முடிச்சான், ஆனா பிரயோஜனமே இல்லை.
5: இப்ப எங்க பிரதர்ஸ் எல்லாம் எடுத்தா எல்லாருமே நல்ல பொசிஷன், லாயர் அந்த மாதிரி அட்வொகேட் அப்படிலாம் இருக்கும் போது, எங்க மிஸ்ஸஸ் சைட்லயும் நல்ல இது இருக்கும் போது, என் பொண்ணையும் நான் வந்து நல்ல படிச்சு நல்ல இது வரணும், எங்களுக்கு ஈக்குவலண்டா வந்தாதான் இந்த சொசைட்டில இது ஸ்டேட்டஸ் இருக்கும், அதனால நாங்க வந்து அதுக்குதான் அவளை இது பண்ண முடியும்.
2: அதாவது பேரண்ட்ஸ் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் கெப்பாசிட்டி, அதாவது உனக்கு ஒரு டாக்டர் ஆற அளவுக்கோ இல்ல ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற அளவுக்கு உனக்கு திறமை இருக்கும்போது, நீ ஏன் ஹையஸ்ட்க்கு எய்ம் பண்ணாம அதுக்கு கீழே உன்னோட இன்ட்ரெஸ்ட்க்கு பேஸ் பண்ணி அதுக்கு கீழே ஏன் நீங்க எய்ம் பண்றீங்கன்னு அவங்க கேக்குறாங்க.
4: நான் அந்த ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஹையஸ்ட் லோவஸ்ட் எல்லாம் கிடையாது. நான் டாக்டருக்கு படிச்சவங்களாம் இப்ப எல்லாரும் டியூட்டி, எத்தனை பேர் இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபேமிலியில என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி என் பையன் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நிறைய காலேஜ்ல எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க, அவங்க எல்லாரும் 8 இயர்ஸ் அதே கோர்ஸ் தான் படிச்சிருக்காங்க, 4 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 8 இயர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, எதனால அவங்களால படிச்சு முடிக்க முடியாது. சோ நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்களால எங்களோட சாட்டிஸ்பாக்சன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சுத்தமா எங்களால முன்னுக்கு வர முடியாது, அதான் நான் சொல்ல வரேன்.
6: ஏமா நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், இதுக்கு லாஜிக்கலா ஆன்சர் பண்ணிட்டேன்னா அப்புறம் பெரிய விஷயம், ஒரு மலைக்கு போற ஒரு பாதை வழியா, அந்த மலையில இருந்து திருப்பி அந்த பாதையில வரியா இல்ல மேல இருந்து எகிரி குதிப்பியா, அந்த நம்பிக்கை எங்க மேலயே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கண்டிப்பான ஒரு கரெக்டான ஒரு கோர்ஸ் எடுப்போம், உங்களுக்கு கரெக்டா சூஸ் பண்ணி கொடுப்போம் ஏன் நம்ப மாட்டீங்க? சின்ன பதில இருந்து அதே தான் அப்பவும் சொன்னேன், சின்ன பதில இருந்து எல்லா விஷயங்களும் நீங்க நம்புறீங்க, ஆனா அந்த கோர்ஸ் ஒரு 12th முடிச்சோடனே எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு எப்படி நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க?
4: அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா, அவ பேர் வந்து பிரியா மணினு, அவ வந்து டூரிசம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அவங்க டிராவல் ஏஜென்சி ஓனா எடுத்து ஓனா ஒரு டிராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக டூரிசம் சேர்த்து விட்டாங்க. லாஸ்ட்ல அயட்டா கோர்ஸ் ஒன்னு ஆரம்பிச்சாங்க, 20,000 பே பண்ணும், அதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் எல்லாம் வேற பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 40,000 வந்தது. லாஸ்ட்ல அவள் அந்த பொண்ணால கம்ப்ளீட்டே பண்ண முடியல, ஏன்னா அது ரொம்ப டஃப், அவளுக்கு சுத்தமா பிடிக்கல, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஃபுல்லா வந்து வாட் இஸ் ஏ லைக் சயின்ஸ் குரூப்ல பியூர் சயின்ஸ் தான் பண்ணா, ஆனா அவள வந்து டூரிசம் ஃபீல்ட்ல கொண்டு வந்தாங்க. இப்ப என்னாச்சு, அவளால கம்ப்ளீட்டும் பண்ண முடியல, அதுல இருந்து டிராவல் ஏஜென்சில போக முடியல. சோ ஓன் பண்றதுக்கு அந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட், அந்த நாலேஜ் கெயின் பண்ண முடியாது அவங்களால, சும்மா ஏதோ கடமைக்கு படிச்சோமா வந்தோமா அப்படிதான் இருக்கும்.
6: ஏமா லைஃப்ல எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்கிறீங்க, சவால் எடுக்கிறீங்க, ஏன் அந்த பொண்ணால முடிஞ்ச அந்த கோர்ஸ் படிச்சு சூப்பரா வெளியே வந்திருக்க முடியுமே?
4: முடியும், பிடிச்சிருந்தா வந்திருக்க முடியும், பிடிக்காம எப்படி வர முடியும்?
6: அதுதான்மா உங்க மனசுலதான்மா இருக்கு, இதுவும் அதே தான், இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான் மனசுலதான் இருக்கு, உங்க மனசுல
4: நானும் உங்ககிட்ட சொல்றேன், அதே மனசுலதான் இருக்கு, இதுவும் சாட்டிஸ்பாக்சனும். ஏன் அந்த ரிஸ்க் நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு தான் நான் கேக்குறேன் உங்ககிட்ட.
5: எது முடியலன்னா முடியாம தான் போவோம், நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்களும் முயற்சி எடுத்து கம்ப்ளீட் பண்ணா நம்மளோட ஸ்டேட்டஸுக்கும் எல்லாருக்கும் இதா இருக்கும்.
4: அதை நீங்க முடியல
5: சொன்னீங்கன்னா எதுவுமே முடியாம தான் இருக்கும்.
4: நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க கஷ்டப்பட்டு எங்களுக்கு படிக்க வைக்கிறீங்க, அந்த படிப்பு வந்து நாங்க வேல்யூபிளா நாங்க உண்மையா படிச்சு வெளியே வந்தாதான் உண்மையா அதுக்கேத்த மாதிரி நான் எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் நாலேஜே கெயின் பண்ண முடியாம நீங்க உங்க சாட்டிஸ்பாக்சனுக்காக உங்க ஸ்டேட்டஸ்க்காக அதுக்காக நாங்க வந்தோம்,
6: நீங்க படிக்க வச்சிருக்கோம் கேட்டு நடந்தாலும் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் நாங்களும் உங்களை நம்ப சொல்றோம், உங்களை வந்து உங்களை வந்து தேவையில்லாம எந்த இதுலயும் தள்ளி விட்டுற மாட்டோம், உங்களால படிக்க முடியாத தள்ளி விட்டுற மாட்டோம், உங்களை இவ்வளவு வருஷமா வந்து சின்ன போதுல இருந்து பாத்துட்டு இருக்கோம், உங்களை விட உங்களுக்கு தெரியறத விட எங்களுக்கு உங்களை அதிகமா தெரியும்.
4: கண்டிப்பா
2: அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட டேலண்ட்ஸ் நான் நீங்க பிறந்ததுல இருந்து நான் பாத்துட்டு வரேன், உங்களுக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாதா, அதையே நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க.
4: நாங்க டேலண்ட்ஸ் எடுத்துப்போம், அவங்க பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்காங்க, ஆனா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் டிஃபரெண்ட் அதிகமா இருக்கே, அதை தான் நான் சொல்ல வரேன். அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அது புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்.
2: அவங்க காலத்துல வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கல, அவங்க அம்மா அப்பா சொன்னதே ஏதோ அவங்க பண்ணாங்க, ஆனா உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு.
4: அதுக்கு என்ன வந்தது, ஒரே நோய் டைஃபாய்டு, அதுக்கப்புறம் புதுசு புதுசா ஒரு நாளைக்கு ஒரு நோய் வந்துட்டு இருந்தது. இப்போ எங்க பார்த்தாலும் திடீர்னு வந்தா சிக்கன் குனியான்றான், இங்க பார்த்தா வேற ஒரு நோயின்றான். சோ அந்த அளவுக்கு நிறைய நோய், நிறைய இப்ப வந்து
2: நோய் வந்தது வந்து சொசைட்டி லெவல் டெவலப் ஆயிடுச்சு.
4: டாக்டர் என்ன டாக்டர் MBBS மட்டும் படிச்சா போதுமா, அதுக்கேத்த மாதிரி MS பண்ணணும். சோ இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கணும். சோ அதனால எங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேத்த மாதிரி படிச்சனோ அதுல ப்ரூவ் பண்ணிட்டு அதுல நல்ல
7: கம்மியா படிக்கணுமோ அதை எடுக்கலாம்ன்றீங்க. அதாவது சார் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இவ்வளவு நாள் ஸ்கூல்ல கஷ்டப்பட்டுட்டோம், ரொம்ப பிரஷர் கொடுத்துட்டீங்க, நீங்க சொன்னதெல்லாம் என் மேல திணிச்சீங்க, நான் அப்ப கேட்டேன், இப்ப ஐ எம் நாட்

0: கேரியரு மற்ற கேரியர்ஸ்லோ அது மாதிரி ஏன் நீங்கள் பிரித்து பேசுவீங்க? இப்போ ஜேர்னலிசமே எடுத்துக்கோங்க, தட்ஸ் நாட் ஹை லைக் டாக்டர் கேரியரா? ஒன்லி டாக்டர் கம்ஸ் வித் கேரண்டி அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? நமக்கு எப்படி டாக்டர் ஆகலாம்னு அவ்வளோ டேலண்ட் இருக்கு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க?
1: மணிக்கு சொல்றதெல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா பாயிண்ட். ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுத்துங்க, ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு தரேன். ஒரு ஜேர்னலிஸ்ட் எந்த டைம்ல வேணா போகணும், எந்த ரயோட் ஃபேஸ் பண்ணா அது பண்ணணும், அது வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராத விஷயம். நம்மளால என்ன முடியும் பாயிண்ட், இப்ப நம்மளால வந்து தெரியாத விஷயத்துல போய் வச்சு சக்சீட் பண்ணி அது பண்றதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும். கண்டிப்பா இல்ல இல்ல, நான் சொல்றேன் 15 வருஷம் ஆகும். ஆனா உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணீங்கன்னு வச்சுங்க, எங்கேயோ போயிடலாமே. ஏன் நீங்க வந்து தெரியாத விஷயத்துல போய் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டே
0: இருக்கீங்க? பிடிச்ச விஷயம்ல பிடிக்காத விஷயம்ல தலை கால் போட்டோம்னா அது அப்புறம் வேலை கூட சரியா பண்ண முடியாது. சப்போஸ் இப்போ நான் டாக்டர் சேர்ந்தேன், எனக்கு டாக்டர் போய் இஷ்டமே இல்ல, எதுக்காக டாக்டர் போய் இஷ்டம் இல்லாம பண்ணி ஏதோ
2: அதெல்லாம் இல்ல. நீங்க சொன்னது திடீர்னு கூடுவாங்க, திடீர்னு போகணும், நைட்ல வரணும். என் டாக்டர்ஸ்க்குலாம் அது மாதிரி இல்லையா? திடீர்னு ஒரு பேஷண்ட் 12 o'clock வருவான், 12 o'clock முடியலன்னு சொன்னா நீங்க போய் என்னால முடியாது, எனக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், நான் வீட்டுலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல போய் பாப்பீங்களா? அதுக்கும் வந்து இயர்ஸ் ஆகுது, 4 years படிக்கணும், அதுக்கு மேல ஒரு 4 years படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாஸ்டர் ஆகணும்னா ஒரு லைக் நியூராலஜி, அதுக்கே நீங்க எத்தனை வருஷம் ஒரு 10 years நல்ல மாஸ்டர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல சர்ஜரி பண்ண முடியும். சோ எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணனும்னா 5 years ஆகும், ஒரு 10 years ஆகும். அதுதான் நான் சொல்ல வரேன், எங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அந்த, அது சீக்கிரமா பண்ணிட்டு ஒரு லைஃப்ல செட்டில் ஆக முடியும். உங்க ஸ்டேட்டஸ் கேத்த மாதிரி நாங்க வரணும்னா எங்களை நீங்க இழுத்து பிடிச்சு ஒரு 12 years பிடிச்சாலும் நாங்க அதே இடத்துல தான் நிப்போம்.
1: சரிமா, உனக்கு உடம்பு சரியில்லைனா யார்கிட்ட போவ? ஜர்னலிஸ்ட் கிட்ட போவியா இல்ல டாக்டர் கிட்ட போவியா?
0: இல்ல பா, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நீங்க,
1: இல்ல இல்ல நான் கேட்டது உடம்பு சரியில்லைனா ஜர்னலிஸ்ட் கிட்ட போவீங்களா?
2: உடம்பு சரியில்லைனா டாக்டர் கிட்ட போவோம். உங்க கிட்ட டாக்டர் கிட்ட வந்து உடம்பு சுத்தமா போயிடுச்சுனா ஜர்னலிஸ்ட் கிட்ட போவோம்.
1: கண்டிப்பா அது வந்து டாக்டர் கிட்ட போய் அது வந்து மெசேஜ் வந்து ஜர்னலிஸ்ட் கிட்ட தான் போவோம்.
2: கண்டிப்பா நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இன்ஃபர்மேஷன் யாரு கொடுக்கிறது?
1: மதிப்புன்றது யார்கிட்ட போவோம்? டாக்டர் கிட்ட தான் போவோம். ஒரு டாக்டர் வராருப்பா சொல்லுவே தவிர ஜர்னலிஸ்ட் வராருனா வழி விட
2: மாட்டேன். இப்போ இந்தியாலயே பாத்துட்டீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ்ங்களா நிறைய இப்போ நிறைய வந்து நல்ல ஆபரேஷன் பண்றது இல்ல, நிறைய பேருக்கு வந்து ஃபெயிலர் ஆபரேஷன் பண்றாங்க. இதெல்லாம் எதுக்குனால வருது? ஒழுங்கா படிக்கிறதுனால, படிப்பு அவங்களுக்கு சும்மா திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டையில திணிக்கிறதுனாலதான் அவங்களால வந்து கரெக்டா படிச்சதை வந்து வெளியே கொண்டு வர முடியல. ஒரு நல்ல ஆபரேஷன் எப்படி பண்ணுவாங்க? பிடிச்சிருந்தா நல்லா, உனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்து படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது நல்ல ஃபெயிலியரா போகாம சக்சஸ் ஆயிருக்கும். சோ அதை தான் நான் சொல்ல வரேன்.
1: நீ சொன்னதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல பாத்துருப்ப, இல்ல உன்ன மாதிரி ஏதோ ஒரு ஜெர்னலிஸ்ட் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஓகேவா, இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை என்னன்னு தெரியுமா? எத்தனை பேர் அமெரிக்கால இருந்து அப்ராட்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வராங்க தெரியுமா? இங்க இருக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி எந்த இடத்துலயுமே கிடையாது. இப்பவும் ப்ரொவைட் பண்றாங்க எல்லா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருந்து எல்லாரும் எல்லா விஷயமும் அப்படி பார்த்தா பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கதா செய்யும், பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இப்ப நம்ம பேசுற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, நான் என்ன சொல்றேன்னா அவங்க பெத்தவங்க ஒரு நம்ம இங்க இந்தியாலயே இல்ல சென்னையிலே வச்சுங்க, சென்னையிலேயே வழி வழியா அவங்க ஃபேமிலி டாக்டர் ஐ ஸ்பெஷலிஸ்டாவே இருக்காங்க இன்னமும். அது எல்லாருக்குமே தெரியும், இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க அப்பா ஐ ஸ்பெஷலிஸ்ட், அம்மா ஐ ஸ்பெஷலிஸ்ட், அவங்க படிக்கிற அவங்க ஃபேமிலி அப்படிதான் இருக்கு, அவங்க அப்பாக்கு அப்பா எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, தாத்தா கொல்லு தாத்தா எல்லாருமே ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஏன் அவங்களுக்கு கரியர் இல்லையா? ஏன் அவங்க அப்படி நினைச்சிருந்தா போயிருக்கலாமே? இருங்க, அவங்க நினைச்சிருந்தா போயிருக்கலாமே, அப்படி ஏன் அப்படி போல?
2: ஏன்னா ஒரே ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு வர ஜெனரேஷன்ல அதே ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜெனரேஷன் ஜெனரேஷன் கஸ்டமர்ஸ் வரணும்ன்றதுக்காக மட்டும்தான்.
3: இங்க வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது ஜேர்னலிஸ்ட் பெருசா இல்ல டாக்டர் பெருசான்றது கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு ஒரு ப்ரொஃபஷனுக்கும் மியூச்சுவலா எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்டதான் வந்து ஒரு டாக்டர் போய் அவரோட கிளினிக் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுப்பாரு. ஜேர்னலிஸ்ட் உடம்பு சரியில்லனா அவர் டாக்டர் கிட்ட தான் போவார். சோ தட் இஸ் நாட் த டிபேட். இப்ப நம்ம பேசுறது என்னன்னா, பேரண்ட்ஸ் சொல்றது ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக படிக்கிறதா இல்ல சாட்டிஸ்பாக்சன்காகவா? சோ வி கோயிங் டு த டாபிக் நவ்.
2: சாட்டிஸ்பாக்சன் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நான் தான் சொன்னேனே, வயசு ஆயிட்டதுனால புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன்.
1: எல்லாருக்குமே வயசு தான் ஆகும். உனக்கும் என் ஏஜ்ல
4: வந்தீங்கன்னா
2: அதான் சொல்றேன், உங்க ஏஜ்ல நான் வந்தேன்னா உங்க லெவலுக்கு அதே லெவல்ல தான் நான் இருக்க முடியும். உங்க ஸ்டேட்டஸ் மாதிரி நான் சொல்றேன், என்னோட லைன்லயே நான் போனேன்னா என்னோட வழியில நீங்க விட்டுருங்களேன், என்னோட சாட்டிஸ்பாக்சன் ஏத்த மாதிரி நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ண வச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் ப்ரூவ் பண்றேனா இல்லையா அதான் பேச்சு.
0: இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம யாருக்காக கேரியர் சூஸ் பண்றோம்? நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் இந்த மாதிரி பண்றோமா? நம்மளுக்கு இஷ்டப்பட்டு தானே பண்ணணும்.
1: அன்சக்சஸ்ஃபுல்லா என் பொண்ணு இந்த கோர்ஸ்
0: முடிக்கலன்னு
1: சொல்றதுனால பெருமையா முடிச்சுட்டான்னு மார்த்தட்டி நிக்கிறது பெஸ்டா?

0: நீங்க சொல்லி நான் படிச்சு அது அன்சக்சஸ்ஃபுல்லா இல்லாம படிக்க முடியாம சொதப்பலா போறது ரொம்ப நல்லா இருக்கா? இல்ல நீ என் பொண்ணு அவ்வளவு ஒரு கோர்ஸ் முடிச்சு படிச்சு முடிச்சுட்டு அவ இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கா, அது சொல்றது உங்களுக்கு மாறத்தட்டி சொல்றதுனால உங்களுக்கு பெருமையா? அததான் நாங்களும் சொல்றோம்.
1: என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வைக்கிற கண்டிப்பா ஒரு சூஸ் பண்ற ஒரு கரியர்ல பெஸ்டா வருவான். ஆனா பொண்ணு அதனால பெஸ்டா
0: வருவான் போகுது. உங்க ஸ்டேட்டஸ்னால போகுது. சாட்டிஸ்பாக்சன் எங்க சாட்டிஸ்பாக்சனுக்காக உங்க நம்பிக்கை எங்க மேல வைங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன், உங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். நீங்க அதே இடத்துல நிக்கிறீங்க, எங்க வழிக்கு வரமாட்டீங்க.
1: ஸ்டேட்டஸ் முக்கியம், நாங்க சூஸ் பண்ற விஷயங்கள் வந்து கரெக்டா இருக்கும், அதுதான் நாங்க ஸ்டேட்டஸ் நாங்க சொல்றோம். நாங்க சூஸ் பண்ற கரியர் இருக்கு பாத்தீங்களா, நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும், பட்டு ஏஞ்சிருக்கிறோம். நீங்க வந்து இப்பதான் ஃப்ரெஷ், இன்னும் இறங்க கூட இல்ல, டுவெல்த் முடிச்சிருப்பீங்க. டுவெல்த் முடிச்சு சூஸ் பண்றதுக்கே இப்படி இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நாங்க உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷெல்ல கொடுக்கறோம், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போது, உங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்க போது.
2: நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் நாங்க உங்களை நல்ல கோர்ஸ்ல சேர்த்து விடுறோம். முடியுன்ற நம்பிக்கை, ஏன்னா உங்களை பார்த்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து பார்த்ததுனால நீங்க எது கொடுத்தாலும் பண்ண முடியும் அந்த நம்பிக்கையில தான் நாங்க உங்களை சேர்த்து விடுறோம். அப்படி முடியாதுன்றது தெரிஞ்சா நாங்க சேர்த்துருக்க மாட்டோமே. நம்ம எல்லாம் நல்லா படிச்சே நமக்கு சொசைட்டியில வரணும்ன்றதுனாலதான் உங்களை அதுல சேர்க்கிறோம். நீங்களாம் எப்படி முடியாத அதை தீர்மானிக்க முடியும்? முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும் போது அதை தான் நீங்க பண்ண முடியும்.
3: இல்ல பட் இஷ்டமே என்ன, எப்படி அந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரும், எப்படி படிக்க இன்ட்ரெஸ்ட் வரும், கடைசியில அது சொதப்படுவோம்ல அந்த கோர்ஸ். அதை விட
1: இஷ்டமே இல்லாத வந்து நீங்க உங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டா வச்சுக்கிறீங்க, எங்களால முடியாது, என்னால முடியாது, என்னால பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கீங்களே தவிர, என்னால முடியும்னு இறங்கி பாருங்க, அப்புறம் முடியலன்னா அது வேற விஷயம்.
0: முடியும்னு சொல்றேன், அதே ஸ்டேட்டஸ்ல நீங்க எங்களால அவங்க மேல நம்பிக்கை வைக்க முடியாது, வைக்கவே முடியாது அப்படி நீங்க இருக்கிறதோட நம்பிக்கை வைக்கலாம், வச்சுதான் பாக்கலாமே, அவங்க முன்னேறட்டோமே, நம்ம சான்ஸ் கொடுக்கலாமே, அதனால நீங்க நினைக்க மாட்டீங்க. அதுதான் நானும் சொல்றேன்.
4: இவ்வளவு நேரம் ரெண்டு தரப்போட வாதங்களையும் நம்ம கேட்டோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்கு எங்களை படிக்க விடுங்களேன், ஏன்னா எங்களுக்கு கரியர் என்ன, நாங்க என்ன சூஸ் பண்ணோம், எங்களோட டேலண்ட்ஸ் என்ன, எங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும். சோ எங்களோட கரியரை எங்களோட லைஃப் பார்த்து எங்ககிட்டயே விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட சாட்டிஸ்பாக்சன் தான் அவங்களுக்கு முக்கியம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புல இருந்து வந்த வாதங்கள். பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, ஏமா உன்னை நான் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துக்கிட்டு வரேன், உன்னோட டேலண்ட்ஸ் என்ன, உன்னோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு எனக்கு தெரியாதா, இத்தனை நாள் உனக்கு எல்லாம் சூஸ் பண்ண, இப்போ வந்து என்னால சூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு அவங்க கேக்குறதும், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதும், இதெல்லாம் நம்ம இவ்வளவு நேரம் கேட்டோம். இவங்களோட கருத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதோட சேர்த்து நம்ம மக்களான நீங்க எல்லாரும் உங்ககிட்ட நாங்க வந்து உங்க கருத்தை கேட்க போறோம். சோ உங்களோட கருத்துக்களையும் வேற செக்மெண்ட்ல கேட்கலாம்.

0: Hi, what's your name? What are you doing?
1: My name is Hemlata. I'm doing my first year MA Communication in MOP Vaishnav College for Women.
0: Okay, what do you think is important? Is parent status or satisfaction is important in choosing a career?
1: I personally feel that personal satisfaction is more important in setting your career, because only when you choose a field which you're more interested in, you can put up your best to set a career for you to live well and to earn well and to get settled well.
2: Hi, this is Soumya, studying at MOP. I'm doing my PG and working as a part-timer also. To answer for your question, it's not parents who decide your future. It's only you who have to decide your future. I mean, you are dependent to them, but not they're not like completely for you. I mean, they're not going to come till you die or something like that. You're going to grow up and it's your life. So I think it's your whole responsibility to decide on your future. So I prefer choosing my career and not my parents deciding on my career. It's solely my responsibility and my wish satisfaction.
3: I'm Sarah George and I'm doing my Master's in Communication from MOP College. I seriously don't think, you know, like parents' consent is that important, because when it comes to my case, my parents literally begged me to do my engineering, but I wanted to do journalism, so I adopted in the media field. It was entirely my satisfaction, because ultimately it's me who's going to have a career and get settled in life. But I do try, you know, since they are parents, it's our duty to, you know, convince them that what this is our choice and what is the reason for a choice. And it's very important at the same time that you have your own perceptions about life, taking into your parents' considerations also. Thank you.
4: Hi, I'm a communication student. To the question that's been asked, I would like to take a neutral perspective here, because I think nowadays, I think you need more satisfaction in your job than looking at your status or anything like that. But overall, if I see right now, I think parents have also taken a very understanding view towards this, and they're very helpful. They do not force us to choose our career anymore. They do not force their dreams on us anymore, because now they want us to work and do what we want, because ultimately you're the person who's going to be facing the consequences of whichever career you're going to choose. Only if you have an interest to do the work, you will work properly. I completely believe in that. So I think it's based mostly on satisfaction. And in my personal case, if I have to tell you, I think my parents have been very, very understanding. They've never forced me to choose my career based on my status or anything. They wanted me to follow what I was passionate about. And I think only that makes them happy. If I'm passionate about something and I'm doing it with a will, and if I'm doing it with a lot of happiness, I think that makes them more happy.
5: Hi, Naishwarya, doing BCom evening. எனக்கு ஆக்சுவலாக விஸ்காம் பண்ணணும்னு இருந்தது, பட் இப்போ ஏன் பிகாம் பண்ணுறேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஸ்காம் இஸ் லிட்டில் டஃப் அண்ட் நிறைய ஊரெல்லாம் சுற்ற வேண்டியது வரும். ஸோ அதனால் எங்கள் அப்பா ஒத்துக்கல. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் விஸ்காம் சம்மந்தப்பட்ட கோர்ஸாக எதாவது பண்ணலான்னு இருக்கேன். மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஆஃப் நவ் ஐ ஹாவ் டு டூ பிகாம். இதுக்கப்புறம் நான் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் படியாக பிஜி பண்ணலான்னு இருக்கேன்.
6: Hi, this is Purnima doing my BSc Biotech in Etheraj. Probably I don't like this course, but it's because of my dad's status that he wanted me and he compelled me to do my BSc Biotech, and I'm more interested in communication, but it's all because of my parents' compulsion that I'm forced to join this course, but I don't like this course. So I've chosen this career due to my dad's status and compulsion.
7: I'm Aisha. I did my UG in BA Communications from Jyothi Nivas College, Bangalore. I have chosen my career based purely on my interests. My parents have always been very supportive throughout my career, throughout my education. They always wanted to choose me what I want and what I am interested in. And, you know, I've always been very grateful towards, especially towards my dad for, you know, being so supportive.
8: Parent of C. Priyanka, who's studying in Fatima Convent, and she is in 5th standard right now. And regarding her career, I think so, it is up to her choice. Like, you know, we should never force her opting for some other profession like that, depending on the status or whatnot. Definitely I opt for this first option only. So that's it.
9: Hi, I'm a parent of Sudha. She's doing her BA TTM in Ethiraj College. நான் வந்து தாமஸ் குக்கில் ஒர்க் பண்ணுறேன். அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு மை ஸ்டேட்டஸ் என்னோட பொண்ணு வந்து லிட்ரேச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, ஆனால் நான் வந்து அதுலேயே என்னோட லைன்லேயே வந்து என்னோட பிஸ்னஸ் ஓரியன்டாகவே கொண்டு போனால் நான் ஐ கேன் ஓன் மை ஓன் ட்ராவல் ஏஜென்சி, நானே ஒன்று ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் அவ்வளோ என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் அவளை படிக்க வைக்கணும்னு ஆசை. பிஏ டூரிசம் டூரிசம்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பொண்ணு வாண்டடாக அதில் தான் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால், ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்
10: என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அதை சூஸ் பண்ணேன். இப்போ அதை அவள் தான் இப்போ அதை ஒரு என்ன என்னதான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிடிச்சாலும் இப்போ டிடிஎம் ஒழுங்காக தான் படிக்கிறான். ஆக்சுவலி அவனுக்கும் மிஸ்காம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் நாங்கள் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணி பயோடெக்னாலஜி சேர்த்து விட்டோம். இப்போ உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ஆசை. அவனுக்கு நான் விஸ்காம் ஏதோ ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டான், ஆனால் அவன் ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டோம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் படிச்சுட்டு இருக்கான். எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டஸ் தாங்க முக்கியம், ஆனால் எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், அதனால் நாங்கள் அவனை ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டோம்.
11: Hi, my name is Maitli. I'm working in ABN AMRO Bank. Talking about a career or a satisfaction, I have my daughter. Since our family is fully doctors, some family is based fully on doctors, so I chose my daughter's career also. I wanted her also to become as a doctor, so that's why I wanted her to get inside a medical college. So status is very important for our family.
12: Hello, my name is Krishna and I'm doing my second year in law college. Hello, my name is Tafsneem and I'm doing my first year in my law college. And well, I really wasn't interested in law, but it was because of my father who, you know, gave me this idea of doing it. Okay, after I left 12, I was pretty much confused and I didn't know what to do. And basically, I was, you know, I'm interested in painting and, you know, things like theater and artistic things like that. But then there was this huge discussion with my dad, who, and then we both of us discussed, like, you know, what's, you know, good and what's bad. And later on it was decided that, you know, whatever artistic thing I can pursue, like, on as a part time, and, you know, my basic thing should be something which should reflect the status. And since my dad is into a similar field, he wanted me to do law as well. So that's how I am a law student. But given a choice, I think I'd always you know, give my artistic abilities a shot.
13: Hi, I'm Shalini. I'm doing my final year BDS. And the reason I even chose this course in the first place is because it was a compulsion made by my parents. And it's due to their status. They're pretty... Both my parents are doctors. One is a gynec and one is a surgeon. And, you know, they actually pushed me into taking up this course in the first place. And initially I found it a little difficult coping up with classes, and it was very tedious. And but then now it seems like I have a lot of you know, job prospects, and I'll make you know, something out of myself by actually taking up this course. So probably it really worked in my favor, all, you know, the push and or the struggle that they went through to actually get me into this course and the money that they invested. So I'm pretty happy that this course works in my favor at the end.
14: என் பேர் ரமணம்மா. நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் பையன் வந்து பிகாம் படிக்கிறாங்க. அவங்க இஷ்டப்படுறமே படிக்கிறாங்க. நாங்கள் வந்து கன்ஃபார்ம் இது படிக்கணும் அதை படிக்கணும்னு சொல்லவே இல்லை. என் பையன் இஷ்டத்துக்கே நான் விட்டுட்டேன்மா.
15: தமிழ் எம்ஓபியில் தான் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் கிரிஜா. நான் எம்ஓபி வைஷ்ணவ காலேஜில் 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். லேப் அசிஸ்டண்ட். நான் நியூட்ரிஷன் டயட்டிஸ்ட் லேப் அசிஸ்டண்ட். என் பேர் கிரிஜா. நான் எம்ஓபி வைஷ்ணவில் ஒர்க் பண்ணுறேன். 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ரெண்டு சன், ஒரு டாட்டர். ரெண்டு சன்னும் படித்தவங்க தான். அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவுங்களுக்கு என்ன குரூப் எடுத்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி அவங்கவுங்க இஷ்டப்படி தான் விட்டேன். பெரிய பையன் காமர்ஸ், எக்கனாமிக், அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ், மேக்ஸ் தான் படித்தான். சின்ன பையனும் அதே தான் படித்தான். பட் ஆனால் காலேஜ் சேர்க்கும் பொழுது நீ என்ன குரூப் எடுத்து படிக்க போறப்பான்னு, அம்மா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இப்போல்லாம் ரொம்ப வேல்யூண்ணா. ஓகே உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லு, அதன் பிரகாரம் நான் அதை இது பண்ணுறேன்னு. அப்போ அவன் சொன்னான் நான் பிசிஏ பண்ணுறேன், ஏன்னா பிசிஏ பண்ணால் கம்ப்யூட்டர் ஆஃப் அப்ளிகேஷன், அதை படித்தோம்னா கம்ப்யூட்டரில் ஒரு நல்ல நாலெட்ஜ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் தானே நிறைய இருக்குது, அதனால் நீ உன்னிஷ்டம் போல் படிப்பான்னு சொன்னால் அவன் பிசிஏ முடித்தான். பிசிஏ முடிச்சுட்டு எம்பிஏ ஹெச்ஆர் படித்தான், கம்ப்யூட்டர் லைன்லேயே படித்து அதில் ஒர்க்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது. ஸோ நீ வந்து ஹெச்ஆர் படிக்கிறியா சொல்லு படிக்கட்டும், இல்லை மார்க்கெட்டிங் படிக்கிறியா எம்பிஏல, ஓகே மார்க்கெட்டிங் பண்ணுன்னு மூணு பேரும் அவங்கவுங்க விருப்பப்படியே படிக்க விட்டேன். அவங்க மூணு பேரும் நல்லா படித்து மூணு பேரும் நல்ல லெவலில் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சின்ன பையன் ஸ்டாண்டர்டில் ஒர்க் பண்ணால், பொண்ணு வந்து கேரிட்டாரில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கை ஒர்க் பண்ணுறான், அவங்கவுங்க விருப்பப்படுது. இப்போ எம்சிஏ படிக்கிறேன்னா கரஸில் படிக்கிறேன்னா ஓகே உன் இஷ்டம் நீ படின்னு சொல்லிட்டேன் நான்.
16: இப்போ என்னோடய பேர் முருகானந்தம், நான் கேர்டேக்கராக இருக்கிறேன். என்னோடய டாக்டர் வந்து சௌமியா, இந்த காலேஜில் தான் படிச்சுட்ருக்கு, பிஎஸ்சி மேத்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கு. இது ப்ரொஃபஷனலாக எங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லைனாலும் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இப்போ பிள்ளைகளை வந்து எங்களை போல் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றக்காக அவங்களுடைய ப்ரியாரிட்டி படியும் படிக்க விடுறோம். அதே நேரத்தில் எங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. ரெண்டு குழந்தைங்க இருக்குது, ரெண்டு, ஒன்று வந்து பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கும், ஒன்று வந்து ப்ளஸ் ஒன் படிக்குது. ரெண்டு பேருமே நல்லா டேலண்ட்டாக படிக்கிறாங்க, ஆனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, பேங்கிங் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 90% வந்து அவங்களுக்குடைய ப்ரியாரிட்டி தான். அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுபடி தான் நாங்கள் பண்ணணும், அவங்கள பில்டப் பண்ணி விடணும், அவ்வளோதான் நம்ம கடமை.
17: தேங்க்யூ சார். ஹாய், நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து, ஓகே, என் பெயர் சுவாதி அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா இந்த கோர்ஸ் என்னை வந்து சேர்த்தது காரணம் என்ன, என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். ஐ ஐஎம் வெரி க்ரியேட்டிவ் பர்சன், எனக்கு வந்து மோர் ஆஃப் லைக் கம்யூனிகேஷன், ரொம்ப பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் பேசிக்லி ஐ எம் கைண்ட் ஆஃப் அ சிங்கர். ஸோ ஐ சைட் எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் தான் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஆக்சுவலி ஐ வாஸ் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இன் மை டுவெல்த். எங்கள் அப்பா வந்து நீ இன்ஜினியரிங் எடுத்தால் உனக்கு நல்லது, உனக்கு பெட்டர் ஃபியூச்சர் ஸ்கோப், ஃபோர் இயர்ஸ்ல யூ வில் கெட் அ பெட்டர் ஜாப். நான் சொன்னேன் இல்லை எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டோ அதான் நான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ ஐ வாஸ் டேக்கன் பார்ட்.

0: this because of my satisfaction.
1: ஹாய், நான் பவித்ரா பேசுகிறேன். செகண்ட் இயர் எலக்ட்ரானிக் மீடியா படிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் வந்து நான் டென்த்லேயே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தான் கோர்ஸ் படிக்கணுன்ட்டு. எனக்கு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால எங்கள் அங்கிள் வந்து இந்த கோர்ஸ் படினாங்க. அப்போதுலேருந்தே இந்த கோர்ஸ் தான் விடாப்படியோ நினச்சேன். ஏதோ வந்து விஸ்காம்க்கு எல்லாம் அதுக்கெல்லாம் நான் ஜாயின் பண்ணணுன்ட்டு அப்ளிகேஷன் போட்டேன். இந்த காலேஜில் மட்டும்தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டேன். விஸ்காம்க்கும் போட்டேன், எலக்ட்ரானிக் மீடியம் விஸ்காமில் தான் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பக்காவாக எழுதினேன். அதில் கிடைக்கல, மோசமாக எழுதின எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு எனக்கு கிடைச்சிது. அதுவும் நினச்சேன் எலக்ட்ரானிக் மீடியா தான் கிடைக்கணுன்ட்டு ஃபஸ்ட்லேருந்தே. அதே மாதிரி அதே கோர்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் அப்பா அம்மாவும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. என்ன நான் எந்த எது நான் எதை விரும்பினேனோ அதை தான் எங்கள் அப்பா அம்மா ஜாயின் பண்ணி விட்டாங்க. என்ன இஷ்டத்துக்கு தான் ஜாயின் பண்ணாங்க. ஓகே,
2: இவ்வளோ நேரம் ரெண்டு தரப்பினரும் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அவங்களோட வியூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, ஆர்கியூ பண்ணாங்க, இதெல்லாம் கேட்டோம். அதை தொடர்ந்து மக்களான உங்களோட கருத்தையும் கேட்டோம் இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் கேட்கும் போது என்ன தெரியுமா தோணுது, ஒரு கெரியரை சூஸ் பண்ணும் போது ரெண்டு சைட்லயுமே ஈகோ இல்லாம ரெண்டு பேரும் அவங்களோட வியூஸ தெள்ள தெளிவா நிதானமா கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸோட நல்லதுக்காக தான் யோசிப்பாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ஃபியூச்சர் தான் முக்கியம். சோ இவங்க ரெண்டு பேரோட வியூஸும் சிங்க் ஆகணும்னா அதுக்கு முதல்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு தரப்பும் ஒன்னா உட்காந்து ஒழுங்கா நிதானமா டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையே இல்லைங்க. அஞ்சு காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம அருள் நம்மளுக்காக சொல்ல வராங்க, கேட்கலாம்.
3: ஹாய், நான் தாங்க உங்க அருள். பேரண்ட்ஸ் உங்களுடைய அனுபவத்தை வச்சு உங்க குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. ஸ்டேட்டஸை மட்டும் வச்சு அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணாதீங்க. உங்க குழந்தைங்களோட சந்தோஷம் தானுங்க உங்களுக்கு முக்கியம். செகண்ட், உங்களுடைய குழந்தைங்களை எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே வைக்காதீங்க. அவங்களுக்கு வெளி உலக அனுபவமும் வேணும். நீங்க உங்களோட விருப்பு வெறுப்புகளுக்காக உங்க பிள்ளைங்களை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல ஈடுபடுத்தாதீங்க. ஃபோர்த், எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணாதீங்க. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருந்தா அதை பார்த்து அவங்களே நல்ல விஷயத்த கத்துப்பாங்க. ஃபிஃப்த், உங்களுடைய பெண் குழந்தைங்களை ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் தான் எடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எதுல விருப்பமோ அதுவே படிக்க வைங்க.
2: இவ்வளவு நேரம் நம்ம அருள் வந்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் காமனா பண்ற ஒரு அஞ்சு தப்புகளை சொன்னாங்க. இது தப்புகள்னு சொல்ல முடியாது, இது காமனா நடக்கிற விஷயங்கள் தான். அதனால இப்ப அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சைட்ல இருந்து பேரண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம், அவங்களோட விருப்பங்களை எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட நிதானமா அப்ரோச் பண்ணி தெரிவிக்கலாங்கிறத அருள் மறுபடியும் சொல்ல வராங்க, கேட்கலாம்.
3: உங்களோட கெரியரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படிலாம் பேசணுன்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் இதோ உங்களுக்கு சில டிப்ஸ். ஃபர்ஸ்ட், கம்யூனிகேஷன். உங்களுடைய ஐடியாஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வெளிப்படையா பேசிருங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்க மனசுல விஸ்காம் தான் படிக்கணும்னு தோணுச்சுன்னா அதை வெளிப்படையா சொல்லிருங்க. நான் விஸ்காம் தான் படிக்க போறேன், மித்த எந்த கோர்ஸும் படிக்க மாட்டேன்னு சொல்லிருங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட. செகண்ட், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்னென்ன ரீசன் கோர்ஸ் வந்திருக்கோ அதை பத்தி பேசுங்க. எக்ஸாம்பிள், மீடியா ஓரியன்டா இப்ப நிறைய கோர்ஸ் வந்திருக்கு, அதுல உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்ஸ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லுங்க. அடுத்து, நீங்க சூஸ் பண்ற கெரியருக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் கொடுங்க. இந்த கெரியரை ஏன் சூஸ் பண்றீங்க, என்ன வேலை கிடைக்கும், கோர்ஸ் பத்தி டீட்டெயில்ட இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இந்த கோர்ஸ்ல உங்களோட எபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் பத்தி எடுத்து சொல்லுங்க. அடுத்து, உங்க பேரண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஒரு சில நேரம் உங்க பேரண்ட்ஸ்க்கு சைக்கலாஜிக்கலா பிடிக்கலனாலும் அந்த கோர்ஸ் பத்தி நிதானமா எடுத்து சொல்லுங்க. அடுத்து, நீங்க சீரியஸா ஆர்கியூ பண்றப்போ உங்க பேரண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. ஏன்னா உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு நல்லதுதான் நினைப்பாங்க. அதனால அவங்கள முதல்ல பேச விடுங்க. அப்புறம் நீங்க விருப்பப்பட்ட கோர்ஸ் பத்தி டீட்டெயில்டா பாசிட்டிவா சொல்லுங்க. அடுத்து, எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த கோர்ஸ் பத்தி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசுங்க.
2: இவ்வளவு நேரம் நம்ம அருள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிப்ஸ் கொடுத்தாங்க. அதாவது அவங்க பேரண்ட்ஸ் எப்படி நிதானமா அப்ரோச் பண்ணி எப்படி கன்வின்ஸ் பண்றதுங்கிறத பத்தி. அடுத்து பேரண்ட்ஸ் அவங்க சைட்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றத எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லலாம். இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கறது எல்லா குடும்பங்களிலயும் இருக்கிற ஒரு விஷயம். அதனால பேரண்ட்ஸ் நீங்க எல்லாரும் இத அலர்ட்டா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
3: டியர் பேரண்ட்ஸ், இதோ உங்களுக்கான டிப்ஸ். முதல்ல பேரண்ட்ஸ் எப்பவுமே அவங்க குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணுங்க. சப்போஸ் உங்க குழந்தை இந்த கோர்ஸ் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா உங்க குழந்தைய கூப்பிட்டு வச்சு அந்த கோர்ஸ் பத்தி ஃபுல்லா டீட்டெயில்டா கேட்டுக்கோங்க. எந்தெந்த காலேஜஸ் அதுக்குலாம் அவைலபிள்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து அதற்கு ஏத்த மாதிரி செயல்படணும். உதாரணமா உங்க குழந்தைக்கு அனிமேஷன் ஃபீல்ட், மேத்ஸ், சயின்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது பார்த்து சேர்த்து விடுங்க. தேர்ட், எப்பவுமே உங்க குழந்தைங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு உங்க பையனுக்கு பி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னா அந்த இதுல சேர்த்து விடாதீங்க. நீங்க அப்படி மீறி சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு வெறுப்போட படிப்பாங்க. அதனால அவங்களோட ஃபியூச்சரையும் பார்த்து அவங்களுக்கு என்ன கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சேர்த்து விடுங்க. அடுத்து எப்பவுமே உங்க குழந்தைங்களை பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்க பையன் கேட்டரிங் தான் படிப்பேன்னு சொன்னா, சரிப்பா நீ கேட்டரிங் படி, நீ படிச்சனா இந்த மாதிரி வேலை கிடைக்கும், இந்த மாதிரி நீ ஃபாரின் போலாம், அந்த மாதிரி பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணுங்க. கூடுதலாவே நீ கேட்டரிங் பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நெகட்டிவா மட்டும் என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து உங்க குழந்தைங்க கெரியர் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போங்க. அப்போ அவங்களோட தாட்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்குங்க.
2: இவ்வளோ நேரம் நம்ம அருள் நம்மளுக்காக நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. காமனா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ், எப்படி நம்ம வந்து குழந்தைகள் எப்படி பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்ணணும், பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்திருப்போம். ஸோ இவ்வளோ நாளா தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம எல்லாரும் அருளோட டிப்ஸ் கேட்ட பயனடைஞ்சிருப்போம் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கே தெரியாம பல பல கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா வெறும் கேட்டரிங் இல்லைங்க, அதுல நிறைய இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஃப்ரண்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் அதுலயும் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப முக்கியமா 12th முடிச்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குன்ற டீடைல்ஸ் கேதர் பண்ணி வச்சுக்கணும். அந்த கோர்சஸ்ல எந்த கோர்ஸ் அவங்க சூஸ் பண்ண போறாங்க, எதுல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சூஸ் பண்றதுலதான் அவங்களோட லைஃபே இருக்கு. அதனால நிறைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ பத்தி நம்ம போனோம் நம்மளுக்கு சொல்ல வராங்க.
4: The most preferred career by a today's youth. Popularity of the media with a younger generation. The School of Media makes us to understand the needs and demands for electronic media. The Department of Communication and Media Studies have decided to start a pupil to know about broadcast communication. This course is designed to provide and program in broadcast communication. The course is designed to provide in-depth analysis of the multifarious aspects of media and inoculate a professional excellence. This course unfolds exhaustive study into the understanding and make of the television and radio production, filmmaking, script writing, web designing, graphics and animations. Media management introduces the students to the nuisance of the management principles. These concepts will give the students a better understanding of the corporate scenario, work culture, leadership, ownership, media economics, media law, etc. Traditional careers like medicines and engineering. Medicines. This study sought to describe the factor influencing career choice of a final year medical students. The effect of a new 4-week attachments in a general practice on career choice and changes a career choice towards a general practice. This cohort of doctors should be followed up in order to discover the ultimate career choices. Engineering. Engineers design and build much of the world around us. Engineers are involved in many aspects of society that touch us all. Studying engineering gives you the background you will need to get involved in the building, the work, the world that you would like to see. This degree would develop the research and analytical skills that will help you to succeed as you choose a traditional field of work or follow non-traditional career path. Engineering opens the door to challenging and rewarding variety of lifestyles. Engineering is a problem solver. It can be found in every type of work like sports, communication, environment, production, law, computers, etc. Many more. Its most significant contributions: rise of designing industry. This would represent the digital content creation industry, from high-powered computers and graphic cards to highly sophisticated software. Many technical things are involved in it. More work experience, less qualification would also sometimes work out. It would be based on your work experience that how well a pupil can be qualified well in higher level for the job. That can normally be based on experience, ideas, talents, which a person should utilize. Her talent plays a major role based on the person's achievements. Outcome: it is meant when a person can earn well and can enjoy his work well. When a person can earn and coordinate well, he can perform his job well and enjoy the job income, and it would also be an interactive work.
2: இவ்வளோ நேரம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் அ கேரியர். இந்த டாபிக்ல நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டோம், டிப்ஸ் கேட்டோம், அப்புறம் ஒரு ஸ்கிட், டிபேட் எல்லாம் கலந்த ஒரு கதம்பமா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சதுன்னு தாங்க சொல்லணும். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆர்த்தி, அருள்மொழி, ராதா அண்ட் பூனம். இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் எம்ஏ கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். சரி நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா, என்டர்டைனிங்கா, எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரியமான தோழி நிவிதா, சேயிங் டாடா பாய். கீப் லிஸ்னிங் டு MOP FM 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: Rumble Rumble.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலிய நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம், அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல, ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்துல அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்றோமே நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில வாழ்றாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்மளா இங்கே உட்காந்து கைத்தட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கைத்தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா, சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடையேறி வாங்க நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கைத்தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சமுதாய வானொலிய
1: உங்க வீட்டுல ஃபேன், லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டிய சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் டு யூ பை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா.
3: Hello everybody. First let me congratulate you on your wise decision to have tuned into this channel MOP FM 107.8 where you can have loads of fun with loads of gyan. Taking you through this show is me, Janani.
4: And me, Arundhati.
3: Isn't today a lovely and bright morning, Arundhati? This morning, you may have numerous errands to run, lots of deadlines to meet, attend to needs of family, and find solutions to loads of problems. There are things that one does on a daily basis, but when these simple things become hard to handle, people are driven to an extreme decision, suicide.
4: We all know that South India is prominent for a whole lot of things, you know, like textiles, IT, and it even boasts of a high literacy rate in India. But I was so alarmed to find that it is also the largest suicide capital of the world. Yes, I can see your eyes widening in surprise just like mine did. And the distressing part is that out of every 3 cases reported, every 15 minutes in India, one of them is a youth between the age group 15 to 29. So of the total suicide victims in India, 37.6% are the youth. So that is like a precious drain of human wealth.
3: Each of us in our lives have come across someone or the other who's committed suicide or attempted suicide. But how come each time it happens, it comes as a terrible shock to us? Because, you know, like, we're losing lives here and it isn't a simple thing. And then we mumble to ourselves, like, if only she had asked us for help, or something like, why didn't she say this before? We could have done something to help her. Or, come on, no problem is hard to solve. These are the things that come out of our mouth, but one thing we have to understand here is she was unable to handle the pain, and that's why she was driven to such an extent of committing suicide. But people talk about suicide like it's like a big secret that you can't share with anyone. Suicide is whispered among friends and family members, but when someone engages in a suicidal act, all that we, you know, the question that comes to our mind is why? You know, like, the obvious answer to why people commit suicide is because they're depressed. Depression is the main cause of committing suicide or attempting suicide itself. Depression is not merely a blue feeling that lingers like just for a minute or two, but it's a trap that widens into a distant memory. You know, like, there's absolutely no hope for anyone, and that's when this happens.
4: But you know what, Janani? Pain-bearing capacity differs from one person to another. What might be bearable for one person might not be the same for another. And sometimes suicide looks like the answer for relief from pain. Suicide happens when pain exceeds the resources for coping with pain. So, what can be the remedy for avoiding or feeling suicidal? You should either find a way to reduce the pain or find a way to increase the resources to cope with pain.
3: Actually, Arundhati, we're going on and on, you know, among ourselves about suicide, but I think it would be better if we got some opinions from people who are in our studios also. Here we have Ryan, Aarti and Divya, who are going to be sharing their opinions about suicide with us.
4: Hi everyone, welcome to our show.
5: Hi.
4: So, what do you think about the entire issue of suicide?
5: Basically, what I think is, when anyone thinks that they want to kill themselves, the basic thing is not that they want to end their life and they want to get out of the problem. Sometimes it is like, let my parents realize how it is without me.
4: That's so true.
5: Let my parents, let my friends realize, let my boyfriend realize, like, how it hurts them without me. And mostly it is a reason of loneliness. And I think more than them coming out of the problem, they want to
3: put other people into problems.
5: They want others to realize how it pains for them when they are left alone.
4: So can you, like, brand them as being selfish? Can you?
3: But see, maybe it's just
5: act
3: desperation.
5: No, they don't think. Actually, I feel they don't give much thought process to or thinking process to it, so that their ultimate is let others realize. Some people say what life is this, and then go directly fall in front of the train or whatever it is. But mostly I feel that only, see, genuine farmers all, they cannot survive. So they just want to come out of the problem. I mean, true, solve the problem, issue or whatever it is, and then they suicide. But you see kids all for a mobile phone, for this denim jean, You know, recently Bombay, within a week, there was 4 cases of students committing suicide. But the reason being, not even 2 reasons are similar. Everything differs. My friend bet my from marks for mobile, this
3: such silly reasons come up for their reasons of suicide
4: and take their life.
0: Well, I don't justify any cause for suicide as such. Well, I think it's a very cowardly action. It's far more challenging to lead life and to cope with life than to just kill yourself. A lot of people think a lot of courage goes into committing suicide, and there's a lot of glamour attached to this whole feature of committing suicide. And like my friend just said, it's also to do with attracting attention. So I guess suicide is an act that probably is to draw your attention. It's probably like a cue card to draw your attention to a far more serious problem than just the mere act of killing yourself. So it's probably a greater and deeper problem that lies within you. And I think suicide is probably just an act to give you direction to what to work on, rather an attempt to commit suicide.
6: As for me, I think I'd actually go with the line of people who actually think that, you know, it takes a lot of guts to commit suicide. I mean, how many of us can wake up one morning and then think, you know, tonight when I go to bed, I'm going to go to sleep, I'm going to dream, and then the next thing I know is I'm not going to wake up. There's going to be no more mind in me, I'm not going to think again. I mean, you don't know about an afterlife or anything like that. So I'd say that it is. There's a lot of guts that goes into committing suicide. And that's why I'd actually like to, you know, agree with Arundhati when she said that it is an actual drain on the you know, the resource, the human resource, because there's a lot of brave, very brave people out there dying. And
4: but do you call them brave, Ryan, when they can actually stand up and face the problem and confront it face to face? And you
3: like
4: know,
3: the guts that they're using to commit suicide, they can use the same courage to face the problems, isn't it?
6: It's like, you know, we need schooling to bring out the knowledge that's in our head. The same way, they just need somebody to tutor that bravery out of them. You know, they've got that bravery in them, but it's just that they don't know how to
3: channelize it.
6: Exactly.
4: So it's bravery undirected.
6: Absolutely.
4: Yeah.
6: Simply put, that's what it is.
4: Yeah, but when you see, you know, societal problems because of alcohol abuse and because of a drive for money, and so you have this high-end ambition, but you are not capable enough to achieve your ambition. So that becomes like a pitfall for you, you know. It's like you just go and land yourself in the pit of suicide. What do you think about that?
6: Exactly. Again, that's exactly what we started talking about, you know. You want to do something, you don't end up doing it, and then you think you can't go on. Now, we have schools, we have places where we go to learn different things. You know, people teach you how to do this and how to do that, but nobody teaches you how to handle life, do they?
4: Isn't that something you just learn through living?
5: What I feel is school and the thing all, it should be open for everyone. Like any other person can go speak to a teacher or a parent. Every time when it comes to suicide matter, all it comes mostly on parents, that parents should open up to the child. But more than parents, even school teachers or something, because many cases you find because of their marks.
4: Yeah, that's
5: score.
4: Like the most common reason.
5: Yeah,
4: you don't get enough marks.
3: Or your friend has got
4: more marks
3: than you.
4: Or you haven't got... And this rat race for admission, I'm sure that adds up to the entire, you know, thing about taking your lives up.
5: So, I think this generation is much used to it because they are given also so much. In the...
3: Yeah, before earlier they were not provided so much, so they didn't have anything
5: their
3: to
5: expectation
3: expect.
5: Was less. If I asked to my mom this, I have the feeling that surely she'll get it for me. So if she is not getting it for me,
3: the expectation level has grown now. And so when you get disappointed, the only thing you want to do is like run away from it.
5: Yeah, but for my mom, it was not like that. She dared to ask anything to her mom. So her expectation level was less. What she wanted, even if she didn't get it, she's okay with it. But I feel it is all, it is totally cowardness, you know. What you want, you should get it on your own.
0: Oh, taking it a little further from what Aarti said, I think it's about today's generation being really fast-paced. So we're used to getting things so fast. It's this whole syndrome of being absolutely intolerant and waiting to cope up with the situation. You know, so you rather, it's like, okay, quoting his example again about schooling. So if I fail, I quit school rather than trying to deal with school and try to excel in whatever that I want to and whatever has disappointed me. So it's this whole syndrome of intolerance.
7: tolerance, according to me, and this total absence of patience to wait for and then probably like cope with life a little further. So,
4: or do you think it's too much waiting? They waited and waited and they just don't
7: I don't
4: get
7: think
4: it.
7: So. I don't think any waiting is too much waiting. You know, I think it's very relative. So no, you can never brand probably 10 years of waiting is waiting, but I think waiting is forever. I mean, well, the only guarantee that life gives you is death. So I mean, that's what you're born with. So what kind of pessimism are you talking about? So yeah, well, that's my view with respect to intolerance being one of the major causes for suicide.
4: Okay.
6: Taking a lead from Divya, I'd actually go with this, you know, the fast-paced life. Let's talk about the fast-paced life. What's happening today is people are committing suicide simply because they are isolated. We live a life that's so fast. We care about myself, my friend, my mom, my dad, my so-and-so, my. And we forget about that third person, you know, who sat at the last bench in class, you know. He was totally isolated. We've never given him a thought. 10 days, 20 days, 30 days. How many of us? I mean, everybody. We all know somebody or the other who, you know, we think is an isolated person. And we always comment between ourselves. Look at that guy. He never mingles with people. He never does this. Why don't you go and talk to him?
4: That is so true, actually.
3: Hey, come on, but don't you think like people should take a step and they should come in, you know, gel with everybody, get to know new things? How come you just, you know, you're sitting in the last bench, you want people to notice you, you want them to give you attention. In the end, you know, like nobody's giving you attention. You don't ask for it, for them to give you attention. And finally, you just shoot yourself and say, everybody left
6: me
3: alone.
6: Yes, Jani, this is similar to we have the Indian woman, you know, the Indian woman who is very traditional from Kerala, you know, very not outspoken and all that, very shy. She wouldn't even, you know, lift her head and walk. And then you have the other one who freaks out, goes to a disco nightclub, blah, blah, blah. It's basically how they've been brought up. I mean, some people have just been taught since the time they opened their eyes to be outspoken, to go out there and get things. And some other people have been kept in a nutshell. They've just been brought up, not let out. So that's what it leads to.
5: I agree with Rian. Like, not everyone are same. What to say? I might be brought up in city and some other girl in a town. And when she transfers, she of course will feel alone. So what I feel is it will be a social responsibility for our, colleague or same friends or whatever it is. It will be social responsibility. But who will teach the social responsibility to make others involved? You should not let any child alone. Who will teach it? Like, it cannot be taught also. Probably it should be from basic institutions.
4: But don't you think it's an inherent nature for someone to be an introvert or an extrovert? We are not saying that introverts are the ones who are, you know, have a highly suicidal thought. But what do you think it is that makes people, you know, you're isolated? What is it that makes people to prevent them from approaching those kind of people?
5: Might be probably because of, mostly it happens when they transfer from one school or another, or this is a very basic reason what I'm telling. They leave their old friends or something like that.
4: Okay.
5: So they might not feel comfortable with other friends also or something like that. What I feel is not every other person. If you want to go and speak to that person, even if he or she is very covered or very isolated, they will not say, no, I'll not speak to you. It is all among how you bring them into the conversation. There are many situations I have tried my friend to bring into the conversation all, but they just, even if you talk for half an hour, they speak one word.
3: You do with them? You can't do anything much with them. You can't force them to
5: but
3: talk.
5: But always you can make them keep engaged. You can ask them questions like that. But this comes only when you are matured at level, you know, when you're grown up. For students like 5th standard and 6th standard students, they themselves don't know what they are speaking. They cannot make
3: another person
5: engaged in the conversation.
4: Correct.
5: So I feel from the institution, it should be like, Indian system of education should involve all this also.
7: Well, I'll talk about adults probably. I do not want to talk about 5th standard and 6th standard students for now. Well, I think sometimes it's a lot of self-indulgence and self-pity, which drives you to probably attempting to commit suicide, you know. So, I mean, again, when Ryan talks about institutions and schools or probably whatever institutions trying to inculcate these values in you. So when you see, Ryan seems to be quite sympathetic towards these people. But what I'd like to say is, when they sit in one corner of a room and then you're feeling really bad for them and you really want to, you know, help them out.
3: Gel with them and, you know, yeah, get to know
7: sorry,
3: them.
7: But you should probably make sure that you're inculcating those positive values in them rather than turning them into somebody so dependent on that kind of extra attention, you know, that needs to be showered on them every time.

0: யார் ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது.
1: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
2: MOP 107.8 FM. Stay tuned. Stay tuned. Stay tuned.
3: வணக்கம் சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே திவ்யா. நம்ம கூட சுதர்சனா இருக்காங்க, அவங்கள எம்ஓபி தான் படிக்கிறாங்க, அவங்க விஸ்காம் பண்றாங்க. அவங்க கிட்ட நம்ம பாப் சிங்கிங்க பத்தி கேட்கலாம். அவங்க பேஷன் எதுனால பாப் சிங்கிங்ல இருக்கு, அதோட அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் சுதர்சனா, ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க உங்களை பத்தி.
4: என்னை பற்றி? ஓகே. ஹலோ எவ்ரிவான், என் பேர் சுதர்ஷனா. ஐ ஆம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் விஸ்காம். அண்ட் மோர் ஓவர் ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர் அண்ட் டுடே ஐ ஆம் ஹியர். ஸோ யா, தேங்க்யூ. அண்ட் ஆர்ஜே திவ்யா, யூ டூயிங் வெரி நைஸ். அண்ட் யா, ஐ ஆம் வெரி மச் இன் டு பாப் சிங்கிங். எஸ் இட்ஸ் ட்ரூ, எனக்கு பாப் பாடுறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் நான் பாடுவேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப நிறையா வந்துச்சு. 8th ஸ்டாண்டர்டில் தான் நான் ரொம்ப இப்படி பாப் பைத்தியமாக அப்படி இருந்தேன் ஒரு காலத்தில். பட் அதுக்கு முன்னாடியே 5th 6th அது இட் ஸ்டார்டட் க்ரோயிங். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இன் மை ஸ்கூல் வாஸ் அட் லைக் ஐ வாஸ் 7th கிரேட். அண்ட் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பாட வச்சாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் அதுலேருந்து இட் ஜஸ்ட் லைக் க்ரூ. அண்ட் யா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு நான் பாடினது வந்து பை மைலி சைரஸ், பார்ட்டி இன் தி யூஎஸ்ஏன்னு ஒரு பாட்டு. ஸோ யா.
3: நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சீங்க?
4: நான் தி ஆஷ்ரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து வரேன். இட்ஸ் அன் ஆசம் ஸ்கூல், ஐ லவ் மை ஸ்கூல். நான் சின்ன வயசுலேருந்தே அங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ யா.
3: நீங்க ஸ்கூல்ல பாடின சாங் இங்க எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி.
4: யா ஷூர், ஆஃப் கோர்ஸ், மை ப்ளெஷர்.
5: I hopped to the plane at LAX with a dream in the cardigan. Welcome to the land of fame access. Am I gonna fit in? I jumped to the cab, here I am for the first time. Looking to my right hand, I see the Hollywood sign. This is all so crazy. Everybody seems so famous. My time is starting and I'm feeling kind of homesick. Too much pressure and I'm nervous. Cause I'm the taxi man.
4: எப்படி இருக்கு?
3: சூப்பர்.
4: ஓ மை காட்,
3: செம்மையா பாடுறீங்க.
4: பட் இன்ட்ரோ சாங் நான் கொடுக்கணும்னா வேற ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து ஃபினியஸ் அண்ட் ஃபெர்ப்ங்கிற ஒரு
3: ஃபேமஸான ஒரு பாட்டு.
4: யா.

0: down and my heart starts pumping. Getcha, getcha, goo up. I'm never gonna stop. Getcha, getcha, goo means that I got it.
1: Superb.
2: Oh, thank you.
1: உங்களோட இந்த பாப் சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்லுங்களேன்.
2: ஓகே, இது வந்து
1: இவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு பாப் சிங்கிங்னா?
2: எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து லைக் ஷீ ஸ்டார்டட் சிங்கிங் அண்ட் எனக்கு அதை பார்த்ததுலேருந்து வா சூப்பராக இருக்குது, இவ்வளோ கூட நல்லா பாட முடியும் வெஸ்டர்ன் சாங். அப்போ தான் இன்ட்ரடக்ஷன், அதுக்கு முன்னாடி தமிழ் பாட்டு அதை நான் கேட்டுட்ருந்தேன். அண்ட் அது வந்து எப்படின்னா ஹானா மொண்டானான்னு ஒரு சீரீஸ் இருக்குது, ஸோ அதுலேருந்து அவள் பாட்டு பாடுவாள். ஸோ அது வந்து அதை பாடினா ஐ நல்லா இருக்கே நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அந்த மாதிரி ஹானா மொண்டானா, மைலி சைரஸ், செலினா கோமஸ், டெமி லோவாட்டோ, அப்படியே ஃபுல்லாக லைக் டிஸ்னி, அப்படியும் அப்புறம் பிக் சிங்கர்ஸ் அப்படியும் போனேன். அப்படியே ஒன் இஃப் யூ ஸ்டார்ட் நோ இஃப் யூ ஸ்டார்ட் டு நோ அபவுட் லைக் ஒன் பர்சன் யூ ஜஸ்ட் கெட் டு நோ அபவுட் எவ்ரி ஒன் இன் த சென்சேஷன். ஸோ யா, அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படி வந்துச்சு, அப்படின்னு தான் நான் பாட ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் எனக்கு பார்பி சாங்ஸ் பிடிக்கும். பார்பி பார்பி மூவிஸ் இருக்குது, தி ஐலாண்ட் பிரின்சஸ்ன்னு ஒரு படம் இருக்குது, அதுலேருந்து தான் லைக் அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும் லைக் வேர் இஸ் த லேண்ட் ஐ கேம் ஃப்ரம்னு ஒரு பாட்டு இருக்கும், அப்புறம் சன் கோஸ் டவுன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் மெலோடியஸ் சாங்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது. அதை கேட்டாலே அதோ அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தாலே பார்பி டால் அந்த சீனரி அதெல்லாம் பார்க்கும்போது யூ ஜஸ்ட் கெட் இன் டு யூனோ யுவர் ஓன் இமேஜினேட்டிவ் வேர்ல்ட் அண்ட் த சாங் ரியலி பூஸஸ் அப் யூ அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ தட் ரியலி காட் மீ யூனோ into this. So yeah,
1: okay, fine. உங்களுக்கு இதை பற்றி நிறையா சொல்லி உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் அவங்க கூட இந்த மூமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறீங்களா?
2: இது ஆக்சுவலி நான் ஒரு தடவை யூடியூப்பில் போனப்பவே லைக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லணும்னு இல்லை, லைக் வென் யூ ஜஸ்ட் டைப் மைலி சைரஸ் யூ கெட் ஆல் ஹர் சாங்ஸ். ஸோ யா, தேர் வாஸ் அ ஃப்ரெண்ட், ஷீ வாஸ் மீ, ஷீ வாஸ் த ஒன்
1: வாஸ் ஹர் நேம்,
2: ஹர் நேம் வாஸ் அனன்யா, ஷீ யூஸ் டு சிங் ஆல்சோ, ஐ யூஸ் டு சிங் ஆல்சோ, அண்ட் yeah, so that's how it got up. And moreover, I check out into the internet and
1: okay, unga talent pop singer ah neenga irukkiradhu da abindrathu theriyudhu, but unga other talents la enna nu solunga.
2: Okay, other talents, na vandu music mattum illa, enakku vandu drawing romba pidikum, adu yeah drawing romba pidikum, pencil shading adha romba எனக்கு ரொம்ப பிடிச்சி விரும்பி பண்ணுறேன். அதில் அப்படியே நான் வரைஞ்சேன்னா அப்படியே நான் அப்படியே போயிடுவேன் அதுலேயே.
1: அப்போ உங்களுக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்குமா இல்லை பாப் சிங்கிங் ரொம்ப பிடிக்கும்?
2: ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: எனி திங் ஏதாவது ஒன்று?
2: இல்லை இல்லை இல்லை இல்லை, அது வந்து நான் சேர்த்து இன்னொன்று சொல்லுவேன், எனக்கு டான்ஸிங்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுவேன்.
1: ஓ சூப்பர்,
2: டான்ஸும் பண்ணுவேன் ட்ராயிங்கும் பண்ணுவேன் சிங்கிங்.
1: இப்போ வந்து இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் சாங் அப்படி இப்படி ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் அதுலேயே போயிட்டுருக்காங்க. பட் இப்போ பாப் சிங்கிங் அப்படின்ற ஒரு ட்ராக் உங்களுக்கு ஏன் சூஸ் பண்ணீங்க, ஏன் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எல்லாருமே தமிழ் சாங்னு போயிட்டுருக்கும் போது தமிழ்லேயே இப்போ நிறைய சாங்ஸ் வந்துடுச்சு, செம்ம ஃபங்கியாக ஃப்ரீக்கியாக செம்மையாக சாங்ஸ் போயிட்டுருக்கு, பட் பாப் சிங்கிங்னு நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க அந்த ட்ராக்?
2: மியூசிக்ங்கிறது லைக் யூனோ இட்ஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ், இட் டசன்ட் பிலாங் டு ஜஸ்ட் திஸ் லாங்குவேஜ் ஆர் தட் லாங்குவேஜ் ஓர் ஒன் பர்டிகுலர் கண்டிஷன். மியூசிக் இஸ் யூனிவர்சல், ஸோ இங்கிலீஷாக இருந்தால் என்ன தமிழாக இருந்தால் என்ன எவ்ரி திங் இஸ் லைக் யூனோ இஃப் யூ ஹாவ் இஃப் யூ ரிலேட் டு இட் வென் யுவர் சோல் ரியலி கனெக்ட்ஸ் வித் இட் யுவர் மைண்ட் எவ்ரி திங். நம்ம வந்து லைக் சில இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ்லாம் கேட்கும் போது சே வீணா ஃப்ளூட் அப்படிலாம் சில அப்படியே அமைதியாக கேட்டுட்டுமே இருந்தோம்னா வென் ஆர் பா லைக் யூனோ நம்ம அறியாமலே நம்மளுக்கு வந்து கண்ணில் தண்ணி வரும், ரைட்?
1: கண்டிப்பாக.
2: யா, ஸோ அது வந்து எப்போ நடக்குதுன்னா லைக் வென் யுவர் சோல் your mind when you and the frequency avanga idu vandu adoda relate agumbodhu you feel connected. So andha mari ovvathungalukkum onnu pidikum, sila perukku melodious ah pidikum, sila perukku takara takara takara takara dappangutha mari pidikum.

0: your hands up, for we are here.
1: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
2: Welcome back to the show. நம்ம இப்போ சுதர்ஷனா கூட இருக்கோம். அவங்க பாப் சிங்கிங் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சுதர்ஷனா, யாரு உங்களோட ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன், யாரை பத்தி இன்ஸ்பயர் ஆனீங்க ரொம்ப?
3: Inspirations abdina solnona, it doesn't belong to one solo artist and everything, it belongs to everything, like be it band members, be it solo artists, be it male, female. I, you know, music, yeah, that's how I said, music is not just like, you know, I love band members like Coldplay, he's like amazing, and then Linkin Park, Evanescence, it has a female lead singer, avangala vand appdi samma getta paduvanga adala appdi ketale you will just go into a different world, and yeah, so that's how adu vand enak Black Eyed Peas romba pidikum, Florence and the Machine, yeah, so appdi da enak band members na adu pidikum, solo artists na like be it all the Disney members, Miley, Selena, Demi, Jonas Brothers, avanga kuda pidikum. Band members la innor thanga kuda irukanga, One Directioner, I am a,
2: yeah,
3: One Direction,
2: Betty,
3: I'm a One Directioner for sure, so yeah, so that's for band members. And solo artist, I really love the female singer called Dido, avanga paadradhu vandu avlo undu inimaya irukum appadi kekkumbodhu, like, you know, I personally feel very connected to that song, it's called Don't Leave Home.
2: Please adu konja paadringla?
3: Oh, andha paata, okay, I mean, lyrics more than that, fine, okay, but let me complete, yaar. Hello, Dido pidikum, Shakira pidikum, Selena Gomez pidikum, Adele romba pidikum, Rolling in the Deep in oru paattu supera irukum, Taylor Swift avanga kuda pidikum, Katy Perry romba pidikum, yeah, so andha mari nare per pidikum, and yeah, so that's it.
2: ஓகே, ஏதோ ஒரு சாங்,
3: ஓகே, ஏதோ ஒரு சாங்கில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனாலே பாடுறேன், டிஸ்னி ஹானா மொண்டானா, மைலி சைரஸ் பாடின ஒரு பாட்டு, இட்ஸ் கால்ட் கேசரா, இட்ஸ் QUE பட் இட்ஸ் ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் கே, இட் மீன்ஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் லைஃப், we have to go with it, it's true, but I'm sorry about that, Divya, but whatever happens, it's all right, I'll be okay, whatever life throws my way, you wish I'd be hurt, but I'm free as a bird, that should be our motto, and that will definitely bring your life it'll upbring your life, and you'll experience happiness. So yeah, this is how the song goes, it's called Kesara, and yeah, here it goes.

0: America.
1: Good. Last ஆ ஒரே ஒரு question. MOP எதுக்கு சேர்ந்தீங்க? ஏதாவது இப்போ பாப் சிங்கிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி MOPனா இதுதான் சேரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டோட சேர்ந்தீங்களா? இல்ல ஓகே ஃபைன் பெஸ்ட் காலேஜ்னு சொல்றாங்க அப்படின்றனால யூஸ்யா.
2: Well, first off, I am so blessed to actually have joined here. It's an amazing college. Everyone here are very, you know, I'm sure I should use this term, are very blessed to be here and to be, you know, one person in that. I feel very happy. All my classmates, they're very warm. My teachers, they're so warm, sweet, and everyone, you know. It's like very, it's somehow, if there are many people in this world, okay, each one has their own life and they go in different paths, right? And but for us, for me, you, be the teachers, everyone, the teachers, the staffs, the students, everyone, to actually have an opportunity here, a time period for me, 3 years, so-called 3 years, is like it's so like what I'm trying to say is well, it's already decided somewhere, I think, like the God. So I'm very blessed that God had put me here in this college. So yeah.
1: ஓகே, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ
2: சிதர்ஸ்னா
1: எல்லாத்த பத்தியும் சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். செம்ம
2: அப்படிலாம் சொல்லாதீங்க, போய் நீங்க பண்ற எக்ஸ்பிரஷன் எனக்கு தெரியுது. பட் ஃபைன், ஐ தேங்க் மை ஆர்ஜே திவ்யா, பிளீஸ் கிவ் இட் அப் ஃபார் ஹர். யா, ஷி வாஸ் வெரி குட்.
1: தேங்க் யூ ஸோ மச்.
2: அண்ட் யா, ஸோ That's it. Thank you.
1: Okay, thank you so much. Thank you. நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்டே டியூன் டு 107.8. திஸ் இஸ் ஆர்ஜே திவ்யா சைனிங் ஆஃப். தேங்க்யூ
2: வித் சுதர்ஷனா, 107.8 CRS. கீப் ஆன் லிசனிங்.

0: know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society.
4: Our radio.
3: Our pride.
5: ஹலோ
6: ஹலோ,
5: இது கார்த்திகோட அம்மாவா?
6: ஆமா மேடம், யார் பேசுறது?
5: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
6: சொல்லுங்க மேடம்.
5: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
6: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
5: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
6: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
5: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
2: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
2: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு பிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னெல்லாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking daiva seidhu vittrunga, unga nalathukagum ellaru nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் வேலை வாய்ப்புக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம், அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது. வணக்கம். எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம் நிகழ்ச்சியில் இப்போது நாம் ஒரு உரையாடலை கேட்க இருக்கிறோம். இந்த போட்டித் தேர்வுகள்னு வந்தாலும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் எங்கே வருது அப்படின்னா, இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் குவஸ்டின்ஸ் வரும்போது தான். அதுவும் குறிப்பாக அழுகக்கூடிய அந்த குவான்டிடேட் ஆப்டியூட் ஆகட்டும், அந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் ஆகட்டும், இதெல்லாம் கனவுல கூட நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கு. அது மாதிரியான கேள்விகள்லாம் அதில் இருக்குது. எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணோம், எல்லாம் போட்டு பார்க்கறோம், இருந்தால் கூட அங்கே டெஸ்ட்டில் போய் உட்காரும்போது அந்த கேள்விக்கு பதில் போடுறதுக்குள்ளே நம்ம கூட புதுங்கி போகுது. ஏன் இந்த அளவுக்கு கஷ்டமான விஷயமா அது இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இந்த மாதிரியான ஒரு பகுதியில் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கோ அல்லது குவான்டிட்டி ஆப்டிடியூடோ அல்லது மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் இதில் மிகச்சிறந்த முறையில் வழிகாட்டி கொண்டிருக்கிற ஒருவரை தான் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் சந்தித்து உரையாட இருக்கோம். அவர் நம்முடைய டீச்சிங் ஃபேக்கல்ட்டியில் ஒருத்தவங்களை இருக்காங்க. தொடர்ந்து அவர் தான் நம்முடைய அறிவிப்பயணம் நிகழ்ச்சியில் கணிதம் தொடர்பான பகுதிகளுக்கெல்லாம் விளக்கங்கள் தர இருக்கிறார்கள். அவர்கள் திரு வீரபாகு அவர்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. ஏற்கனவே தினத்தந்தி நாளிதழில் தொடர்ந்து பல நாட்களாக தொடர்ந்து கட்டுரைகள்லாம் எழுதி இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான பகுதிகளில் அவர் தான் இன்றைக்கி மிக முக்கியமான உறுப்பினராக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இப்போ நம்முடைய அரங்கத்துக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களோட இதை பற்றி நம்ம பேசி பார்க்கலாம். வணக்கம் திரு வீரபாபு.
4: வணக்கம்.
3: இப்போது பொதுவாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் இலக்கியமாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படியாவது அவங்க எதேனும் மேனேஜ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுது, அவங்களால புரிஞ்சிக்க முடியுது, பதில் சொல்ல முடியுது. ஆனால் எல்லாருக்குமே பார்த்தோம்னா அநேகமாக இந்த கணிதம் சார்ந்த பகுதி வருகிற போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது எல்லாருக்குமே. உண்மையிலே இந்த மேத்தமேட்டிக்ஸுங்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு பகுதி தான். அது ஏன் அந்த மாதிரி இருக்குது?
4: பாதி உண்மை. அதாவது கணிதம் என்பது பெரும்பாலானோருக்கு கடினமான பகுதி தான், அது இல்லை என்பதற்கு இல்லை.
3: சரி.
4: ஆனால் எல்லாரும் நினைக்கிறது போல் அது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. என்ன காரணம்னா, நம்ம கணிதம் படிக்கும்போது ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸாக ஒழுங்காக படிக்கிறது இல்லை. பள்ளி பாடங்களில் படிக்கும்போது அதை படிச்சிருந்தோம்னா இந்த கஷ்டம் இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் கணிதம் மிக முக்கியமான பகுதி தான், எல்லா போட்டித் தேர்வுகளிலுமே கணிதம் வந்து மிக முக்கியமான பகுதி. நல்ல ஸ்கோரிங் ஏரியாவும் கூட, 100% நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும்.
3: அதுதான் எங்களுக்கு கூட ஆசை. அதுதான் என்னென்ன இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு கூட அத்தனை பேருமே இந்த கணித பகுதியை 100 பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டமெண்டல் ஏரியாஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா மேத்தமெட்டிக்ஸில், அது எதையெல்லாம் சொல்லுவீங்க, எதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஏரியா செங்கல்லாம் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க?
4: நான் ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லும்போது பேசிக் நம்பர் சிஸ்டத்திலேருந்தே சொல்கிறேன். நம்பர் சிஸ்டத்துலேயே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் நம்ம நம்பர் சிஸ்டத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த நம்பர் சிஸ்டத்துலேயே இன்னும் நமக்கு ஃப்ராக்ஷனுக்கும் ரேஷனல் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே தெரியல. அந்த டிஃபரன்ஸ் பெரும்பாலானோர் இருக்கு, அதாவது 99% ஆஃப் தி பீப்புளுக்கு கூட அந்த லெவலுக்கு கூட அது தெரியாம. அது கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா என்ன ஃபிராக்ஷன்? அதாவது ஃபிராக்ஷன் அப்படின்றது பார்ட் ஆஃப் எ ஹோல், அதாவது ஒரு முழு எண்ணில் ஒரு பகுதி தான் ஃபிராக்ஷன். ரேஷனல் நம்பர் அப்படின்றது அப்படி இல்லை. பி பை கியூ ஃபார்ம்ல இருக்கிற பி யும் கியூவும் இன்டிஜரா, அதாவது ஒரு முழுக்களா இருக்கிற மாதிரி இருக்கிற நம்பருக்கு பேர் தான் ரேஷனல் நம்பர். உதாரணமாக 1/7 அப்படின்றது ஒரு ஃபிராக்ஷன்.
3: ஓகே,
4: 1/7 ரேஷனல் நம்பரும் கூட, அதாவது விகிதமுறு எண் அப்படின்னு கூட. அதே நேரம் 2 அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பர், ஏன்னா 2/1 அப்படின்றத பி பை கியூ ஃபார்ம்ல எழுத முடியும். பட் 2 இஸ் நாட் அ ஃபிராக்ஷன், ஏன்னா ரெண்டு ஒரு பகுதியில் இத்தனை அப்படின்றது நம்மள சொல்லவே
3: முடியாது.
4: ஒரு கேக்கை முழு கேக்கை எடுத்துட்டு அதை 7 ஒரு பகுதி அப்படின்னு பிரிக்கிறது, அல்லது 8 ஒரு பகுதி, 10 ஒரு பகுதி அப்படின்னு பிரிக்கிறது தான் ஃபிராக்ஷன்.
3: இன்னும்
4: ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃப்ராக்ஷன் அப்படின்றது 0 1 நடுவில் இருக்கிற வேல்யூக்கு மட்டும் தான் ஃப்ராக்ஷன் பேர்.
3: ஓ, வெரி குட், வெரி குட். 0 1 கூடிய இதெல்லாம் நீங்கள் சொல்லுறதுதான்
4: வேல்யூ. ஆனால் நம்ம வந்து ஸ்கூலில் என்ன படிச்சிட்டோம்னா, அது தவிர மற்ற எண்களையும் நம்ம ஃப்ராக்ஷன் படிச்சுட்டு அதுக்கு ஒரு பேர் வேற கொடுத்துட்டோம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு. அந்த வேர்டு இந்த இம்ப்ராப்பர் அப்படின்றதே சொல்லுது, அது இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்.
3: கரெக்ட், கரெக்ட, கரெக்ட். இனிமே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு, நீங்கள் வந்துட்டீங்க, இனிமேல் நாங்கள் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக அதை கற்றுக்க முடியும் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இப்போது இன்னொன்று கூட எங்களுக்கு தோணுது, இந்த கலப்பு எண்கள்ங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இப்போது 1/3/4 அப்படின்னு சொன்னால் அது நம்ம எப்படி ஃப்ராக்ஷனில் எடுத்துக்கணுமா, எப்படி அது வந்து ரேஷனலாக எப்படி எடுத்துக்கணும்?
4: வெரி குட், நல்ல கொஸ்டின். இது ஆக்சுவலாக 1/3/4 அப்படின்றத ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் கலப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது இல்லையோ, பேசிக் கிராமர் இங்கிலீஷில் அல்லது தமிழ் கிராமர் படிச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது இல்லையோ, அது மாதிரி ரொம்ப கேஷுவலாக அதை படித்து மறந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி மறந்து போன விஷயங்களை மீண்டும் நினைவு கொண்டு வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸை நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துட்டோம்னா இந்த கணித பகுதியை நம்மளால் எளிதாக நம்ம வெல்ல முடியும் அப்படின்றது தான் என்னுடைய.
3: அப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒருவேளை நான் வந்து ஸ்கூலில் என்னெல்லாம் படித்தனோ 5th, 6th, 7th அதெல்லாம் படித்தேன் இல்லையா, மேத்தமெட்டிக்ஸு, அது எல்லாத்தையும் நான் இன்னொரு தடவை திரும்ப படித்து பார்த்து அது மட்டும் நான் ரொம்ப சரியாக என்னால் போட முடியும் அப்படின்னா, அது போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுமா, அதுவே போதுமா, அது என்ன நினைக்கிறீங்க?
4: நிச்சயமாக ரொம்ப சரியாகவே சொன்னீங்க. அதாவது நம்ம பள்ளி பாடத்தில் படித்த அதே கணித பாட புத்தகங்களை தான் திரும்பவும் படிக்க போகிறோம். இந்த முறை படிக்கும்போது நல்லா புரிஞ்சு முழுமையாக நம்ம சாய்ஸில் எதையுமே விடாமல்
3: ஓகே
4: திரும்பவும் ஒரு முறை அந்த சூத்திரங்கள் வாய்ப்பாடுகளை நினைவுபடுத்தி அந்த எடுத்துக்காட்டு கணக்குகள் பயிற்சி கணக்குகள் எல்லாம் போட்டு பார்த்தோம்னா நிச்சயமா எல்லா போட்டித் தேர்வுகளையும் நம்மளால வெல்ல முடியும்.
3: ஓகே, இப்போ இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு டவுட் எல்லாருக்குமே வருது, லிசனர்ஸ் எல்லாருக்குமே வரும், என்ன அப்படின்னா என்னால் கணக்கில் கூட போட முடியுது, ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க கொடுக்க அந்த டயத்துக்குள்ளே போட முடிய மாட்டேங்குது. அவங்க வந்து ஒரு 10 நீங்கள் 20 பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா 1/2 நீங்கள் வந்து 50 பதில் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி, அதே கேள்வி தான், அதே பதில் தான் என்னால் போட முடியுது, ஆனால் அது எப்படி அந்த நேரத்துக்குள்ளே போட முடியுங்கிற மாதிரி ஒரு பெரிய சிக்கல் வருது, இதுக்கு என்ன பண்ணலாம்?
4: அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், இதுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுறது வந்து பயிற்சி தான். அதாவது பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு நாள் போட்டித் தேர்வுகளுக்கான தாரக மந்திரமே ஸ்பீட் வித் அக்யூரசி என்பது.
3: ஓகே, ஓகே, இன்னொரு
4: சொல்லுங்க. ஸ்பீட் வித் அக்யூரசி என்பது, அதாவது வேகமாக மற்றும் சரியாக, அதாவது விரைவாகவும் பண்ணணும்,
3: நீங்க துல்லியமாகவும் பண்ணணும்,
4: சரியாகவும் பண்ணணும். அது ரெண்டுமே நீங்க எப்ப பண்ண முடியும் அப்படின்னா, முறையா பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, டெய்லி ஒரு 20-30 கணக்கு அல்லது ஒரு 50 கணக்கு கூட உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா இந்த கணக்குகளை போட்டு போட்டு பாக்குறது மூலமா உங்களுடைய வேகம் அதிகமாகும், தப்பும் குறைஞ்சி சரியாக நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க.
3: சரி, இப்போ இதுல இருந்து என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி முறையாக பயிற்சி எடுத்துக்கொண்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்களே, இந்த முறையான பயிற்சி அப்படிங்கறத வந்து நாங்க எதிர்பார்க்கறோம். இந்த அறிவு பயணம் நிகழ்ச்சியில அநேகமா நீங்க வந்து முறையான பயிற்சி எல்லாம் எங்களால் எங்களுக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முறையான பயிற்சிங்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்?
4: முறையான பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி 2-3 விஷயங்களை நீங்க பண்ணணும். இப்போ பேசிக்கா ஃபண்டமெண்டல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாட புத்தகங்களை படிக்கணும்ன்றது. அது இல்லாம கூட ரெண்டு மூணு விஷயங்களை பண்ணணும். வாய்ப்பாடு நீங்க படிச்சுக்கணும், அதாவது ஒரு 20 வரையுமான எண்களுக்காவது வாய்ப்பாடு நீங்க படிச்சுக்கணும்.
3: ஓ, அதான் 20x20 400 வரைக்கும்,
4: அது வரைக்கும் நீங்க படிச்சுக்கணும். 20x20னா அதுக்கு நடுவுல இருக்கிற நம்பர்ஸ்
3: எல்லாமே படிச்சுக்கணும். ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பொதுவாக நாங்கெல்லாம் இந்த 16x16 256 அதோட எங்களுக்கு உலகமே முடிஞ்சு போகுது, கணக்கே எங்களை அதோட முடிஞ்சு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்.
4: பரவாயில்ல, அது வரைக்கும் இருந்ததுன்னா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். முடிஞ்சதுன்னா நேரம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற 17, 18, 19 இது மூணு தான். ஏன்னா 20ன்றது ஒரு எளிதான நம்பர்.
3: ஆமா, 20, 22, 40 சொல்லிடலாம், 20 சொல்லிடலாம்
4: சொல்லிடலாம். அதனால 17, 18, 19 வாய்ப்பாடுகள் உங்களுக்கு படிச்சிட்டீங்கன்னா அது உதவியா இருக்கும்.
3: சரி,
4: அது இல்லாம ஒரு 25 வரைக்குமாவது, குறைந்தபட்சம் 25 வரைக்குமாவது எண்களுக்கு வர்க்கங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். வர்க்கம்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்.
3: ஓகே,
4: ஒரு 25 வரைக்குமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். 25x25 வரைக்கும் 25x25 வரைக்கும் 25x625 625 அந்த மாதிரி அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
3: பை ஹார்ட் பண்ணாலே போதும். ஓகே,
4: அது இல்லாம குறைந்தபட்சம் ஒரு 12 அல்லது 13 வரைக்கும் கணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். கணங்கள்னா கியூப்ஸ்,
3: 1 cube 2 cube 3 cube 4 cube அந்த மாதிரி. அது எது வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும்?
4: குறைந்தபட்சம் 13 வரைக்கும். அதுக்கு மேல படிக்க முடிஞ்சதுன்னா படிச்சுக்கணும்.
3: அது அது என்ன ஒரு ஒரு லாஜிக் இருக்கு?
4: அது என்னன்னா, பொதுவா இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் எல்லாம் அந்த லெவல்ல தான் கேக்குறாங்க.
3: ஓகே,
4: ஒரு 12 cube இருக்கிற மாதிரி.
3: ஓ, ஃபைன். ஒரே ஒரு செகண்ட் இது கேட்டுக்கொண்ட நேயர்களுக்காக இது ஒரு ஒரு சிறப்பு செய்தாக இது இருக்கு. நீங்க சொன்னது என்ன, பொதுவாக அந்த 13 கியூப் வரைக்கும் தான் அதிகப்படியாக கேள்விகள் வருகிறது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது வந்து நம்முடைய நேயர்களுக்கு மிக முக்கியமான செய்தியாக இருக்கும். 1 cube 2 cube 13 cube வரைக்கும் அதான் அடிக்கடி கேட்கப்படுகிற ஒரு பகுதியாக அது இருக்கிறது. சரி, ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மிக முக்கியமான செய்தி சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம கியூப் பார்க்குறோம், வர்க்கம் பார்க்குறோம், அப்புறம்
4: அது இல்லாம இப்ப நீங்க ஒருவேளை காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா ஃபைனல் இயர் படிக்கிறவங்க கூட பெரும்பாலான போட்டித் தேர்வுகள் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது நீங்க எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அரசு துறையிலயோ அல்லது தனியார் துறையிலயோ இங்க வேலை பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க ஆனா என்ன பண்ணுங்கன்னா, இன்னையில இருந்து ஒரு முடிவெடுங்க. கால்குலேட்டர் நான் என்ன தொட மாட்டேன் அப்படின்றது ஒரு முடிவெடுங்க. இது உங்களுக்கு, நீங்க யூல் பி சர்ப்ரைஸ்டு சூ ஆன் ஹியரிங் திஸ், பட் திஸ் இஸ் அ ஃபேக்ட். யாரெல்லாம் கால்குலேட்டர் தொடாம இன்னையில இருந்து நீங்க ஒர்க் பண்றீங்களோ, ஒரு 15-20 நாள்ல உங்களுடைய மாற்றத்தை பாருங்க. நீங்க வேகமா கணக்குகளை செய்ய தொடங்கும்.
3: எக்ஸலன்ட் ஐடியா. உண்மையிலே நீங்க சொன்னது வந்து அவ்வளவு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஐடியாவா இருக்கு. திரு வீரபாகு அவர்கள் இப்போ நம்முடைய அரங்கத்தில் சேர்ந்து சேர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். சொல்கிற இந்த ஒரு குறிப்பை தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிந்த வரையில கால்குலேட்டர் பயன்படுத்துவதே தவிர்த்து விடுங்கள். சரிங்களா?
4: சரி,
3: அது நிரந்தரமாகவே அப்படி ஒரு சில கொஞ்ச நாளைக்கு
4: தவிர்த்து விட்டால் இன்னும் நல்லது.
3: போட்டித் தேர்வுகளுக்கு நேரடியாக பயன் தரும் ஒரு சொல்ல முடியுமா?
4: நிச்சயமாக. நாம ஏற்கனவே சொன்னோம், நீங்க கேட்டீங்க குறித்த நேரத்துக்குள்ள நம்மளால முடிக்க முடியல. அதுக்கு நீங்க வாய்ப்பாடுல பயிற்சி எடுத்துக்கொள்ளாததும், இந்த மாதிரி கணக்குகளை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணாம நீங்களா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கனாலும், இந்த மாதிரி தொடர்ந்து பயிற்சி மூலமா உங்களால விரைவாக முடிக்க முடியும், சரியாகவும் முடிக்க முடியும்.
3: ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். என்னன்னா, நாங்க சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க கால்குலேட்டரை பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க, கால்குலேட்டர் பயன்படுத்தாம இருந்தீங்களா உங்களால சீக்கிரமா இந்த கேள்விகளை விடை சொல்ல முடியும்?
4: நிச்சயமாக.
3: அதுவே ரொம்ப ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு பயனுள்ள ஒரு யோசனையாக எங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு நாங்க என்னெல்லாம் பண்ணணும்?
4: இன்னொரு கூடுதல் தகவல் இங்க நான் சொல்லிடுறேன். சில கணக்குகளுக்கு பாத்தீங்கன்னா கால்குலேட்டரை பயன்படுத்தியும் உங்களால விடை கண்டுபிடிக்க முடியாது. அத மாதிரி கணக்கு கூட நான் சொல்றேன், நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். அதாவது சில கணக்குகள் இருக்கு, கால்குலேட்டரை உங்களால பயன்படுத்தி கூட விடை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கணக்குகள் இருக்கு. கால்குலேட்டர் வில் ஷோ எரர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10-digit கால்குலேட்டர் அல்லது 12-digit கால்குலேட்டர்னா, நீங்க அதுல யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் ஆஃப் 2017 பவர் 2017 அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. 2017 அடுக்கு இருக்கும்போது அதனுடைய 1 இலக்கம் யூனிட் டிஜிட் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்கு. அதுக்கு சிம்பிள் டெக்னிக் தான் நமக்கு தேவை.
3: சயின்டிபிக்
4: கால்குலேட்டர் கூட கிடைக்காது. ஒருவேளை நீங்க எக்ஸல் சீட் லேப்டாப்லயோ அல்லது பிசிலயோ யூஸ் பண்ணீங்கன்னா, அப்போ 2017 போட்டுட்டு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து கொண்டு வந்து அத்தனாவது ஸ்டெப்ல தான் அது ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவு டைம் ஆகும். பட் ரொம்ப சிம்பிளான டெக்னிக்

0: அது நம்ம நம்பர்ஸ்ல பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தோமானா இந்த கேள்விக்கு நொடி பொழுதி நம்மளால விடையளிக்க முடியும். அது எப்படி என்பதை நான் வந்து
1: உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் கொடுக்காத ஒரு விஷயத்த கூட நம்மள வந்து மனித மூளை பயன்படுத்தி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கலாம். இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை நீங்க வந்து எங்களோட தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளும். அதோட மிக முக்கியமாக இந்த கணிதம் சார்ந்த பகுதிகளை நேயர்களுக்காக, இந்த போட்டித் தேர்வுகளுக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுக்காக எளிய முறையில் நீங்க வந்து தொடர்ந்து எங்களுக்கு இது மாதிரி விளக்கங்களை தர வேண்டும். வகுப்புகளாக தந்தாலும் சரி, விளக்க உரைகளாக தந்தாலும் சரி, உரையாடல்களாக தந்தாலும் சரி, உண்மையிலே அது இந்த நேயர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் இந்த அறிவிப்பான நிகழ்ச்சிக்கு தாங்கள் தொடர்ந்து வந்து இளைஞர்களுக்கு தேவையான நல்ல வழிகாட்டுகள் தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, இதுவரை திரு வீரபாகு அவர்கள் அளித்த கணிதம் சார்ந்த குறிப்புகளை கேட்டு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வீரபாகுனுடைய விளக்க உரைகளை வழங்கி கொண்டிருக்கும். மீண்டும் சந்திப்போம். இது எம்ஓபி கம்யூனிட்டி 107.8 வழங்கும் அறிவு பயணம். நன்றி, வணக்கம். வணக்கம். எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இளைஞர்களை போட்டித் தேர்வுக்கு வழிகாட்டும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திரு அப்துல் கரீம் அவர்கள் தமிழ் இலக்கியம் சார்ந்த பகுதிகளை விளக்க இருக்கிறார்கள். தமிழ் மொழியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்கிற இந்த இளைஞர் தற்போது தமிழக அரசின் கல்வித்துறையில் பணியாற்றிக் கொண்டு வருகிறார்கள். திரு அப்துல் கரீம் இனி தமிழ் இலக்கியம் பற்றிய சிறப்பு பகுதிகளை உங்களுக்கு விளக்குவார்கள். இது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம்.
2: வணக்கம். நமது எம்ஓபி 107.8 வானொலியின் அறிவு பயணத்திற்கான தேடலில் உங்களுடன் பயணிப்பது அப்துல் கரீம். நமது எம்ஓபி 107.8 வானொலியின் அறிவு பயணத்தின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டது டிஎன்பிசியை பற்றிய ஒரு அறிமுகம். இப்போ அகெயின் டிஎன்பிசி குரூப் 4 போட்டித் தேர்வு பற்றிய ஒரு அறிமுகத்தை நேற்று போன கிளாஸ் முடித்தோம். அகெயின் டிஎன்பிசி குரூப் 4, விஓஓ குரூப் 2 மற்றும் பிற போட்டித் தேர்வுகள் பொது தமிழ் சிலபஸ் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோம். எப்படி எப்படி என்னென்ன வருதுன்னு அதனை பற்றிய விரிவான விவரங்களை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். பொது தமிழில் 3 பிரிவுகள் இருக்குது. ஒன்று வந்து இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் அவர்களின் தமிழ் தொண்டும்னு பார்த்தோம். இந்த ஒவ்வொரு 3 தலைப்புலையும் 3 பிரிவுலையும் 20 தலைப்பு இருக்குது. இலக்கணத்தில் ஒரு 20 தலைப்பு இருக்குது, இலக்கியத்தில் ஒரு 10 தலைப்பு இருக்குது, தமிழ் அறிஞர்களும் அவர்களின் தமிழ் தொண்டும்ன்ற இதில் ஒரு 20 தலைப்பு இருக்கும். மொத்தம் 50 தலைப்புகளையும் நம்ம விரிவாக பார்த்தோன்னா பொது தமிழை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பகுதியும் நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல பொருத்துதல். பொருத்துதலில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இன்னொன்று நம்ம மேட் த ஃபாலோயிங். சின்னதுலலாம் பார்த்துருப்போம், இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 4 இது கொடுத்துருப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் அதுக்கு சரியான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து பொருத்தணும். இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்யணும்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் கரெக்டான பொருத்தமான பொருளை நம்ம தேர்வு செய்வோம். இன்னொரு மெத்தடு பொறுத்துக, ஜென்ரல் நம்ம பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பார்ட் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பார்ட்டை மேட்ச் பண்ணி நம்ம போடணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் ஞாபகம் வச்சுங்க. பொருந்தா இணையை கண்டறின்னு அதிலேயே கொடுத்து இதை சொல்லுவாங்க. மதி, ஞாயிறு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு சொல்கிறேன், மதி, ஞாயிறு, கேண்மை, ஆக்கம், இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ரைட் ஹேண்ட் சைடில் அதுக்கு ஆப்போசிட் கொடுத்துருப்பாங்க, நிலவு, சூரியன், நட்பு, ஊக்கம்னு மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை சரியான இடத்துல மெர்ஜ் பண்ணும். புரியுதுங்களா? மறுபடியும் இன்னொரு சொல்கிறேன், இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மதி, ஞாயிறு, கேண்மை, ஆக்கம்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4 கொடுத்துருப்பாங்க வேர்ட்ஸு. அதுக்கு ஆப்போசிட்டில் சரியான பொருளை தேர்ந்தெடுத்து அதை இது பண்ணுறதுக்காக நிலவு, சூரியன், நட்பு, செல்வம்னு இந்த 4 டைப் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எடுத்து மேட்ச் பண்ணணும். அடுத்தது புகழ்பெற்ற நூல். இந்த பொருத்துகள்லேயே புகழ்பெற்ற நூல் அதன் நூலாசிரியர். இதுலேயும் இதே போல தான் பிரிவு ஆ கொடுத்துருப்பாங்க. அதில் திருக்குறள், இந்த மாதிரி புகழ்பெற்ற திருக்குறள், சிலப்பதிகாரம், இந்த மாதிரி ஒரு 4-5 ஆத்திச்சுடி, சிலப்பதிகாரம், இந்த மாதிரி 4 டைப் கொடுத்துருப்பாங்க. அந்த சைடில் நூலாசிரியர் பேர் கொடுத்துருப்பாங்க. திருவள்ளுவர், ஔவையார், இளங்கோவடிகள், ஒட்டக்குத்தர், கம்பர், கம்பர், இந்த மாதிரி 4 பேர் கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதை சரியாக ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணும். இதுதான் பொருத்துதலை பற்றிய முன்னோட்டம். அடுத்து ரெண்டாவது தலைப்பு, தொடரும் தொடர்பும் அறிதல். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோ, தமிழ் அறிஞர்களின் சிறப்பு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் ஒன்று ஏதாவது ஒன்று சரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கல்வியில் பெரியவன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கொடுத்துருவாங்க. இந்த நாலு ஆப்ஷன், திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், ஒட்டக்குட்டர், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் யார் ஆப்ஷன், கம்பர். அந்த கம்பர் சீன்னா அந்த சி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓஎம்ஆர் ஷேட்டில் ஷேர் பண்ணும். அடுத்து இதே போல் இன்னொன்று, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். இப்போ முதல்ல பார்த்தது தொடரும் தொடர்பும் அறிதல், அதில் நூலாசிரியர் பேர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் அடைமொழி, ஒரு நூலுக்கு அடைமொழியோ இல்லை ஒருத்தருக்கு சிறப்பான பேரையோ சொல்லி இங்கே சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்மறை. இந்த தமிழ்மறையின படுவது எது, நிக்கீல கொடுத்து திருக்குறள், தேவாரம், திருமந்திரம், திருவாசகம். இல்லை நமக்கு தமிழ்மறை எதுனா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, திருக்குறள், அதை ஷேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இரட்டை காப்பியங்கள், ராமாயணம் பாரதமா, சிலப்பதிகாரம் மணிமேகலையா, திருமந்திரம் திருவாசகமா, இல்லை ஆத்திச்சுடி மூதுரையா, இதில் எது இரட்டை காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை, இதை கரெக்டாக ஆப்ஷனில் ஷேர் பண்ணும். மூணாவது தலைப்பு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக. சின்ன வயசுலேருந்தே நம்ம பிரிச்சுட்ருக்கோம், நிறைய பல சொற்கள் கொடுப்பாங்க, அதை எல்லாத்தையும் நம்ம பிரிச்சுட்ருக்கோம். அதே போல தான் இதுவும் இருக்கும், ரொம்ப எளிமையான பகுதி. இதை நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க, மேலே பிரித்து எழுதுகன்னு செங்கோல்னு கொடுத்தாங்கன்னா கீழே நாலு ஆப்ஷன் வெவ்வேறு டைப்பில் கொடுப்பாங்க. செம்மை ப்ளஸ் கோல்னு கொடுப்பாங்க, செம் ப்ளஸ் கோல்னு கொடுப்பாங்க, சிகப்பு ப்ளஸ் கோல்னு கொடுப்பாங்க. இதில் சரியான ஆப்ஷன் செம்மை ப்ளஸ் கோல், செம்மை கூட்டல் கோல்னு எடுத்து நம்ம ஆப்ஷனில் எழுதணும். அடுத்தது எதிர்ச்சொல். இதே போல் தான் போன தடவை சொன்ன மாதிரி தான், எதிர்ச்சொல்லும் நமக்கு ஆப்போசிட் மீனிங். நம்ம பல இதில் பார்த்துருக்கோம், சின்னதுலேருந்து ஸ்கூலில் தமிழ் படிச்சிருக்கவங்க அத்தனை பேருக்கும் எதிர்ச்சொல் நல்லா தெரியும். இதில் பாருங்கள், சில நேரத்தில் ட்விஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் ரொம்ப எளிமையான பகுதி. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இதில் பார்த்தீங்கன்னா அரிதுன்ற கீழே அடிக்கோடிட்டுருப்பாங்க, அந்த அரிதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எளிது, கடினம், மிக உரிமை, இந்த மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரிதுன்றது ஆப்போசிட் பார்த்திங்கன்னா எளிது. அடுத்தது இன்னொரு இது பார்த்திங்கன்னா எழுந்தான். எழுந்தானுக்கு எதிர்ச்சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அமர்ந்தான், உட்கார்ந்தான், விழுந்தான், கிடந்தான். எழுந்தானுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், எழுந்தான்னா உட்கார்ந்தான், அது ஆப்ஷன் இல்லை, எழுந்தான்னா விழுந்தான்ற ஆப்ஷன். நீங்கள் முதல்ல நாலு ஆப்ஷனையும் என்னென்னு பார்த்துட்டு அதில் சூஸ் கரெக்டாக பார்த்து அதை அடிக்கணும். இப்போ எழுந்தானுக்கா ஆப்போசிட் என்ன, விழுந்தான். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிதல். நாலு சொற்கள் இருக்கும், அதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷனில் லிங்க் ஆகாது, சிங்கும் ஆகாது, அந்த மாதிரியான சொல்லை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், மதி, நிலவு, திங்கள், ஞாயிறு. இன்னொரு தடவை சொல்கிறேன், மதி, நிலவு, திங்கள், ஞாயிறு. இதில் பார்த்தீங்கன்னா எது ஒன்று மட்டும் எதுலையும் லிங்க் ஆகாது, சிங்க் ஆகாது. மதினாலும் ஒன்று தான், நிலவுனாலும் ஒன்று தான், திங்கள்னாலும் ஒன்று தான், ஞாயிறுன்றது வேறு. அப்போ நமக்கு பொருந்தா சொல்லியது ஞாயிறு. அதே போல் அடுத்த ஆப்ஷன், அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், அருட்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதில் ஒன்று சிங்கே ஆகலை பாருங்கள், அறம், பொருள், இன்பம், திருக்குறளும் மூணு பிரிவு, அதெல்லாம் அருட்பால்னு ஒன்று வரவே வராது. அப்போ அருட்பால்ன்றது பொருந்தா சொல்லாகும், புரியுதுங்களா? இதை எடுத்தால் அந்த ஆப்ஷனை கரெக்டாக இது பண்ணணும். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுதுக. இது இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எதிரான ஒரு தமிழ் சொல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்ப தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஆ, ஆலரி மனு, ஆப்ஷன் பி, ஆலரி சான்றிதழ், ஆப்ஷன் சி, அடையாள அட்டை, ஆப்ஷன் டி, அடையாள சீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் நீங்கள் வரும்னு பாருங்கள், ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ஆலரி சான்றிதழ், ஆலரி சான்றிதழ்னா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். இப்போ இதில் இன்னொரு டைப் ஒன்று இருக்குது, பொறுத்துக போல் கேட்பாங்க, பொறுத்துக டைப்பில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறளில் ஒன்று, நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது, இக்குறட்பாவில் நுணங்கிய என்னும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் என்ன, இப்படியும் கேட்பாங்க. உணர்வு சொல்கிறேன், நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது, இக்குறட்பாவில் நுணங்கிய என்னும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் என்ன. இல்லை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைலன்சர், இன்டெலிஜென்ட், சிக்னர், சில்வர் டங்குடு. இல்லை நுணங்கியன்றதுக்கு இன்டெலிஜென்ட்ன்றது சரியான தமிழ் சொல்.

டிஎன்பிசி குரூப் ஃபோரில் குறைந்தபட்சம் 5 அல்லது 6 கேள்விகள் இருந்து வருகிறது. சாஃப்ட்வேஷன் கமிஷன் ஜெனரல் ஸ்டடிஸ் போனீங்கன்னா குறைந்த 7 அல்லது 8 நாட்கள் வருகின்றன. இன்னும் யூபிஎஸ்சியில் குடிமை பணிகள் சொல்லக்கூடிய ஐஏஎஸ் எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போனோம் அப்படின்னா ஏறத்தாழ 10-12 வினாக்கள் கூட இந்திய அரசியலிருந்து இந்திய வரலாற்றிலிருந்து நேரடியாக கேட்கப்படுகிறது. ஸோ இந்திய வரலாறு சொல்லக்கூடிய இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறது ஹஸ் பிகம் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஆக எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு போனாலும் இதுதான் அடிப்படையான ஒரு கூறு அப்படின்னு நினைச்சேன். இந்திய வரலாறு நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வரப்போகிறோம். அதில் குறிப்பாக 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்திய சுதந்திர போராட்டவாளர்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இன்னொன்று இதே மாதிரியே நம்ம பார்க்கணும் முகல் பீரியட். அது தொடர்ந்து கேள்விக்கிட்டே இருக்காங்க முகமதிய வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம். இந்த இரண்டும் இல்லாமல் இந்திய வரலாற்றுக்கு தொடர்புடைய ஆனால் இந்திய வரலாறுக்குள்ளே வராத ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் இப்போது மிகப்பெரிய அளவில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன், தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இப்போ தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பொறுத்தவரையில் கடந்த சில ஆண்டுகளாக 4-5 வினாக்களிலிருந்து 10-12 வினாக்கள் வரையில் நீண்டு கொண்டே வருகிறது. அதுவும் குறிப்பாக இப்போ கடந்த ஆண்டு இந்த ஆண்டு நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ப்ரிலிம்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 12-14 வினாக்கள் வரைக்குமே இந்திய அரசமைப்பு சட்டத்திலேருந்து வந்திருக்கிறது. ஆக இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு, இந்திய அரசமைப்பு சட்டம், அதனுடன் முகமதிய வரலாறு, இந்த மூன்றையும் சேர்த்து படிக்கிற போது ஏறத்தாழ 20 வினாக்கள் வரையில் நம்மால் விடை சொல்ல முடியுங்கிற மாதிரியான மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இது இருக்கிறதுங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா போட்டித் தேர்வுக்கு என்று நம்ம தயாரிக்கிற போது ஆரம்பத்திலிருந்தே நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வரலாறையும் முகமதிய வரலாறையும் அரசமைப்பு சட்டத்தையும் தொடர்ந்து படிச்சுட்டே வந்தோம்னா போகிறோம். அது எல்லா போட்டித் தேர்வுக்கும் நமக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. குறிப்பான சில பகுதிகள் இருக்குது, அதை நாம் விரிவாக பார்த்து வைத்து கொண்டால் போதும். எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு செல்கிற போது நமக்கு 20-30 நாட்கள் வெகு எளிதில் விடை காண முடியும், விடை சொல்ல முடியுங்கிற மாதிரி இருக்கும். அதில் நம்ம பார்க்க போகிறது இந்திய வரலாறு, அதில் குறிப்பாக இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய இயக்கம். நமக்கே தெரியும் 1600 பிரிட்டிஷனுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தொடங்கிச்சு, கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கிச்சு. 1600 தொடங்கிய கிழக்கிந்திய கம்பெனியுடைய அந்த தோற்றம் தான் 1947 August 15 வரையிலான இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வித்தாக அமைந்தது. 1600 கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் கால் பதித்தது. மீண்டும் சந்திப்போம். இது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம்.

எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞிக்கும் வேலை வாய்ப்புக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம், அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்டை வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
2: We can develop every day if you listen to what we say.
3: You're listening to MOP 107.8. It's enriching.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்,
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும், என்னால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
4: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things now, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சு will definitely you know, not spoil it.
7: வசந்தமுல்லை போல வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாயி உள்ளுலாயி குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
6: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.
8: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க.
9: I'd like to take this opportunity to call Mr. Rahul Kannan on the stage to address the gathering.
10: So, good afternoon one and all. நிறைய விஷயங்கள் வந்து சகோதரரே பேசிட்டாரு. கமல் சாரை பத்தியும் சரி, அவர் எப்படி கமல் சாரை பாக்குறாருங்கிறத பத்தியும் சரி. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா, கமல் சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆக்டிங் வைஸ் ரொம்பவே பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ நான் வந்து ஓகே, நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். நான் வந்து ஒரு டப் ஸ்மாஷ் அப்படின்ற ஒரு போர்ட்டல் மூலயமா தான் வந்து இப்போ இவ்வளோ வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ அது ஆரம்பித்தப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சது வந்து கமல் சாரோட சீன்ஸ் தான் எடுத்து பண்ணணும். ஏன்னா வந்து அதுதான் வந்து இருக்கிறதுலே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தை நம்ம டேக்கிள் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணி யாராவது ஒருத்தர் கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும். ஸோ அப்படின்னு இதை வச்சு தான் நான் ஆரம்பிச்சது. ஸோ சினிமா அப்படிங்கிறது ஒரு புக் அப்படின்னா வந்து அதுக்கு ஆத்தர் கமல் சாராக தான் இருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ என்ன மற்ற நடிகர்களுக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து மற்ற நடிகர்கள் வந்து நான் பார்த்தது இல்லை செட்டில், பட் ஆனால் என்னோட ஒரு ஐடியா என்னன்னா, சரி ஆக்டிங் அப்படின்னா ஓகே டயலாக்ஸ் இருக்கும், டயலாக்ஸ் படிப்போம், அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி என்ன எமோஷன்ஸ் இருக்கோ ஸோ அதை டெலிவர் பண்ணுறதா இருக்கும். பட் அவர் அப்படி கிடையாது. ஸோ அவர் வந்து சுற்றி என்ன நடக்குது, மியூசிக்லேருந்து லிரிக்ஸ், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆளாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ ஒரு மூவி அப்படின்னு வந்துருச்சுன்னா வந்து அவரோட இன்வால்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். தட்ஸ் ஹவ் ஹீ லவ்ஸ் சினிமா. ஸோ ஒன்லி இஃப் யூ லவ் சினிமா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையே சரி, ஒரு எதாக இருந்தாலும் விரும்பி செஞ்சால் மட்டும்தான் வந்து உங்களோட அதோட அவுட்புட் வந்து 100% வரும். ஸோ அதனால தான்

வந்து கமல் சாரோட எந்த மூவியுமே வந்து எந்த பாயிண்ட்லயும் கம்ப்ளைனே பண்ண முடியாது. நம்ம சில பேருக்கு கதை பிடிச்சிருக்கும், சில பேருக்கு வந்து நடிப்பு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு வந்து சில பேர் என்டர்டெயின்மெண்ட்காக தான் படத்துக்கு போவாங்க, சில பேர் ஆக்டிங் பார்க்கறதுக்காக போவாங்க. பட் ஆனால் வந்து அவர் மூவி பார்த்தீங்கன்னா வந்து அவுட் அண்ட் அவுட் சம் பாசிட்டிவ் திங் உட் பி தர். பட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு லைக் ஆஸ் அன் அப்கமிங் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட எல்லா மூவியும் வந்து ஒரு லேர்னிங் தான். ஸோ அவ்வை சண்முகில் எப்படி வந்து கெட்டப் மாற்றி எப்படி வாய்ஸ் மாற்றி பேசுறதுன்னு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது உத்தம வில்லன் ஒரு நான் ரீசெண்டாக வந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவரோட ஒவ்வொரு மூவியுமே வந்து ஏதாவது ஒரு லேர்னிங் இருக்கும் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு. ஸோ அவரை பற்றி இந்த ஸ்டேஜில் எனக்கு பேசுகிற சான்ஸ் கொடுத்த காலேஜ் எம்ஓபி வைஷ்ணவ காலேஜ் அண்ட் த மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். It's really an honor to be here in front of you all to address the such a mass audience. And also, as Sonna Mari, avare vande nariya vishayam soltaare. So, enakku adavoda extra solradhukku eduvume illa. So, that's it. So, anything else you want to ask me? Yeah. Okay. So, my favorite would be always Unnai Pol Oruvan's dialogue. So... ஸோ அந்த டயலாக்ஸ்லேருந்து சில வரிகள் நான் சொல்கிறேன். அந்த கடைசியில் கமல் சரும் மோகன்லால் சரும் வந்து டெலிஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ ஹீல் எக்ஸ்பிளைன் வை இதெல்லாம் செஞ்சேன் கொலை பண்ணேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அந்த டயலாக்ஸ் ஐ வுட் லைக் டு ஷேர். மிஸ்டர் கமிஷனர், உங்கள் வீட்டில் கக்கூஸில் இருக்க கரப்பாம்பூச்சி கிச்சனுக்குள்ளே வந்தால் சாப்பாடு போட்டு படைப்பீங்களா? விளக்கு மாத்தால் அடிச்சு கொண்டு தூக்கிட மாட்டீங்க. அந்த வேலையை தான் நானும் செஞ்சுருக்கேன். என் வீட்டை நான் சுத்தப்படுத்துகிறேன். ஆகு பெயர், ஆன பெயர், பட்ட பெயர், ஜாதி, குலமதத்தோட பயடாடுறது கேட்குறீங்க மிஸ்டர் கமிஷனர், என்ன உங்களுக்கு தெரியும்? ரேஷன் கடையில் புழுத்து போன அரிசியும் கரிசனும் வாங்குறதுக்கு நீளமான ஒரு கியூ நிற்குமே, அதில் கிட்டத்தட்ட கடைசியில் நிற்கிறது நானாக தான் இருக்கும். எங்கேயாவது கடற்கரையிலையோ மசூதிலையோ கோயிலையோ நடுத்தெருவிலையோ உத்தேசமாக ஒரு ஆள் சுற்றி காட்டுங்க, அது நானாக தான் இருக்கும். எங்கேயாவது கட்டி வச்சதை இடித்தா அரசியல்வாதி உயிர் போனால் முதல்ல போகிறது என் உயிராக தான் இருக்கும். நடு ரோட்டில் வச்சு பெட்ரோல் ஊற்றி கொடுத்துவாங்க. என் உயிரையும் உடம்பையும் காப்பாற்றுங்கன்னு உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒருத்தன் வருவான், அவனையே நீங்கள் கிரிமினல் மாதிரி நடத்துவீங்க. எழுதின கவிதை வந்து ஒரு வாட்டி அவரு எந்த சேனல்னு தெரியல பாபநாசம் மூவி முடிச்சுட்டு ஒன்னு சொல்லுவாரு. அது ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபுல்லா ஞாபகம் இருக்கு. பட் அதுல தமிழ்ல சில திருத்தங்கள் இருந்தா மன்னிக்கும். சோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். அது ஒரு நல்ல கவிதை. அது ஃபுல்லாக நீங்கள் அவர் தமிழ் வந்து அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு புரிஞ்சிடாது. நீங்கள் ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தா தான் வந்து அதோட அர்த்தம் என்னன்னு புரியும். ஸோ அதில் சில இது ஷேர் பண்ணிக்கிறேன். தமையா ஓ தமையா என் தகப்பன் என் சாயல் நீ, அச்சகம்தான் ஒன்றுங்கே அர்த்தங்கள் வெவ்வேறு. தமக்காய் ஓ தமக்காய் தோழி தொலைந்தே போனாயே துணை தேடி போனாயோ. மனைவி ஓ காதலி நீதாண்டா படியெல்லாம் நான் தாட துணைந்திருவாய் சாத்திரத்தின் சூட்சமங்கள் புரியும் வரை. மகனே என் மகனே என் விந்திட்ட விதையே செடியே மரமே காடே மறுபிறப்பே மரண சௌகரியமே வாழ். மகளே என் மகளே என்னை பிரிந்தும் நீ இன்பம் காண்பாயா, இல்லை காதலித்த கணவனுக்குள் என்னை தேடுவாயா? நண்பா ஓ நண்பா நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன் இவ்விடமும் அவ்விதமே. பகைவா ஓ பகைவா உனது ஆடை எனும் மகந்தையுடன் எனது அம்மனத்தை கேலி செய்வாய். நீ உடுத்து நிற்கும் ஆடைகளே உனது அம்மனத்தின் விளம்பரங்கள். மதமென்றும் குலமென்றும் நீ வைத்த துணிக்கடைகள் நிர்பூலமாகிவிடும், நிர்வாணமே வந்து தங்கும். வாசகா ஓ வாசகா சவகால சகவாசி, வாசி புரிந்தால் புன்னகை செய், புதிரென்றால் புருவ முயற்று, பிதற்றல் என தோன்றின் பிழையும் திருத்து. ஆம் எனது கவி உனதும் தான், நாளை உன்வரியில் நான் தெரிவேன். ஸோ இதோட அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பற்றியும் சொல்கிறது. ஸோ சிஸ்டர், பிரதர், ஒய்ஃப், நண்பன், பகைவன் அண்ட் ஆல்சோ த ஃபேன்ஸ், வாசகர்கள். ஸோ எல்லாத்தையும் பற்றி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் நீங்கள் கமல் கவிதைகள்னு நீங்கள் போட்டு கூகுளில் தேடி இருந்தது பார்த்தீங்கனாலே அதோட மீனிங் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. எனி திங் எல்ஸ்? யா, ஓகே. ஸோ ஒன் மோட்டிவேஷன் தட் பிரிக்ஸ் மீ ஆல் த வே. யா, ஓகே. ஸோ ஐ ஹவ் பீன் அப்சர்விங் ஹிம் ஃபார் த பாஸ்ட் நனவு தெரிஞ்ச நாள்லேருந்தே அவர் ஒரு மூவிஸ்லாம் பார்த்துட்டு வரேன் நான். ஓகே, ஐ கேன் எக்ஸ்பெக்ட் ஐ மீன் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ மோட்டிவேஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, பட் ஆஸ் அ டப் ஸ்மாஷ் ஸ்டார் அவுட் சே. ஸோ
நான் வந்து இனிஷியலி வென் ஐ டிட் டப் ஸ்மாஷஸ் ஐ யூஸ் தி ஆப், பட் லேட்டர் வாட் ஐ டிட் வாஸ் ஐ வாட்ச்ட் ஹிஸ் மூவி பாபநாசம். ஸோ அதில் கிளைமேக்ஸ் சீன் அவர் நடிச்சிருந்தார். ஸோ அந்த மூவி பார்த்து ஐ ஸ்டார்டட் டு யூனோ டூ இட் இன் அ சிங்கிள் டேக். ஸோ அதுலேருந்து தான் வந்து ஐ கெயின் கான்ஃபிடென்ஸ் இன் மை செல்ஃப் தட் ஓகே ஐ கேன் டெலிவர், ஐ ஹாவ் அ குட் டயலாக் டெலிவரி அண்ட் ஆல்சோ இந்த என்னால் வந்து கமல் சாரோட சீனே ரீக்ரியேட் பண்ண முடியுது அப்படின்னா வந்து யா ஐ கேன் சேலஞ்ச் தி ஆடியன்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டார்ட் ஆன அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் வந்து இட் பில்ட் மீ அண்ட் ஐ டிட் மோர் வீடியோஸ் ஆஃப் கமல் சார் அண்ட் பாபநாசம் முன்னை போர்வன் அதுக்கப்புறம் நிறையா தெனாலி அண்ட் ரீசென்ட்லி வாசுல் ராஜா. ஸோ நிறையா வீடியோஸ் பண்ணிவிட்டு ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் டிரைவிங் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா அது அவர் தான். ஸோ அவரை வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு அப்படி தான் வந்து ஐ ட்ராவல். ஸோ வென் ஐ ஹாவ் விம் ஹேஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் டு வரி அபவுட் தி அதர்ஸ். லைக் எதை பற்றி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை அன்லஸ் அதர்வைஸ் யூ ஆர் இன்னும் ரியலி டெடிக்கேட்டட் அண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் இதில். ஸோ அதுதான் வந்து டிரைவிங் ஃபேக்டர் மோட்டிவேஷனாக நான் சொல்வேன் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்ட.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கனாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் விமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திரைக்கு பின்னால் லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். இந்த சவுண்ட் கேட்டதும் நம்ம மைண்ட்ல வர்றது ஆக்டர், ஆக்ட்ரஸ், சாங், மூவி இதுதாங்க. பட் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு க்ரூல எத்தனை பேர் ஒன்னா ஒர்க் பண்றாங்கன்னு தாங்க நம்ம ஷோல கேட்க போறோம். கட்டபொம்மனை காட்டினதும் சினிமாதான், கர்ணனை காட்டினதும் சினிமாதான். எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா, மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா, இந்த மாதிரி பல பிரபலங்கள் இந்த சினிமான்ற இண்டஸ்ட்ரியில தாங்க பல சாதனைகளை பண்ணிருக்காங்க. நம்ம பொதுவா யார்கிட்டயாவது சினிமானா என்னன்னு கேட்டா சில பேர் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க, சில பேர் ரஜினி கமல்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் சூர்யா, அஜித்னு சொல்லுவாங்க. இதே கேள்விய நம்ம ஃபீல்ட் ஆர்ஜே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட கேக்குறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
2: ஹாய், ஹலோ சார், நான் இப்ப உங்ககிட்ட வந்திருக்கிறது ஒரு க்வெஸ்சன் கேட்கதான். உங்களோட கண்ணோட்டத்துல சினிமான்றத நீங்க எப்படி பாக்குறீங்க?
3: எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்.
1: மேம், உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது என்ன?
4: ஆக்ஷன் அண்ட் ரொமான்ஸ்.
1: உங்களோட கண்ணோட்டத்துல சினிமான்றது என்ன?
4: தலைவருங்க.
1: ஹலோ சார், உங்களோட கண்ணோட்டத்துல சினிமான்றத நீங்க எப்படி பாக்குறீங்க?
5: சினிமானா தலைனா அஜித், அது மட்டும்தான் சினிமா.
1: ஹாய், ஹலோ குட்டி பொண்ணு, உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமானா என்ன?
6: சினிமானா எப்ப இன்டர்வல் வருதோ எங்க அப்பா கிட்ட கேட்டு நான் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவேன்.
1: கேட்டிங்களா? பட் ஒரு படம் எடுக்க ஆக்டர், ஆக்ட்ரஸ், டைரக்டர் மட்டும் போதாதுங்க, ப்ரொடியூசர், ஸ்கிரீன் பிளே, டைலாக் ஆர்டிஸ்ட் ஆரம்பிச்சு லைட்மேன் வரைக்கும் ஒரு படம் பண்ண ஆளுங்க தேவைப்படுறாங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம பேசலாம் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திரைக்கு பின்னால் வித் மீ ஆர்ஜே ஹேமா இன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ. அவர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: ஹாய், வெல்கம் பேக் டு திரைக்கு பின்னால் இன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வித் மீ ஆர்ஜே ஹேமா. படம் சினிமா நம்ம தியேட்டர்ல பார்த்து ரசிக்கிறோம், கை தட்டுறோம், கமெண்ட் கூட பண்ணிடுவோங்க ஈஸியா. நல்ல படம், மொக்க படம். ஆனா ஒரு படம் எடுக்க எத்தனையோ விஷயம் தேவைப்படுதுங்க. அதுல முக்கியமானது பணம். இன் மீடியா லாங்குவேஜ், பட்ஜெட். இந்த பட்ஜெட், வெதர் இட் இஸ் அ ஸ்மால் பட்ஜெட் ஆர் பிக், இதை டிசைட் பண்றது டைரக்டருங்க. அவங்க ஒரு படத்தை எடுக்கும் போது தன்னோட படத்துல இவங்க தான் ஆக்டர் ஆக்ட்ரஸ் செலக்ட் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. ஆனா ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாரையும் நம்பி பணம் போட்டு படம் எடுக்கிறவங்க. ஒரு படம் ஹிட் ஆனாலும் சரி, ஃபிளாப் ஆனாலும் சரி, அதுல ரொம்ப பாதிக்கப்பட போறவங்க ப்ரொடியூசர்ஸ் தாங்க. இவங்கள பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறோம்.
2: என் பேரு ராணி, எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எங்க அப்பா அப்பால அவங்களால என்னை படிக்க வைக்க முடியல, அதனால நான் இப்ப வேலையில இருக்கேன். யாராச்சும் என்ன டாக்டர் படிக்க ஹெல்ப் பண்றீங்களா?
3: சைல்ட் லேபர் நம்ம பேசிட்டே தாங்க இருக்கோம். ஆனா இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ராணி மாதிரி பசங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்?

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா
1: சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வித் மீ ஆர்ஜே ஹேமா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திரைக்கு பின்னால். காரைக்குடியிலிருந்து வந்தவங்க ஏவி மெய்யப்ப செட்டியார். இவர் ஆரம்பிச்சது தாங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்.

இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸோட வாசல் ஏறி இறங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 1935 ஸ்டார்ட் பண்ண அல்லி அர்ஜுனான்ற மூவி தாங்க இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். லேட்டஸ்ட் மூவி அயன், பயங்கரமான ஹிட் கொடுத்த மூவி. தென் 2014 இதுவும் கண்டு போகும் என்ற மூவி தாங்க இவங்களோட லாஸ்ட் ப்ரொடக்ஷன். சினிமா இண்டஸ்ட்ரியில பொதுவா தேவர் பிலிம்ஸ் மாதிரி பிளான் பண்ணி ஒரு மூவியை எடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் சர்க்கஸ்ல பாம்பு யானை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்த நம்ப அதை வச்சும் படம் எடுக்க முடியும்ன்றது நமக்கு ப்ரூவ் பண்ணவங்க சண்டு சின்னப்ப தேவர் தாங்க. சண்டு சின்னப்ப தேவர் பயங்கரமான முருக பக்தருங்க. டிவோஷனல் மூவிஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. கே பி சார் வந்து டைரக்டரா மட்டும்தாங்க பாத்திருக்கோம். ஆனா இவர் ஒரு படத்துல கல்கின்ற படத்துல ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் அதாவது ப்ரொடியூசர் ரோல பண்ணிருக்காங்க. அந்த ரோல் இவர் யார இமிட்டேட் பண்ணி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்பர் சாண்டு சின்னப்ப தேவர். இவரை மாதிரியே தாங்க அந்த ரோல் அப்படியே பண்ணிருப்பாரு. அந்த மூவிய பார்த்தோம்னா இவர் தான் தேவர் சார், இப்படிதான் இருப்பாங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா இமிட்டேட் பண்ணி பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கலாம். யூ ஆர் லிசனிங் டு திரைக்கு பின்னால் இன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வித் மீ ஆர்ஜே ஹேமா. வெல்கம் பேக் டு திரைக்கு பின்னால் இன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நம்ம எல்லாருமே பஸ்ல போகும்போது கண்டிப்பா ஜெமினின்ற ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்போம். ஜெமினி ஸ்டாப்பிங்ல அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நின்றுருப்போம். ஆனா இந்த ஜெமினின்ற அந்த இடத்துக்கு எப்படி பேரு வந்ததுன்னு யாருக்காக தெரியுமாங்க? நான் சொல்றேன், நமக்கெல்லாம் காதல் மன்னன் யார் அஜித் தெரியும். ஆனா அந்த காலத்தோட காதல் மன்னன் ஜெமினி கணேசன். இந்த ஜெமினி கணேசன் ஜெமினி ஸ்டுடியோஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்ணாங்க. அவங்க அதுக்கப்புறமா சினிமால வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆனாங்க. அதனாலதான் இன்னும் வரைக்கும் அவரை ஜெமினி கணேசன்ற பேர்ல நம்ம கூப்பிட்டு இருக்கோம்.

இந்த ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். எஸ் எஸ் வாசன் இவங்க தாங்க ஜெமினி பிக்சர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சியா ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க எடுத்த மெகா கிளாசிக் பட்ஜெட் பிலிம் தாங்க அவ்வையார். இதே மாதிரி இவங்க நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க. ஏவிஎம்ல ஸ்டார்ட் பண்ணி ஆர் பி சௌத்ரி சூப்பர் குட் பிலிம் வரைக்கும் எவ்வளவோ ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துட்டே தாங்க இருக்கு. ஒரு பிரேக் அப்புறமா டைரக்டர்ஸ் ஆக்ட்ரஸா இருந்தவங்க ப்ரொடியூசர்ஸா மாறின ரோலை பத்தி பேசலாம்.

0: கல்வி சமுதாய வானொலி 107.8. சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா சினிமா. வெல்கம் பேக் டு திரைக்கு பின்னால் வித் மீ ஆர்ஜே ஹேமா. நடிகர் திலகம் சிவாஜி சரோட தாங்க அன்னை ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன்ல வெளிவந்தது தான் நம்ம சந்திரமுகி. டைரக்டர் மணிரத்னம் சார் ஆகட்டும், இல்ல கே பி பாலச்சந்திரன் சார் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே டைரக்டிங்ல மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சிருக்காங்க. சார் மணிரத்னமோட ப்ரொடக்ஷன் தான் மெட்ராஸ் டாக்கீஸ். கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ், இவங்க தங்களோட பேனர்ஸ்ல தன்னோட படத்தை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாம தாங்கிட்ட வேலை செய்யற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்ன்ற கண்ணோட்டத்தோட ஆரம்பிச்சது தாங்க இவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ். அன்பு தம்பி தங்கைகள், உங்கள் மீதுள்ள அக்கறையினால் ஒரு கடிதம். சினிமா ஒரு பொழுதுபோக்கு, சினிமா ஒரு கனவு தொழிற்சாலை. இதில் வெற்றி பெற கனவு மட்டும் போதாது, உழைப்பும் முயற்சியும் தேவை. சினிமா கனவுகளோடு ரயில் ஏறுபவர்கள் எல்லாம் கமல், ரஜினி, சிம்ரன், ஸ்ரீதேவி என்று ஆகிவிடுவதில்லை. அறியாத வயதில் சினிமா கனவுகளோடு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சினிமாவை நம்பி வாழ்க்கையை தொலைத்த ஒரு சினிமா பித்தனின் நிஜமான கதை இது. பணம் போட்டு தன்னோட சொத்து, நகை, இடம் எல்லாத்தையும் வித்து படம் பண்றவங்க தாங்க நம்ம ப்ரொடியூசர்ஸ். இவங்க இல்லனா சினிமா இல்லங்க. இவங்க இல்லாம நம்மளால சினிமாவை ரசிக்க முடியுமா யோசிங்க. இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு பர்சனாலிட்டிஸ் பத்தி பேசுவோம். Until stay tuned MOP Community Radio 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திரைக்கு பின்னால் வித் மீ ஆர்ஜே ஹேமா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
5: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.
6: எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
7: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்டயும் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இதை நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
8: சில மாதங்களுக்கு பிறகு
6: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
7: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
6: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
9: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓ பி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இப்போ நாங்கள் பொல்யூஷன் பற்றி பேச போகிறோம். அதாவது பொல்யூஷன் எப்படி வருது, பொல்யூஷனை எப்படி ப்ரிவென்ட் பண்ண போகிறோம், அதை பற்றி பேச போகிறோம். இப்போ ஜனனி சுற்றுச்சூழல் மாசுபாடு பற்றி பேச போகிறாங்க.
2: Pollution is the contamination of air, water or soil materials interferes with human health. In simple terms, pollution can be seen as the wrong substance in wrong place, in wrong quantities at wrong time. Contamination of the environment by man-made substance or energy that have adverse effects on living and non-living matters. Presence of dangerous unnatural ingredients causing imbalance in the ecosystem and health hazards to human beings and animals is called as pollution. Pollution is mainly found in air, water, soil, food and sound. Major human activities like industries, agriculture, healthcare, transport, dwelling and energy generation are causes of pollution. Many industries like textile, paper, steel, sugar, petroleum, food, chemical and cement industries causes air pollution, water pollution and soil pollution. Industrial pollutants includes gases like methane, carbon tetrachloride, carbon disulfide, carbon monoxide, hydrogen disulfide, hydrochloric acid, ammonia, sulfur dioxide as well as multiples of liquid or solid compounds. Modern agriculture encouraging the large scale of fertilizers and pesticides in primary cause of drinking water pollution. Transport has been main reason for air pollution in most cities. Vehicular traffic releasing carbon monoxide, sulfur dioxide, nitrogen dioxide has caused large scale air pollution in cities. Pollution of air is a major cause human health problems such as respiratory problems, lung, throat, cancer, etc. Pollution of water is also the main cause of health problems like gastroid, enteritis, formation of ulcer and tumor. Health problems due to pollution range from simple vomiting to skin irritation to intestinal cancer, brain tumor. From simple fever to fatal hepatitis, from throat irritation to deadly heart disease. Foods that we eat are polluted because of use of pesticides, use of polluted water or microbial activities. Many persistent pesticides enter food chain and accumulate in bodies at larger concentration. Soil pollution by various solids and liquids has created imbalance in soil ecosystem, besides creating number of ecological hazards in cities and villages. Control of pollution has been formidable challenge to human civilization. As the pollution grows with the civilization, the growing population, the control of population is more challenging. Several measures have been adopted, suggested and imposed in industries, in agriculture and urban dwelling to control the pollution. However, fast growing population and high capital requirement are the major problems being faced to implement the scientific methods of pollution control.
1: இப்போ ஜனனி பேசினதை நீங்கள் கேட்டீங்க. இப்போ வந்து ஒரு சின்ன ட்ராமா நானும் பயனும் பண்ண போகிறோம்.
3: ஐயோ, ஒரே கண் எரிச்சலாக இருக்குது, மூச்சு கூட விட முடியல.
4: ஆ ஆமாம், உன் கண்ணு கூட செவந்திருக்குதே.
3: ஆமாம், இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து உடம்பே சரியில்லை.
4: உனக்கு எதனால் உடம்பு சரியில்லாமல் போச்சு தெரியுமா?
3: தெரியாதே.
4: அங்கே பார், எவ்வளோ குப்பைங்களும் ரப்பர்

0: எல்லாரையும் எரிக்கிறாங்க. அதுல இருந்து பேர் எவ்வளோ புகை வருது. அதனாலதான் உனக்கு இந்த இரும்பலும் கண்ணெரிச்சலும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அதாவது பொல்யூஷன், அதாவது சுற்றுச்சூழல் மாசுபாடு.
1: சுற்றுச்சூழல் மாசுபாடா? அப்படின்னா என்ன?
0: When we make nature dirty, it is called pollution. அதாவது இயற்கையை நம்ம அசுத்தப்படுத்தும் போது அதுதான் சுற்றுச்சூழல் மாசுபாடு.
1: சரி, இப்போ எந்தெந்த விதத்துலலாம் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுது?
0: நிறைய விதத்துல சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுது. அதுல தொழிற்சாலை புகை, ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய புகை நம்ம காற்ற அசுத்தப்படுகிறது. அடுத்தது பஸ், கார், லாரி, ஆட்டோ, அதுல இருந்து வரக்கூடிய புகை எல்லாம் கூட அசுத்தப்படுது.
1: ஓ, அப்படியா? ஏ, அங்க பாரு, மரம்லாம் வெட்டுறாங்க.
0: ஆமா, இப்போ மரம் வெட்டுறதுனால கூட ஆக்சிஜன்லாம் குறையுது, கார்பன் டை ஆக்சைடு அதிகமா ஆகுது, இதனால காற்று மாசுபடுகிறது.
1: ஓ, அப்படியா? இதனாலதான் மரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தராங்களா?
0: ஆமா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய மரம் நெட்டுவை வீட்டுல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் சொல்லு.
1: சரி, இனிமேல் இந்த சுத்தமான காற்று எல்லாரும் சுவாசிக்கிறதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு மரம் நெட்டி வைக்கிறேன்.
0: சரி, இப்போ நிறைய மரம் நெட்டு வச்சு குப்பை போடாம இருந்தா நம்ம இதெல்லாம் தடுத்துடலாம். சீன் 2, இன் ஸ்ட்ரீட்.
1: ஐயோ, அந்த ஆறுல இருக்க தண்ணிய பாரு, எவ்வளவு அசுத்தமா இருக்கு.
0: ஆமா பாயல், அது வந்து வீட்டுல இருக்க கழிவுகள், அப்புறம் தொழிற்சாலையில இருக்க கழிவுகள், இதெல்லாம் நம் தண்ணிய அசுத்தப்படுத்துது. இதனால நம் தண்ணியை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் வாட்டர் பொல்யூஷன், அது அதாவது நீர் மாசுபாடு.
1: சரி சரி, ஒரு நாள் என்னோட டீச்சர் கூட இதை பத்தி சொன்னாங்க, பட் அப்போ எனக்கு எதுவுமே புரியல, இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. சரி, இதை எப்படிலாம் சுத்த பண்ணலாம்?
0: அதுக்கு இந்த கழிவுலாம் நல்ல தண்ணியில சேர்க்காம இருக்கணும்.
1: சரி அபி. ஏ, எனக்கு ரொம்ப பசிக்குது, உன்ட்ட ஏதாச்சும் இருக்கா சாப்பிட?
0: இந்த சாக்லேட் சாப்பிடு.
1: தேங்க்யூ.
0: ஹே, இப்போ நீ சாக்லேட் கவர் கீழே போட்டல, இது கூட நிலத்தை மாசுபடுத்துது.
1: எப்படி, இத்தனோண்டு சாக்லேட் கவர் கூடவா?
0: ஆமா, மக்கள் நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால நிலம் மாசுபடுகின்றது, அதாவது லேண்ட் பொல்யூஷன். இது மூலமா தான் பூமி மாசுபடுது. சில பேருக்கு அதுல ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், அதுக்கு பேர் தான் நாய்ஸ் பொல்யூஷன்.
1: அச்சச்சோ, நம்ம இவ்வளவு கஷ்டம் கொடுக்கறோமா பூமிக்கு? இப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
0: எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, இதை ப்ரிவென்ட் பண்ண 3 R இருக்கு, அதாவது ரீயூஸ், ரெட்யூஸ் அண்ட் ரீசைக்கிள்.
1: அப்படின்னா என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எனக்கு கொஞ்சம் சொல்றியா?
0: என்னன்னு சொல்றேன்னு கேளு. அதாவது நம்ம வேஸ்டா தூக்கி போடுற பொருளை திருப்பி யூஸ் பண்ணலாம், அதான் ரீயூஸ்.
1: என்ன பொருளை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்க.
0: அதாவது ஐஸ் குச்சி வச்சு பாக்ஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு பென்சில் ஸ்டாண்ட் செய்யலாம், வேஸ்ட் சிடியை வச்சு ஃபோட்டோ ஃப்ரேம் கூட செய்யலாம், அப்புறம் வேஸ்ட் நியூஸ் பேப்பர் வச்சு நிறைய செய்யலாம்.
1: அடடே, இவ்வளோ பொருட்களை வச்சு இவ்வளோ செய்யலாமா?
0: அடுத்த 6 வந்து ரெடியூஸ். இப்போ எல்லாரும் பல் தேய்க்கிறாங்கல்ல, அப்போ சில பேர் தண்ணியை வேஸ்ட்டாக திறந்து விடுறாங்கல்ல.
1: ஆமாம், நான் கூட பண்ணுவேன்.
0: பயல், அதெல்லாம் பண்ணாத.
1: ஏன்?
0: அது வேஸ்ட் பண்ணாமல் மூடி வைக்கிறது நல்லது.
1: எப்படி?
0: இப்போ இன்னைக்கு தண்ணி இருக்கு, நாளைக்கு தண்ணி இருக்குமான்னு தெரியாது, அதனால நம்ம இப்பவே சேவ் பண்ணி வைக்கிறது நல்லதாச்சே.
1: ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான் அபி. சரி, இவ்வளோ சொல்லிட்டே அப்போ ரீசைக்கிள் எப்படி பண்றது? ஆமா அபி, நீ சொல்றது கரெக்ட் தான்.
0: இப்போ தீக்குச்சி செய்யறதுக்கு எவ்வளோ மரம் அழிக்கிறாங்க தெரியுமா? அது பதிலுக்கு லைட்டர் யூஸ் பண்ணலாம், இது மூலமாக கூட நம்ம பொல்யூஷனை குறைக்கலாம்.
1: சரி அபி, இப்போ 3R இருக்குல்ல, நீ 2R சொல்லிட்ட, இன்னொன்று 6 இருக்குல்ல ரீசைக்கிள், அது எப்படி பண்ணுறது?
0: இப்போது மழை பெய்யும் போது மழை தண்ணீரை நம்ம பாதுகாத்து வச்சோன்னா அதுவும் ஒரு விதத்தில் ரீசைக்கிள் தான்.
1: ஓ சரி சரி, அப்படியா? இதில் இவ்வளோ இருக்கா?
0: ஆமாம், இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம்னா நம்ம வருங்கால சங்கதிகளை காப்பாற்றணுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்.
1: சரி அபி, இனிமேல் நம்ம பூமியை நம்ம தான் காப்பாற்றணும்.
2: Pollution is a really big problem in our planet and it must be stopped immediately. It must be stopped before our planet goes extinct. The problems are diverse and some are really being recognized. But it is important to keep a close control over pollutants so that we can maintain the environment in an acceptable condition for future generations. We need to take pollution issues seriously because ignorance is certainly not the proper way to go. There are three main reasons in my opinion why pollution should be stopped. We cannot keep living in some of us and what we do to it. The first reason why we should stop pollution is that pollution is destroying the environment we live in. Power stations produce nearly 10 billion tons of carbon dioxide per year. Carbon dioxide is a big contribution for pollution. Carbon dioxide affects our climate in many different ways. The way it works is that basically certain greenhouse gases cannot escape from our atmosphere gases. Carbon dioxide is what plants need to create oxygen. But when there is too much carbon dioxide being admitted into our environment from burning fossil fuels, cars, etc., we are cutting down trees for paper. It is imbalanced. Pollution is the introduction of harmful contaminants into our environment that causes instability, disorder, harm, or discomfort to living organisms and ecosystems. In 1987, the US released 1.2 million tons of toxic chemicals into our atmosphere, 670,000 tons into our soil and 250,000 tons into our water. 40% of America's rivers and 46% of America's lakes are too polluted for fishing, swimming or aquatic life. This shows that water pollution, air pollution and ground pollution are common. The second reason why we should stop pollution is that it affects human life and that is a big problem. According to the US EPA, emissions from power plants contribute to over 2,800 lung cancer and 38,200 heart attacks annually in the US. The risk of cancer from breathing diesel gas is about 10 times more than ingesting all toxic air pollutants, combined with diesel emissions contributing to over 70% of the cancer risk from air pollution in the US. Both developing and developed nations, fossil fuel consumption mostly by industry, vehicle and power plants releases air pollutants such as sulfur dioxide, nitrogen dioxide and ground level ozone. Air pollution causes 2 million deaths per year, mostly from heart disease and respiratory disorders like infection and lung cancer. The third reason why we should stop pollution is that if we do, we can live longer on this planet. If we don't stop pollution and global warming, something really bad will happen to everyone. Our existence, humans, won't be over if we do the right thing, if we all help the environment. Modern humans have been on Earth for 2 lakh years, and in those years, humans have destroyed the planet so quick. We can live longer and extend our existence on this planet so that our children's children can live in a planet without worries. Pollution must be stopped immediately and once and for all. This is our only home and we must protect it and take care of it as much as we can. Pollution must be stopped before we ruin our planet. We can live anywhere else, therefore we must try to save it. We humans are only creating problems that consequently we will also carry the burden of these problems. We all know how important environment is. Act right now.
0: என்ன மக்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சுற்றுச்சூழல் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் உங்களை வேற நிகழ்ச்சியில இருந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் பாயல், அபிராமி, ஜனனி அண்ட் பிராதி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாயம் வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சியை வழங்குறாங்க.

0: எக்ஸாம் எப்படிடா பண்ண?
1: சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ஸில் வந்துட்டுருக்கச்சே, அந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்லேருந்து 10,000 தான் அனுப்புகிறாரு மாதம் மாதம். நம்மளாலலாம் அங்கே படிக்க முடியுமா?
1: ஆனால் அம்மா, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறையா படிக்கணும், நிறையா மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாமல் கவலையே படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுக்கு பேரில் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, நீங்களும் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கலாம். திஸ் பிஎஸ்ஏ வாஸ் ப்ராட் யூ பை எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5th முறை டேரக்டர்.

0: வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் யார் வேணா வந்து அவங்களுடைய திறமைகளை பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்கிறது நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு குட்டி நேயர் இன்னைக்கு வந்திருக்காங்க. உங்களெல்லாம் அவங்களுடைய மழலை குரல்ல நம்மள மகிழ வைக்க போறாங்க. அது யாருன்னு அவங்க குரலை இப்ப கேக்கலாமா? ஹலோ.
1: ஹலோ,
0: உங்க பேர் என்ன?
1: சஹானா.
0: சஹானா அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. அழகான ராகத்தோட பேரு உங்க அம்மா உனக்கு வச்சிருக்காங்க. நீ நல்லா பாடுவியா?
1: நல்லா பாடுவேன்.
0: ஓகே, நீ எந்த கிளாஸ் படிக்கிற? முதல்ல அத சொல்லு.
1: எல்கேஜி.
0: எல்கேஜி. எல்கேஜி பாஸ் பண்ணி அடுத்து எப்ப என்ன போற? என்ன கிளாஸ் போற?
1: யுகேஜி.
0: யுகேஜி. ஓ, வெரி குட். அப்புறம் இன்னைக்கு நீ வந்து இங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்க. நீ வந்து உன் பேரே சஹானான்னு வச்சிருக்க. நீ ரொம்ப நல்லா பாடுவியா? உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா?
1: எனக்கு மைக்ல பாட ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? சரி, நாங்களும் உன்னோட குரலை கேக்குறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம ஒரு பாட்டு கேக்கலாமா? சஹானாவோட அழகான குரல்ல. சஹானா, நீ என்ன இப்போ நம்மளுக்காக பாட போற?
1: வந்து
0: ஒரு ஸ்லோகம் சொல்ல போறியா? ஸ்லோகத்தை பாட போறியா? சரி, பாடு பாக்கலாம்.

0: ஜெகத்குரும்.
1: ரொம்ப நல்லா பாடியிருக்கே கிருஷ்ணா மேல. கிருஷ்ணா உனக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியா? சரி, உனக்கு வேற ஏதாவது பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு?
0: கஜானனம், ஆஞ்சநேய சூரா, அப்புறம் வந்து அப்புறம் ராமையா ராம பத்ராய கஜானனம், அப்புறம் வந்து
1: சரி முதல்ல நம்ம கஜானனம் கேக்கலாமா? நீ பாடுறியா? கஜானனம்னா யார பத்தி அது?
0: கஜானனம் கணேஷா.
1: கணேஷா எப்படி இருப்பார்?
0: கணேஷா வந்து

0: இருப்பா.
1: ஓகே, குண்டா இருப்பாரா? அவருடைய முகம் யாரு, எது மாதிரி இருக்கும்? அவருடைய ஃபேஸ், அவருடைய ஃபேஸ் யார் மாதிரி இருக்கும், எது மாதிரி இருக்கும்? கணேஷா வந்து, கணேஷ் ஃபேஸ் யார் மாதிரி இருக்கும்?
0: எலிஃபென்ட்.
1: எலிஃபென்ட்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: எலிஃபென்ட்ல போலாம்.
1: எலிஃபென்ட்ல போவியா? எங்க பாத்திருக்க நீ எலிஃபென்ட?
0: கோவில்ல.
1: ஓ, அப்புறம் வேற எங்க பாத்திருக்க? என்ன கலர்ல இருக்கும்?
0: ப்ளூ கலர்.
1: ஓகே, உன்னோட டிரஸ் கூட எனக்கு ப்ளூ கலர்ல தான் இருக்கு. ஓகே, ரொம்ப கியூட்டா நீ சொன்ன உனக்கு பீகாக் பிடிக்கும். பீகாக் என்ன பண்ணும்?
0: அந்த எல்லாமே ஃப்ரூட் சாப்போ, அப்புறம் நட்ஸ் சாப்போ,
1: பாத்திருக்கியா?
0: பியூட்டிஃபுல்லா கலர் கலரா ரெயின்போ வரும்.
1: அம்மா, என்னென்ன கலர்ஸ் இருக்கு ரெயின்போல உனக்கு தெரியுமா?
0: ரெட், ஆரஞ்சு,

0: பிளாக்
1: பிளாக் இருக்குமா?
0: ப்ரவுன் இருக்கு.
1: ஓகே, சஹானா பார்த்துருக்கிற வானவில்ல ப்ரவுன் பிளாக் எல்லாம் இருக்கும். இதுதான் நேர்களே குழந்தைகள் அப்படிங்கிறது. குழந்தைகள் பேசுறதும் பார்க்கறது அவங்க எல்லாத்தையுமே வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் வானவில் மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சஹானாங்கிற ஒரு குட்டி நேர் வந்திருக்காங்க. சஹானா, நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கஜானனம், அதாவது கணேஷா பற்றி பாடுறேன்னு சொன்னியே, பாடுறியா? ஓகே.

0: 참.
1: ஓகே, ரொம்ப அழகா நீ பாடின. உனக்கு நிறைய ஸ்லோகம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தா? ஸ்கூல்லயா வீட்லயா? உங்க மம்மா?
0: என்ன மம்மா? சிவானி ராகம் நேஹல கூப்பாய் ஃப்ரெண்ட்ஸ்
1: கூட்டின் வரியா? ஒரு நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
0: கூட்டின் வருவேன்.
1: ஓகே, அப்புறம் உனக்கு மயில் ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன இல்லையா?
0: மயில் ரொம்ப பிடிக்காம அப்புறம் வந்து நான் வந்து ஆஞ்சநேய சூரா படித்தேன். சூரா
1: பாடுற ஸோ நீ வந்து மியூசிக் பற்றி என்ன நினைக்க? மியூசிக் சவுண்ட் ஆஃப் மியூசிக் அதை பற்றியெல்லாம் உனக்கு தெரியுமாமே, அதெல்லாம் பாடுவியாமே?
0: டீச்சரா? டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க.
1: சொல்லி கொடுப்பாங்களா? சரி, எனக்கு தெரியவே தெரியாதே சஹானா, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடு ப்ளீஸ்.

0: மீ.
1: ஓகே சஹானா, நீ இந்த பாட்டு வந்து கிட்டாரோடலாம் வச்சு பாடுவியா?
0: ஆமா.
1: உனக்கு தெரியுமா கிட்டார் எல்லாம்?
0: கிட்டார் தெரியும், ஆனா வாசிப்பேன்.
1: வாசிப்பியா? அது கூட கத்துட்டு இருக்கியா?
0: அது கூட கத்துட்டு இருக்கேன்.
1: பாட்டு டான்ஸ் எல்லாமே நீ கத்துட்டு இருக்க. வெரி குட். நீ அடுத்த வாட்டி இங்க வரும்போது நீ வந்து என்ன எடுத்துன்னு வருவ?
0: மைக்.
1: மைக் இங்கே இருக்கும். பாடுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன எடுத்துன்னு வருவ?
0: கிட்டார்.
1: வெரி குட். கிட்டார் எடுத்துன்னு வந்து இந்த
0: பாட்டை
1: வாசிச்சு காமிப்பியா? இந்த பார், இந்த பாட்டை கிட்டாரோட நம்ம ரெக்கார்ட் பண்ணலாமா? ஓகே. எப்ப வரப் போற அடுத்த வாட்டி?
0: சண்டே.
1: சண்டே வரியா? ஓகே. சஹானா, இன்னைக்கு நீ எங்க வந்திருக்க? எம்ஓபி ரேடியோக்கு வந்து அழகா நீ பாட்டெல்லாம் பாடின, பேசின. இத அடுத்த வாட்டி வரும்போது கிட்டாரோட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் கூட்டின்னு வரேன்னு சொல்லியிருக்க இல்லையா?
0: கூட்டின்னு வர.
1: ஓகே, நாளைக்கு நம்ம இத ரேடியோல போடுவோம். அப்ப ரேடியோல நீ மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ், உங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மம்மா எல்லாரோடையும் கேட்க போற சஹானா பாடுறத. சஹானா பாடுறது சஹானாவோடைய ஃபேமிலி மட்டும் இல்ல, நம்ம எம்ஓபி லிசனர்ஸ் எல்லாரும் கேட்க போறாங்க. சோ இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு சஹானா, பேபி சஹானா வந்து அழகா நம்மளெல்லாம் பாட்டு பாடி ரொம்ப மகிழ்விச்சாங்க. சஹானா மாதிரி உங்க குழந்தைக்கும் நிறைய திறமைகள் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுடைய குரலும் ரேடியோல கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, வாங்க எம்ஓபி வைஷ்ணவ கல்லூரியின் சமுதாய வானொலி 107.8. சோ சஹானா ப்ராமிஸ் பண்ண மாதிரி அடுத்த வாட்டி கிட்டாரோட வந்து என்ன மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் மகிழ்விக்க போறாங்க. இப்போ இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.
0: தேங்க்யூ, பாய்.
2: ஜபிதாரி கட்டத்தில் ஜபிதாரி கட்டத்தில் ஜபிதாரி கட்டத்தில் ஜபிதாரி கட்டத்தில் ஜபிதாரி கட்டத்தில் ஜபிதாரி கட்டத்தில்

0: This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: Thank you.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: 5 ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில 100 ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியும்? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாமல் எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவு நடக்குது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ் கிட்ட இடம் உரிங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விழுங்க. ஐயோ, காலை வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நன்மை வருது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபி சிஆர்எஸ் வழியாக நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளையும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஐரோப்பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவப்பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஐனவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.